0: ஏறக்குறைய 9 வருடங்கள் அங்கு செயல்பட்டதை நம்மால பார்க்க முடியும். அப்படி இருந்தும் பவுல் சொல்றார், உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசவே என்னால முடியல. நீங்க மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க, அது எதன் அடிப்படையில? உங்களுக்குள்ளே பிரிவினை இருக்கிறது, அதாவது ஒரு மனம் இல்லை. எப்பவுமே நாம் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், பரலோகம் என்னை எப்படி பார்க்கிறது, அதுக்கு ஏற்றாற் போல நாம் நம்மை மாற்றிக்கொள்ள நம்ம முயற்சிக்க வேணும். நம்ம ரூம்ல இருந்து, நம்ம பர்சனல் ரூம்ல இருந்து வெளியே ஒருத்தங்க வந்து பெல் அடிக்கிறாங்க, ஸோ நம்ம உடனே ரூம்ல இருந்து எடுத்து ஓட மாட்டோம், உடனே கண்ணாடி முன்னாடி நின்று கரெக்டாக இருக்கிறோமோன்னு பார்த்துட்டு அவங்க பார்க்குற மாதிரி நம்மளை மாற்றிட்டு வெளியே போகிறோம். ஒரு சர்ச்சுக்கு போனாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷன், எங்கள் வீட்டை விட்டு வெளியே இறங்கினாலே ஒன்ஸ் நம்மளை செக் பண்ணிட்டு தான் வெளியே போகிறோம், பார்க்குற மாதிரி இருக்கிறோமா, எல்லாம் பார்த்துட்டு போகிறோம். அதே போல் ஒரு தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் பரலோகம் என்னை எப்படி பார்க்குது, பரலோகம் என்னை எப்படி பார்க்கிறது, அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தன்னை சரி பண்ணுவது மிக மிக அவசியம், மிக மிக நல்லது. ஆமென். ஹல்லேலூயா. பரலோகம் என்னை எப்படி பார்க்கிறது, ஆண்டவர் என்ன எப்படி பார்க்கிறார், அது ரொம்ப முக்கியம். சபைக்கு அது மிக மிக முக்கியம். காரணம், சபை என்பது அவருடைய மனவாட்டி, சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை, இதனுடைய ஓனர் எல்லாமே அவர் தான். ஆமென். ஹலல். பிரதான ஆசாரியர்களை ஆண்டவர் ஏற்படுத்துவார், ஆனால் பிரதான ஆசாரியர் ஒருவர் தான்.
1: ஆமென்.
0: கண்காணிகளை ஏற்படுத்துவார், பிரதான மேய்ப்பர் ஒருவர் தான். மேய்ப்பர்களை, போதகர்களை ஏற்படுத்துவார், பிரதான மேய்ப்பர் ஒருவர் தான். பிரதான ஆசாரியர் ஒருவர் தான், ரத்தம் சிந்தினது ஒருவர் தான். ஆமென். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் நான் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் இதை மேற்கொள்ளாது. ஒரு சபையுடைய ஓனர் ஒரு மனிதன் ஆனால், ஆமென், பாதாள வாசல் என்றைக்கோ மேற்கொண்டு இருக்கும். இந்த சபையுடைய ஓனர் யார் தெரியுமா? மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர். ஹல்லேலூயா. எனவேதான் எத்தனையோ ஆரம்ப நூற்றாண்டிலிருந்து சந்தித்த நெருக்கங்களுக்கு பஞ்சம் இல்லை. நெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க சபைகள் வளர்ந்தது, இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது, இனியும் அது வளரப்போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இந்த மானிட்டர் கொஞ்சம் குறைங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. அப்போ போன வாரம் நம்ம ஆரம்பித்தது, ஒரு மனம் இருக்கிற இடத்துல என்னெல்லாம் காணப்படும், அதுல ஒரு 3 காரியத்தை போன வாரம் பார்க்க ஆண்டவர் கிருபை செய்தார். முதலாவது, ஒரு மனம் இருக்கிற இடத்துல வீண் பேச்சுகளுக்கு அதிகம் இடம் இருக்காது, ஜபத்துக்கு அதிகம் இடம் இருக்கும். ஆமே. ஜபத்துக்கு அதிக இடம் இருக்கும், அதிக நேரம் ஒதுக்கப்படும் எந்த ஒரு காரியத்தையும். சரி, வாங்க ஜெபம் பண்ணுவோம். அந்த ஒரு மனசு எல்லாருக்குமே இருக்கும். ஒரு காரியத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஜெபம், ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஜெபித்து அதுல ஒரு தெளிவானதுக்கு அப்புறம் அந்த காரியத்தையே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பாருங்க, 12 பேர்ல ஒருவன் குறைவா இருக்கிறான். யாரு? சீஷர்கள் 12 பேர்ல ஒரு ஆள் குறைவு. யாரு? யூதாஸ். நேர போனதும் போய் சீட்டு போடல, நேர போய் எருசலேம்ல போய் மேல் வீட்டில் ஏறி எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அந்த எண்ணமே அவர்களுக்கு வருது. அப்போ பேதுரு எழும்பி நின்று விஷயத்தை சொல்லும்போது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மத்தியாசை தெரிந்தெடுக்கிறார்கள். ஒரு காரியத்தின், எந்த ஒரு காரியத்தையும் ஜபத்துக்கு அங்கே ரொம்ப முக்கியத்துவம். ஆமென். ஜபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம். 4 பேர் கூடுற இடத்துல ஜபத்துக்கு முக்கியத்துவம் இருக்குமானால் அவர்களுக்குள்ளே நல்ல ஒரு மனம் இருக்குன்னு அர்த்தம். ஆமென்.
1: ஆமென்.
0: இப்போ எத்தனை பேர் கூடுறோம்னு இல்லை, நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஒரு மனம் இல்லைன்னா நம்மளால உட்கார், ஜபத்தில் உட்கார முடியாது. சில பார்த்துருக்கீங்களா, அப்படியே வந்து பார்ப்பாங்க. ஈவன் சேரில் உட்காரும் போதே யார் பக்கத்தில் இருக்கிறான்னு பார்த்துட்டு உட்கார்ற பழக்கம் சிலருக்கு. அவங்கள சொல்ல, வேற சபைகள் இருக்கலாம் இல்லை, அவங்கள சொல்ல அப்படியே பார்க்குறாங்க. இப்படி பக்கத்தில் யார் இருக்கிறா, அப்படியே வந்து அப்படியே ஃபர்ஸ்டில் இருக்கிற மாதிரி வர்றது, பக்கத்தில் இவங்களா அப்படியே செகண்ட் ரோக்கு போகிறது. சில பார்த்துருக்கீங்களா, அப்படி அங்கேருந்தே பார்க்குறது, ஃப்ரெண்டில் யார் இருக்கிறா, ஏ அவங்க ஃப்ரெண்டில் இருக்காங்க, நம்ம பின்னாடியே இருப்போம், ஏன்னா செட் ஆகாது. சில சொல்லுவாங்க, இவங்க பக்கத்தில் இருந்தால் எனக்கு ஆராதிக்கவே முடியலை பிரதர், ஆனால் உங்கள் பக்கத்தில் இருந்தால் எனக்கு அப்படியே. ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, இவங்க கூட இருந்தால் எனக்கு ஜெபிக்கவே. ஆமே. தாவீது ஒரு ஜெபம் ஒன்று பாருங்க, நீர் உமது அடியனுடைய இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாய் ஓடுவேன். அவன் நிறைய காரியம் சரியாறதுக்கு இருதயத்தை என்ன செய்யணும், ஆண்டவர் விசாலமாக்கணும். ஜபத்துக்கு முக்கியத்துவம் இருக்கும் ஒரு மனம் இருக்கிற இடத்துல. அது குடும்பத்தில் ஆனாலும் சரி, எங்க ஆனாலும் சரி, ஒரு மனம் இல்லைன்னா எதுவுமே ஒழுங்கான ஒரு ஃபேமிலி ப்ரேயரும் ரன் பண்ண

0: சுற்று இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சிட்டு, இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சிட்டு இல்லை, இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. என்ன இல்லை, அன்னைக்கெல்லாம் பரிசுத்தவான்கள் வரும்போது பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு வருவாங்க, முடித்து போகும்போது மாரநாதான்னு சொல்லிட்டு போவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க மாறி மாறி மாரநாதா மாரநாதான். என்ன அர்த்தம்? இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசுவே சீக்கிரம் வர. அப்போ எல்லாருக்குள்ள அந்த தேடல் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம மீட்டிங் முடிச்சது என்னாச்சு? இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டன. அந்த தேடல் எப்படி குறையுது பாத்தீங்களா? எதுக்காக இந்த வார்த்தைகள்லாம்? திருப்பி திரும்ப ஆதி நிலைக்கு சபை வரணும், சபையுடைய தேடல் ஒன்னா இருக்கணும். இயேசு கிறிஸ்து எடுத்து கொள்ளப்பட்ட போது அத்தனை பேரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆமென். அத்தனை பேரும் இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏன், எதுக்கு? அப்பாடா போயிட்டார் அப்படியா? சிலர் அப்படிதானே பாக்குறது. சில கிளாஸ் அவர்லாம் வருவாங்க, மேக்ஸ் டீச்சர்லாம் வருவாங்க, இப்படி பார்த்துட்டு இருக்குது. நமக்கு பிடிச்ச அவர், பிடிச்ச ஒரு ஸ்டாஃப் வந்தாங்கன்னா அந்த டைம் சர்ன்னு போயிடும். சில நேரத்தில் நமக்கு ரொம்ப கடினமான ஒரு ஸ்டாஃப் வராங்க, இப்போ ஒரு மேக்ஸ் டீச்சர் வராங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு டைம் மத்தியானம் முதல் அவராக இருக்கும், அதாவது 2 மணிலேருந்து 3 மணி வர. அந்த 1 மணிக்கு ஒரு அந்த 1 நாள் போகிறது போல் இருக்கும் பாருங்க. அப்படி பார்த்துட்டு அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிரின்சிபல் ரூம்லேருந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து விடுறாங்க, உங்களை சார் கூப்பிடுறாங்க வரணுமான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ வரேன் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு போனதை டைம் பார்த்தா இன்னும் 5 நிமிஷம் தான், நீ வரமாட்டாங்க. உடனே எல்லோரும் இப்படி வாசலையே பார்த்துட்டு கரெக்டாக டைம் ஆச்சு, பெல் அடித்ததும் அப்பாடா. இல்லை ஒருவேளை அப்படி சீஷர்கள் பார்த்துட்டு இருப்பாங்களோ? ஏமே அவங்க எப்படி அந்த ஏக்கம் என்ன தெரியுமா, அந்த தேடல் என்ன தெரியுமா? இனி எப்போ இந்த பார்வை தான் சபைக்கு இருந்துச்சு. இந்த பார்வை எங்க பிரேக் ஆகுதோ அங்க ஒரு மனம் இல்லைன்னு அர்த்தம்.
1: ஆமென்.
0: அல்லது இந்த பார்வை எங்க பிரேக் ஆகுதோ அங்க சரியான தேடல் இல்லைன்னு அர்த்தம். இந்த பார்வை இல்லைனாலே சபை சரியான பாதையை விட்டு எங்கேயோ வழி மாறி ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேக வாழ்க்கை அல்ல, அது மேக வாழ்க்கை.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: பழைய ஏற்பாட்டில் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள் எதுக்கு கீழே இருந்தாங்க? அப்போ மேகத்துக்கு கீழே தான், மேகம் தான் நடத்துச்சு. இன்னைக்கு நம்ம வேகத்துக்கு கீழே இருக்கோம், வேகம் எது எடுத்தாலும் வேகம். ஆமென். நம்மெல்லாம் இப்போலாம் அப்படி ஃபாஸ்ட்டு, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடனாலேயோ என்னவோ தெரில, எல்லாம் உடனே நடக்கணும். காலையில் வாக்கு தத்தம் கிடச்சா மத்தியானத்துக்குள்ளே நடக்கணும். ஆமாம் இல்லையா? உடனே தூக்கி அடுத்த வார்த்தை வாக்குத்தத்தை எடு. ஆமாம் காலையில் வாக்குத்தத்தை செய்தி 1ஆம் தேதி ஆச்சுன்னா வாக்குத்தத்தை செய்தி குறையாமல் ஒரு 25 லிருந்து 50 குறையாமல் கிடைக்கும் யூடியூப்பில் தட்டினா. இந்த சர்ச்சில் என்ன வாக்குத்தம் இது அடுத்த அது அந்த வாக்குத்தத்தை சூப்பராக இருக்குது. அப்படி செலக்ட் பண்ணி நம்ம அந்த துணி கடையில் போய் துணி எடுக்கிற மாதிரி தான் வாக்குத்தத்தை எடுக்கிறது இன்னைக்கு நிறைய பேர். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேடல் வந்து, நம்முடைய வாழ்க்கை என்பது என்ன? மேகத்துக்கு கீழே இருக்கணும்.
1: ஆமென்.
0: யார் கானான்ல கால் வச்சாங்க தெரியுமா? தேடலை கடைசி வர சரியானதை தேடிட்டு இருந்தவங்க மட்டும்தான் கால் வச்சாங்க. எனவேதான் காலேபை குறித்து ஆண்டவர் சொன்னார், உத்தமமா என்னை பின்பற்றின. எகிப்திலிருந்து வெளியே வந்ததே கானான் வேணும்னு, வெளியே வந்ததுக்கு அப்புறம் திரும்ப எகிப்து வேணும்னு. அப்படிப்பட்ட யாருமே கானானுக்குள்ள போகல. அப்போ ஒரு மனம் இருக்கிற இடத்துல சரியான தேடல் இருக்கும். அந்த தேடல் ரொம்ப முக்கியம். நாம் எதை தேடுகிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். சரியானதை தேடணும். மூன்றாவது, நல்ல ஃபெலோஷிப் இருக்கும், நல்ல ஐக்கியம் இருக்கும். அதை குறித்து தான் ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் 2:46 சொல்லப்பட்டிருக்கிறது, கபடம் இல்லாத இருதயம். அந்த கபடம் இல்லாத இருதயத்துக்கு புரிந்து கொள்ளும்படிக்கு நான் ஒரு வார்த்தையை போன வாரத்தில் அதை எழுதினதை சொன்னேன். பிறர் வளர்ச்சியில் சந்தோஷப்படுதல், பிறர் துக்கத்தில் வேதனைப்படுதல். ஒரு கபட பிறர் ஒருத்தங்க வளரும் போது மனதார சந்தோஷப்படுறது சந்தோஷம். ஏமே ஒருத்தங்க வேதனைப்படும் போது அந்த துக்கம் நம்மளையும் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கணும். சபையில் ஒருத்தங்க வேதனைப்படும் போது அந்த துக்கம் நம்மளை பாதிக்கலைன்னா நம்ம நல்ல ஐக்கியத்தில் இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தங்க

0: கஷ்டப்படும் போது அந்த துக்கம் நம்மளை ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கணும். அதுக்காக அவங்க முன்னாடி போயிருந்து அழணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் அவங்களுக்காக ஒரு வார்த்தையாவது ஆண்டவரே நினைத்தரலாம், ஆண்டவரே காத்துக்கோங்க. அது அந்த கபடம் இல்லாத ஒருத்தங்க மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் போது அதை நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம், அதுக்கு நம்முடைய பதில் எப்படிப்பட்டதா இருக்கிறது. ஒருத்தங்க வந்து சொல்றாங்க நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லும் போது அந்த மகிழ்ச்சி நம்ம கிட்ட வெளிப்படும் போது அவங்களுக்கு அது இன்னும் சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் நம்ம கிட்ட சொல்றாங்க. எதுக்கு நம்ம கிட்ட சொல்றாங்க? ஒருத்தங்க பெற்ற நன்மைய கிடைச்ச நன்மைய நம்ம கிட்ட வந்து ஏன் சொல்றாங்க? நாமும் சந்தோஷப்படணும், அப்படிதானே? லூக்கா 15:4 பாருங்கள். எல்லோரும் காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டு 6
1: வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து
0: காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன்,
1: என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான்.
0: எதுக்கு சொல்றதுனாலே நான் இந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிங்க. நீ கண்டுபிடிச்சா எனக்கு என்ன? இல்ல, அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் சொல்ல முடியுமா? இல்ல, அவனுக்கு தெரியும் யார்கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவாங்க. நம்ம ஒரு விஷயத்தை 10 சொல்றோம், அதுல 8 சந்தோஷப்படுறாங்க, 2 முகத்தை இப்படி கோண்டுறாங்கன்னா அடுத்த ஒரு காரியம் வரும்போது அந்த 2 சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அது அடுத்த கம்ப்ளைண்ட் ஆகும். என்ன கம்ப்ளைண்ட்? என்கிட்ட ஆனாலும் சொல்லலை, போன நன்மையை உங்ககிட்ட சொன்னோம். அப்போ உங்க முகம் நாகர்கோவில் சபையிலிருந்து பார்வதிபுரம் பாலத்துக்கு அப்படியே திரும்பி போச்சு. அப்போவே டிசைட் பண்ணுறோம் அடுத்த தடவை சொல்லக்கூடாது. அப்போ ஒரு சந்தோஷத்தை தான் அனுபவிக்கும் போது அந்த சந்தோஷம் தன்னோடு இருக்கிறவர்களும் தன் அயலகத்தார், அது நான் சபை என்கிற கண்ணோட்டத்தில் சொல்லும்போது. அதனால தான் வந்து சொல்றது, சாட்சியாக சொல்றது. எதுக்கு கர்த்தர் செய்த நன்மை ஏன் சாட்சி சொல்றாங்க? அந்த சந்தோஷத்தில் கூட சபையும் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக. ஆமென். அடுத்து பாருங்கள், அதுக்கு கீழே பாருங்க. ஒரு ஸ்திரீ காணாமல் போன வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடிக்கிறா. 9
1: கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசு கண்டுபிடித்தேன், என்னோடு கூட
0: சந்தோஷப்படுங்கள். வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான சத்தியங்கள் உண்டு. பைபிள், அதாவது சபை என்பது மிக மிக அவசியமான ஒன்று. சபையில் ஐக்கியம் என்பது மிக மிக முக்கியமானது ஒன்று. எனவே தான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லார்டையும் பேச முடியாட்டாலும் சர்ச்சில் வந்துட்டு போகும்போது 2 பார்த்து முதல்ல அட்லீஸ்ட் சிரிங்க. இப்ப மாஸ்க் போட்டதுனால சிரிக்கிறாங்களா முறைக்கிறாங்களான்னு ஒண்ணுமே தெரியல. அட்லீஸ்ட் விசாரிங்க, கை கொடுக்க வேண்டாம். இப்ப உள்ள சூழ்நிலை கை கொடுக்க கூடாது. உங்க பேர் என்ன? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஸோ இதை செய்கிறவங்க உண்மையிலே சத்தியத்தில் வளர்றாங்கன்னு அர்த்தம். வளரணும். நமக்கு என்ன, சிலர் பாருங்க, நமக்கு என்ன பிரச்சனை? நான் வர்றதும் தெரியக்கூடாது, போகிறதும் தெரியக்கூடாது. நான் சம்டைம்ஸ் வெளியே அனுப்பேன்ல, நான் வந்து சிலர்கிட்ட பேர் கேட்பேன், எங்கேருந்து வரீங்க? சிலர் அப்படி கேட்கும்போதே சிலருக்கு அப்படி ஒரு பயம் வரும். என்ன பயம் வரும்னா, வர்றது தெரிஞ்சிடக்கூடாது. அப்போ நமக்கு புரிஞ்சிடும் இவங்க அந்த இடத்த சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. சிலர் தெரியாமல் வர்றாங்க, சில நம்ம வராத யாருக்கும் யாரும் பாத்திரக்கூடாதுன்னு வருவாங்க. அப்போ கேட்கும்போது அவங்களுக்கு என்ன ஆயிரும்னா, சபை என்பது அப்படி அல்ல, தெரியணும். 2 எல்லார்டையுமே பேசுறதுக்கு டைம் இருக்காதுங்க. அட்லீஸ்ட் நம்ம பக்கத்தில் ரைட்டில் லெஃப்டில் இருந்து ஆராதிச்சாங்களே. ஆமே, அது நல்ல ஐக்கியம் இருக்கணும். ஓகே, இது இவைகள் இவைகளை நம்ம போன வாரம் பார்த்தோம். 4 ஒரு மனம் இருக்கிற இடத்துல என்ன காணப்படும் தெரியுமா? அப்போஸ்தலர் 6 அதனுடைய 5 வாசிங்க.
1: இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது.
0: அங்கீகரிக்கப்படக்கூடிய ஆலோசனை இருக்கும். இங்க ஒரு சின்ன இஷ்யூ ஓடிட்டு சர்ச்சுக்குள்ள. சீஷர்கள் பெருகின போது கிரேக்கர்கள் வந்து சில காரியங்களை குறித்து குறையா சொல்றாங்க, எங்களை சரியா விசாரிக்கல அப்படிங்கிற ஒரு குறைய வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து வைக்கிறாங்க. வைக்கும்போது சீஷர்கள் அவர்களை கூப்பிட்டு சொல்றாங்க. ரெண்டாவது வசனம் பாருங்க, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியா இருக்காது. எனவே அதுக்கு ஏற்ற தகுதி உள்ளவங்களை நாங்கள் ஏற்படுத்தி அந்த காரியத்தை செய்யறோம் அப்படி சொல்லும் போது, அஞ்சாவது வசனம், அந்த யோசனை
1: சபையார்
0: எல்லாருக்கும்
1: பிரியமாயிருந்தது.
0: அப்போ ஒரு மனம் இருக்கிற இடத்துல சரியான யோசனை வெளிப்படும். ஆமென். சரியான யோசனை வெளிப்படும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து காலில் பாதத்தில் மரியாள் பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றும் போது யூதாஸ் காரியோத் அவன் ஒரு ஆலோசனை சொல்லுவான், அவன் ஒரு யோசனை சொல்லுவான், இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று. அந்த யோசனை சரியான யோசனையா தப்பான யோசனையா? நான் கேட்ட கேள்வி புரிஞ்சதுல? அவன் வேற கரெக்டாக சொல்கிறான், இதை விட்டு இதை உடச்சி இப்படி ஊற்றுறதுக்கு பதில் இதை விட்டு தரித்திரருக்கு கொடுக்கலாமே. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இது சரியான யோசனையா தப்பான யோசனையா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நீங்கள் உங்களை நான் பாராட்டுகிறேன். ஆமே. இப்ப மட்டும் யூதாஸ் இருந்தாருன்னா உங்களை வச்சு ஒரு சர்ச்சை தொடங்கிருப்போம். சரி, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க காமனா, அவங்க நம்மளை காமனா கேட்டா என்னதான் சொல்லுவோம்? அதுதான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்க வாய் திறந்து சொல்றாங்க. நம்ம பார்வையில அது சரியான யோசனையா தப்பான யோசனையா? கரெக்டா சொல்லு. சரி, நார்மலா நீங்க ஆவிக்குரிய அந்த ஆழத்துக்கு போண்டாம். நீங்க நார்மல் அவங்க என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த பரிமள தைலத்தை இப்படி ஒரே டைம் உடச்சி ஊத்தியாச்சு, ஒரு செகண்ட்ல அவ்வளோ போயிட்டு, ஒரு செகண்ட்ல அவ்வளோ போயிட்டு இதை விற்று ஏழைக்கு கொடுக்கலாமே அப்படிங்கிறான். இது சரியான யோசனையா தப்பான யோசனையா? அப்ப ஏன் அந்த யோசனை அங்க எடுபடல? சரியான யோசனை நான் ஏன் அங்க எடுபடல? எல்லா சீஷர்களை ஏற்றுக்கொள்ள ஒன்று, ரைட்டு. நீங்க அது இன்னும் அதை ஆழமா பார்த்தீங்கன்னா அதுல ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, யோவான் 12:6 வசனம்,
1: அவன் தரித்திரரை குறித்து
0: கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல்,
1: அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான்.
0: இன்னும் ஒரு விஷயம், அதாவது அவன் சொன்ன யோசனை பெர்ஃபெக்ட் யோசனை, சரியான யோசனை, சூப்பர் யோசனை. ஆனா அந்த யோசனை அங்கே அங்கீகரிக்கப்படவில்லை. அந்த யோசனை உண்மையிலே அங்க யாருதான் அங்கீகரித்திருக்கணும்? இயேசு கிறிஸ்து எலும்பு கை கொடுத்திருக்கணும். ஆமாவா இல்லையா? வேற பேதுரு இந்த சொல்லல, பேதுரும் பார்த்துட்டு இருந்து ஸ்மெல் பண்ணிட்டு தான். ஏன்னா அந்த பரிமள தைலத்தினாலே அந்த வாசனை வீடு முழுவதும் நிரம்பிட்டு, என்ன வாசனை, நல்ல நல்லது, எங்க வாங்கினீங்க இந்த ஸ்ப்ரே? இல்ல, ஆனா யூதாஸ் மட்டும் சொல்றான் இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. அதுவும் பாருங்க, 300 பணத்துக்கு விற்று. 300 பணம், 200 பணம் இருந்தாலே 5000 பேருக்கு கிட்ட சாப்பாடு கொடுத்துடலாம். அவன் 300 பணம்னு சொல்லும் போது அதான சொல்லுவோம், யோவான் 6 எங்க கிட்ட ஒரு கிட்டத்தட்ட 200 பணம் இருக்கு, ஆனா இருக்கிற ஜனங்க 5000 அதிகமான இருக்காங்க. கொஞ்சம் பாதி சமாளிக்கலாம், 5000 சமாளிக்கலாம். அன்னைக்கு 300 பணம் சொல்லும் போது இன்னும் ஜாஸ்தி, அவ்வளவு காஸ்ட்லி. அது ஒரு செகண்ட்ல இப்படி உடச்சி ஊத்துறதுக்கு தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படி சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அதை அங்கீகரிக்கவில்லை. ஏன் அங்கீகரிக்கலைன்னா, ஆமே, நான் அதை ஒரே லைன்ல சொல்லணும்னா, அது மாம்ச ஆலோசனை.
1: ஆமே,
0: மாம்ச ஆலோசனை. அதன் அர்த்தம் என்ன? மாம்சீக ஆலோசனை சபையிலே எடுபடாது. மாம்சீகமா நமக்கு நிறைய காரியம் நிறைய விதத்துல செய்யணும்னு தோணும். அதான் பைபிள் சொல்லுது, அவன் தரித்திரரை குறித்த கவலையினால சொல்லல, அவன் திருடனா இருந்தபடியினால். அதன் அர்த்தம் என்ன? அவன் மாம்சீகமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான், 300 வெள்ளி காசு இது விற்று வாங்கிடலாம், வாங்கி 10 பேருக்கு சாப்பாடு போட்டுடலாம், 20 பேருக்குள்ள காசை நம்ம எடுத்துடலாம். ஆலோசனை கரெக்டு, பட் அது வந்தது ஆவியிலிருந்து வரல, மாம்சத்திலிருந்து வந்துச்சு. மாம்சத்திலிருந்து வருகிற ஆலோசனைகள் சரியானது போல இருந்தாலும் பரலோகம் அங்கீகரிக்காது. அதனாலதான் மாம்ச ஆலோசனை எடுபடல, அவனுடைய ஆலோசனை ஆண்டவர் வந்து அங்கீகரிக்கல. நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவன் போய் எதிர் டீம்ல போய் சேர்ந்துடும். இங்க எல்லாம் நமக்கு எடுபடாதுப்பா, நம்ம ஆலோசனைகள்லாம் இந்த சர்ச்சில் எடுபடாது, நம்ம போய் அங்க போய் இல்ல. நான் இவ்வளவு சொல்லி அவங்க கேட்கல. மாம்ச ஆலோசனை அங்கீகரிக்கப்படாது. ஒரு மனம் இருக்கிற இடத்துல அவங்க எவ்வளவு கிளீனா சொல்றாங்க பாருங்க. எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, நாங்க ஜெபிக்கிறதிலும் தேவ வசனம் போதிக்கிறதிலும். அதனால பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட நல்ல தகுதி உள்ள சிலரை நாங்க ஏற்படுத்தலாம் சொல்லும் போது, அப்போ ஒரு மனம் இருக்கிற இடத்துல சில வாக்குவாதங்கள் வராதுன்னு இல்லை, வரும், அது கிளியர் ஆயிரும். அது நடுவில் சிலர் பாருங்க என்ன சரின்னு தெரிஞ்சாலும் தங்கள் இருதய கடினத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒத்துக்கிட்டா அவங்க தப்புன்னு ஆயிரும்ல. ஆமாம், ஒத்துக்கிட்டா அவங்க தப்புன்னு ஆயிரும், அதனால ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் இப்போ நம்ம விசுவாசிகள்லாம் எல்லாம் பிரசங்கிகள் ஆனதுனால வசனத்தை எடுத்து சுற்றி வளைச்சி போட்டு அவங்கள முன்னும் பின்னும் அடிச்சு, பைபிள் சொல்லுது எழுத்து கொல்லும் ஆவி உயிர்ப்பிக்கும்.
1: ஆமென்,
0: ஆமென். எந்த ஒரு ஆலோசனை ஆனாலும் சரி, நம்ம அதான் ஜெபம் பண்ணி, அதான் சீட்டு போட்டு ஒரு ஆளை தெரிந்தெடுக்கிறதுக்கு ஜெபம் தேவையாங்க. இல்ல, சீட்டை குலுக்கி போடணும், ஒரு ஆளை தெரிந்தெடுக்கணும். பட் சீஷர்கள் அதை அப்படி செய்யல, அவங்க பிரேயர்ல வச்சுட்டு ஜெபத்துல வச்சுட்டு தான் சீட்டை போடுறாங்க. ஆவியானவருடைய ஒத்தாசையில அவருடைய ஆளுகையில செலக்ட் பண்ணும் போது, செயல்படுத்தும் போது, அதே போலதான் ஆலோசனைகள். நமக்கு நிறைய காரியம் சரின்னு தோணும், ஆனா அது பரலோக பார்வையில சரியானு பார்க்கணும். புரியும்படி சொல்றேன், சரி எல்லாமே சத்தியமாகாது, சத்தியம்தான் விடுதலை ஆகும். ஏன் சரி எல்லாம் சத்தியம் ஆகாதுன்னா, புரியும்படி சொல்றேன். இப்போ யூஜின் என்ன படிக்கிற நீ, சிக்ஸ்த், இவன் சண்டே கிளாஸ்ல வரான். சண்டே கிளாஸ்ல வரும்போது டீச்சர் சொல்லி கொடுக்கிறாங்க, என்ன சொல்லி கொடுக்கிறாங்க, மனிதன் எப்படி வந்தான். டீச்சர் என்ன சொல்லி கொடுப்பாங்க, டீச்சர் என்ன சொல்லி கொடுப்பீங்க சண்டே கிளாஸுக்கு, மனிதன் எப்படி வந்தா, சண்டே கிளாஸ்ல எப்படி சொல்லி கொடுப்பீங்க, மண்ணினால் உருவாக்கப்பட்டான். இவன் ஸ்கூலுக்கு போறான், கிளாஸ் டீச்சர் வர்றாங்க, மனுஷன் எப்படி வந்தான் தெரியுமா, டீச்சர் என்ன சொல்லுவாங்க, டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன சொல்லி கொடுக்கலையா, யோசிக்கிறான் டீச்சர் என்ன சொல்லிடுவாங்க, குரங்குல இருந்து. சரி, இப்போ இங்க சரி எது, இப்ப எக்ஸாம் வருது, அங்கேயும் எக்ஸாம் வருது, இங்கேயும் எக்ஸாம் வருது, இவன் எழுத போறான், இவன் மாத்திட்டான். சண்டே கிளாஸ்ல எழுதுனா மனிதன் குரங்கில் இருந்து வந்தான், அங்க எழுதுனான் மனிதனை கர்த்தர் படைத்தார். மார்க் விழுமா? அப்போ இங்க ஒரு சரி, அங்க ஒரு சரி, அப்ப இப்ப மொத்தம் எத்தனை சரி சொல்லுங்க, ரெண்டு சரி. இந்த சரியை மாத்தினாலே என்ன ஆயிரும், தப்பாயிரும். ரெண்டு சரி, இன்னொருத்தர் எழும்பி வந்து வேற மாதிரி சொல்லலாம், மனுஷன் இப்படி வந்தான், அப்ப மூணு சரி ஆயிரும். இன்னொரு ஆள் எழும்பி புதுசா கண்டுபிடிக்கலாம், இல்ல மனுஷன் இப்படி வந்தான், நாலு சரி ஆயிரும். இன்னொருத்தங்க எழுப்பி வந்து இல்ல இல்ல மனுஷன் இப்படிதான் வந்தான் சொல்லுவாங்க, அஞ்சு சரி ஆயிரும். அஞ்சு இல்ல, ஐம்பது சரி இருந்தாலும் ஒரே ஒரு சத்தியம் தான்.
1: ஆமென்,
0: ஒரே ஒரு சத்தியம் தான். அது என்ன சத்தியம், மனிதனை தேவன் படைத்தார்.
1: ஆமென,
0: இது அங்க சொன்ன மார்க் கிடைக்குதோ இல்லையோ, சத்தியம் ஒன்றுதான். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரி நிறைய உண்டு. இங்க வந்தா சொல்லுவாங்க மனுஷனை தேவன் படைத்தார், ஸ்கூல்ல போனா சொல்லுவாங்க மனுஷன் மண்ணின் இது குரங்கில இருந்து வந்தான். நாம அதை படிச்சுட்டு போய் எழுதுவோம், பாஸ்டர் பிள்ளையானாலும் அப்படிதான் எழுதணும். ஆமாவா இல்லையா, நாங்களும் அப்படிதான் எழுதணும், குரங்கில இருந்து வந்தான். விட்டா நாங்க படத்தையே வரைஞ்சு காட்டுவோம். ஆனா அது சரி, அது அது சரி, சத்தியம் இல்லைன்னு தெரியும் நமக்கு. ஆனா அங்க அதான் சரி. அதே போல நமக்கு நிறைய எண்ணங்கள் வரும், ஆலோசனைகள் வரும், நமக்கு சரியா தோணும், ஆனா அது பரலோகத்துக்கு சரியா, பரலோக பார்வையில சரியான அறியணும் இல்லையா, அதை அக்செப்ட் பண்ணணும் இல்ல, அவர் ஏற்றுக்கல. இப்ப பவுல் பாருங்க, ஆவி நிறைவுல போய் அவ்வளவு இல்ல, அப்படி ஊழியம் செஞ்ச பவுல். அப்போஸ்தலர் 16:6 வாசிங்க, 5 வாசிங்க.
1: அதினாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு,
0: விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு
1: நாளுக்கு நாள் பெருகின,
0: நாளுக்கு நாள் சபையெல்லாம் வளருது. பவுலுக்கு ஊழியம் வந்து அதை என்ன சொல்ல, மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரும் செய்ததை விட ரொம்ப டாப். அதான் கொரிந்தியர் 15 சொல்லுவார், நான் மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் சிறியவனா இருந்தாலும் மற்ற அப்போஸ்தலர் எல்லாரும் விட நான் பிரயாசப்பட்டேன். அந்த பவுல் அடுத்த வசனத்தை வாசிங்க,
1: அவர்கள்
0: பிரிகியா கலாத்திய நாடுகளை கடந்து போன போது
1: ஆசியாவிலே வசனத்தை
0: சொல்லாதபடிக்கு
1: பரிசுத்த ஆவியினாலே
0: தடை பண்ணப்பட்டு
1: மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம்
0: பித்தினியா நாட்டுக்கு போக
1: பிரயத்தனம் பண்ணினார்,
0: பிரயத்தனம் பண்ணினார்கள்.
1: ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாது இருந்தார்.
0: ஆண்டவர்ட்ட கேட்கல, போணுமா போண்டாமான்னு அவங்களுக்கு சரின்னு தோணுச்சு, போக போறாங்க, அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். ஆண்டவர் வந்து ஸ்டாப் பண்ணார், இவர்கள் பிரயத்தனம் பண்றாங்க எப்படியாவது போய் ஆகணும், எப்படியாவது ஸ்டாப் பண்ணிட்டார். ஸ்டாப் பண்ணதும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இது அங்க இந்த காரியம் பரலோக பார்வையில சரியில்லை. உடனே அவங்க ரூட்டை மாத்துறாங்க பாருங்க, அடுத்த வசனம்.
1: அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள்.
0: வந்தார்கள், வந்து இருக்கிறாங்க. என்னண்டவர் ஊழிய நல்லா தானே போயிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு இடத்துக்கு போறது ஸ்டாப் பண்ணிட்டீங்க. நல்ல கவனிங்க, ஆவியானவர் வழி நடத்துகிறவர் மாத்திரம் அல்ல, சில நேரத்தில் வழியையும் அடைப்பார். நமக்கு அது மட்டும் தாங்கிட மாட்டோம், நாம தெரிந்து கொள்ளுகிற வழி வாய்க்கப்படும், வாய்க்கப்படும், வாய்க்கப்படும், இப்படிதான் ஜெபம் பண்ணும். இல்லை ஆண்டவர் இது உமக்கு சித்தம் இல்லைன்னா அடைச்சிருங்க. நாம யாருமே தப்பான வழிய, தப்பான வழின்னு சொல்லும் போது நம்முடைய பார்வையில தப்பான வழியை தெரிந்தெடுக்க மாட்டோம், நமக்கு எது சரின்னு தோணுதோ அது தெரிந்தெடுப்போம். ஆனா நாம தெரிந்தெடுத்த பல காரியங்கள் சரியாய் அமைவதில்லை. அந்த இடத்துலதான் ஆவியானவர் வந்து இடையில நிற்பார், ஆவியானவர் தடுப்பார். அவர் இவர்கள் பிரயத்தனம் பண்றாங்க, இவங்க எப்படியாவது போயிடணும்னு பாக்குறாங்க, அவர் போக ஒட்டாது இருந்தார், பிடிச்சு வச்சுட்டார். உடனே அவங்களுக்கு உடனே அவங்க இல்ல நாங்க போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு கையை தட்டி விடல. அந்த இடத்துல அவங்க யோசனைய விட்டுறாங்க, விட்டுட்டு அவங்க இங்க வராங்க. ஆமேன். மீசியா பக்கம் போய் துரோவா என்கிற பட்டணத்துக்கு வந்தபோது 9 வசனம், அங்கே ராத்திரியில பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகும். அது என்னவென்றால், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. 10 வசனத்தை பாருங்க, அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. ஆமா, மீசியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினாங்க, பிளான் பண்ணினாங்க, ஆண்டவர் அதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்டாப் பண்ணதும் அந்த பிளானை விட்டுட்டாங்க. நாம விடுறோமா பிளானை? நாம எவ்வளோ பிளான் பண்றோம், ஆண்டவர் நோன் சொன்னது அந்த பிளானை விடுறோமா? நம்ம ஆண்டவரை வேணா விடுவோம், பிளானை விட மாட்டோம். நிறைய காரியம் நலமாய் தோன்றுவது போல இருக்கும், ஆனா பரலோகம் அங்கீகரிக்கிறதான்னு நிதானிக்கணும். இவங்க தங்க அவங்களுடைய பிளான் எப்ப விட்டாங்களோ, அவருடைய பிளான் நைட்டே அவங்களை வெளிப்படுத்துற நைட்டை வெளிப்படுத்தப்படும். நமக்கு தேவ திட்டத்தை நமக்கு இன்னும் சரியா புரிந்து கொள்ள முடியாததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நிறைய காரியத்தை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இப்படி இருக்கிறோம், ஆண்டவரே பேசும் பேசும். ஆமென். அவங்க துரோவாவுக்கு போறது எப்போ ஸ்டாப் பண்ணாங்களோ அப்போ தேவ பிளான் என்னன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. பவுல் வந்து அபிஷேகத்தின் நிறைவில் இருக்கிற மனுஷன், தினமும் அதிகம் அந்நிய பாஷை பேசுகிறவன், ஆவி நிறைவில் இருக்கிற ஒரு பர்சன், ஆனாலும் இருப்பது எங்க தான் இருக்கிறோம், மாம்சத்தில் தான் இருக்கிறோம். அப்போ நமக்கு அப்போ நான் டெய்லி ஜோம் பண்ணுறேன், அதனால நான் நினைக்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. நான் டெய்லி ஜபிக்கிறவன், நான் அப்படியாக நான் ஊழியத்தில் அப்படி, அதனால நான் என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஒன் அப்படின்னாலே நம்ம பண்ணுறது தப்புன்னு அர்த்தம், என்ன பண்ணாலும் கரெக்டாக இருக்காது. எல்லாமே சரியாய் செய்கிறவர் ஒரே ஒருவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான். எனவேதான் நாம என்ன பண்ணாலும் அவர்கிட்ட கேட்கணும், இது சரியா ஆண்டவரே? நோ, நானோ. ஹல்லேலூயா, ஆமென். அங்கீகரிக்கப்படத்தக்க ஆலோசனை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆலோசனை. இந்த ஒருமனம் இருக்கிற இடத்துல பிரச்சனை வரும், சில நிறை குறை வரும்போது அந்த பேச்சு எழுமோ, எழும்பும்போது வந்து ஒரு ஆலோசனை சொல்றாங்க. ஆமா, அந்த ஆலோசனை எல்லாருமே அக்செப்ட் பண்றாங்க, அங்கீகரிக்கக்கூடிய ஆலோசனை. மூன்றாவது நாள் ஐந்தாவது ஒரு காரியம், புரிந்து கொள்ளுகிற மனநிலைமை இருக்கும். ஒருமனம் இருக்கிற இடத்துல புரிந்து கொள்ளுகிற மனநிலைமை இருக்கும். அது இதோடு கூட சேர்த்துதான் அது ஐந்தாவது, புரிந்து கொள்ளுகிற மனநிலைமை இருக்கும். யூதர்கள் யாருமே வந்து புறஜாதிகளோடு கலவ மாட்டாங்க. அப்போஸ்தலர் ரெண்டுல பயங்கரமான பிரசங்கம் நடந்தாலும் இன்னும் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போகவில்லை. இப்பொழுது தேவன் பேதுருவின் இடத்துல தரிசனத்தில் வருகிறார். பேதுருவை கொண்டுதான் வாசலை திறக்க வேண்டும். காரணம் அது தேவ திட்டம். ஏற்கனவே தேவன் சொல்லியிருந்தார், பரலோகத்தின் திறவுகோலை நான் உன் கையிலே கொடுக்கிறேன். வாசல் யாரு? ஏசு கிறிஸ்து. கீ யார்கிட்ட இருக்கு? பேதுருட்டே இருக்கு. அப்ப தேவன் பேதுருவை கொண்டுதான் அதை செய்ய வேண்டும் என தேவன் ஆல்ரெடி தீர்மானிச்சிட்டார். ஆனா பேதுரு போக மாட்டான், புறஜாதிகள்கிட்ட எந்த ஒரு ஐக்கியம் வைக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது தேவன் அவனுக்கு தரிசனம், ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அப்போஸ்தலர் பத்தாவது அதிகாரம், பத்தாவது அதிகாரத்தில் வானம் திறக்கப்பட்டிருக்க நாலு முனைகளும் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதை, அதிலே சகல விதமான நாலுகால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. 13வது வசனம்,
1: பேதுருவே
0: எழுந்திரு, அடித்து புசி என்கிற சத்தம் வருது. உடனே பேதுரு ஆண்டவருக்கு ஸ்டடி எடுக்கிறார் பாருங்க. 14வது வசனம்,
1: அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமா இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான்.
0: நான் ஒரு காலம் புசித்ததில்லை. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? 15வது வசனம்,
1: இப்பொழுது தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே
0: என்றார். 16வது வசனம், மூன்றாவது அப்படி மூன்று முறை சொன்னதுக்கு அப்புறம் கூடு திரும்ப போயிட்டு அவன் பேதுரு இந்த காரியத்தை சிந்திக்க ஆரம்பிக்கிறான். நல்ல கவனிங்க, 19வது வசனம்,
1: பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணிக்கொண்டிருந்த
0: ஒரு காரியம், நான் எல்லாமே கரெக்டாக தான் நினைக்கிறேனா என்பதை அறியணும்னா தேவன் பேசுகிற அல்லது தேவன் இடைபடுகிற காரியத்தை நம்ம சிந்தைக்குள்ள கொண்டு வரணும். அப்போதான் சிந்தை தூய்மையாகும். அவன் அதுவரை வைத்திருந்தது என்ன தெரியுமா? விருத்த சேதனம் இல்லாதவங்க கிட்ட எந்த ஒரு, என்னதான் அப்போஸ்தலராக இருந்தாலும் சரி, விருத்த சேதனம் இல்லாதவங்க கிட்ட எந்த கான்டாக்டும் வச்சிடக்கூடாது. பாரம்பரியம் இன்னும் பிடிச்சிட்டு இருக்கு. இப்ப ஆண்டவர் திரும்ப மூணு தடவை ஒரு வார்த்தை பேசுகிறார், தேவன் சுத்தமாக்குனதை தீட்டா என்னாத. இப்ப சிந்தையில ஃபுல்லா என்ன இருக்கு? விருத்த சேதனை இல்லாதவங்க கூட பேசவே கூடாது, கூடவே போய் இருக்க கூடாது. இப்போ அந்த சிந்தையை கிளீன் ஆகணும், சிந்தை தூய்மையாகணும். சிந்தை தூய்மையாக பேதுரு செய்த காரியம் என்ன தெரியுமா? தேவன் பேசின காரியத்தை சிந்தைக்குள்ளே கொண்டு வருகிறான், சிந்தைக்குள்ள கொண்டு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். அது கிளியர் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவன் அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவருடைய சத்தம் கேட்கணுமா? ஆவியானவர் சபையில பேசுகிற காரியத்தை சிந்தையில கொண்டு வாருங்கள். அதை சிந்தியுங்கள். சிந்திக்கிறோமா? எல்லாருக்கும் ஆவியானவர் பேசணும்னு ஆசை, ஆனா அதுக்கான ஜீவ மார்க்கத்தை தேவன் தெரியப்படுத்துகிறார். அதை செய்யதான் நம்மால் முடிய மாட்டேங்குது. ஒரு தரிசனத்தை காண்கிறான், அந்த தரிசனத்தை சிந்தையிலே கொண்டு வருகிறான், ஆவியானவர் பேசுகிறார். எத்தனை வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படுகிறது, எவ்வளவு காரியங்கள் சபையிலே தேவன் பேசுகிறார், அதை உங்கள் சிந்தையிலே கொண்டு வந்து பாருங்கள். நினைவு தூய்மையாகும். எப்பொழுது நினைவு தூய்மையாகுதோ ஆவியானவர் பேசுவார். சிந்தைக்குள்ள எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு இடம் உண்டாகுதோ அங்கே ஆவியானவர் பேசுவார். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், ஆவியானவர் பேச சத்தம் கேட்கணுமா? பேசப்படுகிற வார்த்தைகளை சிந்தைக்குள்ளே கொண்டு வாங்க. நம்ம அதை கொண்டு வர மாட்டோம். ஆனாலும் அந்த சிஸ்டர் என்ன இப்படி பேசிட்டாங்க, இவங்க என்ன இப்படி சொல்லியிருக்க கூடாது. நான் எதை மறந்தாலும் அதை மட்டும் மறக்க மாட்டேன். நான் பரலோகத்துக்கு போனாலும் மன்னிக்க மாட்டேன். சில சொல்லுவாங்க தெரியுமா, ஆமே பாஸ்டர், என் புருஷன் பரலோகத்துக்கு வந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன் பாஸ்டர். முதல்ல உங்களை பரலோகத்தை விட்டுட்டு தான் ஆண்டவருக்கு. ஆமே, நமக்குள்ள எதை கொண்டு வருகிறோம்? பேதுரு இத்தனை காலம் ஒரு பாரம்பரியத்தை வச்சிருந்தான், விருத்த சேதனம் இல்லாதவங்க கூட. நோ, ஆண்டவர் எல்லா சிலுவையில் அடிச்சிட்டார்ல. பேதுருவே, மோசே எலியா நின்ன இடத்துல பக்கத்துல ஒன்னவர் நிக்க வைக்க முடியுமானால் இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் இந்த கூட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்த தேவனால் முடியாதோ? பாவியின் பாதத்தில் விழுந்தவன் அல்லவா பேதுருவே? பேதுரு நீ பாவி, நான் பாவியின் பாதத்தில் தானே விழுந்த. அந்த மகிமையில மோசையும் எலியாவும் நிக்கிற பக்கத்துல உன்னை நான் நிக்க வச்சு அழகு பார்த்தேனே. நீ என்னன்னா அடுத்தவனை விருத்த சேதனம், இவன் புறஜாதியா இப்படி சொல்லி ஒதுக்குறியா? பாரம்பரியம் தலைக்குள்ள இருக்கிறது. தேவன் தரிசனத்தை கொண்டு வருகிறார். இப்பொழுது ஏன் ஆண்டவர் ஆண்டை இப்படி பேசுகிறார் அப்படி சொல்லி அந்த வார்த்தையை உள்ள கொண்டு வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அவன் சிந்திக்க ஆரம்பித்த போது ஆவியானவர் பேசுகிறார். மூணு பேர் வந்திருக்கிறாங்க கூடவோ. நேரம் எங்க போறான் தெரியுமா? இதுவரை ஒரு மனக்கதவு புறஜாதிகளுக்கு அவன் அடைத்து வைத்திருந்தான், கீய வச்சுட்டு திறக்க மாட்டான். இல்ல ஏன், வீட்டில் அஞ்சு பேர் ஒரு ஆள்கிட்ட கீ இருக்கும், அவங்க திறந்தாதான் நாலு பேர் போக முடியும். திறக்க மாட்டான், இதுவரை திறக்கல. எவ்வளவு அற்புதங்கள் நடந்துச்சு, என்னெல்லாமோ நடந்துச்சு, துறக்கல, வச்சுட்டே இருந்தாரு. எனவேதான் பரிசேயரை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்கு ஐயோ, பரலோகத்துக்கு அநேகர் பிரவேசிக்க கூடாதபடிக்கு நீங்கள் வாசலை அடைத்து போடுகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அங்கீகரிக்கிறவர்களை தேவன் அங்கீகரித்தும் மனுஷங்க அங்கீகரிக்க மாட்டேங்கிறான். தேவன் ஏற்றுக்கொண்டும் மனுஷங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாதில்லை. இந்த பாரம்பரியம், பாரம்பரிய வைராக்கியம் தலையில ஏறிட்டு பேதுருக்கு அப்படி இருந்துச்சு. ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார், பட் அப்போஸ்தலருடைய குவாலிட்டி அதுதாங்க. இயேசுவோடு இருக்கிறவனுடைய அழகே அதுதான். என்ன தெரியுமா? சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க.
1: ஆமென்.
0: சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க.
1: ஆமென்.
0: சிந்திக்க ஆரம்பிச்சது மைண்ட் கிளியர் ஆயிட்டு. ஆமென். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேர போறாரு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொர்நேலியு வீட்டுல போய் பிரசங்கம் பண்ணுகிறான். பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் எழுந்தருளி, ஆவியானவர் அபிஷேகத்தினால நிரப்பி ஆச்சரியப்பட்டு சொல்றாரு, ஆண்டவர் இப்படி, ஆண்டவரே ஞானஸ்நானம் அபிஷேகத்தினால, பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும் போது நான் இப்படி கொடுக்காம இருக்க முடியும்? இப்போ அந்த விருத்த சேதனம் இல்லாதவனை பேதுரு தொடுகிறான். அன்னைக்கெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்து, ஞானஸ்நானம் கொடுத்துட்டு கட்டி அணைத்து முத்தமிடுவார்கள். ஹல்லேலூயா. பேதுரு போனதும் பிரசங்கம் தான் பண்ணார், தொடல. பரிசுத்த ஆவியானவர் தொட்டு காட்டி கொடுக்கிறார். அவனை தொடுப்பா, என் பிள்ளைய தொடு. இல்ல எல்லா இடத்துலயும் பெரும்பாலும் பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதான், 90% ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதான் அபிஷேகம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பரிசுத்தாவியானவர் வந்து இறங்குகிறார். இல்ல எல்லா இடத்துல அப்படித்தான் பார்க்க முடியும். ஆனா இங்கே மட்டும் பரிசுத்தாவியினால முதல்ல நிரப்பப்பட்டாங்க, அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. பேதுருக்கு காட்டி கொடுக்கிறார், நீ தொட. பேதுருவே, உனக்கு தொடதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும், நான் தொட தயங்க மாட்டேன். என் பிள்ளைகளை நான் தொட தயங்க மாட்டேன். தொட்டதும் பேதுருக்கு இனி நான் என்ன பாரம்பரியம், தூக்கி தூரப்படு. நேர போய் எல்லாரையும் தொட்டு கொர்நேலியு தொடுகிறான். ஞானஸ்நானம் கொடுத்து, இந்த ஞானஸ்நானம் கொடுத்து அப்படி ஒரு சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு வரும்போது அங்க பிரச்சனை வெடிச்சிட்டு இவர் எப்படி அங்க போகலாம்? 11:1 அப்போஸ்தலர் 11:1
1: புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீ போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்.
0: நீ எப்படி போலாம், நீ இது எப்படி போலாம் அப்படி சொல்லி, ஏன்னா அவங்க அறியாம இல்ல, அவங்க வந்து பழைய அதான் சொல்றேன், சரி அவங்களுக்குன்னு ஒரு சரி இருக்கிறது. எப்பவுமே அப்படிதாங்க, நமக்குன்னு ஒரு சரி இருக்கு பாருங்க. அதுக்கு எதிரான காரியம் நடந்துச்சுன்னா நம்ம உடனே வந்து அதை தப்புன்னே டிசைட் பண்ணிடுவோம். நமக்குள்ள தோண்டுகிற சரி எல்லாம் சத்தியமான்னு பார்க்கணும். அது பார்க்கறதுக்கு ஒரே வழி, இந்த கண்ணாடிக்கு முன்னாடி வச்சு பார்க்கணும். நம்ம அதை பார்க்க மாட்டோம். நமக்கு சரின்னா சரிதான், நாம் பிடிச்ச முயலுக்கு. ஒரு 4 குருடர்கள் போய் ஒரு யானை கிட்ட நிக்கிறாங்களாம். நிற்கும்போது யானை எப்படி இருக்கும், அவங்க இதுவரை பார்த்ததே கிடையாது, யானை எப்படி இருக்கும் அப்படின்னு. உடனே வந்து ஒடி வச்சு தடவி பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு கையில் என்ன மாட்டுச்சுன்னா, யானைக்கு காது மாட்டுச்சு. உடனே அது யானை என்பது ஒரு சொலவு மாதிரி, அதுக்கு பேர் என்ன, முறை மாதிரி, இதான் முறம் தான், யானை வந்து ஒரு முறை மாதிரி இருக்கும். இன்னொருத்தனுக்கு என்ன மாட்டுச்சுன்னா தும்பிக்க மாட்டுச்சு. அவன் என்ன சொல்றான், இல்லை இல்லை நீ சொல்றது தப்பு, யானை என்பது அப்படி நீளமா இருக்கும். ஒருத்தனுக்கு வாலு மாட்டுச்சு, அவன் அவனுக்கு என்ன மாட்டுச்சோ அது அவனுடைய பார்வையில் சரி, யானை என்ன இப்படிதான் இருக்கும். ஆனா சத்தியம் என்ன, இவங்க சொன்னது ஒண்ணுமே இல்லை. நாம பல சரிகளை நமக்குள்ள வச்சுட்டு மற்றவங்களை தப்பா டிசைட் பண்றது, இல்லை இது தப்பு இது தப்பு. எப்பவுமே அதை அக்செப்ட், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார். 10வது அதிகாரம் வரைக்கும் பேதுருவுக்கு ஒரு சரி இருந்துச்சு, கர்த்தர் சத்தியம் என்னன்னு காட்டி கொடுத்தது, அதை தூக்கி தூரப்பட்டான்.
1: ஆமென்,
0: தூரப்பட்டான். இப்போ இந்த ஜனங்களுக்கு இன்னும் அந்த சரியில், பழைய சரியிலே இருக்கிறாங்க, அவங்க அவங்க பார்வையில் இதுதான் கரெக்ட். இப்போ வந்து வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்க, தப்பு பண்றோம், பேதுரு தப்பு பண்ணிட்டார், இங்க வந்து நம்ம மாதிரி இருந்துட்டு அங்க போய் என்ன பண்ணிட்டு வரார் பாரு, பேதுரு தப்பு பண்ணிட்டார். எல்லாம் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சதும் பேதுரு என்ன செய்யறார் பாருங்க, 4வது வசனத்தை பாருங்க.
1: அதற்கு பேதுரு காரியத்தை முதலில் இருந்து,
0: காரியத்தை முதலில் இருந்து
1: வரிசையாய் அவர்களுக்கு
0: எங்க இருந்து, 10வது அதிகாரத்துல இருந்து சொல்றேன், நானும் உங்களை மாதிரிதான் இருந்தேன், நான் உங்களை விட மோசமா இருந்தேன் இந்த விஷயத்துல. அப்போ ஆண்டவர் என்ன பேசினார், தேவன் சுத்தமாக்கினதை தீட்டா என்னாத, இப்படி எல்லாம் பேசி என்ன கரெக்ட் பண்ணிட்டு போனா, அன்னைக்கு மேல் வீட்டறையில் நம்ம விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மேலே ஆவியானவர் எப்படி ஊற்றப்பட்டாரோ அதே போல அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் மேலையும் அவர் வந்தார். அதன் அர்த்தம் என்னையும் உங்களையும் அவர் எப்படி தொட்டாரோ அப்படியே நாம் யாரை தொடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களையும் அவர் தொட்டார். அவர் தொட்டதுக்கப்புறம் நான் யார் இல்லை. இந்த காரியத்தை சொன்னபோது 18வது வசனம்,
1: இவைகளை
0: அவர்கள் கேட்ட பொழுது
1: அமர்ந்திருந்து,
0: அமர்ந்திருந்தா இவ்வளவு நேரம் எங்க நிக்கிறாங்க, எழும்பிட்டாங்க. பேதுருக்கே பேதுரு அடிக்க எழும்பிட்டாங்கல்ல, எப்படி நீங்க போலாம், எப்படி நீங்க போலாம் அப்படி பேசினோட பேதுரு கிளியரா சொல்லி கொடுத்ததும் உட்கார்ந்துட்டாங்க. ஒரு மனம் இருக்கிற இடத்துல புரிந்து கொள்ளுகிற மனநிலைமை இருக்கும். அநேக காரியங்கள் இப்போ இங்க வாக்குவாதம், வாக்குவாதம் வரும், அறியாமையில வருங்க. சில பர்பஸ சண்டை போடுறனே இருப்பாங்க, அது சொல்லல, அது பிரிவினை, இது அறியாமை. அறியாமையில வருகிற வாக்குவாதம் வேற, கடின இருதயத்துல வருகிற வாக்குவாதம் வேற, இது அறியாமை. அறியாமை என்ன, நான் எதை சரி நினைக்கிறேனோ அதுதான் சரி. சரி எல்லாம் சத்தியம் அல்ல, சத்தியம் எல்லாமே சரி. ஆமென் சொல்லுங்க. இதே போல ஒரு சம்பவம் தான் 15வது அதிகாரத்தில் பவுல், பவுலுக்கு மினிஸ்ட்ரியே புறஜாதிகளுக்கு இடையில போயிட்டு வரணும். போயிட்டு வரும்போது 5வது வசனத்தை வாசிங்க.
1: அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து,
0: எழுந்து
1: அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசே நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்.
0: அவசியம், அதாவது பாரம்பரியத்தை அவசியமாக்குறது, இப்படிதான் செய்யணும், அது அவங்க அப்படி பண்ணாங்க நீங்க இப்படிதான் செய்யணும். அங்க பெரிய தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து, 7வது வசனம்,
1: பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே நீங்கள் அறிந்திருக்கிறபடி,
0: நீங்கள் அறிந்திருக்கிறபடி
1: புறஜாதியார் என்னுடைய,
0: புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு
1: விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார்.
0: இதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், கீ யார்கிட்ட கொடுத்துட்டாரு, பேதுருட்ட கொடுத்துட்டார். பேதுருவை கொண்டு செய்ய வேண்டியதை பேதுருவை கொண்டுதான் செய்வார். யார் யாரை கொண்டு என்ன செய்யணும்னு தேவன் முன்னமே நிர்ணயித்திருக்கிறார், அந்த காரியத்தை அவர்களை கொண்டுதான் செய்வார். இந்த காரியத்தை செய்யறதுக்கு பேதுரு சரியில்லை. ஏன்னா பேதுரு மனசுல என்ன இருக்கு, புறஜாதிகளை, புறஜாதிகள் கிட்ட நான் போக மாட்டேன். கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார் பார்த்தீங்களா, பேதுருவை சரி பண்ணி பயன்படுத்தினார். ஆமே, நாம் எல்லாம் சரியானதுனால கர்த்தர் பயன்படுத்தல, அவருடைய கரம் நம்மளை சரி பண்ணி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. நாம் பாத்திரவான்கள் ஆனதினால் கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்தவில்லை, அவர் நம்மை பாத்திரவான்கள் ஆக்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் அவர் ஒருவருக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இப்படி சொல்லி பேதுரு எழுந்து தர்க்கம், மிகுந்த தர்க்கம் வந்துட்டு, இதை தான் கண்டிப்பா அவங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லணும், அப்படி இப்படின்னு. பவுல் சொல் பவுலுக்கு சமாளிக்க முடியல. இப்போ பேதுரு எழும்பிட்டார், சீனியர்ல எழும்பி சொல்ற வார்த்தை கேளுங்க, 8வது வசனம், இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. வெளி தோற்றத்தை வைத்து மாத்திரம் மதிப்பிடாத ஒரு தேவன், இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். நமக்கு பரிசுத்தாவியை தந்தரளினது போல
1: அவர்களுக்கும்
0: தந்தரளி அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீ இன்னைக்கு விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தன் சொல்றியே, அவர்களை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, 9வது வசனம்,
1: விசுவாசத்தினாலே அவர்கள்
0: இருதயங்களை அவர் சுத்தமாக்கி
1: நமக்கும் அவர்களுக்கும்
0: சொன்னார். அவங்க பரலோத்து வராதபடிக்கு வாசலை அடைத்து போடுகிறீர்கள். நம்மை தேவன் இப்படி எல்லாம் கட்டாயப்படுத்தி அங்க ரட்சித்தார் இல்ல? நம்மை ரட்சித்தாரு. பாவி என்னை விட்டு கடந்து போக வேண்டும் பாதத்தில் விழுந்த என்னை ரட்சித்தார். பேதுரு எழுந்து பேசுற பேதுருவை கொண்டு பேச வைக்கிறார் பாருங்க. அதுதான் சொல்ல, தேவ பிள்ளைக்கு அந்த கிங்டம் மைண்ட் வேணும், ராஜ்ய மனநலம் வேணும், அப்பதான் எல்லாரையும் நேசிக்க முடியும். உக்காந்துட்டு அந்த லேடி அந்த ஃபுட்டுக்கு மேல கை வச்சு ஜோம் பண்ணுது, இவருக்கு புஷன் ஆயிட்டு இவர் ஃபுட்டு வாங்கி அந்த லேடியே பார்த்து இவர் என்ன செய்யல, ஜோம் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருந்தார் இவருக்கு, அப்படி ஒரு செகண்ட் ஆடிட்டார். இப்படி இருக்கும்போது அது அப்படி ஜோம் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் அந்த பாஸ்டர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொன்ன சாட்சி ஒரே வார்த்தை கேட்டார், அந்த லேடியை நேசித்து அந்த லேடிக்காக ஜெபிக்க முடியுமா அப்படி. இவருக்கு ஆன்சர் இல்லை. ஆண்டவர் திரும்ப பேச ஆரம்பிக்கிறார், நான் அவளை நேசிக்கிறேன், அவளுக்குள்ள இருக்கிற ஆத்மா வெளியேறப்பட்டது, நான் நேசிக்கிறேன். நல்ல கவனமா கேளுங்க, நம்மை கிறிஸ்து தான் பிடிக்கணுமே தவிர மதம் பிடிக்க கூடாது. மதம் பிடிக்கிறதுன்னு என்ன தெரியுமா? ஒரு செய்தி வருது, இந்த இடத்துக்கு போனாங்க, இந்த இடத்துக்கு பக்தர்கள் போனாங்க, அவங்க போற இடத்துல வண்டி கவிழ்ந்தது. இப்படி செய்தியை பார்த்து ஒருத்தங்க சிரிக்கிறாங்கன்னா அவங்கள கிறிஸ்து பிடிக்கல, அவங்கள மதம் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கடினமா இருந்தாலும் சத்தியம், நான் சொல்றது புரிஞ்சா? நீங்க நியூஸ் பேப்பர் பாக்குறீங்க, இங்கே போன பக்தர்கள் வண்டி கவிழ்ந்து விழுந்தார்கள், 2 பேர் பலி, 3 பேர் பலி, இப்படி செய்தி பார்த்துட்டு உங்களுக்கு இதுவும் வேணும். இப்படி ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அவங்கள கிறிஸ்து பிடிக்கல, அவங்கள மதம் பிடிச்சிருக்கு. கிறிஸ்து நம்மளை பிடிச்சிருக்கிறார்னா நம்மை துன்பப்படுத்துகிறவனுக்காக கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும்.
1: ஆமென்,
0: ஆமென். இந்த புரிந்து கொள்ளுகிற மனநலம் ரொம்ப முக்கியம். சபையின் ஒருமனம் இருக்கிற இடத்துல இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். பேதுரு எழுந்து சொன்னதும் எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க.
1: ஆமென்,
0: ஏன்னா தங்கள் நிலையை உணர ஆரம்பிச்சாங்க. எஸ், அப்போ நாம தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கோம், நாம தான் சில காரியங்களை சரின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, ஆண்டவர் நேசித்து விட்டார், ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். தேவன் நேசித்து தேவன் அங்கீகரித்த பிறகு நாம யார் தடுக்கிறதுக்கு? புரிந்து கொள்ளுகிற மனநிலைமை, இந்த ராஜ்ய சிந்தை தேவ பிள்ளைகளுக்கு தேவை. இன்னும் 2 காரியம் வேகமாக சொல்லி முடிச்சிடறேன். 6வது காரியம், ஒருமனம் இருக்கிற இடத்துல அனல் உண்டாகும். சொல்லுங்க,
1: அனல்,
0: அனல் உண்டாகும், அனல் உண்டாகும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1-4 நமக்கு தெரியும், வாசிக்க வேண்டாம். அவர்கள் ஒருமனப்பட்டு கூடின போது ஆமென் ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கினார். ஆமென் அக்கினி மயமான நாவுகள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அங்கே என்ன நடக்கணும், ஒரு அனல் உண்டாச்சு, அத்தனை பேரையும் திருப்பினது அவர்கள் பக்கமாய். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம், கொரிந்து பட்டணத்தில் பவுல் போகிறார். அப்போ அங்குள்ள சட்டம் போடப்பட்டுச்சு, குடியுரிமை இல்லாதவங்க எல்லாம் சொந்த இடத்துக்கு போகணும். இவருக்கு அந்த ரோமன் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிறதுனால இவர் கூடார், டென்ட் மேக்கர், கூடாரத்தை பணி செய்கிறவர். எடுத்தோன்னு அந்த காலத்தில் வந்து பாஸ்டராக போய் உட்கார முடியாது. அப்போ இப்படி தான் என்ட்ராக முடியும் ஒவ்வொரு தெருவுக்குள்ள. அப்போ அந்த வேலை செஞ்சு இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பட்டணத்தில் சீலோவாவும் தீமோத்தையும் வராங்க. 18 வாசிங்க, அப்போ சொல்ல 18.
1: மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது,
0: சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது,
1: பவுல்
0: ஆவியில் வைராக்கியம் கொண்டு
1: இயேசுவே கிறிஸ்து
0: என்று
1: யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார்.
0: இதுவரை சுவிசேஷம் சொல்ல முடியாத ஒரு நிலையிலே, ஒரு இறுக்கமான ஒரு இடுக்கமான சூழ்நிலையில இருக்கிறார் பவுல். இப்பொழுது ஆமென் ஆவியில ஒத்து போற சீலாவும் தீமோத்தேயும் அங்க என்றானதும் அவர் ஆவியில வைராக்கியம் கொண்டு, அது அனல் உண்டாகும், ஒரு மனம் இருக்கிற இடத்துல அனல் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: ஆமென்.
0: அப்போஸ்தலர் 28:15 வாசிங்க. Thank you Father.
1: அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள், நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியுபுரம் வரைக்கும் சிலர் 3 வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள்.
0: சகோதரர்கள் எதிர்கொண்டு வந்தார்கள்.
1: அவர்களை
0: பவுல் கண்டு
1: தேவனை
0: ஸ்தோத்தரித்து
1: தைரியம் அடைந்தான்.
0: ஒரு மனம் இருக்கிற இடத்துல இது உண்டாகும், அனல் உண்டாகும், தைரியம் உண்டாகும், பலன் உண்டாகும். ஆமே ஹல்லேலூயா. இது ரெண்டு பேரா இருந்தாலும், ஒரு ஆள் ஆபேல், இன்னொரு ஆள் காயினா இருந்தா அங்க கொலை தான் நடக்கும். ஆமே. காயின் எப்பொழுது கொலைகாரனாய் மாறினான், எங்க போயிட்டு வந்து கொலைகாரனாய் மாறினான்? கேள்வி, பதில் சொல்லுங்க. காயின் எங்கே போயிட்டு வந்து கொலைகாரனா மாறினான்?
1: ஆராதனைக்கு. ஆராதனைக்கு
0: எங்க போயிட்டு வந்து? சர்ச்சுக்கு போயிட்டு வந்து. ஆமாவா இல்லையா? சர்ச்சுக்கு போயிட்டு வந்து பலி செலுத்துறதுல ஒருத்தன் அங்கீகரிக்கப்படுகிறான், இன்னொருத்தன் அங்கீகரிக்கல. அன்னையிலேருந்து அவன் மனசுலேயே வச்சுட்டு இருக்கிறான், இவனை வழியில் எங்கே பார்த்தாலும் கேட்கணும். சிலர் அப்படி தானே மனசுலேயே வச்சுட்டு எங்கே பார்த்தாலும் கேட்கணும், வழியில் பார்த்தா அப்படி திரும்பிட்டு போயிடுவாங்க. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ சகோதரனை பகைச்சாலே நீ மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறாய். நாம வந்து டைரக்டா காயின மாதிரி கொலை செய்ய மாட்டோம், ஆனா அப்படி முறைச்சிட்டு போவோம். இல்ல, ஒரு ஆவிக்குரிய முறைப்பு, அப்படி முறைச்சிட்டு. தேவ பிள்ளைகள் கூடுற இடத்துல நல்ல அனல் இருக்கும். இந்த பவுல் ஒரு பெரிய கப்பர் சேதத்தை பார்த்தோம், பாம்பு கிடைச்சது. அப்போ அதுல எல்லாம் அவன்கிட்ட தேவ வல்லமை வெளிப்பட்டது, ஆனா சகோதரர்களை பார்த்த பிறகுதான் அவனுக்கு தைரியமே வந்துச்சு. யூரோக்கில் தான் காற்று அடித்த பிறகும் பவுலுக்கு ஒன்றாகலை, பாம்பு கடித்த பிறகும் ஒன்றாகலை. அப்படி இருந்தும் பவுலே உங்களுக்கு தைரியம் எப்படி வந்துச்சு? அது ஐக்கியத்தில் சேர்ந்த பிறகுதான். அதான் சபையுடைய பவர். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சபை ஜெனியூனாக ஆன்சர் பண்ணணும். வீட்டில் லாக்டவுன்லேருந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்தோம், அந்த ஆராதனை இருக்குது. சர்ச்சில் கூடி அதுக்கப்புறம் ஆராதிச்சோம், எந்த ஆராதனை பலமாக இருந்துச்சு? இப்போ நீங்கள் அதான் சொல்லுவீங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் மெசேஜாக இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, எந்த ஆராதனை பலமாக இருந்துச்சு? என்ன கேட்டால் சொல்லுவேன், சபை கூடி ஆராதிக்கிறேன். லாக்டவுனில் நான் கேமராவில் பார்த்து பேசி பழகிட்டேன். முதல் மாதம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால நான் எப்படி பேசினேன்னு தெரியுமா? பசங்களை கூப்பிட்டு ரெண்டு பேர் இந்த சைடு உட்கார வச்சு, ரெண்டு பேர் இந்த சைடு உட்கார வச்சு, அவங்க ஆமேன்னு சொல்லி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இப்படி இருமா எழும்பி ஓட பார்ப்பாங்க, உட்காரு அப்படிமே. ஏன்னா எனக்கு கேமரா பார்த்து பேசி பழக்கம் கிடையாது. அப்படி ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஓட்டி ஓட்டி கேமரா பார்த்து பேசி பழகிட்டேன். கேமரா பார்த்து பேசி பழகிட்ட செப்டம்பரில் சர்ச்சு திறந்ததுக்கப்புறம் மக்களை பார்க்க வராது. 1 ஆராதனை நான் இப்படியே பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். அது பாதியில் தான் எனக்கு தோணுது, ஏய் மக்கள் இருக்கிறாங்க, உடனே நான் இப்படி பார்ப்பேன் இப்படி பார்ப்பேன், அடுத்த நாள்லேருந்து கழுத்து வலி. அப்போ என்னென்ன கேமரா பார்த்து பேசி பழகிட்டேன். லாக்டவுனில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, நான் 7 எடுத்துகிட்டு வந்தேன், 7 பேசிடுவேன். 5 நீங்கள் லாக்டவுனில் உள்ள செர்மன்லாம் கேட்டு பாருங்கள், எல்லா மெசேஜுமே ஃபுல்லாக இருக்கும். ஆனால் லாக்டவுனுக்கு அப்புறம் எந்த ஒரு மெசேஜுமே ஃபுல் ஆகலை. ஏன்னா எந்த பாயிண்ட்ல அந்த ஆவியானவருடைய கிரியை நடக்கும்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஆராதனை தான், அதுக்கப்புறம் ஹல்லேலூயா, அதுதாங்க அங்கதான், அங்கே தேவன் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அனல் உண்டாகும். 7 காரியம், தேவ கிரியை வெளிப்படும். அப்போஸ்தலர் 8:6 வாசிங்க, ஜெபிக்கலாம். அப்போஸ்தலர் 8:6
1: பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்.
0: சொல்லப்பட்ட வார்த்தைகள், பிலிப்பு என்ன சொல்லுகிறார், வசனம் பேசுகிறார், சுவிசேஷம் பேசுகிறார். சொல்லப்பட்டவைகளை அவர்கள் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அதனுடைய ரிசல்ட் ஏழாவது வசனம்,
1: அநேகரில் இருந்த
0: அசுத்தாவிகள்
1: மிகுந்த சத்தத்தோடு
0: சத்தமிட்டு
1: கூப்பிட்டு
0: அவர்களை விட்டு புறப்பட்டது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருமனம் இருக்கிற இடத்துல அந்நிய வல்லமைக்கு இடமே இல்லை.
1: ஆமென்.
0: அந்நிய வல்லமைக்கு இடம் கிடையாது. ஆமென். ஒரு மனம் கொலைக்கப்படுற இடத்துலதான் பிசாசானவன் ஆட்டுத்தோலை பசுத்தோலை போர்த்தி கொண்டு மெதுவா உள்ள என்றாவும். ஒரு மனம் இருக்கிற இடத்துல அந்நிய வல்லமைக்கு உள்ள என்றாக முடியாது. இந்த சின்ன வயசுல ஒரு விளையாட்டு விளையாடுவாங்கல்ல, ஒரு ஆட்டுக்குட்டியை பாத்தீங்களான்னு சொல்லிட்டு அப்படிதானே உள்ள விட்டுட்டு எல்லாம் சுத்தி நிற்பாங்க. அப்போ ஒரு ஆள் வந்து கேச்சர் வந்து அப்படி பிடிக்கிறதுக்கு சுத்தி சுத்தி வருவார். வந்துட்டு அவர் எதை தேடுவார், ஆட்டுக்குட்டி உள்ள இருக்குன்னு தெரியும், எதை தேடுவார், வழி எந்த சைடு வீக்கா இருக்கு, எந்த சைடு வீக்கா இருக்கு அப்படியே தேடி எங்கேயாவது கொஞ்சம் வீக்காயிட்டு கொஞ்சம் கேப்பு கிடைச்சிட்டு ஒசுக்குன்னு உள்ள போயிடுவார். இதுதான் பிசாசு செய்கிறான், எங்க வீக்கா இருக்கு. 3.5 வருஷம் சுத்தி சுத்தி பார்த்து யூதாச பிடிச்சிடான். பந்தியில இருந்த யூதாசுக்குள்ளே பிசாசு புகுந்தார், அப்படிதான் பைபிள்ல இருக்கு. அவன் ஒரு மனம் எங்க குலையுதோ அங்க அந்நிய வல்லமை என்றாயிரும். அதே வேளையில ஒரு மனம் எங்க அதிகமாகுதோ அங்க ஒரு வேற எந்த வல்லமைக்கும் இருக்க முடியாது. அது சத்தமிட்டு கொண்டு வெளியே ஓடிச்சான்.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்லுங்க. குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்குள்ள ஒரு மனம் இருக்குமானால் குடும்பத்தில் வேற அந்நிய வல்லமை வராது. சபையில் இருக்கிறவர்களுக்குள்ள ஒரு மனம் இருக்குமானால் சபைக்குள்ளே அந்நிய வல்லமை வராது. தேவ ஜனத்துக்குள்ளே ஒரு மனம் இருக்குமானால் ஊழியர்களுக்குள்ளே ஒரு மனம் இருக்குமானால் அந்நிய வல்லமை தேசத்திலே இருக்காது. ஒரு மனம் இருக்கிற இடத்துல இவைகள் காணப்படும். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஒரு மனம் உண்டாக ஜெபிப்போம், விட்டு கொடுப்போம், கர்த்தர் சபையை அப்படியே நடத்துவாராக. எல்லார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லார் கண்களை மூடி. நன்றி தகப்பனே, அப்பா நீ நல்லவர். Thank you father. ரிபாமா சந்தனலரியாதரா.

ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நீர் தந்த இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்கள் சபை மாத்திரமல்ல, எல்லா சபைகளிலும் ஒரு மனம் உண்டாக, ஒரு மனம் காணப்பட ஆண்டவர் கிருபை செய்யும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும். எல்லா மகிமை கணம் துதி ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நினாத்துமாவே கதரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நினாத்துமாவே கதரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.

mold us, oh God, more like you, oh God. We want to thank you. Thank you. Thank you. Thank you. For the Lord will turn every sorrow into joy. We want to thank you. Mahimayumaku selathukalum. Vallam naamam uyarthapaduvathaal. உம்மை போல ஒருவரும் இல்லை. உம்மை போல எங்களை ஆதரிக்க, எங்களை நடத்த, எங்களை குணமாக, எங்களை வழிநடத்த ஒருவரும் இல்லையே. உம்முடைய சாயலாயங்களை மாற்றுகிறார். வருகை காரியங்களை ஆயத்தப்படுத்துவியா. தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியா. எங்களை எழுப்புவியா. Help us, oh God, more than anything, oh God, we will be doers of you, oh God. May we walk in the light of Christ, கிறிஸ்துவின் வெளிச்சத்திலே ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நடப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தருவீர். To the word of the living God, lead us and guide us, oh God. Let your light guide us. Let your light shine upon us. இதோ இருள் பூமியை காரணங்கள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். The dark clouds all over, oh God, we can see. The Lord will shine over our lives, Isaiah 60. The Lord will shine over. The Lord will shine over us, O God, even in the midst of the thick, dark clouds, O God. May we hope in you, trust in you. We give you glory and honor. We thank you, we thank you. We bless your name.

give your glory and honor to your name.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத பகுதி மத்தேயு 5:38 42 வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகளினுடைய ஆழமான உண்மையை நாம் அறிந்து கொள்வோம். மத்தேயு 5:38 இப்படியாக சொல்கிறது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கியும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. ஒன்றாலே இந்த இடத்துல ஒரு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். உங்களுடைய ஹோல் பைபிளினுடைய கீவேர்டுன்னு சொல்லலாம் இது. இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கண்ணுக்கு போச்சுன்னா கண்ணு போகணும், பல்லு போச்சுன்னா பல்லு போகணும். ரத்தத்துக்கு ரத்தம், சதைக்கு சதை, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சத்தியங்கள், நியாய பிரமாணங்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டின் பக்தனாகிய நமக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன? நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையோடு எதிர்த்தே நிற்காதேன்றார். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. காட்டுன்னு இல்லை, கொடுத்துரு. ஒரு கன்னத்தில் அரைஞ்சானாக்கா அடுத்த கன்னத்தை காட்டுன்னு சொல்லலை, அவனுக்கு கொடுத்துருப்பா, அவன் ஏதாவது எடுத்துட்டு போ. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, கடன் உன்னிடத்தில் கடன் வாங்குற விரும்புகிறவனுக்கு முகம் கோணாது என்றார். அதனால இந்த நாளிலே இந்த சத்தியங்கள் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உண்மையிலே இன்றைக்கு இந்தியாவினுடைய விடுதலைக்கு வித்திட்ட ஒரு அடிப்படை சத்தியமாக இது இருக்கிறது. காந்தியினுடைய வாழ்க்கையில் வெறும் கரம்சந்த் காந்தியாக இருந்தவரை ஒரு மகானாக மாற்றின ஒரு முக்கியமான பகுதியே தான், சத்தியமே தான். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் அகிம்சை என்ற தத்துவத்தை இங்கு தான் கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொன்னதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு வித்திட்ட பகுதியே இது தான். இன்றைக்கி நாம் சுதந்திர காற்றை இன்றைக்கு நாம் விடுகிறோம் என்றால் அதற்கு காரணம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தின் திருப்பி கொடுன்ற ஆழமான சத்தியத்தினுடைய அர்த்தத்தை காந்தி உணர்ந்ததுனால அகிம்சை என்ற சத்தியம் அவருடைய இருதயத்திலே தோன்றியது. அதனால இயேசு கிறிஸ்துடைய அந்த உலகத்தில் அவதரித்த இந்த நாட்களிலே இதுதான் அவருடைய ஹைலைட்டாக இருந்தது. அவருடைய மிக உன்னதமான நிலைமை இதுதான், எதிர்த்து நிற்காத, தீமையோடு எதிர்த்து நிற்காத, ஒரு கன்னத்தை அடித்தா மறு கன்னத்தை திருப்பி கொடுனார். அதுமாதிரி அவர் அப்படி தான் வாழ்ந்தார். அதுமாதிரி அவர் வர அவர் ஏசாண்டவர் வருவதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, 500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசியா தீர்க்கதரிசி இப்படியாக எழுதியிருக்கிறார். என்னன்னு ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53:7 இப்படியாக சொல்கிறார், அவர் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை

அன்பாங்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசு சொன்னதை போல வாழவில்லை என்று காந்தி மென்ஷன் பண்ணது இந்த மலைப்பிரசங்கத்தை தான். இந்த மலைப்பிரசங்கத்தின்படி ஒருத்தவன் வாழலை. இன்னைக்கு வாழ்ந்தார்கள் என்றால் இந்த உலகமே அமைதி நாடாக மாறிவிடும். யுத்தத்துக்காகவோ அல்லது இராணுவத்துக்காகவோ கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவு மிச்சமாகும் என்று காந்தி சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் காந்தி சொன்னதை நான் கேள்விப்பட்ட பிறகு இந்த மத்தி 5, 6, 7 என்ற இந்த மலைப்பிரசங்கத்தை ஆழமாக நான் தியானிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார் என்பாங்களே. இதில் அவ்வளோ ரகசியம் இருக்குது, அவ்வளோ புதையல் இருக்கிறது, அவ்வளோ உன்னதமான காரியங்கள் இதில் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். இன்றைக்கி எப்படியாக காந்தியினுடைய வாழ்க்கையில் ஒரு மகானாக மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த பகுதிக்கு இருக்கிறதோ, அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு வித்திட்டதே இந்த பகுதி தான். காந்திக்கு எப்படியாக ஒரு கன்னத்தை அடித்தா மறுகன்னத்தை காட்டுன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலிருந்து அவர் அகிம்சை என்ற கொள்கையை அவர் எப்படி எடுத்துக்கொண்டாரோ, எடுத்துக்கொண்டு அதை கையில் எடுத்து வெள்ளக்காரனிடத்தில் போராடி, அகிம்சையின் முறையில் போராடி, அவர் எப்படியாக வெற்றியை பார்த்து இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய ஒரு மகானாக இருக்கிறார் என்றால், இதில் இருக்கிற அநேக ரகசியத்தை நாம் அறிந்து அதன்படி நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு கிளிக் என்னுடைய மைண்டில் வந்ததுனால மத்தி 5, 6, 7 நான் அதிகமாக வாசித்தேன், நேசித்தேன். இன்றைக்கும் அப்படியாக வாசித்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் அநேக புதையல்களை நோண்டி எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் என்பாங்களே. தயவு செய்து இதை அலட்சியம் படுத்தாதீங்க. அன்பா, இதை கேட்கிற நீங்கள் இதை அதிகமாய் தியானியுங்கள், அதிகமாய் வாசியுங்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிகப்பெரிய புதையல்கள், பொக்கிஷங்கள் அதில் ஒளிந்திருக்கிறது என்பான். இதன்படி செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலும் மாற்றங்களும் பெரிய ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக வரும் அன்பாலே. இன்னைக்கு ஏனென்றால் இன்னைக்கு தீமையோடு தான் எதிர்த்து நிற்கிறோம். அடிக்கு அடி, பழிக்கு பழி, இதெல்லாம் நம்ம வாங்குகிறோம். கோர்ட்டு கேஸு, பகை எல்லாம் பாடுறோம். ஆண்டவர் அன்பானிலே இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியை பார்க்கணும்னா இது எப்படிங்க இழிச்சவாயின்னு சொல்லுவாங்களேன்னு வாங்க. அன்பானிலே இழிச்சவாயெல்லாம் கிடையாது. ஆண்டுடைய பார்வையில் இதுதான் சத்தியம், இது இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அன்பானிலே. இதுக்கு எத்தனையோ சாட்சி நான் சொல்ல முடியும். ஷர்மா என்ற ஒருத்தர் சாட்சி இருக்கிறார். சத்தியத்தை சந்தித்தேன் ஒரு சாட்சி புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன். அவர் குஜராத் மாநில காங்கிரஸில் தலைவராக இருந்தவர், பெரிய எம்பியாக இருந்தவர். எப்படி பல நிறுவனத்தில் அவர் எம்டி மேனேஜிங் டைரக்டராக இருந்தவர். ஆனால் அவர் இந்த மத்திய 5, 6, 7 படி, மலைப்பிரசன் படி ஒரு கிறிஸ்தவனும் வாழவில்லை என்று சொல்லி பைபிளை கொளுத்தி போட்டவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கி அவர் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் போய் சென்று இயேசுவே உண்மையான தேவன் என்று பறைசாற்றுகிறார். அன்பானிலே இன்றைக்கி எவ்வளோ சாட்சி புத்தகங்கள் இதில் வந்திருக்குது. இந்த கிறிஸ்துவத்தினுடைய மிக ஆணிவேர், மிக முக்கியமான கட்டம் இந்த அகிம்சை. தீமையோடு எதிர்த்து நிற்காதபடிக்கு ஒருவனை வலது கன்னத்தில் அழைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. அந்த ஒரே சத்தியத்தை நாம் கடைபிடிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் முன்பாக வெக்கப்பட்டு போக மாட்டார். நம்மை ஆண்டவர் ஒரு பெரிய உன்னதமான நோக்கத்திலே நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை புரிந்து கொள்வோம். அதன்படி நடப்போம். ஆசீர்வாதத்தை பார்ப்போம். இதை இன்னும் நீங்கள் தியானியுங்கள். இன்னும் பல ரகசியத்தை வெளிப்படுத்துவார் ஆண்டவர், உங்களோடு பேசுவார். நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், கட்டளையிடுவார். நாம் ஜெயிப்போம். இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த அகிம்சை என்ற காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். நாம் வெற்றியை பெறுவோம். ஜெயிப்போம். மண்ணின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசுவதற்காக நன்றி. இதில் உள்ள ஆழமான சத்தியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து அதன்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமே. தேங்க்யூ அன்பான்லே. காட் பிளஸ் யூ. இதை கேட்டுட்டு விட்டுறாதீங்க. மற்ற 5, 6, 7 நீங்கள் அதிகமாக தியானிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஆமே.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையாய் நம்மை நடத்தி வருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. 1 கொரிந்தியர் 6:7 நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. சபைக்கு ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிற முக்கியமான ஒரு வார்த்தை, ஒருவரோடு ஒருவர் வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட ஒரு பிரச்சனை வரும்போது, ஒருத்தங்க எதிர்த்து பேசும்போது தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் அழகாய் காண்பிக்கிறது. நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? நாம் சகித்து கொள்ளக்கூடாமல் செய்கிற காரியங்கள் நம்மை குற்றத்துக்கு உட்படுத்துகிறது. இதைதான் வேதம் காண்பிக்கிறது. நமக்கு ஒரு வாழ்க்கை ஓட்டத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் கடக்க கடக்க நமக்கான லக்கை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த லெக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகாதவனாய் ஓடி அந்த லெக்கை அடையாமல் போனால் நம்மை விட பரிதவிக்கப்பட்டவர்கள் வேற யாரும் இருக்க முடியாது. வேதம் காண்பிக்கிறது, உனக்கு ஒருத்தங்க அநியாயம் செய்யறாங்களா, உனக்கு விரோதமாக ஒருத்தங்க பிரச்சனை பண்றாங்களா, காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டுகிறார்களா, நீங்கள் ஏன் சகித்து கொள்ளக்கூடாது என்று வேதம் நம்மை பார்த்து கேட்கிறது. நாம் சகிப்போமானால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம் என்று யாக்கோபு 1:12 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தாராம். எவ்வளவு அவமானங்கள், எப்படி இகழ்ந்தார்கள். அவர் எதை மேன்மையாய் சொன்னாரோ அதை வைத்து பேசினாங்க. தேவனுடைய குமாரனை ஆனால் நீ சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வா. என்னென்ன காரியங்களை அவர் மேன்மையாய் வைத்தாரோ அதை எல்லாம் வைத்து கிண்டல் பண்றாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, அவர் சகித்தார், அவர் சகித்தார். இப்படி சகித்ததின் பலன் என்ன தெரியுமா? அவர் மாட்சிமையோடு வல்லமையோடு எழுந்தருளி பிதாவின் வலது பாரிசத்தில் இன்றும் வீற்றிருக்கிறார். ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய். என கேட்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கிறிஸ்து வைத்து சென்ற அடிச்சுவடுகளில் ஒன்று என்ன தெரியுமா? சகிக்கிறது. ஆமே. நாம் வழக்காடுவதை விட சகிப்பது மேன்மை என்று வேதம் காண்பிக்கிறது. நாம் சகிப்பதை விட்டுவிட்டு வழக்காடுவோமானால் என்ன செய்கிறோமா? 8 வசனம், நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. நாம் வழக்காடுவோமானால், தீமைக்கு தீமை செய்ய எதிர்த்து நிற்போமானால் நம்மில் வெளிப்படுகிற காரியம் அநியாயமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நஷ்டப்படுத்துகிறோம். அநேக நன்மைகளை நஷ்டப்படுத்துகிறோம். நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நஷ்டப்படுத்துகிறோம். நமக்கு வர வேண்டிய அநேக காரியங்களை நஷ்டப்படுத்துகிறோம். அனுபவிக்க வேண்டிய அநேக நன்மைகளை நஷ்டப்படுத்துகிறோம். நமக்கு தேவன் தந்த நல்ல தருணங்களை நஷ்டப்படுத்துகிறோம். நல்ல ஆரோக்கியத்தை நஷ்டப்படுத்துகிறோம். நாம் மகிழும்படியாய் தேவன் ஏற்படுத்தி தந்த நல்ல சூழ்நிலைகளை நஷ்டப்படுத்துகிறோம். அநேக நஷ்டங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் சகிக்க கூடாமல் தீமைக்கு தீமை செய்ய முற்பட்டதே. சகிக்காமல் வழக்காடுகிறவன் குற்றத்துக்கு உட்படுகிறான். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்வதை விட சகிப்பதே மேல். சகிக்கிறதுக்கு தான் என்ன தேவை? தேவனுடைய கிருபை தேவை. சகிக்க என்ன செய்ய வேண்டும்? அவரையே நினைத்து கொள்ள வேண்டும் என்று எபிரேயர் 12:3 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை நினைப்போம். அவர் சகித்தார் அல்லவா? அவர் சகித்து மேன்மையை அடைந்தார் அல்லவா? இன்று ஆமென். நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், நெருக்கங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், நிந்தைகள், இவைகளை நீங்கள் சகித்தால் நாளை உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையை நீங்கள் நிச்சயமாய் சுதந்திரிக்க
தேவன் அனுகிரகம் செய்வார். காரணம், இது அவர் வைத்து சென்ற அடிச்சுவடு. இந்த அடிச்சுவடை பின்பற்றி மேன்மையை சுதந்திரிப்போம். குற்றத்துக்கு உட்படாதிருக்க தேவன் கிருபை செய்வாராக. ஜபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நீர் நல்ல அடிச்சுவடு எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறீர். அதை பின்பற்ற கிருபை செய்வீராக. சகிக்க கூடாமல் எங்களில் வெளிப்படுத்துகிற கிரியைகள் நிமித்தம் நாங்கள் குற்றத்துக்கு உட்படுகிறோம் என்று இந்த நாளில் எங்களை உணர்த்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். சகிக்க கிருபை தாரும், நீரே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஓ ஃபாதர், தேங்க் யூ. ஓ நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

0: செய்து
1: அதை முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற பிரச்சனைகள் என்

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சங்கீதம் 13:6. பிரான்சிஸ் பிரான்சிபேன் என்ற தெய்வ ஊழியர் தான் எழுதிய த 3 பேட்டில் கிரவுண்ட்ஸ் என்ற தன்னுடைய புத்தகத்தில் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வைத்திருந்த ஒருவரை பற்றி எழுதியிருந்தார். அந்த மனிதன் ஒளிப்பதிவு செய்யும் வட்டுக்களில் மாஸ்டர் டிஸ்கில் உள்ள குறைவுகள், இரைச்சல்கள் போன்றவை வந்துவிடக்கூடாது என்பதற்காக மாஸ்டர் டிஸ்கை பல முறை கேட்டுக்கொண்டே இருந்தார். இனிய பாடலின் இசையை ரசிப்பதற்கு பதிலாக அவருடைய காதுகள் அதில் இருந்த சிறு சிறு இரைச்சல்கள் மற்றும் இது போன்ற ஏனைய குறைவுகளை கண்டுபிடித்தே பழகிவிட்டது. பிரான்சிஸ் என்ற இந்த தெய்வ ஊழியர் அந்த மனிதனிடம், இசையை கேட்பதுதானே உங்கள் வேலை, ஆகவே அதை ரசித்து செய்வீர்கள் இல்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன் இந்த போதகரிடம், நான் இசையை கேட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது. எங்கள் வீட்டில் இருக்கும் விலை உயர்ந்த ஸ்டீரியோவை பாட்டு கேட்பதற்காக நான் ஆன் பண்ணினால் கூட அந்த இனிய இசையை ரசிப்பதற்கு பதிலாக என் காது எதை கவனிக்கிறது தெரியுமா? அந்த ரெக்கார்டிங்கில் ஏற்பட்ட குறைவுகளையும் இறைச்சல்களையும் தான் கவனிக்கிறது என்றார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நமது வாழ்வின் குறைவுகளையே நாம் கவனித்துக் கொண்டிருந்தால் வாழ்வின் இனிமையை நாம் அனுபவிக்க தவறிவிடுவோம். சவுலுக்கு சந்தோஷப்பட்டு களி கூறுவதற்கு எத்தனையோ நல்ல காரியங்கள் இருந்தன. அவன்தான் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இஸ்ரவேலர்

மேல் அவனுக்கு பொறாமை வந்தது. தாவீதை கொல்ல நினைத்தான். தாவீதை கொல்ல அவனை தேடி தேடி சென்றதால் நல்ல அரண்மனையில் தங்க முடியாமல் குகைகளிலும் மலைகளிலும் அலைய நேர்ந்தது. ஆனால் தாவீதோ எத்தனையோ குறைவுகள் தனக்கு இருந்த போதிலும் தேவன் தனக்கு செய்த நன்மைகளை மட்டும் நினைத்ததால் மகிழ்ச்சியாக வாழ முடிந்தது, பாட்டு பாட முடிந்தது. ஆகவே பிரியமானவர்களே, தேவன் நமக்கு தந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பார்க்க பழகுவோம். குறைவுகளையே பார்த்து கொண்டிருந்தால் தேவன் நமக்கு தந்த நல்ல ஆசீர்வாதம் நாம் அனுபவிக்க தவறிவிடுவோம். இதை போலவே மற்ற மனிதர்களிடம் காணப்படும் குறைவுகளையும் பார்த்து கொண்டே இராமல் நிறைவுகளை பார்க்க பழகுவோம். தாவீதை போல தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவரை பாடுவோம். God bless you. Have a blessed day.

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 126 சங்கீதம் 2 வசனம். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து எண்ணியும் பார்த்திராத நன்மைகளை தந்து ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணியுள்ளார். இன்றைக்கும் நீங்கள் எவைகளுக்காக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அவைகளை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர் உங்களுக்கு செய்த அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை எண்ணி பார்த்து உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவரின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு நாளாய் இந்த நாளை ஆசிர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு உங்களின் சிறையிருப்புகளை திருப்புகிறார். கண்ணீரின் அனுபவங்கள் மாறப்போகிறது. புலம்பலாய் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்படி செய்து உங்களை ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக 6 சிறையிருப்பை ஆனந்த சத்தமாக மாற்றினார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே ஈசாக்குக்கு எதிராக பெரும் பிரச்சனை வந்தது. எப்படியெனில், தன் தகப்பனின் சுதந்திரத்தை தேடி போகையில் அக்காலத்தில் தங்களுடைய நிலங்களை பெயர்கண்டு கொள்ளப்பட வேண்டுமானால் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டியது அவர்கள் முற்பிதாக்கள் வெட்டிய துறவுகளை. அப்படி துறவுகளை கண்டுபிடிக்க செல்கையில்தான் ஈசாக்கிற்கு விரோதமாக அநேகர் எழும்பினார்கள். வெட்டுகிற துறவையெல்லாம் திரும்பவும் மூடி போட்டார்கள். ஈசாக்கு விசுவாசத்துடன் விடாமுயற்சியுடனும் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தின் பேரில் துறவுகளை தோண்டினான். தோண்டிய துறவிலெல்லாம் நீரூற்றை கண்டான். தன்னுடைய ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், நல்ல விளைச்சல்கள் எல்லாவற்றிலும் பெரிய வெற்றியை கண்டமையினால் அவனுடன் ஆரவாரத்துடன் வந்தவர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள், நிச்சயமாக கர்த்தர் உமோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்றும், நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே என்றும் கூறுகிறதையும் பின்பு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் உமோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் என்று. இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் சத்ருவானவன் மனிதர்களாலும் வியாதிகளாலும் வந்து போராடி கொண்டு உங்களை அதிலிருந்து மீள முடியாமல் செய்து கொண்டும் பொருளாதாரத்தில் அடிக்கடி தூற்று போடுகிறதான நஷ்டத்தை விரைய செலவுகளை ஏற்படுத்தி மீண்டும் அதிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் கடன்களோடு கலக்கத்தோடு காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று. ஆகவே இன்றைய நாளில் உங்களுக்கு எதிராய் எவையெல்லாம் எந்த சூழ்நிலைகளெல்லாம் ஆரவரித்து சத்தமிட்டு வந்ததோ அவைகளையெல்லாம் அடங்கி போக பண்ணி உங்களுக்கு எதிராய் இருக்கிறவர்கள் புறப்பட்டு வந்தவர்களை உங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணும்படி செய்து ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்களின் ஆரவார சிறையிருப்புகள் மாறப்போகுது. ஆனந்த சத்தத்தை கேட்கப் போகிறீர்கள். 2வதாக மாராவின் சிறையிருப்பை மதுரமாய் மாற்றினார். ரூத்தின் புத்தகத்தை நாம் வாசிக்கையில் நகோமியின் வாழ்க்கை மிகவும் வேதனை நிறைந்தது. கண்ணீரின் வாழ்க்கை. தன் உறவுகளை இழந்தவளாய் பஞ்சத்தினால் சொந்த தேசத்தை விட்டு போக வேண்டிய நிலை உருவானது. சென்ற இடத்தில் அநேக பாடுகள் வேதனைகளினால் தன் உருவத்திலே மாற்றம் உண்டாகி போனது. அவளை கண்டவர்கள் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொள்கையில் நகோமி கூறுகிறாள், என்னை நகோமி என்று நீங்கள் அழைக்காமல் மாறாள் என்று சொல்லுங்கள், அவ்வளவு கசப்புகள் என் வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறது என்று வேதனையோடு கூறுகிறாள். பின்பு கர்த்தர் நகோமியின் சிறையிருப்பை மாற்றுகிறார், ஆசிர்வதிக்கிறார். அப்பொழுது ஆசிர்வதிக்கப்பட்ட நகோமியை பார்த்து அவளின் அயலகத்தார்கள் எல்லாரும் இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நகோமியை வாழ்த்துகிறார்கள் என்பதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களின் வாழ்க்கையிலும் சில எதிர்பாராத சூழ்நிலைகளினால், நபர்களினால், சரீரத்தில் உண்டான பலவீனத்தினால் நீங்கள் உங்களின் சமாதானம், பலன், சந்தோஷம், மகிழ்ச்சி, உறவுகளை இழந்து கசப்பான அனுபவங்களுடன் இதற்கு முடிவே இல்லை, என் வாழ்க்கை மாறாவை போன்றது என்றென்றைக்கும் என்று விரக்தியோடு மனம் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கட்டளையிடுவேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு என்னாலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்கிறார். இன்றைக்கு நீங்கள் இழந்து போன சரீரத்தின் பலன், சமாதானம், சந்தோஷம், யாவற்றையும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இதனால் உங்களை பார்க்கிற உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் உங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை, தயவை எண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். இன்றைய நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் மாறாள் என்று அழைக்கப்படுகிற கசப்பான அனுபவத்திற்குள் கடந்து போய் கொண்டு இருப்பீர்களானால், இன்றைக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வாருங்கள். அவராலே உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணிவேங்கர். காட் பிளஸ் யூ.
1: ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை இயேசுவாக இந்த பூமியிலே வந்தார். அவரை நாம் மகிமைப்படுத்தி உயர்த்தும் போது அவரே நமக்கு ஆனந்த சந்தோஷமாக, எல்லா காயங்களை மாற்றுகிறவராக, நம்மை தேற்றுகிறவராக, அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமே. அதைத்தான் இந்த பாடல் கூறுகிறது. கேட்டு மகிழ்வோம்.

பரிசுத்தாவியே, உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்க பிரசன்னம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இந்த நாளின் தியானத்துக்கென்று ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் 1:18 நாம் வாசிக்க கேட்போம். 1 Corinthians 1:18.
2: சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது.
1: சேர்ந்து சொல்லலாம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. நிமிடம் கண்களை மூடி கத்தரை நோக்கி நாம ஜெபிப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்பாண்டவரை என் கூட பேசுங்க. எல்லாருமாய் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறேன். என்னென்ன நிலையிலே நான் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறேன் என்பதை கர்த்தர் அறிகிறீர்கள். யாருக்குமே என்னுடைய நிலைகள் தெரியாமல் இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். யூ நோ எவ்ரிதிங் லார்ட், எவ்ரிதிங் அபவுட் மீ. என் பயம், என்னுடைய கவலை எல்லாமே உமக்கு தெரியும். இந்த நாளில் எங்களோடு கூட பேசும். உங்களுடைய வார்த்தை என்னும் விதை எங்களுடைய இருதயமாகிய நல்ல நிலத்தில் விழுந்து ஒரு பெரிய பலன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட அந்த நேரத்தில் சில வினோதமான நிகழ்வுகள் நடந்தது. இந்த ஒவ்வொரு நிகழ்வும் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 நாம் வாசிக்கும் பொழுது 45 இப்படி சொல்லுகிறது, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 51 சொல்லுகிறது, தேவ ஆலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2 கிழிந்தது. அதே 51 சொல்லுகிறது, பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. இதை நிறைய வாசித்திருப்போம், ஆனால் இதனுடைய கருத்தை பல நேரங்களிலே நாம் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இதற்குள்ளே போவதற்கு முன்பதாக நாம் வாசித்த 1 Corinthians 1:18 திரும்பவும் வாசிப்போம்.
2: சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது.
1: பவுல் கொரிந்துல இருக்கிற சபைக்கு அவர் எழுதுகிறார். என்ன சூழ்நிலையில் எழுதுகிறார் அப்படின்னு சொன்னா, சபை பிரிந்து இருக்கிறது. சில பேர் சொல்றாங்க நான் பவுலை சேர்ந்தவன், சில பேர் சொல்றாங்க நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், சில பேர் சொல்றாங்க நான் கேபாவை சேர்ந்தவன். இப்படி சபை துண்டு துண்டாக இருக்கிறது. ஒன்னா கூடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, ஆனா சபைக்குள்ளே ஒரு மனம் இல்லை. இன்னைக்கும் அதே காரியத்தை நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. எங்க சபை, சில பேர் சொல்லுவாங்க உங்க சபை, ஏன் விசுவாசி உங்க விசுவாசி, எங்க ஸ்தாபனம் உங்க ஸ்தாபனம். இதுல எது அடிபட்டு போகிறது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யம் என்பதும் தேவன் விரும்புகிற சபை என்பதும் அது அடிபட்டு போய்விடுகிறது. இப்ப பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இப்படி பிளந்து பிரிந்து கிடப்பீர்கள் என்று சொன்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆகையால் அவர்கள் எல்லாருடைய கவனத்தை எங்க திருப்புறாருன்னா, கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி அவர் அந்த கவனத்தை திருப்புகிறார். இன்னைக்கு நாமும் கூட நம்முடைய கவனத்தை சிலுவையின் பக்கமாய் திருப்பி, நமக்கு பக்தி வைராக்கியம் இருக்கணும், பக்தி இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். எதை பற்றி தெரியுமா, இயேசுவை பற்றியும் அவருடைய சிலுவையை பற்றியும் தான் இருக்கணுமே ஒழிய, ஊழியக்காரரை பத்தியோ சபையை பத்தியோ ஸ்தாபனத்தை பத்தியோ பக்தி வைராக்கியம் இருக்கும் என்றால் அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு பாருங்க, சில நேரங்களில் சில ஊழியர்களை யாராவது விமர்சிச்சுட்டாங்கன்னா பயங்கர கோபம் வரும், ஆனால் ஆண்டவரை பத்தி தப்பா பேசினா ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க. அப்ப என்ன காரணம், எங்கேயோ ஒரு இடத்துல தேவனுக்கும் அவர் சுமந்த சிலுவைக்கும் நாம் கொடுக்க வேண்டிய இடத்தை நாம் வேறு நபர்களுக்கும் வேறு இடங்களுக்கும் கொடுத்து விட்டோம் என்பதுதான் காரியம். எந்த சபையும் இந்த சபைக்கு வந்தாதான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தாங்கன்னா நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ளலாம், அது கள்ள உபதேசம். ஏன் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உலகமெங்கும் சபைகள் இருக்கிறது. அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள். அந்த தேவ சபைக்காக தான் கர்த்தர் வரப்போகிறார். இப்போ தேவனுடைய சபை கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறது, ஆனால் பிரிந்திருக்கிறது, பிளவுபட்டு இருக்கிறது. அவர்களுக்கு அவர் எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறார், உங்கள் கவனத்தை இயேசுவினுடைய சிலுவையின் பக்கமாய் நீங்கள் திருப்ப வேண்டும் என்று அவர் பேசுகிறதை நம்மால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு சிலுவையை பற்றிய உபதேசம். சொல்லுங்க, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு என்னவா இருக்குதான், பைத்தியமா இருக்கிறான். என்னங்க சிலுவை? சிலுவை ஒரு பலவீனத்தின் சின்னமாக காணப்படுகிறது. ஆண்டவர் மறித்த ஒரு சின்னமாய் காணப்படுகிறது. அவர் தன்னையே காப்பாற்றிக் கொள்ளவில்லையே, உங்களை காப்பாற்றுவாரா என்ற ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அந்த சிலுவை தேவனுடைய பலனாயிருக்கிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இப்ப என்ன பிரச்சனை, ஏன் சபை பிளந்திருக்கிறதுனா, எல்லாருக்கும் கண்ட்ரோல் வேணும். பவுலை பெருசுப்படுத்தினா பவுலோட ஒரு கூட்டம் சேர்ந்துடும், பேதுருவை பெருசுப்படுத்தினா பேதுருவோட ஒரு கூட்டம் சேர்ந்துடும், கேபாவை பெருசுப்படுத்தினா. இப்படி பிரிந்து கிடக்கிற அந்த சபையில குழப்பங்கள் தான் காணப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்திலையும் குழப்பம் காரணம் இதுதான், அப்பாக்கு கண்ட்ரோல் பண்ணணும், அப்பா சொல்றத நடக்கணும். அம்மா யோசிக்கிறாங்க, அவங்க சொல்றது இல்ல, நான் சொல்றத நடக்கணும். கேட்பாங்க பார்த்தீங்களா, உங்க வீட்டில் யார் ஆட்சி, ஐயாவா சொல்லுங்க யாராச்சு. அப்படி இருக்கும் என்று சொன்னால் குடும்பம் பிளந்து கிடக்கும், ஒன்றும் பண்ண முடியாது, நோக்கத்தை விட்டுருவோம். சில பிள்ளைகள்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க, நீங்கள் பெருசாக வேற யார்ட்டையும் போய் கேட்க வேண்டாம், பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாரு உங்கள் வீட்டில் யார் சொல்கிறது நடக்கும். அது எங்கள் அப்பா சொன்னால் தான் நடக்கும், எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. இன்னொரு குடும்பத்தை போய் கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா டம்மி, ஒரு பிள்ளை சொல்லுது, அப்பா என்னவா, ஆமாம் மம்மி தான் எல்லாம். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க குடும்பம்? அதல்ல குடும்பம். பவுல் சொல்கிறாரு, உன்னுடைய கவனத்தை சிலுவையின் பக்கமாய் திருப்பு. சிலுவை எதுக்கு அடையாளமா இருக்கு தெரியுமா? அன்புக்கு அடையாளமா இருக்குது. அன்பினால் கட்டப்படாத எந்த குடும்பமும் பிரிந்துதான் இருக்கும். ரெண்டாவது, சிலுவை எதுக்கு அடையாளமா இருக்கிறது? தியாகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. சிலுவை எதுக்கு அடையாளமா இருக்குது? விட்டு கொடுப்பதற்கு. யோசித்து பாருங்களேன், ஆண்டவரை பிடிக்க வருகிறார்கள், ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, நசரேனாக இயேசுவை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம், அவர் யார், நான் தான் அப்படின்றார். எல்லா கீழே விழுந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் பிதாவை கேட்டா தூதர்கள் அனுப்புவாரு. ஆனால் இயேசு நம்மை மனதிலே வைத்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக அந்த சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார். மூணு காரியங்களை சிலுவை குறிக்கிறது. ஒன்று, அன்புக்கு அடையாளமா இருக்கிறது, தியாகத்துக்கு அடையாளமா இருக்கிறது, அர்ப்பணிப்புக்கு அடையாளமா இருக்கிறது. எந்த குடும்பத்தில் இது மூணு இல்லையோ அந்த குடும்பம் பிரிந்துதான் இருக்கும். இன்னைக்கு ஒரு சிலர் உங்களுடைய மனைவி மாறணும்னு ஜெபம் பண்றீங்க, ஒரு சிலர் உங்க கனவு மாறணும்னு ஜெபம் பண்றீங்க, ஒரு சிலர் உங்களுடைய பிள்ளைகள் மாறணும்னு ஜெபம் பண்றீங்க. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்தி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை என்ன மாத்துங்க, என்ன மாத்துங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். யாருடைய சிந்தை காணப்படணும் சொல்லுங்க, யாருடைய சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை. இந்த மூன்று குணாதிசயங்கள் உள்ளதா இருக்கிறது. ஒன்று, அன்புள்ளதா இருக்கிறது, தியாகம் உள்ளதா இருக்கிறது, மூன்றாவது, அர்ப்பணிப்பு உள்ளதாக இருக்கிறது. இட் இஸ் நாட் அபவுட் கண்ட்ரோல் அண்ட் மேனிபுலேஷன். இன்னைக்கு அதுதான் பிரச்சனை, கண்ட்ரோல் பண்ணணும், நான் சொல்றதா நடக்கணும், நான் சொல்ற இடத்துக்கு தான் போகணும். சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பம் மாலை சாயங்காலத்தில் வெளியே போய் சாப்பிடலான்னு தீர்மானம் பண்றாங்க, சந்தோஷமா புறப்படுறாங்க, வண்டியில் ஏறின பிறகு கணவன் சொல்றாரு அங்கே போகலான்னு, மனைவி சொல்றாங்க இல்லை இங்கே போகலாம், இவங்க ஒன்று சொல்றாங்க இவங்க ஒன்று சொல்றாங்க, கடைசியில் போன நோக்கமும் முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு திரும்பி வந்து கணவன் இந்த பக்கமும் மனைவி இந்த பக்கமும் விளங்கும் பாருங்களா, நடக்குது இல்லையா? கண்ட்ரோல், நான் சொல்றது தான் நடக்கணும். நீங்க சொல்லுங்க, என்னைக்கு நம்ம விட்டு கொடுக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய குடும்பம் கட்டுக்கு எழுப்பப்படும். ஹல்லேலூயா. என்னைக்கு நம்ம விட்டு கொடுக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய குடும்பம் கட்டி எழுப்பப்படும். என்னைக்கு வந்து நான் நிற்கிறோமோ அன்னைக்கு ஒன்றுமே நம்மால செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். சும்மா தற்செயலா நான் வந்தேன், தற்செயலாக நான் வாழ்ந்தேன், தற்செயலாக கர்த்தர் என்னை ரட்சித்தார் கிடையாது, என்னை ஒரு திட்டத்தோடு கூட கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்னை சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. I have a purpose, a divine purpose. என்னை எதற்காக அவர் உண்டாக்கினார், அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றும் பொழுதுதான். எப்பொழுது இந்த உதாரணத்தை நான் சொல்லுவது உண்டு, ஒரு ட்ரெட்மில், எக்ஸசைஸ் பண்ணுற ட்ரெட்மில் இருக்குல்ல, நீங்கள் அது ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் அதை பற்றி தெரியும். நாம் உடலை குறைக்கிறதுக்காக பயன்படுத்துறது, நிறைய பேர் ஆர்வமாக அதை வாங்குவாங்க, ஒரு வாரம் பயங்கரமா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த 20,000 ரூபாய் ட்ரெட்மில்ல துணி காயும், 10 ரூபாய் கயிறு போதும்ல. நம்ம வாழ்க்கை அப்படிதாங்க, நிறைய நேரத்தில் வீணடிக்கிறோம். பெரிய பெரிய நோக்கத்தை செய்வதற்காக, அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் சொன்ன சின்ன பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல. நாகமான் வீட்டில் இருந்த அந்த வேலைக்கார பிள்ளைக்கு பேர் கூட சொல்லப்படலை, சின்ன பிள்ளை. அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? சீரியா தேசத்தில் உள்ள அதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் தெரிவிக்கப்பட வேண்டிய காரியம் என்ன? இஸ்ரவேலிலே ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அது அவளுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை அவள் நிறைவேற்றினாள். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியாது. அவள் எப்படிப்பட்ட பின்னணியில வந்தாலும் தெரியாது. நான் சொல்றேன், அந்த குட்டி பிள்ளைய கர்த்தர் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார் என்றால் நிச்சயமா ஏன் மூலமா உங்க மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அப்ப சிலுவையில ஆண்டவர் செய்த காரியங்களை குறித்து அதனோடு சேர்ந்து நடந்த சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். முதலாவது, அந்த சிலுவையில் இயேசு காலை 9 மணிக்கு அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். சரியா மதியானம் 12 மணியிலிருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் காரிருள் பூமியை மூடிற்று. 3 மணி நேரம் என்ன இருக்குது? இருள் இருக்கிறது. 12 மணிக்கு தான் சூரியன் உச்சில இருக்கணும். உச்சில இருக்கிற சூரியன் இப்ப மறைந்து விட்டது. இருள் பூமியை மூடிவிட்டது. இந்த இருள் எதற்கு அடையாளமா இருக்கிறது? தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அடையாளமா இருக்கிறது. The darkness represents the judgment of God. தேவனுடைய நியாய தீர்ப்பு. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம். மத்தேயு 25:30 நம்ம வாசிக்கலாம்.
2: பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான்.
1: பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். வாசித்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். முன்னாடி வாசித்து பாருங்க. அவர் சொல்றாரு, இவன் பிரயோஜனமற்றவன். இவன் பிரயோஜனமற்றவனை எங்க போடணும்? அவனுக்கு தண்டனை என்ன? புறம்பான இருளிலே அவனை தள்ளி போடும். அந்த இருள் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளி என்று தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த காரிருளை 3 மணி நேரம் அந்த சிலுவையிலே அனுபவித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த புறம்பான இருளிலே நீங்களும் நானும் தள்ளப்படக்கூடாது என்பதற்காக இயேசு அந்த காரியருளை சிலுவையிலே அவர் அனுபவித்தார். இதை நான் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா யாத்திராகமத்துக்கு புஸ்தகத்துக்கு நம்ம போகணும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10:22 இப்படி வாசிக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10:22.
2: மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான், அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று.
1: இப்ப தேவனுடைய ஜனங்கள் எகிப்தில அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அவர்களை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டாரோ நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறாங்க. பிசாசு அடிமைப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டியவங்க சில அடிமைத்தனங்களிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் தேவனுடைய ஜனங்கள் அங்கே மாட்டிக்கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய திட்டம் என்ன? இவர்களை எனக்காக வெளியே கொண்டு வர வேண்டும். இந்த ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். பார்வோன்ற போய் கேட்கிறாங்க, முடியாதுன்னு சொல்றான். முதல் வாதை வந்தது, ரெண்டாவது வாதை வந்தது, மூன்றாவது வாதை, 9வது வாதை என்னன்னா காரிருள். 9வது வாதை என்னங்க? அந்த இருள் அவர்களை மூடின உடனே 10வது வாதை என்ன அப்படின்னா தலைச்சங்கம். முதலாவது ஆண் பிள்ளை எல்லா வீட்லையும் மரித்தது. மரணம் வந்த உடனே பார்வோன் இவ்வளவு நாள் முடியாது முடியாதுன்னு கூப்பிட்டேன், கை கூட்டிய பாப்பா கிளம்பு, விரட்டும். அவங்கள விரட்டுறது மட்டுமல்ல, அவங்க கிட்ட இருந்தது எல்லாம் கொள்ளையடித்தார்கள் என்று வாசிக்கிறோம். இப்ப சிலுவைக்கு வாங்களே, இங்க 3 நாள் எகிப்தில 3 நாள் இருள், அதுக்கப்புறம் மூத்த மகன்கள் மறிக்கிறார்கள், 3வது விடுதலை. இப்ப சிலுவைக்கு வரும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார். 3 மணி நேரம் இருள் இருக்கிறது. 3 மணி நேரம் இருளுக்கு பின்பதாக மறித்தது தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் நீங்களும் நானும் அந்த மரணத்தை அனுபவிக்க கூடாது என்பதற்காக அவர் மரணத்தை அனுபவித்தார். அல்லேலூயா. அது முடிஞ்ச உடனே என்னாச்சு தெரியுமா? அது முடிஞ்ச உடனே எல்லாமே மாறிடுச்சு. பிசாசனுடைய அதிகாரம் முடிஞ்சு போச்சு, அவன் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறான், முடியல. கத்தர் அவருடைய இரத்தத்தாலே நம்ம என்ன செய்யறாரு, மீட்டு எடுத்து கொண்டார். ஹாலேலூயா. கொலோசியரின் புஸ்தகம் 1:13-14 ரொம்ப அழகா பவுல் இதை விளக்கி சொல்லுகிறார். கொலோசியர் 1:13-14
2: இருளின் அதிகாரத்தில் நின்று,
1: இருளின் அதிகாரத்தில் நின்று, சொல்லுங்க, எதுல இருந்து நம்மளை விடுதலை ஆக்கினாரா, எல்லாரும் சொல்லுங்க. இருளின் அதிகாரம், இருளின் அதிகாரம்னா என்ன, இருளுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, நாம யோசிக்கலாம். இருளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு தெரியுமா, நம்மை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. ராத்திரி 8 மணி, எல்லாம் வீட்டில் பிள்ளைகள்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க, அம்மா கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கிறாங்க, காய்கறி அரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, அப்பா வேற பக்கம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறார். திடீர்னு என்னாச்சு, கரண்ட்டு என்ன ஆயிடுச்சு, இருள். வெளிச்சம் போன உடனே இருள் அங்கே சூழ்ந்தது. இருள் வந்த உடனே அம்மாவுடைய முதல் சத்தம் என்ன, குழந்தைய பார்த்து, ஏ அசையாத. அம்மா தடவி பார்க்கறாங்க, இவ்வளவு நேரம் கான்பிடென்டா கத்தி வச்சு நறுக்கு நறுக்குன்னு பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப என்ன பண்ண முடியல, வெண்டக்காய் வெட்டுமா இல்ல கையை வெட்டுமான்னு தெரியாது. அதான் பவர் ஆஃப் டார்க்னஸ், இருள் நம்மை ஸ்தம்பிக்க வைக்கும். நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, என் பிள்ளைகள் அசைய வேணாம் சொல்றோம், அங்க ஸ்டூல் இருக்குதா எது இருக்கா எதுவுமே தெரியாது. இருளுக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்பதே நமக்கு தெரியாது. பவர் ஆஃப் டார்க்னஸ். இயேசு சிலுவையில் மரித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி, சொல்லுங்க, எதுல இருந்து, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி, வாசிங்க,
2: தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற,
1: தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம என்ன பண்ணாரா, ஒரு ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, மாத்திட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஊர்ல இருக்கும் போது ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குது, ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒரு, ஆமா, கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. நம்ம ஊர்ல போய் ஒரு ஆபீஸ்க்கு உள்ள போய் பாத்தீங்கன்னா அங்கங்க துப்பி வச்சிருப்பாங்க, சுதந்திர நாடு, எனக்கு இதான் சுதந்திரம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இதே மனுஷன் துபாய்க்கு போனான்னு வச்சுக்கோங்களேன், இப்படி துப்புனா ஒரு ஃபைன், அப்படி நின்னா ஒரு ஃபைன், ரோட கிராஸ் பண்ணக்கூடாத இடத்துல கிராஸ் பண்ண ரெடியா இருப்பான் ஃபைன் போடுறதுக்கு. அங்க போனா அது ஃபைன் கண்ட்ரி, ஆனால் அங்க ஃபைனா இருப்பாங்க. புரியுது உங்களுக்கு, இந்த ராஜ்யத்துல வேற மாதிரி. முன்னாடி நம்ம எந்த ராஜ்யத்துல இருந்தோம், இருளின் ராஜ்யத்துல இருந்தோம், இஷ்டத்துக்கு இருந்தோம், என்ன வேணாலும் செய்தோம். ஆனா இப்ப கர்த்தர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன செய்திருக்கிறாரு சொல்லுங்க, யாருடைய ராஜ்யத்துக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மள கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம், அழகா சொல்றாரு, இருளின் அதிகாரத்தில் நின்று, இதில் அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும், இருளினுடைய அதிகாரம், ஃப்ரம் த பவர், அது கட்டுப்படுத்தும், அது நம்மை பயமுறுத்தும், அது வேறு விதமான ராஜ்யம். இப்போ எங்கே கொண்டு வந்துட்டாருன்னா, அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி, நம்மளை என்ன பண்ணாரு, விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு, உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன், குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, இருட்டுக்குள்ள இருந்தா பயம், நல்லா கவனிங்க, யார் யாரெல்லாம் பயம் பயந்து இருக்கிறீங்க, சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, என்ன நடக்கும்னு தெரியல, அடுத்து ஃபியூச்சர் என்னன்னு தெரியல. ஒரு கிட்ட பிள்ளை இப்பதான் 12th எழுதுறா, ஆண்டி பயமா இருக்காட்டி, என்ன நடக்கும்னு தெரியல, என்ன நடக்கும், ரிசல்ட் வரும், நல்லா படிச்சிருந்தீன்னா பாஸு, நல்லா படிக்கலன்னா, ஆமா அப்படியே சொல்லிட்டேன், அவ்வளோ தானே, இதுக்கேமா பயம், இதுக்கேன் பயம். அந்த பயம்தான் நம்மளை கட்டுப்படுத்துகிறது, அந்த பயம்தான் நம்மளை அப்படியே ஸ்தம்பிக்க வைக்கிறது, யோசிக்க வைக்கிறது, கவலைப்பட வைக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொல்றாரு, அந்த பயத்திலிருந்து கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, விடுதலையாக்கி அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்களை கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ராஜ்யம் அன்பின் ராஜ்யம், இந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், அன்பின் ராஜ்யம், எனக்குள்ள எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாடல் இல்ல, பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லை, என் கர்த்தர் என்னோட இருப்பதால். ரொம்ப அழகா சங்கீதக்காரன் சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எப்பெல்லாம் நீங்க வந்து பயப்படுறீங்களோ, ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நான் பயப்படுறீங்களோ, அப்பெல்லாம் நீங்க ஆண்டவரை வேதனைப்படுத்துறீங்க, அவர் கூட இருக்கிறார் என்றதை நீங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க. யோசித்து பாருங்களேன், உங்க அப்பா ஒரு SP, சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், அவரோட அப்படியே நீங்க வாக்கிங் போறீங்க, அப்படியே போகும்போது பயந்துட்டு, அப்பா அவர் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு, இவரை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு, அப்பா தலையில அடிச்சுக்கு வேற, ஏன்னா SPடா, எத்தனை பேர் புரியுது, ஆமென். ஆமென். அவர் சொல்லணும், ஆண்டவர் எனக்கு பயமே இல்லை. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு என்ன இல்லை, பயம் இல்லை. எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லை. ஏன் என்றால் என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா.

0: ஹல்லேலூயா. 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் சிலுவை சிட்டிலும் அந்தகாரம். சரியா 3 மணிக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். யோவான் 19:30 அதை வாசிக்கிறோம். யோவான் 19:30, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். என்ன சொன்னாரு சொல்லுங்க. முடிந்தது அப்படிங்கிற வார்த்தையினுடைய அது இம்பாக்ட் அல்லது அதனுடைய ஸ்ட்ரென்த் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, பிளஸ் டூ பரீட்சை எழுதி முடிச்சுட்டு கடைசி நாள் அந்த புள்ள வெளியே வர மாதிரிங்களா, என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? படாது பாடுபடுத்திடுறோம்ல பிள்ளைகளை, காலையில் ஒரு டியூஷன், சாயங்காலம் ஒரு டியூஷன், பா வாழ்க்கையே இதில் தான் இருக்குது. அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. உன் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. படிக்க வைக்கணும், படிக்கலன்னா அடியும் கொடுக்கணும், அதில் அது அது காம்ப்ரமைஸே கிடையாது. ஆனால் என்ன செய்யக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது. இந்த பரீட்சையில் தான் உன் தலையெழுத்து இருக்குது, அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. உன்னுடைய காலங்கள் நேரங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த கடைசி பரீட்சை முடிச்சுட்டு அந்த பிள்ளை வரும்போது அந்த பிள்ளை என்ன சொல்ல தெரியுமா, அப்பா எப்படி சொல்லலை, முடிஞ்சு இன்னும் சொல்லும், முடிஞ்சுப்பா இனி நான் தூங்க போகிறேன் அப்படி தானே சொல்லுங்க. ஏன்னா தூங்க வரலையே நீங்கள், அவனை சொல்லி இனி நான் என்ன செய்ய போகிறேன். அது முடிந்தது அப்படிங்கிற அந்த வார்த்தை எதில் தெரியுமா இருக்குது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், கம்ப்ளீட்டட். இயேசுவா தான் சொன்னார் முடிந்தது என்ற வார்த்தை மூல பாஷையில் டெட்டலஸ்டாய் அப்படின்னா, அந்த வார்த்தை எப்படி எப்பொழுதெல்லாம் பயன்படுத்தப்படும், என்னென்ன பின்னணியில் பயன்படுத்தப்படும்னா, ஒரு கடன் வாங்கினவங்க வந்து கடனை திருப்பி கொடுத்த பிறகு அந்த சீட்டில் அவர்கள் எழுதுவார்கள், முடிந்தது. அல்லேலூயா. அடிமை இருக்கிறவன் அவனுடைய அடிமைத்தனத்திற்கான கிரயத்தை கொடுத்த பிறகு அல்லது வேலை செய்து முடித்த பிறகு அவனுக்கு சொல்லுவாங்க, முடிந்தது உன்னுடைய அடிமைத்தனம், முடிஞ்சது உன்னுடைய கடன், முடிந்தது. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா, இருளின் அதிகாரம். அந்த ஒரு வார்த்தையில் அவ்வளவு விஷயம் இருக்குது. இருளின் அதிகாரம், சத்தமா சொல்லுங்க, நீங்க முடிஞ்சதுன்னு சொல்லுங்க. இருளின் அதிகாரம் முடிந்தது. சாத்தானுடைய அதிகாரம் முடிந்தது. பாவத்தினுடைய அதிகாரம் முடிந்தது. சாபங்கள் எல்லாம், அதுதான் சொன்னார் முடிந்தது என்ற ஒரு வார்த்தையில ஆண்டவர் சொன்னார், எல்லாம் புதுசாயிருச்சு. எவ்ரிதிங் க்ளோஸ்ட். உனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்துகள் முடிந்தது. உனக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தைகள் முடிந்தது. உன்னை அடிமைப்படுத்தின காரியங்கள் முடிந்தது. அந்த ஒரு வார்த்தையில கர்த்தர் பல காரியங்களை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. இந்த கடன் எங்க ஆரம்பிச்சது தெரியுமா, ஆதியாகமம் 3:16 மனிதன் பாவம் செய்யும் பொழுது ஆரம்பித்த பாவ கடன் முடிந்தது என்று இயேசு சிலுவையிலே அறிக்கை பண்ணார். அவர் சொன்னார், என்ன காரணம் தெரியுமா, சும்மா சொல்லல, நான் சுமந்து அதை முடித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாமும் மனுக்குலமும் பட்ட கடனை இயேசு சிலுவையிலே செலுத்தி தீர்த்து விட்டார். இன்னைக்கு யார் உங்களை குற்றப்படுத்தினாலும் நீங்க சொல்லணும், என் இயேசு என் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய ஜனங்கள் மேல் குற்றப்படுத்துகிறவன் யார் அப்படின்னு தைரியமா நம்மள என்ன செய்ய முடியும், கேட்க முடியும், கேட்க முடியும். இப்ப இயேசு முடிந்தது என்று சொன்ன உடனே ஒரு காரியம் நடந்துச்சு. நான் சொன்னேன், இந்த முடிந்தது என்ற வார்த்தையில நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. பாவம் முடிந்தது, அடிமைத்தனம் முடிஞ்சது, இருள் முடிஞ்சது, சாத்தானுடைய அதிகாரம் முடிஞ்சது, நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்துக்கள்லாம் முடிஞ்சிச்சு, இதெல்லாம் முடிச்சாரு. ஆனால் முக்கியமாக சில காரியங்களை நாம் பார்க்கணும். அவர் முடிந்தது என்று சொன்னபொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:51 50-51 ரெண்டுமே வாசிக்கலாம். மத்தேயு 27:50-51.
1: இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது.
0: இயேசு முடிந்தது என்று சொன்ன உடனே என்னென்ன நடக்குது, வசனம் சொல்லுது, தேவாலயத்தினுடைய திரைச்சீலை. என்ன சொல்லுங்க, தேவாலயத்தினுடைய திரைச்சீலை எத்தனை பேர் தெரியும், திரைச்சீலைனா கர்டன் சொல்லுங்களேன் என்னங்க. ஆமா, தமிழ் வார்த்தை நமக்கு எல்லாம் பழக்கத்துல எல்லாம் போயிடுச்சுல. யாராவது எங்க வீட்டுல நான் திரைச்சீலை வாங்க போகிறேன்னா திரைப்படத்துக்கு போறீங்கன்னு யோசிப்பாங்க. அந்த பழக்கத்துல இல்லாத வார்த்தை திரைச்சீலைனா கர்டன். கர்டன் சொல்லும் போது இங்க இருக்கிற கர்டன் மாதிரி கிடையாது. இதை எனக்கு பிடிச்ச ரெண்டு பேர் பிடிச்ச ரெண்டு பண்ணி செல்லலாம், கிழிச்சிடலாம். வசனம் சொல்லுகிறது, இயேசு முடிந்ததுன்னு சொன்ன உடனே தேவாலயத்திலிருந்து திரைச்சீலை, கவனமா வாசிங்க, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்ததாம். ஹல்லேலூயா. ரெண்டு பெரிய அர்த்தம் இருக்கு சொல்லுங்க, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது. ஹல்லேலூயா. ஆச்சரியமான காரியம் என்ன அப்படி, ஏதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, மத்தேயு மார்க்கு லூக்கா மூணு பேரும் அதை எழுதுறாங்க. அது மட்டுமல்ல, சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அந்த திரைச்சிலினுடைய உயரம் 60 அடி. 60 அடினா எவ்வளவு பெருசு? 6 மாடி கட்டடம் உயரம் தான் 60 அடி. ஒரு ஒரு கட்டடம் 10, 60 அடினா எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. 60 அடி உயரம், 30 அடி அகலம், 4 அங்குலம், 4 இன்சஸ் திக்கு, அதனுடைய தடிமன் 4 அங்குலம். இத நெய்யப்பட்டது, நெய்யப்பட்ட ஒன்று சொல்றாங்க. ரெண்டு பக்கம் ரெண்டு குதிரையை வச்சு இழுத்தாலும் அதை கிழிக்கவே முடியாது. எத்தனையோ ஆசாரிகள் சேர்ந்து தான் தூக்கிட்டே கொண்டு போக முடியும். அவ்வளவு பெரிய திரைச்சியில் எப்படி கிழிஞ்சுதான்? மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்தது. ஒன்று அப்படின்னா இது மனிதன் செய்யவே இல்லை, இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல், இது கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அது திரும்பவும் சேர்க்க கூடாதபடிக்கு ரெண்டு துண்டாக கிழிக்கப்பட்டது. இனி இதனுடைய பயன்பாடு முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. இப்போ இந்த திரைச்சீல என்ன செய்தது? தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே, பரிசுத்தமான தேவனுடைய சமூகத்துக்குள்ளே பாவியாகிய மனிதன் வந்துவிடக் கூடாது, வந்துவிட்டால் மரணம் நடந்து விடுமே என்பதற்காக இந்த திரைச்சீலை போடப்பட்டது. இந்த திரைச்சீலையிலே ஒரு விசேஷமான காரியம் இருந்தது. வாசிங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 26:31. யாத்திராகமம் 26:31.
1: இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சிலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையாய் செய்யப்பட்ட கேருபின்கள் வைக்கப்பட வேண்டும்.
0: இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த திரைச்சிலையிலே கேருபின்கள் வைக்கப்பட வேண்டும். வைக்கப்பட வேண்டும்னா அது தைக்கப்பட வேண்டும். அதுல அதுல எம்ப்ராய்டரி மாதிரி இருக்கும். எது இருக்கும்னா கேருபின்களுடைய படங்கள் அதிலே போடப்பட்டிருக்கும். எதுல? திரைச்சிலையில. அந்த திரைச்சிலை கிட்ட வரும்போதே அந்த கேருபீன்களை பார்த்தோன்னா பயம் வந்துடும். ஐயோ, தேவ பிரசன்னம் உள்ள இருக்குது, நான் உள்ள என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. இந்த கேருபீன் முதலாவது எங்க வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:24. ஆதியாகமம் 3:24.
1: அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார்.
0: கர்த்தர் என்ன செய்யறாரு? மனுஷன் பாவம் செஞ்ச உடனே தேவ சமூகத்திலிருந்து அவன் விரட்டப்பட்டான். விரட்டப்பட்ட மனுஷன் திரும்பி அங்க வரக்கூடாது என்பதற்காக எதை வைக்கிறாரா? கேருபீன் வைக்கிறார். கேருபீன் நினைக்கும் போது நம்ம தூதர்கள் நினைக்கும் போது நமக்கு ரொம்ப சில குழந்தைங்க சொல்லுவாங்க, லிட்டில் ஏஞ்சல் அப்படின்னு. அப்படிதானுங்க. ஆமா, குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க? ஏஞ்சல் தேவதூதர் மாதிரி இருக்கும் அப்படின்னு. நம்ம பொதுவாக படங்களில் பார்க்கும் போது ஒரு சின்ன குழந்தை ரெண்டு ரெக்கப்பட்டு ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக இருக்கும்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது அப்படி கிடையாது. எசேக்கியல் புஸ்தகம் 1:10 வாசித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான தோற்றம் உடையவைகள். இவர்கள் என்ன செய்கிறதான்? தேவனுடைய பரிசுத்தையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் பாதுகாக்கிறவைகள் தான் கேருபீன்கள். ஒரு பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ கூட என்ன பிளாக் கேட்ஸ் நிற்பாங்க பார்த்தீங்களா, அவளை பார்த்த தோற்றமே பார்த்தா கிட்ட போகக்கூடாதியா, இவன் கையில் மாட்டினா கஷ்டம் நமக்கு தோணும் பார்த்தீங்களா. அதை விட பயங்கரமாக படுபயங்கரமாக இருக்கும் இந்த கேருபீன்கள். எங்கே நிறுத்தினார் கர்த்தர்? மனுஷன் பாவம் செய்தபோது, பாவியாகிய மனுஷன் தெரியாமல் கூட உள்ளே வந்து செத்து போயிடக்கூடாதுங்கிறனால கர்த்தர் அந்த கேருபீனை எங்கே வச்சார். அதே கர்த்தர் இந்த கேருபீன்கள் எங்கே வடைஞ்சு வைக்க சொன்னார்னா திரைச்சீலையிலே. அந்த திரைச்சீலையில் இருந்த கேருபீன்கள் எதை குறிக்கிறது? நீ பாவியாகிய மனுஷன், பரிசுத்தம் உள்ள தேவனை நீ அணுக முடியாது, துணிந்து உள்ளே வந்தால் மரணம் சம்பவிக்கும் என்பதை எச்சரிக்கிறதாக இருந்தது. ஆனால் இயேசு எப்பொழுது டெட்டலஸ்டாய் முடிந்தது என்று சொன்னாரோ, அந்த திரைச்சீலை ரெண்டாய் கிழிக்கப்பட்டு தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நீங்களும் நானும் தைரியமாய் வருவதற்கான ஒரு வாசலை கர்த்தர் திறந்து வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் சிலுவையினுடைய மேன்மை, இதுதான் சிலுவையினுடைய மேன்மை. இன்னைக்கு சிலுவைன்னு சொன்னா விசுவாச பிள்ளைகள் கூட ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க. என்னங்க சிலுவை? இதுதான் சிலுவையினுடைய மேன்மை. தகுதியற்ற மனிதனை தகுதிப்படுத்தி பரிசுத்தம் உள்ள தேவனுடைய சமூகத்திலே தைரியமாய் வருவதற்கு நமக்கு கிருபை தந்தது இயேசுவினுடைய சிலுவை. ஆகியால் தான் அது தேவ பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கெட்டு போகிறவர்களுக்கு தான் என்னவா இருக்குது? பைத்தியமா இருக்குது. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. என்னங்க சிலுவைன்னு சொல்றான்? பைத்தியம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு இது என்னவா இருக்கிறது? தேவ வேலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய மற்றொரு காரியத்தை நான் இதோடு சம்பந்தப்படுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். தேவாலயத்தினுடைய திரைச்சிலை கிழிந்த பிறகு அங்கிருக்கிற ஆசாரியர்களுடைய வேலையும் முடிஞ்சிச்சு. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:65. மத்தேயு 26:65.
1: அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு,
0: பிரதான ஆசாரியன் என்ன பண்ணாரா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டார். யார் பிரதான ஆசாரியன்? தேவ ஆலயத்திலே தேவனால் ஊழியத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். அவன் சாதாரணமா இருக்க மாட்டான், வித்தியாசமா இருப்பான். அந்த அந்த பிரதான ஆசாரியன் இயேசுவனுடைய சாட்சி, அவர் தேவ குமாரன் என்பதை கேட்ட உடனே அவன் வஸ்திரத்தை என்ன பண்ணா கிழிச்சிட்டான். லேவியராகவும் 21:10 அவனுக்கு சொல்லப்பட்டது, உன் வஸ்திரத்தை நீ கிழிக்க கூடாது. ஏன்னா அந்த வஸ்திரம் எதற்கு அடையாளமா இருக்கிறது? தேவனுடைய அபிஷேகத்துக்கு அது அடையாளமா இருக்கிறது. எந்த சூழ்நிலை அதை கிழிக்க கூடாது. ஆனால் அதை கிழித்து விட்டான். கிழித்தது எதை நிரூபித்தது தெரியுமா? தேவ சமூகத்திலே போவதற்கு இனி எந்த ஒரு மனித மத்தியஸ்தனும் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா? ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்களா, அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்களா, எங்களுக்கு எழுதி போடலாமா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? இல்லைங்க, ஆண்டவர் அவர் சொல்லியிருக்கிறார், நம் அனைவரையும் கர்த்தர் ஆசாரியர்களாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்று கேட்கக்கூடாது. நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னைக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சொல்லணும், இயேசு கிறிஸ்து சிலுவையில எதை முடிச்சாரோ அது முடிச்சதுதான், அது திருமணம் தொடங்கவே கூடாது. ஆமென். நீங்க நிறைய பேர் கூட நம்பிக்கை தெரியுமா, ஜெபத்துக்கு எங்கேயோ போனோம், அங்க போனாங்க ஜெபம் பண்ணோம், மாறிடுச்சு, ஆசாரித்துவம் மாறிவிட்டது. நமக்காக இயேசு என்ற பிரதான ஆசாரியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் எப்பொழுதும் நமக்காக என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். ஆகையால் நாம் தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டைக்கு நம்மால் என்ன செய்ய முடியும், வர முடியும். எந்த சூழ்நிலை இருந்தாலும், என்ன காரியமா இருந்தாலும் சரி, நான் கேட்டா என் கர்த்தர் செய்வார் என்ற நிச்சயம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் முடிச்சதை நம்ம ஒரு நாளும் தோங்கவே கூடாது. ஒரே பலி முடிச்சிட்டார் எல்லாத்தையும், இனி பலி செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும், எவ்வளவு சொன்னாலும் இவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா, தேவ ஆலயமே இல்லாம பண்ணிட்டார். நல்லா கவனிக்கணும், இந்த ஒரு காரியத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவன் ஏற்படுத்தின தேவ ஆலயத்தை இடித்து போவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தார். என்ன காரணம் தெரியுமா, அதனுடைய வேலை முடிஞ்சிச்சு. இப்போ தேவ ஆலயமா யார் தெரியுமா, நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயமாய் கர்த்தர் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் அதை இன்ட்ரோடியூஸே பண்ண அவர் சொன்னாரு, இந்த ஆலயம் இதான் தேவாலயம், இதை இடிச்சு பாரு. மூணு நாள் என்ன செய்வேத உயிரோடு எழுப்பை. இன்னைக்கு உங்களையும் என்னையும் தான் தேவன் என்னவா மாற்றியிருக்கிறாரு, தேவாலயமாய் மாற்றியிருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் எங்கேயோ பிரத்யேகமான ஒரு இடத்துல இல்லை, இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறது. நம்ம அப்படிப்பட்ட ரெண்டு பேர் சேர்ந்து நிற்கும் போது அவர் சரீர பிரகாரமாக அங்கே மத்தியில் என்ன செஞ்சிடறாரு, வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் எபிரேயர் 4:14-16. இந்த மூன்று வசனங்களும் ரொம்ப அழகாக இதை நமக்கு விவரித்து சொல்லுகிறது. எபிரேயர் 4:14-16.
1: வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம்.
0: இன்னைக்கு ஒரு பயமுறுத்தி வச்சுட்டாங்க. அப்படி சரி, இப்ப நம்ம கர்த்தருடைய பந்தி ஆசிரிக்க போறோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இந்த முதல் வாரம் வந்தாலே எனக்கு பயம் வந்துடும். ஏன்னா ஆலயத்தில் வந்து ரொம்ப ஆவலாக உட்காந்துருப்போம் பாருங்க, பந்தியில் பங்கு கொள்ளணும்னு. நடத்துகிறவங்க சொல்கிற காரியத்தெல்லாம் கேட்கும்போது, எப்பா எனக்கு தகுதியே கிடையாது, ஏன் இந்த முதல் வாரம் வருதுன்னு குற்ற உணர்வோடு உட்காந்துருக்கிறேன். ஆனால் இதுக்கு நேர் எதிர்மாறான காரியம்தான் இங்கே சொல்கிறார். நல்லா கவனிங்க, வசனத்தை வாசிட்டு பாருங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து 15
1: நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல்
0: நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார். என்னுடைய போராட்டங்களை அவர் அறிந்திருக்கிறார், என்னுடைய கவலைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அதன் பாதை வழியை அவர் போய் எல்லாத்தையும் ஜெயித்து விட்டார். இந்த ஆண்டவர் தான் எனக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நான் ஒரு காரியத்தில் கஷ்டமா இருக்குன்னு அவர்கிட்ட சொன்னா புரிந்துக்க முடியாதவர் அல்ல, அவர் எல்லாவற்றையும் அனுபவித்தவர், புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அதனால சொல்றாரு, ஆதலால் சொல்லுங்க, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறுவோம். என்ன பெறணும்? இரக்கம் என்றால் என்ன? தகுதியற்றவனுக்கு கிடைக்கிறதாங்க இரக்கம். எத்தனை புரியுது? ஆமென். நம்ம பார்த்து ஒருத்தர் கை நீட்டு கேட்கறாங்க, ஏதாவது கொடுங்க அப்படின்னு, நம்ம வேணாம்னு சொல்லலாம், நமக்கு அந்த உரிமை இருக்குது. ஆனா இறங்கி கொடுக்கிறோம் பாருங்களேன், அதுதான் கிருபை, அந்த இரக்கத்தை பெறவும். ஹல்லேலூயா. யாருக்கு இரக்கம் தேவை? தகுதி இல்லாதவர்களுக்கு தான் இரக்கம் தேவை. இன்னைக்கு அதை புரிந்து கொள்ளுங்களேன், நான் தகுதியற்றவன், எனக்கு உடைய இரக்கம் தேவை. நாம் இரக்கத்தை பெறவும், அடுத்தது ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரக்கத்துக்கும் கிருபைக்குள்ள வித்தியாசத்தை மட்டும் நான் சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். இரக்கம் என்பது தேவனுடைய இரக்கத்தினாலதான் என்னை பாவத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார். இரக்கத்தினாலதான் என்ன பண்ணாரு சொல்லுங்க? ஆமா, நான் நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கேன், ஒருத்தன் சேர்ல விழுந்து கிடக்குறான், அழுக்கா இருக்கிறான், அவனை பிடிச்சு தூக்கணும், ஏன் மேலே என்ன வரும்? அதை இறக்கப்பட்டவனை என்ன செய்யறேன்? தூக்கி விடுகிறேன். அது இரக்கம். ஆனா கிருபை என்ன தெரியுமா? எனக்கு தகுதி இல்லாத அவருடைய சாயலை அவர் எனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கமும் அவருடைய சிலுவையின் மூலமாக வெளிப்பட்டது. அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இதை நம்ம நினைவில் வைக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, தைரியமாய் கிருபாசனத்தில் சேரக்கடும். எப்படி வரலாமா சொல்லுங்க? தைரியமா எங்க வரணும்? கிருபாசனத்தில். ஒரு குறிப்பு கண்டிப்பா இங்க சொல்லணும். நீங்க உள்ள வரும்போது உங்களுடைய பெயர் குறிக்கிறாங்க இல்லையா, அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்க பெயர் குறிக்கப்படுற அந்த நேரமும் குறிக்கப்படுகிறது. இப்படி நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பீங்க அப்படின்னா நிறைய பேர் வேலையை இழந்திருப்பீர்கள். புரியல, புரியுமா சொல்லிட்டுமா? ஆலயத்துக்கு நம்ம வர்ற நேரம், தைரியமாய் கிருபாசனத்தை நிலையில நான் வரோம் பார்த்தீங்களா, நேரத்தோடு கிருபாசனத்தை நிலையில வரணும். எத்தனை பேர் விளங்குது? ஆமேன். கொஞ்சம் சத்தமா, 8 மணிக்கு பஞ்சு, 8:05 மூணு நாள் வரும், 4வது நாள் மேனேஜர் கூப்பிட்டு சொல்லிடுவாரு, தயவு செய்து வேற கம்பெனி சொல்லுங்க. ஆலயத்துக்கு மட்டும் என்ன பண்ணுறோம்? கிட்டத்தட்ட 60% மக்கள் கால தாமதமாக தான் வரும். இப்போ இந்த சீசன் இருக்குது, வாகன நெரிசல் இருக்குது, இதுக்கு கொஞ்சம் நம்ம அலவன்ஸ் கொடுக்கலாம். ஆனால் முயற்சி செய்யுங்க. ஆமேன். எத்தனை பேர் புரியுது? தேவனுடைய பிரசங்கத்தை நம்ம கனம் பண்ணுகிறவர்களாய் நம்ம இருக்கணும், கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கி ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலக காரியங்களுக்கு நான் கொடுக்குற கவனத்தை விட உம்முடைய காரியங்களுக்கு அதிக கவனம் கொடுக்க எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுதுதான் நிறைவான நன்மைகளை கர்த்தரிடத்தில் நம்மால் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். இந்த கடைசி வசனத்தை திரும்ப வாசி, ஆதலால் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். நம்முடைய தேவன் ஒரு நாள் நம்மளை குற்றப்படுத்துகிறவர் அல்ல, நம்மை உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பந்தியில ஆசரிக்குமா நம்ம சொல்ல, ஆண்டவர் எனக்காக அடிக்கப்பட்டீங்க, அதற்காக நன்றி. என்னுடைய இருளை மாற்றுவதற்காக இந்த பூமியில வந்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி. எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பதற்காகவே நீங்க ஆண்டவரை பூமியிலே வந்து என்னை சத்துருடைய கையிலிருந்து மீட்டு கொண்டீர், அதற்காக உமக்கு நன்றி. கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்த்து தேவன் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அதை அறிக்கை செய்து கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தப்படும். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நீர் விரும்பாத காரியங்கள் இருக்கும் என்றால் அதை தயவாக தயவாக நீர் மன்னிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ரொம்ப கவனமாய் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி கேளுங்க. சில சில காரியங்களுடைய வாழ்க்கையில அழுத்துகிறதா இருக்கும் என்றால் உங்களுக்கே தெரியுது, இதுல இருந்து வெளியே வர முடியல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு அந்த பலத்தை எனக்கு கொடுக்க ஆண்டவரே. ரோமர் 6வது அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். என்னத்தை சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ரொம்ப அழகா அவர் கேட்கிறாரு. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்நானத்தை பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? வேத புத்தகத்தில் ஆண்டவர் ஞானஸ்தானத்தை அவர் சொல்லுவதற்கு முன்பதாக, கட்டளையாக கொடுப்பதற்கு முன்பதாக இயேசு அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார். தண்ணீரிலே மூழ்கி அவர் கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கினார். வானம் திறக்கப்பட்டது என்றும் இவரை நேசகுமாரன் பிரியமாயிருக்கிற என்ற சத்தமும் உண்டாயிற்று என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்க ஒருவேளை எந்த நிலையில வந்திருந்தாலும் சரி, ஞானஸ்தானத்திலே தேவனோடு கூட உடன்படிக்கை நீங்கள் செய்யவில்லை அப்படின்னு சொன்னா, வேத வசனத்தின்படி சீக்கிரமாய் நான் இந்த உடன்படிக்கையை செய்ய நான் தீர்மானிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஏன் என்று சொன்னால் 3:5 வசனம் சொல்லுகிறது, அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இழைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். எல்லாருக்கும் ஆசை உயிர்த்தெழுதலிலே நான் பங்கடைய வேண்டும், உயிர்த்தெழுதலிலே பங்கடைய வேண்டும் என்றால் மரணத்தின் சாயலிலும் இணைக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபையை சேர்ந்த ஒரு உபதேசம் அல்ல, வேதத்தினுடைய உபதேசமாயிருக்கிறது. கடைசி நாட்கள் இந்த நாளிலே இந்த இடத்துல கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுவார் என்றால் உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் கர்த்தர் அதை பேசுகிறார். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி கேளுங்க, ஆண்டவரே மனுஷர் பாரம்பரியம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய நான் தீர்மானிக்கிறேன். கர்த்தரனே ஆசீர்வதியமனே ஏற்றுக்கொள்ளும். இந்த வேளையில உங்களுடைய வாழ்க்கை இந்த அன்பின் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னிலிருந்து இயேசுவின் சிலுவையை தவிர வேறு ஒன்றையும் குறித்து நான் வைராக்கியம் பாராட்ட மாட்டேன். என் ஆண்டவரை குறித்து அவருடைய சிலுவை குறித்து மாத்திரம் நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்றவங்க இருப்பீங்கன்னா உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா ஆண்டவரே பல மனிதர்களை குறித்து நான் மேன்மை பாராட்டி பக்தி வைராக்கியம் உடையவனாக இருந்தேன். சில ஆண்டவரை ஸ்தாபங்களை குறித்து, சில குறிப்பிட்ட பிரிவுகளை குறித்து நான் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். இன்றைக்கு அதை விட்டு விடுகிறேன். உம்மை குறித்து மாத்திரம் நான் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுகிறார்.
2: யெகோவா நீர் ஒருவரே தெய்வம்.

அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை நடத்தி செல்லுவார். ஒருபோதும் அவருடைய ஜனத்தை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நம்பினவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் உண்மை உள்ள தெய்வம். இவ்வளவு நாளும் நம்மளை அற்புதமாக கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறாரே, அந்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய மகிமையின் பிரசன்னம். ஹல்லேலூயா, ஆமென்.

அதில்லை. ஒருபோது ஆண்டுடைய பிள்ளைகளை குனிந்து நடக்க கர்த்தர் விடவே மாட்டார். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி பாடப் போகிறோம். என் தலை உயர்த்தப்படும், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா.

ஹலலூயா. எந்த சூழ்நிலைகள் என் வாழ்வில் எனக்கு எதிராக எழும்பி வந்தாலும் என்னை காக்கிற தெய்வம் அவர் என்னோடு கூட உண்டு. ஹலலூயா. என்னை காக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. நான் நம்பி இருக்கிற தெய்வம் என் கூடவே இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் அப்படித்தான் நம்மளை நடத்தி இருக்கிறார். சத்துருக்களின் சூழ்ச்சிகள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி வந்த போதெல்லாம் அவர் தம்முடைய கரத்தினால் நம்மை மூடினார். அவருடைய கரத்திற்குள் நம்மை மறைத்து வைத்தார். அவருடைய சிறகில் நிழலிலே நம்மளை மறைத்து வைத்தார். அவருடைய கூடார மறைவுக்குள்ளே நம்மளை மறைத்து வைத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆராதிக்கிற ஆராதனை அவருக்கு பிரியமான, அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் அங்கீகரிக்கிற ஆராதனையா இருக்கணும். வீணாய் எனக்கு ஆராதனை செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நம்முடைய ஆராதனை வீணா போய்விடக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நேரங்கள் எல்லாமே ஒரு மகிமையான நேரம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒரு மகிமையான நேரம். பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை சமர்ப்பித்து ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி நாம் ஆராதிப்போம் என்று சொன்னால் அந்த ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுவாராம்.

நாம் செலுத்துகிற துதி கானம் மகிமை எல்லாம் அது ஆண்டவருக்கே உரியதாய் இருப்பதாக, அது கர்த்தருக்கே உரியதாய் மாறுவதாக. நீ செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து நினைத்து நினைத்து எங்கள் ஆண்டவருக்கு துதி பதிகளை நாங்கள் செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். ஆண்டவரே செய்த நன்மைகளெல்லாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே ஹாலலூயா. இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிலிப்பியர் 2:4. செசில் ரோட்ஸ் என்பவர் பிரிட்டனில் எல்லாராலும் மதிக்கப்பட்ட மிக பிரபலமான அரசியல்வாதியும் புரவலரும் கூட. அவர்தான் உலக புகழ்பெற்ற ரோட்ஸ் ஸ்காலர்ஷிப்பை கொடுப்பவர். அவர் நேர்த்தியாக ஆடை அணிவதில் மிகவும் கவனமாக இருப்பார். ஆனால் தான் விலை உயர்ந்த நல்ல ஆடைகளை உடுத்துவது மற்றவர்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது என்றும் நினைப்பவர். அவர் ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் மாலை விருந்து கொடுத்தார். அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு இளைஞன் ட்ரெயின் பயணம் செய்து ரோட்ஸ் அவர்களின் வீட்டுக்கு வந்தான். பிரயாணத்தில் அவன் உடை கசங்கியும் அழுக்காகவும் மாறிவிட்டிருந்தது. அவனுக்கு நேராக விருந்தில் போய் எவ்வாறு பங்கெடுப்பது என்று யோசனையாக இருந்தது. அவன் உள்ளே நுழைந்த போது விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தவர்கள் அனைவரும் மிக நேர்த்தியாக ஆடை அணிந்திருந்தனர். தன் உடையை பார்த்தான் அவனுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. வாலிபனின் மனநிலையை ரோட்ஸ் நன்றாக கவனித்து விட்டார். அதுவரை மிக நல்ல ஆடையில் வலம் வந்து கொண்டிருந்த ரோட்ஸ் வேகமாக வீட்டிற்குள்ளே சென்று தானும் பழைய கசங்கி போன ஒரு கோட்டை அணிந்து கொண்டு வந்தார். விருந்து கொடுக்கும் ரோட்ஸும் தன்னை போல கசங்கி ஆடையில் இருப்பதை பார்த்ததும் தான் அந்த வாலிபனுக்கு உள்ளே நுழையும் தைரியம் வந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்புதான் ஒரு நாள் அந்த வாலிபன் ரோட்ஸ் முதலில் மிக நேர்த்தியாக ஆடை அணிந்திருந்ததையும் தன் மனநிலைமையை புரிந்து கொண்டு பின்னர் கசங்கிய ஆடையை அணிந்து வந்ததையும் அறிந்து கொண்டான். ஆம் பிரியமானவர்களே, மற்றவர்களின் மனநிலையை அறிந்து அவர்கள் நம்மோடு நன்றாக பழகும்படியான ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் ஒரு முறை தான் உத்தமகுமாரன் என்று அழைத்த தீமோத்தேயுவை கொரிந்து சபைக்கு அனுப்பினார். அப்போது தீமோத்தேயு மிகவும் இளைஞனாகவும் பயந்த சுபாவமுடையவராகவும் இருந்தார். ஆனால் கொரிந்து சபையினர் அலங்காரத்தை விரும்புகிறவர்களாகவும் சண்டையிடுகிறவர்களாகவும் வழக்காடுகிறவர்களாகவும் இருந்தனர். ஆகவே அவர்களை பார்த்து தீமோத்தேயு பயந்துவிடக்கூடாது என்று பவுல்

தாழ்வு மனப்பான்மையுடனோ அல்லது பயத்துடனோ இராமல் அவர்களும் சந்தோஷமான மனநிலையோடு நம்மோடு பழகுவதை நாம் உறுதி செய்ய வேண்டும். அவர்களையும் நம்மை போல உருவாக்கிவிட வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயு பயமில்லாத வாலிபனாக வளர வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே தீமோத்தேயுவுக்கு அவர் எழுதிய 2 நிருபத்தில் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று எழுதி அவரை தைரியப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மையும் அநேகரை உருவாக்குபவர்களாக வழிநடத்துவாராக.

சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 5. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததுமல்லாமல் தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைக்கப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும் படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் பாதித்தார். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாயிருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடிவர செய்து இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள். அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிட்டு அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவங்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை பாதித்தார். அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள். அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாத படிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்துக்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணமெங்கும் சாவு மும்முரமாயிருந்தது. தேவனுடைய கை அங்கே மகா பாரமாயிருந்தது. செத்து போகாதிருந்தவர்கள் மூல வியாதியினால் பாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வான பரியந்தம் எழும்பிற்று.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

0: சகோதரி அனிதா ஆனந்த் அவர்களுடைய சாட்சியை இப்பொழுது கேட்போம். பாகம் ஒன்று.
1: சகோதரியே, நான் நிச்சயமாக சொல்லுவேன், நான் ரட்சிக்கப்படுறதற்கு முன்பாக எனக்காகையோ யாரோ ஏதோ ஒரு சபையில ஜெபிச்சிருக்கிறாங்க. குறி சொல்றவங்கள ரட்சிங்க, சாவின் விளிம்பில் இருக்கிறவங்கள ரட்சிங்க, உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிறவங்கள ரட்சிங்க, தொடுங்கப்பான்னு சொல்லி எனக்காகையும் எத்தனையோ ஜீவன் அழுது ஜெபிச்சிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தர் என்னை தொட்டார். அல்லேலூயா. என் சாட்சியை நீங்கள் கேட்குறீங்களா? என் சாட்சியை நீங்கள் கேட்கும் பொழுது உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாகும். இங்கிருந்து நீங்கள் போகும்போது நீங்கள் சும்மா போக மாட்டீங்க. உங்கள் இருதயத்தில் ஆண்டவருடைய அக்கினி பற்றி எரியும். என் தேவனுக்காக நான் எதையாகிலும் செய்வேன், இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். என் சாட்சி, ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் என்ன என்ன அதை எல்லாரிடத்துலையும் சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் சொல்லி உன் இருதயம் பற்றி எரியும். நீங்களே சும்மா இருக்கணும்னு நினைச்சாலோ உங்களால் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் சகோதர சகோதரியே, ஒரு பெரிய குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தவள். என் தாத்தாவுக்கு 11 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? என் அம்மா 3வது மகள். எப்போ பார்த்தாலும் எங்கள் குடும்பத்தில் ஒரே சந்தோஷத்தோடு, எப்போ பார்த்தாலும் கலகலை கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்போம். எங்கள் தாத்தா வீட்டில் 11 பேர். எங்கள் தாத்தாவுக்கு அவர்களுடைய பிள்ளைங்க, அவர்களுடைய பேரம் வீத்திங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேலே இருக்கும். சனி ஞாயிறுனா எங்கள் தாத்தா வீட்டுக்கு எல்லாம் படை எடுத்து போயிடுவோம். இந்த எறும்பு எப்படி படை எடுத்து போகுதோ அதே போல் நாங்களும் போவோம். இப்படியா இருக்கும்போது தாத்தா வீட்டுக்கு அரிசி மூட்டையெல்லாம் மூட்டை மூட்டையாக வந்து இறங்கும். காய்கறியெல்லாம் பெரிய பெரிய கூடையில் வந்து இறங்கும். இதெல்லாம் பார்க்கும்போது வெளியே இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? வயிறு எரியும். அவங்க சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் நாங்கள் பிறந்திருக்க கூடாதா? எப்போ பார்த்தாலும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. எங்கள் வீட்லேயும் வந்து பாருங்கள், எல்லாம் உம்முனா முஞ்சா இருக்குது. ஒன்றும் சிரிக்க மாட்டேங்குது, ஒன்றும் பேச மாட்டேங்குது. இப்படியா இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, உனக்கு பதில் இந்த குடும்பத்தில் நாங்கள் பிறந்திருந்தால் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்படியாக எப்பொழுதும் எங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தோடு இருந்து கொண்டிருந்தோம். முதல்ல என் தாத்தா மரித்தார். அதன் பின்பாக எங்கள் குடும்பத்தில் பிரிவினைகள் உண்டானது. எங்கள் ஆச்சி வீட்டுக்கு போகிறது எல்லாமே நாங்கள் நிறுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதன் பின்பாக பார்த்தீங்கன்னா என் தாயாருக்கும் ஒரு விதமான நோய் அட்டாக் ஆகிடுச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, என் தாயார் வட்டிக்கு விடுவா. வட்டினா தெரியுமா? வட்டிக்கு விடுவா. வட்டிக்கு விடும்பொழுது ஒரே ஒரு சகோதரி கிட்ட 100,000 ரூபாய் கொடுத்துட்டான். நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த தொகை கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட 15 லட்சம் கிட்ட வரும். அவகிட்ட 100,000 தொகையை கொடுத்த உடனே கொடுத்தவளுக்கு, வாங்கினவளுக்கு திருப்பி கொடுக்க மனசு வருமா? வராது தானே. எங்கள் அம்மா போய் போய் கேட்க கேட்க அவள் சொல்லிட்டான், நீ யாருன்னே தெரியாதுன்ட்டான். எங்கள் அம்மா உடனே கோவப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. உடனே அவளுக்கு கோபம் வந்து, இவள் இருக்கிறதுனால தானே இவ்வளோ சேட்டை பண்ணிகிட்ருக்கா, இவளை கொன்று போட்டா என்னன்னு சொல்லி சுடுகாட்டில் போய் தலைப்பிள்ளை அலி சாம்பலை எடுத்து மந்திரவாதிகிட்ட போய் கொடுத்து 1000 கணக்கு அவங்கிட்ட பணத்தை கொடுத்து, அந்த குடும்பத்தில் அவளும் இருக்கக்கூடாது, அவள் பொண்ணும் இருக்கக்கூடாது, வாரிசே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி செய்வினை செஞ்சு அந்த மந்திரவாதி கொடுத்த சாம்பலை கொண்டு வந்து எங்கள் வீட்டு தண்ணியில் கரைச்சா எடுத்துருவாங்கன்னு சொல்லி, மண்ணில் புதைச்சா எடுத்துருவாங்கன்னு சொல்லி காத்தோட காத்தா ஊதி விட்டுட்டான். அதன் பின்பாக எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி பொணவாடை வரும். திடீர்னு பார்த்தா சாம்பல் வாசனை வரும். சில நேரம் மல்லிகைப்பூ வாசனை வரும். என்ன அதுன்னு சொல்லி எங்களுக்கே புரியாமல் இருந்தது. ஒரு நாள் நானும் என் தாயாரும் ரோட்டில் நின்று கொண்டு இருக்கோம். அந்த வழியாக போன ஒரு பாய், அவர் போனவர் திரும்பி அப்படியே வந்தார். இந்த கையில் தொடப்பக்கட்டையெல்லாம் வச்சுருப்பார் தெரியுமா பாய், மந்திரிச்சுக்கிட்டே போவாங்க. பின்னாடி வந்துட்டார். வந்துட்டு எங்கள் அம்மாவை பார்த்துட்டு சொன்னார், உனக்கு உடம்பெல்லாம் செய்வினை செஞ்சுருக்கிறாங்க, செய்வினை முத்தி போச்சு, அவ்வளோதான், நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டார். நாங்கள் செய்வினை இந்த பேய் பிசாசு எதுவுமே நாங்கள் நம்ப மாட்டோம். நாங்கள் ரொம்ப திமுறாக சொன்னோம், நானும் எங்கள் அம்மா, நாங்களாம் அதெல்லாம் நம்ப மாட்டோம், போப்பா கம்முன்னு, நான் நிரூபிச்சிட்டேனா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா உடனே நிரூபின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஒரு 10 காசு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அந்த நாட்கள்லாம் 10 காசு இருந்ததில்ல, இந்த நாட்களில் தான் அது செல்லாது. அந்த 10 காசை எடுத்துகிட்டு வந்து என் கையாலேயே எங்கள் அம்மா கையில் கொடுக்க சொன்னார். ஏன்னா நானாக ஏதாவது மருந்து தடவிட்டேன்னு சொல்லுவீங்க, உங்கள் அம்மா கையில் நீயே கொடுன்னாரு. நானும் எங்கள் அம்மா கையில் கொடுத்து கையை மூட சொன்னார், கையை மூடி விட்டேன். என்னென்னமோ தொடப்பக்கட்டி எடுத்து அடி அடின்னு அடிச்சாரு எங்க அம்மா கைய. கொஞ்ச நேரம் கழிச்சு கையை திறன்னாரு, திறக்கிறாங்க, சாம்பல் பறக்குதுங்க. காசே தெரியல, அந்த அளவுக்கு சாம்பல் பறக்குது. எங்களுக்கு ஒரே அதிர்ச்சியாயிடுச்சு, என்ன நடக்குது இது? அவர் சொன்னாரு, இது நான் எடுத்தது சும்மா ஒரு துளி தான், நான் எடுத்திருக்கேன், உனக்கு நிறையா செஞ்சுருக்குறாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, இதுக்கு பரிகாரம் நாங்கள் என்னங்க பண்ணுறது? அதுக்கு அவர் சொன்னார், அம்மா, எங்களுக்கு வந்து இருக்குன்னு சொல்ல தான் தெரியும், அதை எடுக்கக்கூடிய வல்லமை எங்ககிட்ட கிடையாது, அதை சரி பண்ணக்கூடிய வல்லமையும் எங்ககிட்ட கிடையாது. உங்ககிட்ட எவ்வளோ வேணாலும் நாங்கள் பேசி பொய் சொல்லி தகுடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு ஆயிரக்கணக்கில் உங்ககிட்ட ஏமாத்திட்டு வாங்கிட்டு போயிடலாம், ஆனால் நீ ஒரே பொண்ணை வச்சுட்டு பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறன்றது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. அதனால் அந்த பாவப்பட்ட காசு எனக்கு வேண்டாம், தயவு செஞ்சு உன் உயிரை காப்பாற்றிக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஆள் போயிட்டார். போனோடனே நைட்டும் பகலும் எங்கள் அம்மா அழுது கொண்டே இருக்கா, ஏன் இப்படி செஞ்சாங்க, ஏன் மாந்திரிங்க செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரே அழுக. இப்படியா இருக்கும்போது அவங்களுடைய தோழிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, சரி மாந்திரிங்க தானே செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிற, வான்னு சொல்லி மந்திரவாதிகிட்ட கூட்டு போயிட்டாங்க. செஞ்சவங்ககிட்டயே கூட்டு போனால் எப்படிங்க சரியாகும்? அல்லேலூயா. செஞ்சதே அவங்க தான், அவங்ககிட்டயே கூட்டு போய் பரிகாரத்துக்கு கூட்டு போய் நிற்கிறாங்க. இந்த மாதிரி இவளுக்கு செஞ்சிட்டாங்க, ஆயிரக்கணக்கில் எங்கள் அம்மா செலவு பண்ணாங்க. நீ வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போனோடனே உனக்கு சரியாயிடும், நீ எழுந்திருச்சு நடப்பேன்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு சொல்லி சொல்லி சொல்லி எங்கள் அம்மா ஆயிரம் ஆயிரமாக செலவு பண்ணது தான் மிச்சம். ஒரு அற்புதத்தையும் பார்க்க முடியல, ஒரு அடையாளத்தையும் பார்க்க முடியல. எங்கள் அம்மா லாஸ்ட்டு ரொம்ப துவண்டு போய் என் கையை பிடிச்சி ஒரே அழுக, அனிதா எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குது, தயவு செஞ்சு என்னை விட்டுடாத. அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லவோ அல்லது இதுதான் சரின்னு சொல்லி அவங்களுக்கு நான் தீர்மானித்து சொல்லக்கூடிய நிச்சயமும் என்கிட்ட கிடையாது. நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சிட்ருக்கேன். நாங்கள் வணங்கின கடவுள் எல்லாம் கைவிட்டுடுச்சு, நாங்கள் நம்மின மனிதர்கள் எல்லாம் எங்களை கைவிட்டுட்டாங்க. பணம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அம்மாகிட்டேருந்து செலவாக இவகிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி எல்லாருமே எங்கள் அம்மாவை தூக்கி எறிந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ மேலே தான் தப்பு, அவன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி, வாங்கினவங்க மேலே தப்பு இல்லை, கொடுத்தவங்க மேலே தான் தப்புன்னு சொல்லி எங்கள் அம்மா மேலே குறை குறையாக சொல்லி கடைசியில் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. எல்லாரும் சேர்ந்து அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தவும் அம்மாவால் தாங்கிக்க முடியல, ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே விழுந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அட்டாக் அது. டாக்டர் சொல்லிட்டாரு, அம்மாவுக்கு இனிமேல் அதிர்ச்சியான சம்பவம் எதுவுமே கேட்கக்கூடாது, நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்லும்போது என்னுடைய வயசு 15 வயசு. அழுகிறேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி? என்னோட இருக்கிற என் சித்தி பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, என் குடும்பத்தில் மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருப்பேன். டாக்டர் எங்கள் அம்மாவை பார்த்து சொல்லிட்டாரு, இன்னும் நீ உயிரோடு இருந்தால் 1 வருஷம் மட்டும்தான் உயிரோடு இருப்பேன், அதுக்கு மேலே நீ உயிரோடு இருக்க மாட்டேன், அதற்குள்ளே உன்னுடைய ஒரே மகளுக்கு, செல்ல மகளுக்கு நீ திருமணத்தை நடத்தி வச்சிருன்ட்டார். எங்கள் அம்மா டாக்டர் காலை பிடிச்சி அழுகிறாங்க, என் மகளுக்கு 15.5 வயசு தான் ஆகுது, அவளுக்கு போய் திருமணத்தை முடிக்க சொல்கிறீங்களே, உலக அறிவுனா என்னன்னு தெரியாது, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, இப்படி சொல்கிறீங்களேன்னு ஒரே அழுக எங்கள் அம்மா. டாக்டர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும்போதே உன் மகளுக்கு திருமணத்தை முடிச்சிரு, உன் சொந்தக்காரங்களை நம்பி மட்டும் விட்டுட்டு போகாத, பிள்ளைய ஒருத்தரும் பார்த்துக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா சரின்ட்டு அவசர அவசரமாக மாப்பிள்ளையை பார்த்து 2 மாசத்துக்குள்ள எனக்கு திருமண ஏற்பாடெல்லாம் பண்ணி கடகடன் திருமணத்தையும் முடிச்சு வச்சிட்டாங்க. கர்த்தருடைய கிருபை அப்பொழுதே என் மீது இருந்ததுனால நல்ல மணமகனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற ஏதாவது குடிகாரம் ஏதாவதுனா என்ன பண்ண முடியும்? கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு அப்பொழுதே என் மீது இருந்ததுனால ஒரு நல்ல மணமகனை கர்த்தர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, நாட்கள் போக போக போக என் தாயாருடைய நிலை படு மோசமானது. டாக்டர் சொன்னது போலேயே 1 வருடம் தான் என் தாயார் உயிரோடு இருந்தால், அவள் மரித்தும் போனாள். மரித்த உடனே மிகவும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். தாயினுடைய அன்புக்காக நான் ஏங்க ஆரம்பித்தேன். என் அம்மாகிட்ட அடிக்கடி நான் கேட்பேன், அம்மா கஷ்டம்னா என்ன, துன்பம்னா என்ன? ஏன்னா எங்கள் அம்மா என்னை அலை சொல்லி கொடுத்தது கிடையாது, என்னை கஷ்டப்படுத்தினது கிடையாது. நான் ஒரு பொருள் வேணும்னு நினச்சிட்டேன்னா அடுத்த நிமிஷம் என் கையில் கிடைக்கும். அது இப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா செத்து போனமாக இருக்கும்போது நான் அளவே இல்லைங்க. எல்லாரும் என்ன முதுக போட்டு தட்டுறாங்க, அடி அடிக்கிறாங்க போட்டு, மனசுல வைக்காத, அது மனநோய் மாதிரி ஆயிடும். கத்தி அழுன்றாங்க, எனக்கு அழ தெரியல. ஏன்னா அழுகிறதுக்கு அவங்க சொல்லி தரல. எப்பயும் சிரித்து கொண்டே இருக்கும்படியாதான் என் அம்மா என்னை பார்த்து கொண்டா. சாவு பக்கத்துல இருக்கு, நான் பக்கத்துல உட்காந்து அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே நான் இருக்கேன். ஏதோ தூங்குறாங்கன்ற அந்த ஃபீலிங்ல தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதன் பின்பாக என் தகப்பனார் இருக்கிறாரின் சொல்லி நான் தைரியத்தோட இருக்கும் பொழுது என் தாயார் மறித்த 8 மாதத்துக்குள்ள என் தகப்பனார் ஆள் அடையாளமே தெரியாம கருத்து போய் அந்த தோலு எலும்பெல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டின மாதிரி அவர் ஆளே சுருங்கி போய் அவர் மறித்து போனாருங்க. இப்படியா இருக்கும்போது மிகவும் நான் கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஏன் என்னன்னே தெரியாம 2 ஜீவன் சாகுதுன்னா அது எப்படி இருக்கும்? ஒரே வருஷத்துக்குள்ள 2 ஆத்துமாவை இழக்கக்கூடாத ஒரு அன்பை நான் இழந்துட்டேன். எவ்வளவு கஷ்டமா இருக்கும், என் மீது எவ்வளவு அன்பு செலுத்தி வளர்த்தாங்க, அந்த அன்பு இன்னைக்கு மண்ணோட மண்ணா மக்கி போகுதேன்னு சொல்லும் பொழுது எவ்வளவு நமக்கு வேதனையா இருக்கும். கூட பிறந்தவங்களும் கிடையாது, அம்மாவுக்கு நான் ஒரே மகள் தான். இப்படியா இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருப்பேன். என்னுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வேலையை முடிக்கிறது, ஒரு ஓரமாக உட்காந்து அழுது கொண்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு அங்கே யாரும் கிடையாது. என் சொந்தக்காரங்களாம் நான் ஆசையாக அவங்க வீட்டுக்கு ஓடி போவேன், எனக்கு ஏதாவது ஆறுதலான வார்த்தை சொல்ல மாட்டாங்களா, எங்கள் அம்மாவை போல் என்னை தொட்டு பேச மாட்டாங்களா, என் அம்மாவை போல் எனக்கு ஊட்டி விட மாட்டாங்களா. ஏன்னா எனக்கு என்னோட 15.5 வயசு வரைக்கும் எங்கள் அம்மா ஊட்டி விட்டு தான் நான் சாப்பிட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு அள்ளி சாப்பிட தெரியாது, போனால் எங்கே போனாலும் கிண்டல் பண்ணுவாங்க, என்ன சிஸ்டர் குழந்தை மாதிரி சாப்பிட்றீங்கன்னு. ஏன்னா சாப்பிட விட்டது கிடையாது. இப்படியாக இருக்கும்போது அவங்க கிட்ட போகும்போது என் சொந்தக்காரங்களாம் எங்கே இவன் நம்ம கொஞ்சம் சிரித்து பேசுனா எங்கே நம்மக்கிட்டேயே வந்துட போகிறான்னு சொல்லி ஒருத்தரை என்னை பக்கத்தில் சேர்க்கவே மாட்டாங்க. எங்கே கொஞ்சம் சிரித்து பேசுனா இங்கே இருந்துட போகிறா, அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறான்னு சொல்லி எல்லாருமே என்னை கிட்ட சேர்க்கறதற்கே பயந்தாங்க. அன்புக்காக நான் ஏங்குனேன். இந்த அன்பு எங்க போச்சு? என் தாய் தகப்பனார் என் மீது செலுத்தின அன்பு எங்க எங்க எங்கன்னு சொல்லி நான் ஏங்க ஆரம்பித்தேன். இந்த நிலையில பாத்தீங்கன்னா என்னோட 19வது வயசுக்குள்ள எனக்கு 2 பிள்ளைகள் ஆயிட்டாங்க. என்னுடைய 24வது வயசு வரைக்கும் எனக்கு நடந்த சம்பவங்கள் எதுவுமே மறக்க முடியாம எப்ப பார்த்தாலும் அழுகு முஞ்சாவே இருப்பேன். யார்கிட்டயும் சரியா பேச மாட்டேன். என் வீட்டுக்குள்ளேயே எனக்கு நான் ஒரு சிறைப்படுத்தினது போல எனக்கு என்ன நானே சிறைப்படுத்தி கொண்டேன். இப்படியா இருக்கும்போது அந்த ஊர் தலைவர் இதெல்லாம் கவனித்து கொண்டே இருந்திருக்கிறார். அவர் ஒரு 4 பெரியவர்களை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். போய் அந்த பிள்ளை என்னன்னு பாருங்க, அவங்க தாத்தா யாருன்னு எனக்கு தெரியும், அவங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும், ஆகையினால போய் அந்த பிள்ளையை போய் பாருங்க, என்னன்னு விசாரிங்க, அவ வெளியவே வரமாட்டேங்கிறாளே, அவளை வெளியவே பார்க்க முடியலையே அப்படின்னு அந்த 4 பெரியவர்களை அனுப்பிவிட்டாங்க. அந்த பெரியவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து என்கிட்ட எவ்வளவோ ஆறுதலான வார்த்தைகளை சொல்றாங்க. அவங்க சொல்ற எந்த வார்த்தைகளும் கேட்க என் இருதயம் சம்மதிக்கல. தூங்குறவங்களா அலேலியா சொல்லுங்க. அப்பப்ப செக் பண்ணுவேன், ஜாக்கிரதையா இருங்க. அலேலியா, நீங்க என் சகோதர சகோதரின்றதுனால நான் தாராளமா பேசுவேன். ஆமே. இப்படியாக இருக்கும்போது அந்த 4 பெரியவர்கள் வந்து எவ்வளவோ ஆறுதலான வார்த்தைகளை எனக்கு சொல்றாங்க. அவங்களுடைய எந்த வார்த்தைகளையும் நான் காது கொடுத்து கேட்கல. நான் அமைதியா நான் உட்கார்ந்து கொண்டிருக்கேன். அவங்க சொன்னாங்க, தயவு செஞ்சு அழாத அனிதா, உன்னை நீ மாத்திக்கோ, உன் இருதயம் இவ்வளோ கடினப்பட்டு இருக்கு, தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளு அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்க எந்த வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தை என் இருதயத்திற்கு சமாதானமாவே இல்லை அப்படின்னு அவங்களா வல வல வல வல கொல கொல கொல கொல கொலன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வயதானவர்களுக்கு சொல்லியா தரணும் பேசுறதுக்கு? பேச பேச பேச ஏதோ அவங்க என்னை அடிச்சிட்டது போல ஓன்னு அழுகிறேன். உடனே அவங்க சொன்னாங்க, எம்மா தயவு செஞ்சு வாயை மூடு, ரோட்ல போறவங்க ஏதோ நாங்க உன்னை அடிச்சிட்டோம்னு சொல்லி நினைக்க போறாங்க, தயவு செஞ்சு வாயை மூடு, தலைவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் நாங்க சொல்றோம், தயவு செஞ்சு காது கொடுத்து கேளு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு. அவர்கள் சொன்னாங்க, உன் குடும்பத்தில் செய்வினை நிமித்தமாக தான் உன் தாய் தகப்பனார் மறித்து போயிட்டாங்க, அந்த செய்வினை உனக்கும் அட்டாக் ஆகி நீயும் செத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம், ஆகையினால தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறத வாயை மூடிட்டு அமைதியாக கேளுனாங்க. சரி சொல்லுங்க என்ன. இந்த மாதம் ஃபுல்லாக பால் குடம் எடுப்பாங்க, நீயும் பால் குடம் எடுக்கணும், நீ பால் குடம் எடுத்தனா உனக்கு செய்யப்பட்ட அந்த மாந்திரிகம் சூனியங்கள் எல்லாமே சரியாயிடும், நீ நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உனக்காக இல்லைனாலும் உன் பிள்ளைகளுக்காக நீ செய்யினாங்க. சரி, எனக்காக இல்லைனாலும் என் பிள்ளைகளுக்காக செய்யலாமேன்னு சொல்லி சரின்னு சொன்னேன். உடனே அவர்கள் என் சொந்தக்காரங்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. மறுநாள் என் சொந்தக்காரங்க வந்து அந்த எங்கள் வீட்டு முனையில் இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு என்னை அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே கூப்பிட்டு போகும்பொழுது ஐயர் என் கையில் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு காப்பு ஒன்று கட்டினார். அந்த காப்பு கட்டிட்டாங்கன்னா 20 நாள் வீட்டை சுத்தபத்தமாக பார்த்துக்கணும். நம்ம மனசு எப்படி இருந்தால் அதை பற்றி கவலை கிடையாது, ஆனால் வீட்டை சுத்தபத்தமாக நம்ம பார்த்துக்கணும். 20வது நாள் வேற ஒரு ஆலயத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கே அந்த பால் குடம் தலையில் சுமந்து வந்து இந்த பழைய இடத்துல எங்க எனக்கு காப்பு கட்டினாங்களோ அதே இடத்துல வந்து நிற்கும் போது அந்த ஐயர் பால் குடத்தை இறக்கி அந்த காப்பை அவுப்பார். எந்த ஐயர் கட்டினாரோ அதே ஐயர் தான் அந்த காப்பை அவுப்பார். இதுதான் அங்க நடக்கிற ஒரு கட்டுப்பாடு. இப்படியா இருக்கும்போது அந்த கோவிலுக்கு கூட்டு போய் கையில காப்பு கட்டுறாங்க. காப்பு கட்டின அடுத்த செகண்டு என் சரீரத்துல ஒரு அஞ்சு தலை நாகம் ஒண்ணு இறங்குச்சு. வெள்ளை கலர்ல கிட்டத்தட்ட 30 அடி தூரம் இருக்கும், ஆவியா இருக்கு, அப்படியே இறங்கிடுச்சு. இறங்கின அடுத்த செகண்டு நான் பாம்பு போல நெளிந்து கொண்டு அங்கேயும் இங்கேயும் அப்படியே தள்ளாடிக்கிட்டே இருக்கேன். ஐயர் பார்த்துட்டு சொல்றாரு, புடிங்க புடிங்க, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, புடிங்க, ஏன் இப்படி இருக்கா, குடிகாரம் அப்படியே அங்கேயும் இங்கேயும் தள்ளாடுற மாதிரி தள்ளாடிட்டு இருக்கா, புடிங்க அப்படின்னு. எங்க சொந்தக்காரங்களாம் என்னை பிடிச்சு என்னடி ஆச்சு உனக்குன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல, இந்த காப்பு கட்டவும் என் சரீரத்தில் ஒரு அஞ்சுத்தில நாகம் இறங்கினது, அதுலேருந்து என் சரீரம் வெயிட்டாக இருக்குது, நான் நின்னால் அதுவும் நிற்குது, நான் குனிஞ்சால் அதுவும் குனியுது, நான் உட்காந்தா அதுவும் சேர்ந்து உட்காருது, என்னால் முடியல, என் சரீரத்தோட சரீரமாக அது ஒட்டினது போல் இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு. உடனே எங்கள் சொந்தக்காரங்க சொன்னாங்க, எல்லாம் வரவங்க அமைதியாக காப்பு கட்டிட்டு போயிட்டே இருக்காங்க, உனக்கு மட்டும் நீ இன்னும் ஏதாவது ஒன்று சொல்கிற, வான்னு சொல்லி என்னை கையை பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் என்னை விட்டுட்டு 20வது நாள் நாங்கள் வருவோம் ரெடியாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 20வது நாள் என் சொந்தக்காரங்க வராங்க, வந்து பார்த்தவங்க மார்பில் அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க. ஆள் அடையாளமே தெரியாமல் கருத்து போய் மெலிஞ்சு போய் அவங்க முன்னாடி வந்து நான் நிற்கிறேன். மண்டையில் இருக்கிற முடியெல்லாம் பாதி முடி அப்படியே கொட்டி அங்கங்கே சொட்டை சொட்டையாக விழுந்து அடையாளமே தெரியாமல் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறேன். அவங்க சொன்னாங்க, என்னடி விட்டா நாளைக்கே செத்து போயிடுவ போல, இப்படி இருக்கே என்னாச்சு உனக்கு. நான் சொன்னேன், அன்னைக்கே நான் சொன்னேன்ல, என் சரீரத்தில் ஒரு சர்ப்பம் இறங்குச்சு நான் சொன்னேன்ல, நான் சொல்லும்போது நீங்கள் நம்புனீங்களா, இப்போ வலி வேதனை யாருக்கு, எனக்கு தான். இரவும் பகலும் என்னை தூங்க விடாமல் என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துது, என் சரீரம்லாம் அப்படியே முறுக்கி முறுக்கி முறுக்கி என் எலும்பெல்லாம் வலிக்குது, என் சதையெல்லாம் வலிக்குது, அந்த வலி வேதனை என்னால் வார்த்தையினால் சொல்ல முடியல அப்படின்னு. உடனே என் சொந்தக்காரங்க சொன்னாங்க, ஒன்றும் வருத்தப்படாத, இதோ போகிறோம், காப்பு அவுக்குறோம், அதுவும் உன்னை விட்டு போகுது, எல்லாமே சரியாயிடும். தன் பிள்ளைனா அப்படி செய்வாங்களா? அல்லேலூயா. தன் பிள்ளைனா அங்க கண்ணீர் வடிச்சா அவங்களுக்கு சொல்லாமையே கண்ணீர் வடும். யாரோ பெத்த பொண்ணு தானே, எப்படினா போகட்டும்னு சொல்லிட்டு அந்த வலி வேதனை என்னன்றதை அவங்க உணரக்கூட அவங்க விருப்பப்படாம வந்தவங்கலாம் போயிட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலம் வேற ஒரு விக்கிரக ஆலயத்துக்கு என்னை அழைச்சிட்டு போறாங்க, பால் குடம் எடுக்கும்படியா. என் கணவரும் என் கூட வந்தாரு. அந்த கோவில் கிட்ட நெருங்க நெருங்க நெருங்க என் நடை மாறுச்சு, என் பார்வை மாறுச்சு, என் பேச்சு மாறுச்சு. அந்த சர்பம் முழுமையாக என் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. என் நடை ஒரு பாம்பு எழுந்திருச்சு நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படியா வளைஞ்சி நெளிஞ்சு நான் நடந்து போய் கொண்டு இருக்கிறேன். என் சேலை முந்தியை எடுத்து நல்லா சொலட்டிக்கிட்டு எல்லாரையும் திமுறா பார்த்துக்கிட்டு நான் நடந்து போகிறேன். என்னை பார்க்குறவங்களாம் பின்னாடி வரவங்களாம் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. இவளுடைய சுபாவம் இது கிடையாது, இவள் எப்படிப்பட்டவள்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். யார்கிட்டையும் தைரியமா ஒரு வார்த்தை பேச மாட்டா, தலை நிமிந்து பேச மாட்டா. இப்படிப்பட்டவ இவ்வளவு திமுறா இப்படி நடையெல்லாம் வித்தியாசமா நடந்து போறாளே என்ன, ஒண்ணுமே யாருக்குமே புரியல. அல்லேலூயா. அந்த கோவில் உள்ள எனக்கு முன்னாடி போறவங்களெல்லாம் தள்ளிட்டு நான் முன்னாடி போயிட்டு ஐயர்கிட்ட போய் நான் நிக்கிறேன். என் ஹைட்டுக்கு பெரிய மாலையா கொண்டு வந்து என் கழுத்துல போட்டார். ஏற்கனவே உள்ளதான் வெயிட்னா வெளியே அதுக்கு மேலே வெயிட். அதுலேருந்து இன்னும் 2 ஸ்டெப்பு தள்ளி போகிறேன், இன்னொரு ஐயர் பால் குடத்தை பயபக்தியை என் தலையில் ஏற்றினார். அது ஏற்றின உடனே அடுத்த செகண்ட் அந்த சர்பம் முழுமையாக என் ஆளுகை சேர்ந்து நான் ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சர்பம் எப்படி சீறிக்கிட்டு வருமோ அதே போல் சீறி கொண்டு ஆட ஆரம்பிச்சிட்டேன். என் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பயப்படுறாங்க, நாக்கெல்லாம் நீட்டிக்கிட்டு கண்ணெல்லாம் எல்லாரையும் முறைச்சி பார்த்துக்கிட்டு பயங்கர ஆக்ரோஷத்தோடு ஆடி கொண்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, என் சொந்தக்காரங்க எங்கே இவ கீழே விழுந்துட போகிறான்னு சொல்லி வந்து பிடிக்க வராங்க. வந்து பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் உடம்பெல்லாம் வலிக்குது, ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. இவளை நம்ம தொட்டாலே உடம்பெல்லாம் வலிக்குதே ஏன் அப்படின்னு. தொடுறவங்களுக்கே உடம்பு வலிக்குதுன்னா என் சரீரத்துக்குள்ள அந்த சர்பம் இருக்குதுன்னு பொழுது என் சரீரம் எவ்வளவா வலுத்திருக்கும், எலும்பெல்லாம் உடச்சி போட்டது போல இருக்கும், என் சதையெல்லாம் பிச்சு போட்டது போல இருக்கும். நான் நினைப்பேன், இந்த நேரத்தில் யாராவது வந்து ஏதாவது ஒரு விஷ ஊசியை போட்டால் அவங்களுக்கு கோடி புண்ணியமாக போகுமேன்னு சொல்லி நான் நினைத்தது உண்டு. அந்த வார்த்தை அந்த வலி வெளியே சொல்ல முடியாதுங்க. அதன் பின்பாக ஆடு ஆடுன்னு ஆடிட்டு நான் நிற்கிறேன். எங்கே நாக்கை கடிச்சு நாக்கு துண்டாயிட போகுதுன்னு சொல்லி, ஏன்னா நாக்கு அவ்வளோ ஆக்ரோஷத்தோடு கடிக்குது, கடிக்க கடிக்க லைட்டாக பிளட்டு கசிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து வாயில் வச்சுட்டாங்க. ஆக்ரோஷத்தோட அந்த எலுமிச்சப்பழத்தை அது கடிக்க கடிக்க கடிக்க அந்த எலுமிச்சப்பழத்தின் சாறு தொண்டையில இறங்க இறங்க இறங்க அந்த ஏதோ நெருப்பு கங்கு எடுத்து தொண்டையில கொட்டின மாதிரி ஆயிடுச்சுங்க. அழுகிறேன் அழுகிறேன், வலி தாங்க முடியல, வெளியே என்னால கண்ட்ரோல் பண்ணவும் முடியல, கண்ணில இருந்து கண்ணீரா வருது, அந்த வலி தாங்க முடியாம சொந்தக்காரங்க பக்கத்துல இருந்து கட்சி எடுத்து கண்ணீரை மட்டும் தொடச்சு விடுறாங்க. ஏன் அழுகிற, எதுக்கு அழுகிற, உனக்கு என்ன செய்யுது, என்ன உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்காங்க. ஒருத்தர் கூட கிடையாதுங்க, ஒருத்தர் கூட கிடையாது. எல்லாருடைய இருதயமும் கல்லா இருந்தது. அல்லேலூயா. இப்படியாக இருக்கும்போது என் கணவர், அவர் பாவம் மனுஷன், சரி பொண்டாட்டி எங்க டயர்டாயிட போறான்னு சொல்லி தண்ணி கேனு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்க போயிருந்தார். எப்போ இந்த மாலை பால் குடை எல்லாம் எனக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்து பாக்குறாரு. இங்க பேயாட்டம் ஆடுறதை பார்த்துட்டு வாங்கினதெல்லாம் அப்படியே கீழே போட்டுட்டு ஒரே ஓட்டம்தான் மனுஷன் வீட்டுக்கிட்ட போய் தான் நின்னார். நல்லா இருந்த பொண்டாட்டி திடீர்னு பேயாட்டம் ஆடினா யார்தான் பயப்படாம இருப்பாங்க. இப்படியா இருக்கும்போது ஆடு ஆடுன்னு ஆடிட்டு வந்து அந்த பழைய கோவில்ல வந்து நான் நிக்கிறேன். அந்த ஐயர் சொல்றாரு, எல்லாம் லைனா வந்து மாலையை அவுத்து வச்சுட்டு போயிட்டே இருங்கன்றாரு. எல்லாம் வந்து மாலையை அவுத்து வச்சுட்டு போதுங்க, நான் வெறும் நாருதான் அவுத்து வச்சேன். ஏன்னா போற வழியிலேயே இருக்கிற பூவெல்லாம் ஆடின ஆட்டத்துல உதிர்ந்து வெறும் நாரு தான் கழுத்துல இருந்தது. அது பக்கத்துல இன்னொரு ஐயர் கிட்ட போய் நான் நிக்கிறேன். அவர் பயபக்தியா அந்த பால் குடத்தை மெல்லமா இறக்குறாரு. வெறும் பானைதான் இருந்தது, இருக்கிற பாலெல்லாம் மேல சிந்தி தொப்பகட்டையா நான் நிக்கிறேன். அவர் சொன்னாரு, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, இந்த ஆட்டமா ஆடுவ, ஒன்ன மாதிரி தானே வராளுங்க பாரு, மாலையில இருந்து ஒரு பூ விழுந்திருக்கா இல்ல பாலுதான் சிந்திருக்கா, எப்படி பூ போல நடந்து வந்து இறக்கி வைக்கிறாளுங்க, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு கையில அந்த காப்பை அவுத்துக்கிட்டே பேசுறாரு. அதை அவுத்து முடியவுமே நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அந்த சர்ப்பம் என்னை விட்டு போயிடுச்சு. என் சொந்தக்காரங்களா கை தாங்களா என்னை தூக்கிட்டு வந்து எங்க வீட்டுல என்னை படுக்க வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அஞ்சு நாள் செத்த பணம் போல கடந்தேன். எத்தனை நாள் தூங்குறவங்களாம் அலையிலையா சொல்லுங்க. நம்ம ஜனங்க உஷாரு தான், தூங்கினாலும் விழிப்பா இருப்பாங்க. அலையிலையா. இப்படியா இருக்கும்போது ஐந்து நாள் செத்த பணம் போல நான் வீட்டில் இருக்கிறேன். ஆறாவது நாள் மெல்லமா எழுந்திருச்சு என்னுடைய வேலையை செய்யலான்னு சொல்லி செய்து கொண்டிருக்கேன். எனக்கு ஒரு சத்தம் கேட்டது, எனக்காக நீ குறி சொல்லு என்று. நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன், உருவத்தை ஒன்றுத்தையும் காணும், சத்தம் மட்டும் கேட்குது. சரி இது யாராவது வெளியே பேசிட்டு போயிருந்திருப்பாங்க, நம்ம எதுக்கு அதெல்லாம் நினச்சிக்கிட்டுன்னு சொல்லி திரும்ப என்னுடைய வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா அஞ்சு நாள் ஒன்றுமே செய்யாமல் படுத்த படுக்கையாக கிடக்கிறேன். சரி ஆறாவது நாளாவது உருப்படியாக வேலையை செய்வோம்னு சொல்லி எழுந்திரிச்சு செஞ்சிட்ருக்கேன். திரும்பவும் எனக்கு அந்த சத்தம் கேட்டது, எனக்காக நீ குறி சொல்லு என்று. பயந்து போய் அலறி அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து நாலு வீடு தள்ளி எங்கள் ஆச்சி வீடு, எங்கள் ஆச்சி வீட்டுக்கு ஒரே ஓட்டமாக ஓடி போய் எங்கள் ஆச்சிக்கிட்ட சொன்னேன், ஆச்சி எனக்கு இப்படிப்பட்ட சத்தெல்லாம் எனக்கு கேட்குது, எனக்கு குறி சொல்ல சொல்லுது, எனக்கு பயமாக இருக்கு ஆச்சி, நான் வீட்டுக்கு நான் தனியாக போக மாட்டேன், என் கூட யாரையாவது துணைக்கு அனுப்பிவிடுங்க, எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு. உடனே எங்கள் ஆச்சி சொன்னாங்க, அனிதா இன்னுமா உனக்கு புரியல யார் பேசுனதுன்னு, அம்மா பேசியிருக்கா, அவளுடைய சேவைக்காக உன்னை அழைக்கிறா, நீ சரின்னு ஒத்துக்கோ. நான் சொன்னேன், அன்னைக்கு ஒரு நாள் சேவை செஞ்சே நான் என்ன பாடுபட்டுன்றது எனக்கு தான் தெரியும். அஞ்சு நாள் செத்த பணம் போல இருந்து இப்போதான் மீண்டு வந்திருக்கேன். என் புருஷன் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லி ஓடினது தான் மிச்சம், அதனால அந்த ஒரு நாள் நான் சேவை செஞ்சதே எனக்கு போதும் அப்படின்னு. உடனே எங்கள் ஆச்சி சொன்னாங்க, அம்மா எங்ககிட்டலாம் பேசியிருந்தா நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டுருமோ தெரியுமா, சந்தோஷமாக அவள் சேவையை நாங்கள் செய்கிறோன்னு சொல்லியிருப்போம். நான் சொன்னேன், அம்மா உங்ககிட்ட பேசியிருந்தா மொத சந்தோஷப்படுறது நானாக தான் இருந்திருப்பேன். ஏன்னா உள்ளே வந்து

எங்கள் வீட்டு ஹாலில் விக்கிரக படம் இருக்கிற இடத்துல என்னை உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்ச அடுத்த செகண்டு அந்த சர்பம் எனக்குள்ளே இறங்கிடுச்சு. இறங்கவும் நாக்கெல்லாம் நீட்டிக்கிட்டு ஒரு மாதிரி உசு உசுன்னு சத்தம் கொடுத்துக்கிட்டு என் உச்சந்தலையிலேருந்து உள்ளம் கால் வரைக்கும் பாம்பு போல் நெளிந்து கொண்டே தான் உட்காந்துருப்பேன். குறி சொல்கிறது ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம், எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி பாம்பு போல் நெளிந்து கொண்டே சத்தம் கொடுத்து கொண்டே தான் உட்காந்துருப்பேன். என்னை பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க. வெளியாட்களை யாரும் எங்கள் வீட்டில் அனுமதிக்கவே மாட்டாங்க. எங்கள் சொந்தக்காரங்க அவங்க வரைக்கும் எல்லாரும் கேட்டுக்கொள்வாங்க. ஏன்னா நாங்கள் மற்றவங்கிட்ட நாங்கள் பேசக்கூடாது சொல்லுவாங்க. மற்றவங்கிட்ட நாங்கள் தண்ணி வாங்கி குடித்தா அது தீட்டாயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து வெளியாட்களை எங்கள் சொந்தக்காரங்க எப்பயுமே சேர்க்க மாட்டாங்க. எங்கள் வீட்டாளுக்குள்ளேயே எல்லாமே நல்லது கெட்டதுனா முடித்து கொள்வாங்க. இப்படியாக இருக்கும்போது அந்த குறி சொல்லும்போது அவங்கவுங்க வந்து எங்கள் சொந்தக்காரங்க வந்து கேட்டுட்டு அவங்கவுங்க போய்கிட்டே இருப்பாங்க. என் ஆச்சிக்கு 76 வயசு. அவங்கள பார்த்து சொல்லும், என்னடி முத்தம்மா என்ன பண்ணுற, வா வந்து உட்காரு வா. எங்கள் ஆச்சி அப்படியே பயந்து நடுங்கிட்டு வந்து அமைதியாக உட்காருவாங்க. ஆனால் என்னுடைய சுபாவம் அப்படிப்பட்டது கிடையாது. அது உள்ளே வந்துருச்சுன்னா யாருக்குமே மதிப்பு கொடுக்காது. எனக்கு முன்பாக கற்பூரத்தை கொட்டி கொண்டே இருப்பாங்க, அதை அணையக்கூடாதுன்னு சொல்லி. ஒரு பக்கம் வாழைப்பழத்தில் ஊதுபத்தியை ஏற்றி கொண்டே இருப்பாங்க, அது அணைய அணைய. இன்னொரு பக்கம் வேப்பலையை கொண்டு வந்து கொத்து கொத்தாக வைப்பாங்க. என் சரீரத்தில் இருக்கிற அந்த சர்பம் அந்த வேப்பலையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெத்தலை போல் மடித்து வாய் ஓரத்தில் வைத்து கொண்டு பொறுமையாக மென்று சாப்பிட்டுக்கிட்டே எல்லாருக்கும் குறி சொல்லும். ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம் அந்த வேப்பலையை சாப்பிட சாப்பிட என்னங்க ஆகும்? கசப்பு வயிற்றுக்கு நல்லது தான், ஒரு அளவு தான். அளவுக்கு மீறி போச்சுன்னா அதுவே விஷமாக மாறிடும். அது போனோடனே வயிற்று வலியில் அலறுவேன், வலி தாங்க முடியாது. அது போன உடனே என் சொந்தக்காரங்களாம் வந்து எனக்கு சேவை செய்ய வருவாங்க. நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு என்னை விட்டு போங்க, யாரும் என் பக்கத்தில் வராதிங்க, நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி என் சரீரத்தில் நீங்கள் ஏற்றி விட்டீங்களே, இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களே, என்னை விட்டு போங்க அப்படின்னும்போது எங்கள் ஆச்சி சொல்லுவாங்க, இப்போ தான் அம்மா போயிருக்கா, அதனால் ஆக்ரோஷத்தில் இருக்கா, வாங்க நாளைக்கு வந்து பார்ப்போம், கொஞ்சம் தணிஞ்சிருவான்னு சொல்லிட்டு வந்ததெல்லாம் கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே ஒருத்தரும் என்னுடைய மனவேதனை என்ன, இவளுக்கு என்ன செய்யுது, ஏன் இப்படி இருக்கா, இவகிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம பேசுவோன்னு சொல்லி அங்கே கேட்க ஒரு நாதி கூட கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஆனால் நான் அறியாத தேவன் ஒருவர் இதை பார்த்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. நான் காணாத ஒரு தேவன் ஒருவர் அதை கேட்டுக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. மனிதர்கள் உன்னை உதாசீனப்படுத்துகிறாங்களா, உன்னை கேலி பேசுகிறாங்களா, உன்னை மதிக்கலையா, அதை குறித்து கவலையே படாதீங்க. தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள்ங்க, நம்ம நம்மளை கைவிட மாட்டார். தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே நம்மளை அறிந்த தேவனாக இருக்கிறாரே, இப்பொழுது எப்படி விட்டுடுவார்? ஹல்லேலூயா. ஒரு சிலர் நல்லா தூங்கி தூங்கி விழுகிறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் தூங்குறவங்க ஹல்லேலூயான்னு சொல்லுன்னு உடனே முழிச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. அதுதான் புரியல எப்படி. ஹல்லேலூயா. என் சகோதர சகோதரியே, கொஞ்ச நஞ்ச பாடு கிடையாது, கொஞ்ச நஞ்ச பிரச்சனை கிடையாது. அநேக போராட்டங்கள், அநேக உபத்திரவங்கள், வாய் விட்டு சொல்ல முடியாது. இப்படியா இருக்கும்போது எல்லாத்தையும் விட யார் பாவம்னு கேட்டிங்கன்னா என் கணவர் தான். மனுஷன் பாவம். காலையில் அதிகாலையில் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், பாவம் கேட்காம போயிருந்தா கூட நிம்மதியாக போயிருந்திருப்பார். என்கிட்ட சொன்னார், அனிதா கொஞ்சம் காப்பி போட்டு கொடுமான்னார். சரி, புருஷன் காப்பி கேட்குறாருன்னு சொல்லி அவசர அவசரமாக கிச்சனுக்கு நான் ஓடுறேன். பார்த்தா அடுத்த செகண்ட் அந்த சர்பம் எனக்குள்ளே இறங்கிடுச்சுங்க. எப்போ அது வரும், எப்போ என்னை விட்டு போகும்னு எனக்கே தெரியாது. அது இறங்கினோடனே அந்த வெயிட்டு பாரம் என்னால் தாங்க முடியாமல் படார்னு கீழே விழுந்துட்டேன். விழுந்தோம் என்னை விடாமல் என் கணவர்கிட்ட அப்படியே அது நெளிஞ்சி அந்த தரையெல்லாம் தேய்ச்சி அப்படியே கொண்டு போகுது. உசு உசுன்னு சத்தம் கொடுத்துக்கிட்டு நாக்கை நீட்டிக்கிட்டு அது போகுது. போய் என் கணவர்கிட்ட கேட்குது, யாரடா காஃபி போட சொன்னேன், என்னையா காஃபி போட சொன்னேன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்ன காஃபி போட சொல்லுவேன், நான் என்ன உனக்கு வேலைக்காரியா, ஓடுடான்னு சொல்லவும் மனுஷன் அலறி அடிச்சுக்கிட்டு ஒரே ஓட்டம் எங்கள் ஆச்சி வீட்டுக்கிட்ட போய் தான் நின்னார். எங்கள் ஆச்சிக்கிட்ட சொன்னார், ஆச்சி அவ தொல்லை தாங்க முடியல, எந்த நேரம் அது இருக்குது எந்த நேரம் இது இருக்குன்னு தெரியல, வாழ்க்கையே குழப்பமாக ஆயிடுச்சு. உடனே எங்கள் ஆச்சி சொன்னாங்க, ஏன்பா உனக்கு காப்பி வேணும்னா அனிதா கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே, அம்மா கிட்ட கேட்டால் பின்ன கோவப்படாமல் என்ன பண்ணுவா. என் கணவர் சொன்னார், ஏன் பொண்டாட்டிகிட்ட தாங்க நான் காப்பி கேட்டேன், ஏன் பொண்டாடியில கேட்டால் அது வந்து பேசுது, தயவு செஞ்சு ரெண்டையும் பிரிச்சிருங்க அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் போராட்டம், ஒவ்வொரு நாளும் பிரச்சனை.

அதைத்தான் பார்க்கும்போது எனக்கு அதன் மீது வெறுப்பு தான் வந்தது. நான் அந்த நாட்கள்லயே நினைப்பேன், என் இருதயத்துல நான் நினைப்பேன் என்னன்னா, நம்ம இருந்தா 4 பேருக்கு நல்லது செய்யணும், இல்லைன்னா இருக்க கூடாது. இப்படியா இருக்கும்போது என்னால என் கணவருக்கும் நிம்மதி கிடையாது, என் பிள்ளைகளுக்கும் நிம்மதி கிடையாது, ஏன் எனக்கே நிம்மதி கிடையாது. இப்படின்னும் போது நான் எதற்காக உயிரோட இருக்கணும்? சாகிறதே மேலுன்னு சொல்லிட்டு எந்த சேலையை கட்டிட்டு நான் குறி சொன்னனோ அதே சேலையை எடுத்து எங்க வீட்டு பெட்ரூம்ல மேலே ஃபர்ஸ்ட் சுருக்கு நான் போடுறேன், ஃபேன்ல கரெக்டா அமைஞ்சிருச்சு. 2வது சுருக்கு கழுத்துக்கு போடுறேன், அதுவும் கரெக்டா அமைஞ்சிருச்சு. முடிச்சு எல்லாரும் போட்டுடலாம், சுருக்கு எல்லாராலையும் போட முடியாது. அப்ப எனக்குள்ள இருந்து கிரியை செய்யறது என்னது? ஆசாசியா எடுத்து அந்த சேலையை யாராவது சிரிச்சுக்கிட்டே தூக்கு சேலையை எடுத்து கழுத்துல போடுவாங்களா? நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் பாருங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த சேலையை எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டு நான் சாக போறேன், நான் சாக போறேன், இனிமே அந்த சர்பத்தினால எனக்கு எந்த ஒரு வேதனையும் கிடையாது, என் பிள்ளைங்க என் கணவர் எல்லாமே நிம்மதியா இருப்பாங்கன்னு சொல்லி சிரித்து கொண்டே அந்த சேலையை எடுத்து கழுத்துல போட்டுக்கொண்டு நல்லா இருக்கிட்டேன், கழுத்தை இருக்கிட்டேன். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் முடிஞ்சு போச்சு என் கதை. நான் நிக்கிற இடத்துல இருந்து நான் குறி சொல்ற இடம் அந்த ஹால் நல்லா தெரியும். அந்த இடத்த பார்த்து நான் கேட்கிறேன், தயவு செஞ்சு ஒரே ஒரு வார்த்தை பேசு, எனக்காக வேண்டாம் என் பிள்ளைகளுக்காக பேசு. என் தாய் தகப்பனார் என்னை விட்டு மறிக்கும் பொழுது என்னுடைய வயசு 16.5 வயசு, ஆனால் என் பிள்ளைகள் சிறு சிறு பிள்ளைங்க, அவங்க என்ன பாவம் பண்ணாங்க. தயவு செய்து உனக்காக நான் செஞ்ச சேவையாவது கொஞ்சம் நினச்சி என்கிட்ட தயவா பேசுன்னு சொல்லி மடிப்பிச்சை கேட்பாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி அந்த தூக்கு மேடையில் நின்றுக்கிட்டு கழுத்தில் அந்த தூக்கு சேலை இருக்கு, அதோட நின்று நான் மடிப்பிச்சை கேட்டுட்ருக்கேன், எனக்கு பிச்சை போடு, என் உயிரை எனக்கு பிச்சையா போடு, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, இனிமே உன் சரீரத்துக்குள்ளே நான் வரமாட்டேன், இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எனக்கு சொல்லி எனக்கு போதும், உங்ககிட்ட பணமோ நகையோ இடமோ எதுவுமே நான் கேட்கல, இனிமே உன் சரீரத்துக்குள்ளே நான் வரமாட்டேன், உனக்கு வலி வேதனையை நான் தரமாட்டேன், நீ இறங்குன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை பேசு பேசு பேசுன்றேன். ஒரு சத்தமும் இல்லை, அமைதியாக இருந்தது. அப்போதான் நான் நினச்சேன், என் தாய் தகப்பனார் அவங்களுடைய கடைசி நிமிஷத்தில் எவ்வளவோ துடி துடித்தாங்க, எவ்வளவோ கெஞ்சினாங்க, கதறினாங்க, அப்போலாம் மறு உத்தரவு தராத தெய்வம் எனக்கு தானா மறு உத்தரவு தரப்போகுது, அதனால் இதை நம்ம கேட்குறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஏன்னா அந்த நாட்கள்லாம் அறிவு அதிகம்னு நினப்பு எனக்கு. ஹல்லேலூயா. நீ இல்லைனா என்ன? எனக்கு 33 கோடி தேவர்கள் தெரியும், அவங்கள நான் கூப்பிடுறேன், அவங்களில் யாராவது வந்து எனக்கு பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பேரை சொல்கிறேன், என்னென்னவோ பேரை சொல்கிறேன், வாயில் வர பேரெல்லாம் சொல்கிறேன், தெரிஞ்ச பேர் தெரியாத பேர் எல்லா பேரையும் சொல்கிறேன். ஏன்னா கடைசி கட்டம், என் வாழ்க்கை முடிய போகுது, அந்த பயம் அந்த பதட்டத்தில் நான் பேசுகிறேன், கத்துறேன், கதறேன், நான் அழுது அழுது அழுது என் சேலை இந்த சேலையெல்லாம் அப்படின்னு நனைஞ்சு போச்சுங்க, என் கண்ணீர் பட்டு பட்டு. அப்போ எந்த அளவுக்கு நான் அழுதுருப்பேன் பாருங்க. பேரை சொல்லி சொல்லி சொல்லி கடைசியில் காற்று தான் வருது, வார்த்தை வரலை. ஹா ஹா ஹான்னு பேசுகிற காற்று தான் வருது, வார்த்தை வரலை. தொண்டையெல்லாம் கட்டி போச்சு, கண்ணில் இருக்கிற கண்ணீரெல்லாம் வத்தி போச்சு. நான் சொன்னேன், என்னை காப்பாற்ற ஒரு தெய்வமும் கிடையாதா? இந்த சர்பத்தின் பிடியிலிருந்து என்னை காப்பாற்ற ஒரு தெய்வமும் கிடையாதா? இந்த சாவின் பிடியிலிருந்து என்னை காப்பாற்ற ஒரு தெய்வமும் கிடையாதா? தயவு செய்து என்னை காப்பாத்துங்க. நீங்க என்ன காப்பாத்துனீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு சேவை செய்யறவளா, ஒரு வேலைக்காரியா நான் இருப்பேன். தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. தாய் தகப்பன் இல்ல, கூட பிறந்தவங்களும் கிடையாது, சொல்லியால நான் என்ன பண்ணுவேன்? கடைசி நிமிஷம் இது. தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசுங்க, என்னை இதுல இருந்து விடுவிப்பீங்களா? தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்கன்னும் போது கல்லையும் மண்ணையும் கூப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நான் அள வச்சதுங்க. மெய்யான தெய்வத்தை நான் நோக்கி கூப்பிடும் பொழுது, நீ கூப்பிட்ட இயேசு நானே என்று எனக்கு மறு உத்தரவு அருளி செய்தார். கரங்கள் இருக்கிறவங்களா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அந்த சத்தம் சாதாரணமா வரல, நான் சொன்னது சும்மா சாதாரணமா சொல்லிட்டேன். ஏன்னா அந்த தூக்கு மேடையில இருக்கிறவங்க, அந்த கடைசி தருவாயில இருக்கிறவங்களுக்கு கிட்ட வந்து, அம்மா கண்ணே மணியே இறங்குமா, மீதியான காரியத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் இறங்குமான்னு சொன்னால் ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சரீரம்லாம் மறுத்து போய், அவங்க மனசெல்லாம் மறுத்து போய், அவ்வளோதான் சாவு தான், அது ஒரு தனி உலகம், சாவு தான், இனிமே எனக்கு இதுலேருந்து விடுவிக்க யாருமே கிடையாது, அவ்வளோதான் நான் சாக போகிறேன், என்னுடைய வாழ்க்கை எல்லாம் எனக்கு மறந்து போனது போல் நான் அங்கே நிற்கிறேன், மறுத்து போய் நான் நிற்கிறேன். இந்த நிலையில ஆண்டவருடைய வார்த்தை எப்படி தெரியுமா வந்தது? ஒரு இடி மின்னல் ஒரு வீட்டுக்குள்ள வந்து விழுந்தா என்னங்க ஆகும்? மனுஷனே கருகி போயிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு சத்தம் எதிரொலிச்சதுங்க.
அந்த சத்தம் எதிரொலிக்குமே என் சிந்தை கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாகுது. என் காதுல அந்த எக்கோ கேட்டுக்கிட்டே இருக்கு, நீ கூப்பிட்ட இயேசு நானே, நீ கூப்பிட்ட இயேசு நானின்னு சொல்லி அந்த சத்தம் கேட்க கேட்க அப்படியே கேர் ஆயிடுச்சு. கேர் ஆகி அங்கேயே தூக்கு மேடையிலே அப்படியே இப்படியே சுத்துறேன், இப்படியே நிக்கிறேன். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் முடிஞ்சு போச்சு என் கதை, ஏன்னா கழுத்துல அந்த தூக்கு சேலை இருக்கு. அப்படியே கேர் ஆகி அப்படியே இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆடிக்கிட்டே நின்று கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேர்னஸ் போய் கண்ணை மெல்ல மெல்லமா திறக்கிறேன். என் வாழ்நாளில் நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை நான் பார்த்தது கிடையாதுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்னை நோக்கி வரவுமே என்னை சுற்றி இருந்த இருளின் அதிகாரங்கள் எல்லாம் விலகி போனது. தேவ பிரசனம் இறங்க ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இவ்வளோ நேரம் கேட்குறீங்களே, அப்போ உங்களை சுற்றி கர்த்தருடைய பிரசனம் எவ்வளவா இருக்கும்? நீங்க உணராததுனால அதை உணர முடியல. நீங்க உணர்ந்தீங்கன்னா அதை பற்றி கொள்வீங்க, அதை விட மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிரசனம் இறங்க இறங்க இறங்க ஒரு மேகத்தை போல இறங்குதுங்க. நான் இருக்கிற ரூம்ல, நான் ரொம்ப ஏழ்மையானவ, ஓலை குடிசை வீடு அது. என்னை சுத்தி பார்த்தீங்கன்னா அது 10க்கு 10 ரூம் தான் இருக்கும். இறங்க இறங்க இறங்க எனக்கு என் சிந்தை எனக்குள்ள வந்துடுச்சு. நான் யோசிக்கிறேன், கழுத்தை பார்த்தா கழுத்துல சேலை, தூக்கு சேலை, இதை எப்படி நான் தைரியத்தோட மாட்டினேன்? மற்றவங்க சாக போனாலே அதை பார்த்துட்டு ஒரே ஓட்டமா ஓடுறவா, எனக்கு எப்படி இப்படிப்பட்ட நிலைமை வந்ததுன்னு சொல்லி அறுவறுத்துட்டு அந்த சேலையை அவுத்துட்டு கீழே இறங்கி அந்த சேலையினுடைய ரூபத்தை நான் பார்க்கறேன். எனக்கு அப்படியே நடுங்குது கை கால்லாம். அந்த தூக்கு சேலையுடைய ரூபத்தை பார்க்கும்போது கை கால்லாம் நடுங்குது. இப்படிப்பட்ட காரியத்தை எப்படி நான் செய்ய துணிந்தேன்னு சொல்லி என்னையே நான் கேள்வி கேட்டுக்கொண்டேன். அதன் பின்பாக தேவ பிரசனத்தை, தேவ கிருபையை என்னால் உணர முடிந்தது. ஆண்டவருடைய பிரசனம் என் மீது அந்த வீட்டை மேகம் போல நிரப்ப நிரப்ப நிரப்ப நான் தேடின அன்பு, நான் தேடின சமாதானம் என் இருதயத்தை அளவில்லாமல் நிரப்ப ஆரம்பித்தது. அளவில்லாமல் நிரப்ப ஆரம்பித்ததுங்க. அங்கே துள்ளி குதிக்கிறேன், ஐயோ நான் தேடின அன்பு, நான் தேடின சமாதானம் என்னை நிரப்பி கொண்டிருக்குதேன்னு சொல்லி அங்கேயே துள்ளி குதித்து அவ்வளவு சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன். ஒரு பக்கம் உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, இப்போதான் இவ்வளவு சந்தோஷப்பட்டோம், அதுக்குள்ள சரீரம்லாம் எரியுதே எரியுதே எரியுதேன்னு சொல்லி யோசிக்கும் பொழுது எனக்குள் கிரியை செய்து கொண்டிருந்த அந்த சர்பத்தின் ஆவியினால எனக்குள் கிரியை செய்ய முடியாதபடி, ஏன்னா ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பிரசனம் என் மீது இறங்க இறங்க இறங்க வெளிச்சம் உள்ள வந்துடுச்சுன்னா, பிரகாசம் உள்ள வந்துடுச்சுன்னா இருளுக்கு என்னங்க வேலை? என்னை விட்டு விலகி போனது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அந்த சர்பத்தின் ஆவி என்னை விட்டு விலகி போன உடனே என் சரீரம் லேசாயிடுச்சுங்க. என் சிந்தையெல்லாம் ரொம்ப தெளிவாயிடுச்சு. நான் கேட்டேன், உமக்காக நான் என்ன செய்ய? அந்த தூக்கு மேடையில் சொன்னதுதான் இப்பயே நான் சொல்றேன். அங்கே இருந்துட்டு நீங்கள் எனக்கு எல்லா நன்மையும் செஞ்ச உடனே நன்மையெல்லாம் பெற்றுட்டு கீழே இறங்கிட்டு எப்பா ஏசப்பா எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு, சரி அவரை இன்னும் கொஞ்சம் சொல்லி சமாளிப்போம், ஒரு வருஷம் கழிச்சு வருவோம், பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம பொறுமையாக ஆண்டவர் கூட ஜாயின் பண்ணிப்போம், என்னங்க பிக்னிக்கா டூரா? இன்னைக்கு அநேகர் இதை தான் செய்கிறாங்க, நன்மையை வாங்கி கொண்டு ஆண்டவரை மறந்து போயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் நான் யோசிக்காம நான் சொன்னேன், தூக்கு மேடையில் நான் என்ன சொன்னனோ அதை தான் இப்பயும் நான் சொல்கிறேன். உமக்காக நான் என்ன செய்ய? உமக்காக என்னை நான் முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வார்த்தையை நான் தவறாமல் கேட்பேன். இதனால் எனக்கு என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி எல்லாவற்றையும் நான் சமாளிப்பேன். ஏன்னா என் ஜீவனை நீங்கள் தப்பு வச்சுட்டீங்க, எனக்கு அது போதும். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நீங்கள் என்னோட இருக்கீங்கன்னு போது எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க, அந்த தூக்கு மேடையிலேருந்து எனக்கு விடுதலை கிடைத்தது. என்னை விட்டு போகவே போகாது, நான் செத்தாதான் இந்த சரீரத்தை விட்டு என்னை போகணும்னு சொல்லி நான் நினைத்த அந்த சர்பத்தின் ஆவி என்னை விட்டு போகுது. நான் ஏங்கி கொண்டிருந்த, தேடி கொண்டிருந்த அந்த அன்பு சமாதானம் என் இருதயத்தை சொல்ல முடியாத அளவு நிரப்பி இன்றைக்கு நான் சந்தோஷத்தோட சமாதானத்தோட இருக்கேன். உங்களுக்காக நான் என்ன செய்ய? ஆவியானவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அதே ரூம்பில் தான், அதே தூக்கு சேலை இன்னும் அங்கே தொங்கிக்கிட்டு தான் இருக்குது. இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு. நான் கேட்டேன், உமக்காக நான் என்ன செய்ய? உமக்காக நான் என்ன செய்ய? ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். ஆவியானவர் என்னோடு பேசும்போது என்னுடைய ரூபம் என்னவா இருந்தது தெரியுமா? ஏன்னா அந்த தூக்கு மேடையில் நான் நிற்கும் பொழுது ஒரு ஹிந்து சகோதரியா இருக்கேன். ஆண்டவர் என்னிடத்தில் பேசி எனக்கு விடுதலை தந்து நான் அந்த தூக்கு மேடையிலிருந்து கீழே இறங்கின உடனே ஒரு கிறிஸ்தவளா நான் இறங்கி நிற்கிறேன். இடைப்பட்ட நிமிஷங்கள் தான் தவிர வருஷங்கள் கிடையாது.
அல்லேலூயா. என் ரூபம் என்னவா இருந்தது தெரியுமா? அஞ்சு முளம் மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். காலையில் சாயங்காலம் அஞ்சஞ்சு முளம் வைக்கணும், ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும், அப்போ தான் அதுக்கு பிடிக்கும். கை நிறையா கண்ணாடி வளையல், ஒன்றரை ஒன்றரை டஜன் வளையல் சல சல சல சலன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். காலில் சலங்க, ரெண்டு சலங்க, ஒரு சலங்க கிடையாது. எங்கேயாவது மெயின் ரோட்டில் நடந்து போனால் கூட வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அனிதா நடந்து போகிறா. அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு பாருங்கள் எப்படி நான் நடந்து போயிருப்பேன். பேய் மாதிரி சல்லு சல்லு சல்லுன்னு எத்தனை பிள்ளைங்க தூங்காமல் அழுதுச்சோ தெரியல, பாவம். இப்படியாக இருக்கும்போது உடம்பெல்லாம் மஞ்சள் மஞ்சளாக மஞ்சள் பூசி கொண்டு இருப்பேன். எப்படிப்பட்டதுன்னா கேட்டிங்கன்னா, யார் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு வந்தாச்சுன்னா சொல்லுவாங்க, ஐயையோ வந்துட்டு போயிட்டாளா, வீட்டெல்லாம் நாங்கள் மொழிவி எடுக்கணுமே. ஏன்னா நான் நடக்கிற இடத்துலலாம் அந்த கால் பதியும், அந்த அளவுக்கு மஞ்சளை போட்டு அப்படியே மொழிவி வச்சுருப்பேன்னு சொல்லலாம். நல்லா இங்கேருந்து இங்கே வரைக்கும் குங்கும், இங்கே ஒரு ஜிகினா போட்டு, இங்கே ஒரு ஹைப்ரூ, இங்கே ஃபுல்லாக பட்டை, கண்ணில் நல்லா மையி, இங்கே ஒரு திஷ்டி போட்டு, வாயில் லிப்டிக்கு, ஃபுல்லாக காதெல்லாம் டிஸ்கோ காது ஜிகு ஜிகு ஜிகுன்னு குத்தியிருப்பேன். பார்க்க பேய் மாதிரி இருப்பேன். தைரியமாக யாரும் வந்து கிட்ட வந்து பேச மாட்டாங்க. அந்த மாதிரி என்ன நான் ஒரு தனித்து காண்பித்து கொண்டு இருப்பேன். இப்படியாக இருக்கும்போது இந்த நிலையில தான் ஆவியானவர்கிட்ட நான் கேட்டேன், உமக்காக நான் என்ன செய்ய? மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனாகிய கர்த்தர் நம் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் என்னோடு பேச ஆரம்பித்தார், நான் உன்னை எங்கெங்கெல்லாம் அனுப்புறேனோ, என் பிள்ளைகள் மூலமாக உன்னை எங்கெங்கெல்லாம் நான் அனுப்புறேனோ, அங்கெல்லாம் இங்கே நடந்த காரியத்தை அவர்கள் மத்தியில் நீ பேசு. நீ அவர்கள் மத்தியில் பேசும்போது நானே மெய்யான தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உன்னை போல அவர்களும் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு நான் மறு உத்தரவு அருளி செய்து அவர்கள் தேவனாய் இருந்து அவர்களுக்கு சகலத்தையும் செய்வேன். அல்லேலூயா. என் சகோதர சகோதரியே, பரவாயில்ல சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டுட்டா, பரவாயில்ல ஊழியத்துக்கு வந்துட்டா, கர்த்தர் மகிமையா எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. மேலோட்டமா நம்ம அப்படி நினைக்க கூடாது. எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ பிரச்சனைகள். என் சொந்தக்காரங்க என் வீட்டுக்கு ஓடி வந்தாங்க. நான் ஐயோ என்னை பார்க்க தான் வராங்க போல, அக்கா பொண்ணை பார்க்க வராங்கன்னு சொல்லி வாய் நிறையா வாங்க வாங்க வாங்கன்னு வரவே இருக்கிறேன். வந்தவங்க என்னை கொல்றதுக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. கீழே பிடிச்சி ஒரே தள்ளா தள்ளி எங்கள் சித்தி மாமா எல்லாரும் என்னை போட்டு மிதி மிதி மிதிச்சு, நீ செத்துப்போ செத்துப்போ செத்துப்போ, எங்கள் குடும்பத்துக்கு நீ தேவையே இல்லை, எங்கே போனாலும் சொல்கிறாங்க. என்ன உங்கள் ஒரு பொண்ணு மட்டும் உங்கள் வீட்டிலேருந்து விலகி போய் அவள் கிறிஸ்தவளாக மாறிட்டா போல அப்படின்னு எங்கே போனாலும் கேட்குறாங்க. இந்த அசிங்கம் எங்களால் தாங்க முடியல, செத்துப்போ செத்துப்போன்னு போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க. முக்கியமான நரம்புங்களாம் எங்கே போகுதோ அங்கே பார்த்து மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க. கழுத்து மார்பு அடி வயிறு எல்லா இடத்துலையும் போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க. நான் வலி தாங்க முடியாமல் அவங்கள திட்டலை, திருப்பி அடிக்கலை. ஏசப்பா வலிக்குதே, ஏசப்பா வலிக்குதே, ஏசப்பா வலிக்குதேன்னு கத்துறேன். என் மாமா சொல்கிறார், நிறுத்துங்க, அவளை அடிக்காதீங்க. ஏன்னா தீட்டானவருடைய பேர் அவ சொல்லிட்டா, அதனால அவ தீட்டாயிட்டா, அவளை நம்ம தொட்டா நம்மளும் தீட்டாயிடுவோம். அது எப்படின்னா போகுது, நம்ம அக்கா செத்த மாதிரி அதுவும் செத்து போச்சுன்னு நினச்சிட்டு நம்ம தலை முழுகிடுவோம்னு சொல்லிட்டு எல்லா அன்னைக்கு என்னை விட்டுட்டு போனவங்க தான். அல்லேலூயா. எழுந்திருக்கிறேன், அங்கங்க ரத்த கட்டு அடிச்ச அடியில வலி தாங்க முடியல. ஆண்டருடைய பிள்ளைய அடிச்சு ஆண்டர் சும்மா இருப்பாரா? சும்மா இருப்பாரா? இருக்கவே மாட்டார். கை காலை எடுக்க மாட்டார், உயிரை எடுத்துட மாட்டார். அவருடைய அன்புனால சொல்லி கொடுப்பார். எந்த மாமா என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சாங்களோ, கூட ஜாயின் பண்ணி வந்து அடிச்சாரோ, அதே மாமாவுடைய பொண்டாட்டி என் சாட்சியை கேட்டு அவள் ரட்சிக்கப்பட்டு விட்டாள். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவளுக்கு நானும் புதுசாப்பதான் ரட்சிக்கப்பட்டது, ஆனால் என் சாட்சியை விடாம அவளுக்கு சொல்லி சொல்லி ஏசப்பா எனக்கு எவ்வளவு நன்மையை செஞ்சிருக்கிறார் பாருங்க, அவர் எவ்வளவு நல்லவர், ஐயோ அவருடைய வல்லமைக்கு அளவே கிடையாதுன்னு சொல்லி எங்க அத்தை கிட்ட நான் சொல்லி சொல்லி சொல்லி எங்க அத்தை ரொம்ப ஆண்டவரை நேசித்து நானும் எங்க அத்தையும் சேர்ந்துதான் ஒரே தொட்டியில நாங்கள் ஞானஸ்தானமும் எடுத்தோம். அதனால தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியாது, ஆனா கேட்கிறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு என் மாமாவுக்கு ஒண்ணுமே புரியல, அக்கா பொண்ண வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சோம், நீ ஆண்டவரை ஏத்துக்கொண்டே எங்களுக்கு வேண்டான்னு சொன்னோம், ஆனா பொண்டாட்டிய சொல்ல முடியுமா? இன்னைக்கு பகிரங்கமா அவங்க சர்ச்சுக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க, வீட்டுல ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஒண்ணுமே புரியல மாமாவுக்கு. அல்லேலூயா. என் கணவரை விட்டு வைக்கலைங்க. என் மாமா என் வீட்டுக்கு வந்துட்டார். வந்துட்டு என் கணவர்கிட்ட சொன்னார்,
இவ தொல்லை தாங்க முடியல, இவ என்ன நினச்சிட்டு இருக்கா மனசில், முதல்ல 5 முழம் மல்லிகைப்பூ வச்சுருந்தா, 4 முழம் ஆச்சு, 3 முழம் ஆச்சு, 1 முழம் ஆச்சு, 1/2 முழம் ஆச்சு, இப்போ 1 தீங்க காணும். முதல்ல நல்லா பெரிய பொட்டாக வச்சுருந்தா, கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகி 1 புள்ளி ஆச்சு, இன்றைக்கி அதையும் காணும். என்ன ஆச்சு? நீங்கள் சரியில்லை. என்ன ஏதுன்னு கேட்குறத விட்டுட்டு, காலை கையை உடச்சி வீட்டில் இருன்னு சொல்கிறத விட்டுட்டு பார்த்துட்டு நீங்கள் சும்மா இருக்கீங்க. என் கணவர் மனசுக்குள்ளே நினச்சாராம், வெளியே சொல்லலை. அட படுபாவி, இப்போதான் நான் நிம்மதியாக இருக்கு, இல்லைனா அது இருக்கா இது இருக்கான்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போதான் நேரத்துக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் கிடைக்குது, இது பிடிக்கலையா உனக்குன்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே சிரித்து கொண்டு அமைதியாக இருந்தாராம். என் மாமா என் பக்கம் திரும்பி சொன்னார், நீ ஒரு அனாதை, அப்பா அம்மா கிடையாது, கூட பிறந்தவங்களும் கிடையாது, நீ இருந்தாலும் செத்தாலும் தூக்கி போடுறதுக்கு ஒரு ஆள் தேவை. இப்போ கூட 69 பேரும் உன் முகத்தை பார்க்க முடியாமல் 70 ஆளாக என்னை அனுப்பிவிட்டாங்க. நான் எதற்காக வந்தேன்னா, என் அக்கா செத்து போனாலே அவன் முகத்துக்காக தான் நான் வந்தேன். படுவாவிங்க செத்து போன அக்கா முகத்தை நினைக்கிறாங்க, உயிரோடு இருக்கிற அக்கா பொண்ணு முகத்தை நினைக்க மாட்டேங்கிறாங்க, பாவம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. சொல்கிறாரு, அவளுக்காக தான் நான் வந்தேன். இந்த கையில் இயேசு கிறிஸ்து கையை தராசு போல வச்சுக்கிட்டாரு. இந்த கையில் நம்ம குடும்பத்தை சேர்ந்த 70 பேர் யார் வேணும், யார் வேணும்னு சொல்லு. நீ இயேசு கிறிஸ்து தான் வேணும்னு சொன்னா, இப்படியே நாங்கள் உன்னை விட்டுட்டு நாங்கள் போயிடுறோம், எங்கள் அக்காவை போல நீ செத்து போயிட்டேன்னு நினச்சிட்டு நாங்கள் போயிடுறோம். ஆனால் இந்த 70 பேர் தான் வேணும்னு சொல்லி நீ வந்தனா, உன்னை மகாராணி மாதிரி நாங்கள் பார்த்துப்போம். நான் கொஞ்சம் கூட யோசிக்கல, கொஞ்சம் கூட நான் யோசிக்கல, எனக்கு இயேசு கிறிஸ்து தான் வேணும்னு சொன்னேன். அல்லேலூயா. என் மாமா அன்னைக்கு கோவிச்சிட்டு போனவங்க தான், என் குடும்பத்தாரும் சரி, இன்னைக்கு நான் எங்கே இருக்கிறேன்னு கூட அவங்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை போல அநேக அண்ணன் அண்ணி தங்கச்சி அம்மா அப்பான்னு சொல்லி அநேக உறவை எனக்கு கொடுத்துருக்கிறாருங்க, ஆயிரக்கணக்கான உறவுகளை எனக்கு கொடுத்துருக்கிறாருங்க. இதை விட என்னங்க சந்தோஷம் இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்புல உண்மையான அன்பு இருக்கு. இந்த அன்பு கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் சாயலா நீங்க இருக்கிறதுனால அவருடைய அன்பைதான் நீங்க வெளிப்படுத்துவீங்களே தவிர, இதுல மாயையான அன்பு பொய்யான அன்பு ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் சகோதர சகோதரியே, எதற்காக என் சாட்சி உங்கள் மத்தியில நான் வைக்கிறேன்னா, இதை கேட்டு நல்லா இருக்கு சூப்பர் அப்படின்றதுக்காக கிடையாது, உன் வாழ்க்கையில இந்த சாட்சியை கேட்டுட்டீங்க என்ன மாற்றம் உண்டாக போகுது, இன்னையிலிருந்து கர்த்தருக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஞானஸ்தானம் கூட எடுக்கல, அத்தையும் இழுத்துட்டு போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக நல்லா வைராகியமா நிக்கிறவங்க இங்க இருக்கீங்க, ஆண்டவருக்காக எப்படிப்பட்ட ஆத்ம ஆதாயம் செய்து கொண்டிருக்கீங்க, உங்க சபைக்கு எத்தனை பேருக்கு ஜனங்களுக்கு நன்மை சொல்லி கொண்டு வந்து அவங்களும் நன்மை பெற்றுக்கொள்ளும்படியா நீங்க நினைத்து கொண்டிருக்கீங்க, இல்ல நான் மட்டும் வரேன் என் குடும்பம் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருந்தா போதும், அப்படி அல்ல, அப்படி அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கனத்தை நாம் செய்துதான் ஆகணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம கொடுத்துதான் ஆகணும். வாரத்துக்கு ஒரு கனியை நீங்க இழுத்துட்டு வந்து உட்காந்து ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்க வச்சிட்டீங்கன்னா பரலோகம் எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருக்கு என்னென்ன செய்யணுமோ தசம பாகத்துல உண்மை, காணிக்கை ஆண்டவருக்கு என்ன செலுத்தணுமோ அதுல உண்மையா இருந்து நம்ம சபைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுத்து கொண்டே இருந்தா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகி கொண்டே இருக்குங்க. உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகி கொண்டே இருக்கும். இன்னைக்கு தேதியை போட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இன்னையிலிருந்து என்னை நான் சரிபடுத்தி கொள்ளுவேன், இன்னையிலிருந்து என் தேவனுக்காக எதையாகிலும் ஒன்று செய்வேன், இவ்வளவு நாள் எனக்காக நான் வாழ்ந்தது போதும், என்னை மீட்டெடுத்த என் தகப்பனுக்காக நான் எதையாகிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நீங்க தீர்மானிங்க. தீர்மானிப்பீங்களா, தீர்மானிப்பீங்களா? என் அன்பு சகோதர சகோதரியே, ஏதோ ஒரு மூலையில மாதவரத்துல இருந்த என்ன இங்க கொண்டு வந்து உங்கள் மத்தியில பேச வைக்கிறாருன்னா, கர்த்தருடைய அன்பை நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த சிறியவள் மூலமா உங்களோடு பேசுறாரு ஆவியானவர், அவர் என்ன என்கிட்ட சொல்ல விரும்புறாரு? அல்லேலூயா. உங்களை விரும்புறது நிமித்தமா தாங்க இந்த கழுதையை கொண்டு வந்து பேச வைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடுறீங்களா? நான் கூப்பிட்டது போல நீங்களும் அவரை நோக்கி கூப்பிடுறீங்களா? முழங்கால் படியிடுங்க. ஓ ரபா சந்தலர் யாக்கலர் யாதல பரபோ,
ஓ ரப ஷதல ரியாதல ஷந்தல ரியாந்தல வரவோ. இங்க அநேகர் அநேக வேதனையில் நீங்க வந்திருக்கிறீங்க, அநேக போராட்டத்தின் மத்தியில நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க பிள்ளைகள் மூலமா ஒதுக்கப்பட்டு, உங்க சொந்தக்காரர்கள் மூலமா பரிகசிக்கப்பட்டு, ஆண்டவரே தஞ்சம்னு சொல்லி இங்க வந்திருக்கிறீங்க. நீ கலங்காதே, நீ கலங்காதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ எங்கு வைக்கப்பட்டாயோ அந்த இடத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், அந்த இடத்தில் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவர் சாதாரண தேவன் அல்லமா, அவர் சாதாரண தேவன் அல்ல, அவர் உன்னை நேசிக்கிறார். ஓ ரப சந்தல ரியாக்கல பரபு, ஓ ரியாதல ஷதல ரியாந்தல ரியோதர பரபு. உண்மையாய் உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி கதறி கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரியே, நீ சபைக்குள்ள இருந்தாலும் சரி, சபைக்கு வெளியே உட்கார்ந்திருந்தாலும் சரி, தேவ வல்லமை உன் மீது இறங்குகிறது, தேவ அபிஷேகம் உன் மீது இறங்குகிறது, தேவ பிரசனம் உன்னை சுற்றி பாளையம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ரப ஷதலர் யாந்தலர் யோதர பரபோ, உன்னை கட்டி வச்சிருக்கிற சர்வத்தின் கட்டுக்கள் எல்லாம் உன் மீது அபிஷேகம் இறங்க இறங்க இறங்க அந்த கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் மீது அபிஷேகம் இறங்க இறங்க, தேவ வல்லமை இறங்க இறங்க, உன் சரீரத்தை கட்டி வச்சிருக்கிற சர்பத்தின் கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் சிந்தனையை கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரப சந்தலர் யாந்தலர் யோதரர் யாக்கல பரபோ. ஒரு சிலரை சில ஆவிகள் பலவீனப்படுத்தி கொண்டிருக்குது. வேதத்தை வாசிக்கும் பொழுது உன்னால வாசிக்க முடியல, தூக்கமா வருது. ஜெபிக்கணும்னு உட்காரும் பொழுது வீட்டுல ஏதாவது ஒரு போராட்டம் பிரச்சனைகள் வருது. உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவிகள் இப்பொழுது உன்னை விட்டும் உன் குடும்பத்தை விட்டும் உன் எல்லையை விட்டும் வெளியேறுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவ வல்லமை உன் மீது இறங்க இறங்க இறங்க, உனக்கு விரோதமாய் எங்கெங்கு மாந்திரீகங்கள் சூனியங்கள் செய்து வைத்திருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் விலகி போகிறது கிறிஸ்துவின் நாமத்தினாலே. விடுதலையை பெற்றுக்கோங்க, விடுதலையை பெற்றுக்கோங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கரங்களை தட்டி, கரங்களை தட்டி விடுதலை பெற்றுக்கோங்க.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்கள் இப்போல்லாம் எவ்வளவு பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி உணவு டெலிவரி செய்யும் ஒரு நண்பருடைய கதை இது. நண்பருக்கு போன வாரம் ஒரு நாள் மதியம் 11 மணிக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. தமிழ்நாட்டில் நீங்க இப்போ இருக்கிறீங்கன்னா தற்போதைய வெப்பநிலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த நிலையில அந்த ஆர்டரை முடிக்கிறதுக்காக நண்பர் அவசரம் அவசரமா கடும் வெயில்ல பைக்ல போய் டெலிவரி செஞ்சாரு. அந்த பார்சலை பெற்றுக்கிட்ட மாடி வீட்டுக்காரர், யோ ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரமாச்சு, உனக்கு இங்க வர இவ்வளவு நேரமா, எவ்வளவு நேரம் நான் பசியோட காத்திருக்கிறதுன்னு கோபமா சொல்லிட்டே பணத்தை கொடுத்துட்டு டக்குன்னு கதவை அடைச்சிட்டாரு. நண்பர் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்து வேர்த்து விறுவிறுத்து நிற்கும் போது அங்க வந்த ஒரு வயதான மூதாட்டி தன்னிடமிருந்த ஒரு பாட்டில் தண்ணீரை கொடுத்து, ராசா இம்புட்டு வேகமா வண்டிய ஓட்டாதப்பா, வீட்டுல பெத்தவங்க பெண்டாட்டி பிள்ளைங்களை நினைச்சு பார்த்து கொஞ்சம் பொறுமையா வண்டி ஓட்டு ராசா, காசு என்னைக்குனாலும் சம்பாதிக்கலாம் கண்ணு, ஆனா அடிக்கடி பட்டுச்சுன்னா உனக்கு தனியா கஷ்டம், இனி பொறுமையா வண்டி ஓட்டியா, முதல்ல இந்த தண்ணிய குடிச்சிட்டு சத்த நேரம் இந்த திண்ணையில உட்காந்து காற்று வாங்கிட்டு அப்புறமா பொறுமையா வண்டிய ஓட்டிட்டு போயிட்டு வா ராசான்னு சொல்லிட்டு அந்த பாட்டி தன்னுடைய சாக்கு முட்டைய தோல்ல போட்டுட்டு போனான். படிச்ச பணக்கார மாடி வீட்டுக்காரரையும் படிக்காத இந்த ஏழை மூதாட்டியையும் பாருங்க. அடுத்தவர் மேல கரிசனை இல்லாத, மனித நேயம் இல்லாத, படிப்பும் செல்வமும் வீணே. எப்பவுமே நாம அடுத்தவங்க இடத்துல நம்மள வச்சு பார்க்கணும். இதத்தான் வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக.

0: ஊழியர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் அதன் 21 வசனத்தை நான் படிக்கிறேன். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார் என்று படிக்கிறோம். இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான, மிகவும் பழகின ஒரு வார்த்தை தான். நன்றாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் இயேசு கிறிஸ்து அநேக

அநேக ஓமைகளினாலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடுகளை அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். பாருங்கள், இந்த இடத்துல இந்த சம்பவத்தை குறித்து படிக்கும் பொழுது, தூர இடத்திற்கு போகிற ஒரு எஜமான் தன் ஊழியக்காரனை அழைத்து அங்கே தாலந்துகளை கொடுக்கிற ஒரு சம்பவத்தை நாம் இங்கே படிக்கிறோம். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஒருவனுக்கு 5 தாலந்து கொடுக்கப்படுகிறது, ஒருவனுக்கு 2 தாலந்து கொடுக்கப்படுகிறது, ஒருவனுக்கு 1 தாலந்து கொடுக்கப்படுகிறது. எப்படி? அவன் அவனுடைய திறமைக்கு தகுந்தவாறை அது பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. எல்லாருக்கும் ஒன்று போல் கொடுக்கப்படவில்லை, எல்லாருக்கும் ஒன்று போல சரிசமமாக பார்த்து கொடுக்கப்படவில்லை. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கவாறு அங்க தாலந்துகளை கொடுக்கிறார். 5 தாலந்து கொடுக்கப்பட்டிருக்கிறவனுடைய நிலைமை அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு தெரிகிறது, இவன் கண்டிப்பாக இதை சம்பாதிப்பான் என்று அவர் உணர்கிறார். 2 தாலந்து கொடுக்கப்படுகிறதே, அவன் கூட இவனும் சம்பாதிப்பான் என்று அவர் உணர்கிறார். ஆனால் 1 தாலந்து கொடுக்கப்பட்டதும் இவன் சம்பாதிக்க மாட்டான் என்று அறிந்துதான் அவனுக்கு 1 கொடுக்கப்பட்டது. அதனால ஆண்டவர் இந்த உலகத்திலே கிருபைகளை கொடுக்கும் பொழுது அவரவனுடைய திறமைக்கு தகுந்தவாறு கொடுக்கிறார். எல்லாருக்கும் அதை கொடுக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை இவன் பயன்படுத்துவான், இவன் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையான காரியத்தை செய்வான் என்று அவர் அறிகிறார், அறிந்துதான் கொடுக்கிறார். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களில், ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் ஒன்று போல ஆண்டவர் கொடுக்கவில்லை, அவன் அவனுடைய திறமைக்கு தகுந்தவாறு கொடுக்கிறார். ஆகவே இந்த ஓமையில் சொல்லப்படுகிற காரியம் என்ன? அவர் தூரதேசம் போய்விட்டு சில நாட்கள் கழித்து மறுபடியும் வந்து வருகிறார். அவர் வந்து கேட்கிறார், என்ன கேட்கிறார்? அருமையானவர்களே, எல்லாரையும் கூப்பிடுறார், 3 பேரையும் கூப்பிடுகிறார். இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இவர்கள் சம்பாதித்திருக்கிறார்களா, இல்லை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்களா, இவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்பிலே உண்மையா இருக்கிறார்களா என்று அறிவதற்காக அவர் வந்து கேட்கிறார். 5 தாலந்தை பெற்றுக்கொண்டவன் அவன் வருகிறான், ஐயா எனக்கு 5 கொடுத்தீங்க, ஆனா நான் இன்னும் 5 சம்பாதித்திருக்கிறேன், நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன், நான் முயற்சி செய்திருக்கிறேன், என்னால் முடிந்த அளவுக்கு எவ்வளவுக்கு பிரயாசப்பட முடியுமோ அதை நான் செய்திருக்கிறேன். அதில் அருமையார் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? வேதம் சொல்லுகிறது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே கொஞ்சத்திலே நீ உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். 2 தாலந்து கொடுக்கப்பட்டது, அவனும் ஓடி வருகிறான், என்னால் முடிந்த அளவுக்கு செய்தேன், முடிந்த அளவுக்கு நான் பிரயாசப்பட்டேன். ஆகவே அவனுக்கும் சொல்லப்படுகிறது, இவன் கடினமாய் உழைத்திருக்கிறான், தனக்கு தன் கையிலே கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவன் உண்மையோடு செய்திருக்கிறான், ஆகவே நீயும் உண்மையோடு செய்தாய், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த இடத்திலே ஒருவன் உயர்த்தப்படுகிறான், ஆண்டவர் அவனை உயர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறார். அநேகருக்கு முன்பாக ஒரு அதிகாரியாக ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானத்திலே அவனை வைப்பேன், நீ உயர்த்தப்படுவாய் என்று சொல்வதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறாய், உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல நீ உண்மை உள்ளவனாய் இருந்தாய், நீ கொஞ்சத்துல உண்மையாய் இருந்தாய். என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், அநேகத்திற்கு நீ அதிகாரியாய் மாறப்போகிறாய், அநேகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறாய், அநேகத்தில் நீ உயர்த்தப்பட போகிறாய் என்பதை குறித்து தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு உலகம் ஒரு மனிதனை எப்படி மேன்மைப்படுத்த விரும்புகிறது, ஒரு மனிதன் எப்படி உயர்ந்த ஸ்தானத்திலே வருகிறான், அவனுக்கு எப்படி ப்ரமோஷன் வருகிறது, அவன் எப்படி அடுத்த நிலைக்குள்ளே வருகிறான், அதற்கு பல தகுதிகளை இந்த உலகம் பார்க்கிறது. அருமையானவர்களே, பாருங்க, அனுபவத்தை பார்த்து உலகம் மேன்மைப்படுத்துகிறது. எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இத்தனை வருஷங்கள் இவர்களுக்கு அனுபவம் இருக்கிறது, இந்த வேலையை அவங்க திறமையாய் செய்வார்கள், இத்தனை வருஷங்கள் இவர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள், ஆகவே இவர்களுக்கு நல்ல ஞானம் இருக்கும், அதை குறித்த அறிவு இருக்கும், ஆகவே இவர்களுக்கு இந்த உயர்வை கொடுப்போம். திறமையை வைத்து உலகம் மேன்மையை கொடுக்கிறது. அருமையானவர்களே, அந்தஸ்தை வைத்து மேன்மையை கொடுக்கிறது.
உலகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே படிப்பை வைத்து மேன்மையை கொடுக்கிறது. இவன் நல்ல படித்திருக்கிறான், இவனுக்கு நல்ல ஞானம் இருக்கிறது, இவனுக்கு நல்ல அறிவு இருக்கிறது, இவனை இந்த இடத்துல வச்சோனா இவன் நல்ல காரியத்தை செய்து விடுவான் என்று உலகம் பார்க்கிற. பட் ஆனா ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? திறமையை பார்க்கல, ஞானத்தை பார்க்கல, அறிவை பார்க்கல, அழக பார்க்கல. அவர் என்ன பார்க்கிறார் தெரியுமா? உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில, உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறாயா என்றுதான் பார்க்கிறார். மனிதனுடைய பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். மனுஷனுடைய எண்ணங்கள் வேறு, மனிதனுடைய பார்வைகள் வேறு, மனிதனுடைய சிந்தனைகள் வேறு. உலகம் அறிவையும் திறமையும் அழகையும் படிப்பையும் அந்தஸ்தையும் வைத்து இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. எதை பார்க்கிறாரு? தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை உண்மையாய் செய்கிறானா? உண்மை உள்ள மனிதன். வேதம் அதுதானே சொல்லுகிறது, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீ அநேகத்தில் ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ அநேகத்தில் அதிகாரியாயிருப்பாய், நீ அநேகத்திலே உயர்த்தப்படுவாய். தேவன் பார்க்கிற விதம் வேறு. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அநேகத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். உண்மை உள்ளவனாயிரு, அநேகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த பொறுப்பானாலும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த காரியமானாலும் சரி, அதில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா? அதில் நம்ம உண்மையாக நடக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அவனுடைய திறமைக்கு தகுந்தவாறு கொடுத்திருக்கிறார். பிரயாசப்படுகிறான், உண்மையாக வேலை செய்கிறான், கட்டின உழைப்பு இருக்கிறது. எப்படியா இல்லை நம்ம இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். அப்படிப்பட்ட மனிதன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற முடியும். உண்மையற்றவர்களாய் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நிலையான ஆசீர்வாதத்தை பெற முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையற்றவர்களாய் நடக்கிறவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கனத்தையும் தேவனுடைய மேன்மையும் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பாருங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3:2 எழுதப்பட்டிருக்கிறது. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல என்று வாசிக்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்பதை குறித்த சாட்சி. ஒரு மனிதனை குறித்த சாட்சி என்ன? உண்மை உள்ளவனாய் இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளை, எங்கே? தேவனுடைய வீட்டிலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தேவனுக்கு அடுத்த காரியம், அருமையானவர்களே, தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம், தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை, அதில் எப்படி இருக்கிறானா? உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். ஒன்று, தன்னுடைய அழைப்பிலே உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். நன்றை கவனியுங்கள். உண்மை உள்ளவன் அநேகத்தில் அதிகாரியாய் தேவன் வைப்பார், உண்மை உள்ளவன் அநேகத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எதுல உண்மையா இருக்கணும்? மோசே தேவனுடைய வீட்டிலே உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று படித்தோம் அல்லவா? எதுல உண்மை உள்ளவனாய் இருந்தான்? வேதம் சொல்லுகிறது, அருமைய, தன் அழைப்பிலே உண்மையாய் இருந்தான். ஆண்டவர் இந்த மோசேயினுடைய அழைத்த விதம் வேறு. தாயின் கற்பத்திலேயே கர்த்தர் மோசேயை தெரிந்து விட்டார். ஆகவே இந்த மோசே பிறக்கும் பொழுது அவனுக்கு நிறைய ஆபத்துகள் வருகிறது. அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் மோசேயை விடுவிக்கிறார். பார்வோனுடைய சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது, பிறக்கிற ஆண் பிள்ளைகளை கொன்றுவிடு, அப்போதான் மோசே பிறக்கிறான். ஏன்னா அந்த மோசேயை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி தீர்மானம். ஆகவே அந்த மோசைக்கு எத்தனையோ விதமான ஆபத்துகள் வந்த பொழுது கர்த்தர் அந்த ஆபத்திலிருந்து அவனை விடுவிக்கிறாரு. அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறாரு. பார்வோனுடைய வீட்டிலே கர்த்தர் அவனை வளர்க்கிறாரு. அருமையானவர்களே, அநேக வருஷங்கள் கடந்து போய்விடு, ஒரு நாள் ஆண்டவர் அவனை அழைக்கிறாரு. எதற்கு? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு இந்த மோசே தான் வேணும். அப்போ மோசைக்கு ஒரு அழைப்பு. எங்க அழைப்பு வருகிறது? முட்செடியிலே. முட்செடியிலே தரிசனமாகிறார்.
மோசே என்று கூப்பிடுகிறார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். ஆண்டவர் அவனோட பேசுகிறார், நீ வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு அவன் முடியாது என்று சொல்லுகிறான். அடையாளங்களை காண்பிக்கிறார். இதை உன் கையில் வைத்துக் கொள் என்று சொல்லுகிறார். இந்த ஜனங்களை சிறையிருப்பில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு வேற யாரும் தேவையில்லை, நீதான் வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் தன்னால் முடியாது என்று சொல்லுகிறான். எனக்கு திறமை இல்லை என்று சொல்லுகிறான். எனக்கு பேச தெரியாது என்று சொல்லுகிறான். நான் சொன்னா நம்ப மாட்டாங்கன்னு சொல்றான். என்னெல்லாமோ சொல்லி பார்க்கிறான். ஆனா அந்த அழைப்பு மோசையின் மேல இருக்கு. ஆனா ஒரு கட்டத்தில் மோசை புரிந்து கொண்டான், கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக? எதற்காக? இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்காகவும் சிறையிருப்பில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்காகவும் நம்ம தான் அதற்கு தேவை. அப்ப நம்ம மேல ஒரு சரியான அழைப்பு இருக்குது என்பதை புரிந்து கொண்டு அந்த அழைப்பிலே உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வருகிறது. ஆண்டவர் அவனை கொண்டு போறாரு. அடிமைத்தனத்தில் இருக்கிற வெளியே ஜனங்களை கொண்டு வருவதற்கு பார்க்க ஒரு பக்கம் ஜனம், இன்னொரு பக்கம் பார்வான். பார்வனுடைய இருதயம் கடினப்படுது. இன்னொரு பக்கத்தில் ஜனங்களுடைய காரியங்கள் இல்லை. இப்பொழுது எல்லா விதத்தில் நெருக்கப்படுகிறான். ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ள அவன் தள்ளப்படுகிறான். யோசித்து பாருங்கள், அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாச்சு. எவ்வளவு கடினமான ஒரு காரியம் தெரியுமா? மோசே செய்த ஊழியத்தை, மோசே செய்தது போல ஊழியத்தை இன்னைக்கு யார் செய்ய முடியும்? முடியாது. அவ்வளவு மகிமையான காரியத்தை மோசே செல்கிறார். நல்ல ஒரு தலைவன் பாருங்க. ஆண்டவர் தான் அந்த ஞானத்தை மோசேக்கு கொடுத்தார். ஆண்டவர் தான் அந்த கிருபையை மோசேக்கு கொடுத்தார். ரெண்டு பக்கமும் சமாளிக்கணும். இப்ப ஜனங்கள் ஒரு பக்கம் எழும்புகிறாங்க, ஒரு பக்கம் ஆண்டவர், ஒரு பக்கம் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றது, ஆண்டவர் கோபப்படுத்தி விடக்கூடாது, இன்னொரு பக்கம் ஜனங்களையும் கோபப்படுத்தி விடக்கூடாது. அப்ப அவர் சமாளிக்கிற அந்த நிலைமையை பாருங்க. ஒரு மாதிரிப்பட்ட மனுஷனா இருந்தா ஆரம்பத்தில் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடியே போயிருப்பான். இதற்கு என்னால முடியாதப்பா, வேற யாரையாயிலும் நீர் அனுப்பும், நான் இதற்கு தகுதி கிடையாது, இந்த ஜனங்களையும் சமாளிக்க முடியல, ஆண்டவரையும் சமாளிக்க முடியல, எப்படி இந்த ஜனங்களை நான் வழி நடத்த முடியும்? ஏனென்றா அந்த ஜனங்கள் பேசுகிற வார்த்தைகள், ஜனங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாரும் நல்லவாவா பேசுனாங்க? மோசேக்கு விரோதமாக எழுமினாங்க, கல்லறிய பார்த்தாங்க, தூஷணமாக பேசினாங்க. அருமையானவர்களை, எவ்வளவோ காரியங்களை இந்த மோசே சகித்து வருகிறான். எவ்வளவோ காரியங்களை மோசே தன் வாழ்க்கையிலே சந்தித்து வருகிறான். நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த மோசே தன்னுடைய அழைப்பில் உண்மையாக இருக்கிறான். என்னுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில், எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரலாம். ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். காணியாட்சிக்கு புறம்பே இருந்த உங்களை அழைத்திருக்கிறார். அந்நியர்களாய் இருந்த உங்களை அழைத்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியாத நிலையிலே இருந்தோம். இன்றைக்கு நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்நியர்களாய் இருந்த நம்ம இப்ப சொந்த பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அந்த அழைப்புல உண்மை இல்லை. ஆரம்ப காலங்களிலே வேகமாக, ஆரம்ப காலங்களிலே ஆச்சரியமாக தேவ சமூகத்தில் அவரை தேடி வந்தவங்க இன்னைக்கு ஏண்டா ரட்சிக்கப்பட்டோம், ஏண்டா ஆண்டவருடைய பிள்ளையா மாறினோன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறாள். காரணம், உலகத்தில் பாடு, உபத்திரவம், சோதனை, கஷ்டங்கள் இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஒரு தடுமாற்றம் வந்து விடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீ அநேகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா உங்கள் அழைப்பை யோசித்து பார்க்கணும். அதுல நீங்க தடுமாறி விடக்கூடாது. அதுல நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க, இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற சம்பவம் அதுதான். உண்மை உள்ள மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு ஆபிரகாமை பாருங்கள். ஆபிரகாம கர்த்தர் அழைக்கிறாரு. அவன் ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் அவன் என்ன செய்யறாரு? அழைக்கிறாரு. அவனை தெரிந்து கொள்கிறாரு. கர்த்தர் அவன் ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாம் அருமையானவர்களை அழைத்த பொழுது ஒன்று, அவன் எல்லாவற்றையும் விட்டு வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய தகப்பன் வீட்டை, தன்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் அழைத்த பொழுது அவரை தேடி வருகிறான். எல்லாற்றையும் உதறி தள்ளிவிட்டான். தன் தேசத்தை விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அதான் அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட உடனே ஆபிரகாம் எல்லாம் உதறி தள்ளிட்டு போயிட்டான். என்ன செய்ய போறோம், அடுத்து என்ன நடக்க, எதையும் யோசிக்கவில்லை. எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவனை நோக்கி கடந்து வந்து விட்டான். தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாமுக்கு சோதனை வந்தது. ஆபிரகாமுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வந்தது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இவ்வளவு விதமான காரியங்கள் கடந்து வந்தது. ஆனா அந்த அழைப்பை விட்டு மாறவில்லை.
தேவ பிள்ளைகளே, நீங்க தானே அழைச்சிங்க, இப்ப கொண்டு தெருவில் விட்டுட்டீங்களே, எனக்கு நன்மை செய்யலையே, எனக்கு வாக்குத்தத்தை நிறைவேறலையே, என் காரியம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி அவன் பின்மாற்றம் அடைந்து போகவில்லை, தன்னுடைய அழைப்பை விட்டு போகவில்லை. நீ அநேகத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அழைப்பில் உண்மையா இருக்கணும். இதெல்லாம் தாண்டி போறதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதையெல்லாம் கடந்து போகிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை எல்லாவற்றையும் மிதித்து போவாய் நீ, இதை எல்லாவற்றையும் தாண்டி போவாய் நீ. ஒன்று முனை சேதப்படுத்தாது, அக்கினியிலே நடப்பாய், அனவேகாது இருப்பாய், தண்ணீரை கடப்பாய், நான் கூட இருப்பேன், நீ மலைகளையும் மேடுகளையும் கடந்து போவாய். என்னுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கடந்து போறதற்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் கடந்து போகணும், மிதித்து போகணும், தாண்டி போகணும், ஜெயித்து போகணும். எதையும் கண்டு வாழ்க்கையில பின்மாற்றம் அடைந்து விடக்கூடாது, எதையும் கண்டு வாழ்க்கையில பின்னிட்டு பார்க்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அழைப்பில் உண்மை இல்லை, ஆரம்ப நாட்களில் இருந்ததான வேகம் இன்றைக்கு இல்லை, ஆரம்ப நாட்களில் இருந்ததான பக்தி வைராக்கியம் இன்றைக்கு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே யோசித்து பாருங்கள், அந்த நாட்களிலே கர்த்தரை தேடணுங்கிற எண்ணம் இருந்தது, ஆராதிக்கிற எண்ணம் இருந்தது, தேவ சமூகத்திற்கு போவன எண்ணம் இருந்தது. இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க, எல்லாருக்கும், ஜனங்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய அடுத்த காரியத்தில் ஒரு தொய்வு, ஒரு மனசோர்வு. நன்றை கவனியுங்கள், கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களோட ஆவியானவர் பேசி கொண்டிருக்கு. அநேகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்படணுமா? ஆசீர்வாதம் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும்னு தேவனை தேடாமல், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், தேவ சமூகத்தை கனம் பண்ணாமல், கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாக இல்லாமல், உண்மையான காரியத்தில் உண்மையாக இருக்க முடியாமல், அருமையாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் எப்படி ஆசீர்வதிப்பார், எப்படி ஆசீர்வதிப்பார்? யோசித்து பாருங்கள் என்னுடைய பிள்ளைகளே, ஒன்றுமில்லாத நேரத்தில், வருமானம் குறைந்த நேரத்தில் ஆண்டவருக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு. அன்னைக்கு கொடுக்கணுங்கிற ஆசை இருந்தது, ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரு. தொழில் பெருகிட்டு, வியாபாரம் பெருகிட்டு, இன்றைக்கி ப்ரமோஷன் கிடச்சிச்சு, நல்ல சம்பளம் வருது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும்னா யோசிக்கிறோம், இன்றைக்கி ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஊழியத்துக்கு கொடுக்கணும்னா யோசிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகள், உண்மையற்ற நிலை. வேதம் சொல்லுது, நீ கொஞ்சத்திலும் நீ உண்மையாக இருந்தாதான் நீ அநேகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும். தேவனுடைய பிள்ளைகளே கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஆபிரகாம் தன்னுடைய அழைப்பிலே உண்மையாக இருந்தான், இந்த அழைப்பிலே உண்மையாக இருந்தான், அதனால தான் கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று விட்டு வந்தான், இன்னொரு காரியம் சொல்லுகிறேன், விட்டு கொடுத்தான், விட்டு கொடுத்தான். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், அபிரஹாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. என்ன செய்கிறான்? சண்டை போடல, என்ன செய்கிறான்? நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நான் இடதுபுறம் போனா நீ வலதுபுறம் போ. அப்ப என்ன செய்கிறான்? விட்டு கொடுக்கிறான். விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை என்று சொல்வார்கள், விட்டு கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். என்னுடைய பிள்ளைகளே, இல்லைங்க அதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ பாருங்க, ஒன்று அவன் விட்டு வந்தான், தேசத்தை, இனத்தை, சமுதாயத்தை, பாரம்பரியத்தை, தன்னுடைய வழிபாட்டை எல்லாத்தையும் விட்டு தேவ சமூகத்தை, தேவனை தேடி வந்தான். அதே நேரத்தில் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்தான், அதனால அவன் கெட்டு போயிட்டானா? தேவனுடைய பிள்ளைகளே, லோத்தினுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு வேதம் சொல்லுது, அதே நேரத்தில் ஆபிரகாமுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு என்றும் வேதம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த உயர்ந்த மேன்மை. அவன் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறினான், ஒருவனாயிருக்கையில் கர்த்தர் அவன் அழை, அந்த அழைப்பில் உண்மையா இருந்தான், அவன் பின்மாற்றம் அடையல, ஆண்டவர் விட்டு தூரம் போகல, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யல, கர்த்தருக்கு விரோதமாய் பேசவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, பேதுரு கூட கேட்டாரு, நாங்கள் இதெல்லாம் விட்டுட்டு வந்தோமே, எதை? படகை விட்டோம், வலைய விட்டோம், எங்கள் தொழிலை விட்டோம், எங்கள் வியாபாரத்தை விட்டோம், எங்கள் கூட இருக்கிற ஜனங்களை எல்லாரையும் விட்டோம். நீங்கள் கூப்பிட்டீங்க, என்னை பின்பற்றி வா என்று சொன்னீங்க, நீங்கள் சொன்ன உடனே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நாள் கேட்டான் பாருங்க, இதெல்லாம் விட்டுட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன தருவீர்?
இயேசுவுக்காக இதெல்லாம் விட்டு வந்த எங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? அப்போஸ்தலர் நாட்களிலே கர்த்தர் பேதுருவை பயன்படுத்தின விதத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நாட்களிலே ஆண்டவர் பேதுருவை கனப்படுத்தினதை பாருங்கள். கிருபைகளை கொடுத்தார், வரங்களை கொடுத்தார், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றினார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இந்த தேவ மனிதன் மாற்றப்பட்டு எவ்வளவு கனத்தை கொடுத்தார். பேதுருடைய நிழல் பட்டு கூட வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்படத்தக்க அளவுக்கு என்ன நடந்துச்சு, ஜனங்கள் வந்து காத்திருப்பார்களாம். எவ்வளவு கனத்தை ஆண்டவர் கொடுத்தார். என்னுடைய பிள்ளைகளே, தன் அழைப்பிலே உண்மை உள்ளவனாய் இருந்தான். நீ அநேகத்தில் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், அநேகத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களை அநேகத்தில் உயர்த்த வேண்டும் என்றால், நம்முடைய அழைப்பிலே நம்ம உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது, நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 31 வசனமும் 32 வசனமும் நான் படிக்கிறேன். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் நம்ம படிக்கும் பொழுது, இரண்டாவது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, மோசே எதில் உண்மையா இருக்கிறார்னா, ஜபத்தில் உண்மையாயிருக்கிறார். அன்றை கவனிங்கள், இந்த வேத வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது இஸ்ரவேலர்களின் ஒரு பாவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனங்கள் செய்த ஒரு பயங்கரமான ஒரு காரியம், கர்த்தரை விட்டு விலகி, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி, அவர்களுக்கு முன் சென்ற அந்த தெய்வத்தை மறந்து, அவர்களை வழிநடத்தின அந்த தெய்வத்தை மறந்து என்ன செய்கிறாங்க தெரியுமா, கன்றுக்குட்டி அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகளே, இதுதான் நம்மை வழிநடத்தும், இதுதான் நமக்கு என்று சொல்லி அவர்கள் ஆரவாரம் செய்து ஆர்ப்பரித்து ஆராதனை செய்து கொண்டிருக்க, திடீர்னு பார்த்தா இந்த ஜனங்களுடைய ஆராதனை வித்தியாசப்பட்டு விட்டது. இவ்வளவு நாள் அவர்கள் தேவனை சேவித்த விதம் வேறு, ஆனால் இப்போ இவர்கள் ஆராதிக்கிற அந்த ஆராதனையுடைய நிலைமை வேறு. மோசிக்கு அதை புரியலை. மோசிக்கு இந்த தகவல் வருகிறது, இதை கேள்விப்படுகிறான். பார்த்தா கன்றுக்குட்டி எடுத்து வைத்து கொண்டு அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், தேவனுடைய கோபம் இந்த ஜனத்தின் மேல் மூளை காத்திருக்கிறது. அதில் 10 வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, நான் படிக்கிறேன். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும், நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அன்று சொல்றாரு, நீ இடையில வந்து விழாத, இந்த ஜனங்கள் செய்த பாவத்துக்காக தண்டனை அனுபவிக்கணும். இவங்க மீறி விட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கி விட்டார்கள், அதனால நீ இடையில வந்து நின்று இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்காத, இந்த ஜனங்களுக்காக பெருமூச்சு விடாத, இந்த ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்யாத, இந்த ஜனங்களுக்காக மன்றாடாத, நீ ஏன் போக்கில விட்டுவிடு. அவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை நான் அழிக்க, ஆனா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். இந்த ஜனங்களை நான் அழிக்க போறேன், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். என்னுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டா போதும், நம்ம பெரிய ஜாதியா மாற்றுவேன் சொல்லிட்டாரு, இவங்க எப்படி போனா என்ன, இவங்க தான் பாவம் செஞ்சாங்களே, ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சாங்களே, இவங்க அழிக்கப்பட்டா என்ன அப்படின்னு அவன் நினைக்கல. அவன் சொல்றான், அருமையானவர்களே, அந்த வசனம் சொல்லுகிற ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பா, நீ எனக்கு உண்மையா இருக்கிறாய், என் பார்வையில் நீ உண்மையா நடக்கிறாய், இந்த ஜனங்களோ உண்மையற்றவர்களாய் வாழ்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்பி விட்டார்கள், என்னை கோபமூட்டினார்கள், இவர்கள் பாவம் செய்தார்கள், அதனால இவங்களை அழிக்க போறேன், நீ இடையில வந்து நிற்காத அப்படின்னு ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். என்னுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள், ஒருவேளை அழிக்கப்படட்டும், சொல்லு பேச்சு கேட்காத ஜனங்க ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டேங்கிறாங்க, போனா போட்டுட்டோம், நம்மள ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரே, நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள வரல.
எவ்வளவு உண்மையா இருக்கிறான் பாருங்க. இந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறோம், இவங்களை அந்த ஜனங்களை கூட்டிட்டு போகணும். எத்தனை சூழ்நிலைகள் தடுமாற்றங்கள் வந்த போதிலும் அருமையான தடுமாறாதபடிக்கு ஜனங்களை அற்புதமா நடத்திட்டு வந்திருக்கிறாரு. இப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டா எப்படி? அவன் நினைக்கிறான், அன்னைக்கு வாக்கு தத்துவம் கொடுத்தாரு, அன்றைக்கு கர்த்தர் பேசினாரு, என்ன? அதான் 13வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 13வது வசனத்தை நான் படிக்கிறேன். உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணினீரே, இந்த சந்ததியை நான் கானானுக்கு கொண்டு போவேன்னு அன்னைக்கு உடன்படிக்கை பண்ணினீரே. ஆண்டவர் யார் தெரியுமா? உடன்படிக்கை பண்ணியாச்சுன்னா அந்த உடன்படிக்கையை மாற்றுகிற தெய்வம் அல்ல. உடன்படிக்கை மாற்றவே மாட்டாரு, உடன்படிக்கை மாறாது. அப்போ அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க அல்லவா, இப்படி நீர் பேசினீர் அல்லவா, இவங்களை நான் கானானுக்கு கொண்டு போவேன்னு சொன்னீர் அல்லவா, நீர் வாக்குத்தத்தம் பண்ணினீர் அல்லவா, இப்போ நீர் அழிப்பேன் என்று சொல்லுகிறீர், அன்றைக்கு நீர் உடன்படிக்கை பண்ணினீர், இப்ப நான் அழிப்பேன் என்று சொல்கிறீர், அப்படியெல்லாம் நடந்துவிடக் கூடாது ஆண்டவரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்போ எவ்வளவு அந்த ஜபத்தில் உண்மை உள்ளவனா இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சரித்திரத்திலேயே மோசையை போல ஜபம் பண்ணவங்களை பார்க்க முடியாது. இன்னைக்கு எல்லாரும் வாழ்க்கையில் எப்படியெல்லாமோ ஜபம் பண்ணுகிறார்கள், வாழ்க்கையில் எப்படியெல்லாமோ ஜபிக்கிறார்கள், என்னென்னலாமோ ஜபிக்கிறார்கள், எப்படியெல்லாமோ ஜபிக்கிறார்கள். அவனை உடையும், இவனை உடையும், அந்த ஊழியத்தை உடைச்சி போடும், இந்த குடும்பத்தை உடைச்சி போடும், அவங்க அப்படி போயிடணும், இவங்க இப்படி போயிடணும், நான் நல்லா இருந்தால் போதும். இன்றைக்கி ஜபத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது, எப்படியெல்லாமோ ஜபம் பண்ணுறாங்க. என்னுடைய பிள்ளைகளை மோசை எப்படி ஜபம் பண்ணுறான், இந்த ஜனங்களை அழித்து விடாதையும். அப்படி ஒருவேளை நீர் செய்வீரானால், அப்படி ஒருவேளை நீர் செய்யப்படுமானால், ஏன் பேர ஜீவ புஸ்தகத்தில் இருந்து எடுத்து போடும். நன்றை கவனிங்கள், கெஞ்சி கேட்கிறான், இல்ல ஆண்டவரே, நீர் உடன்படிக்கை செய்திருக்கிறீர், இந்த காரியம் நடக்கவே கூடாது. உண்மையற்ற ஜனங்களுக்காக தன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடும் என்று ஒரு உண்மை உள்ள மனிதன் ஜபம் பண்ணுகிறான். உண்மையற்ற ஜனங்கள் ஆண்டவருடைய நடத்துதலை மறந்தாங்க, தேவனுடைய கிரியைகளை மறந்தாங்க, தேவன் கொடுத்ததை மறந்தாங்க, தேவன் அவருடைய வாழ்க்கையில செய்ததை மறந்தாங்க, ரொம்ப ஈஸியா மறந்துட்டாங்க. என்னுடைய பிள்ளைகளே, ரொம்ப ஈஸியா மறந்துட்டாங்க. நன்மைகளை பெற்றவங்க மறந்துட்டாங்க. அடு சொன்னார், ஒரு தகப்பனை போல சுமந்துட்டு வந்தேன், தோளில் சுமந்துட்டு வந்தேன், கோழித்தன் குஞ்சுகளை தன் சிறையில் மறைப்பது போல மறைத்தேன், ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றினேன், இல்லை எங்களுக்கு சாப்பாடு வேணும் உடனே கொடுக்குறாரு, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இன்னைக்கு உலகம் அப்படி தான் இருக்கு, இன்னைக்கு ஜனங்கள் அப்படி தான் இருக்காங்க, ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையை மறந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மையற்ற அனுபவம். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையை, கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி கொண்ட ஆசீர்வாதத்தை எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும், எப்படி வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டோம், எப்படி வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு கிடைச்சது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நம்மளை உயர்ந்த இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார்னா அதுக்கு என்ன காரணம்? எங்க எல்லாத்தையும் மறந்து போனார்கள். உண்மையற்றவர்களாய் வாழ்கின்ற ஜனங்களின் நடுவிலே ஒரு மோசே ஜனங்களுக்காக உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், பரிந்து பேசுகிறான், கெஞ்சி கேட்கிறான், இந்த ஜனத்தை அழித்து விடாதேயும் ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஜபத்திலே உண்மை உள்ளவனா இருக்கிறான். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு, அநேகத்தில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது அதுதான். ஒரு மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான், அழைப்பில் உண்மையா இருந்தான், ஜபத்தில் உண்மையாக இருந்தான். தானியேலை குறித்து எழுதியிருக்கிறது, எல்லாருக்கும் தெரிந்த வசனம். தானியேல் தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே தேவ சமூகத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தான். தானியேலுக்கு எத்தனையோ வேலைகள், எத்தனையோ பொறுப்புகள்,
ஆனாலும் அந்த தானியலுக்கு பிரச்சனை வருது, போராட்டம் வருது, தீமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற காரியங்கள் வருகிறது. ஆனாலும் அவனை கவனித்த பொழுது அவன்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு முகாந்திரம் தேடுறாங்க, ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனை குறித்து பார்த்ததில் என்ன சொன்னாங்க, அவன் தேவ சமூகத்தில் ஒரு நாளைக்கு 3 நாள் நேரம் ஜபம் பண்ணுறான், அதை கண்டுபிடிச்சாங்க. அடுத்து அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்பதை கண்டுபிடிச்சாங்க. அடுத்து அவன் தன் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறான் என்பதையும் கண்டுபிடிச்சாங்க. அவன் வேறு தவறு செய்தானோ தப்பு பண்ணனா அப்படிங்கிறத ஒன்றும் சொல்ல முடியல. அவன் மேலே சுமத்தப்பட்ட குற்றம் என்ன தெரியுமா, டெய்லி 3 நேரம் ஜெபம் பண்ணுறான். அவன் தன் காரியத்தில் உண்மையாக இருக்கிறான், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாக இருக்கிறான், அவன் தன் தேவனை விசுவாசிக்கிறான். என்னுடைய பிள்ளைகளே, இந்த தானியலை குற்றப்படுத்தவும் தீமை செய்யவும் இந்த தானியலுக்கு விரோதமாக போராட்டங்கள் எழும்பி வந்த போதிலும் அதை எல்லாவற்றையும் தானியல் ஜெயித்து போனான் பாருங்க. அதை எல்லாவற்றையும் தானியல் கடந்து போனான். அவை எல்லா சூழ்நிலைகளிலும் தானியலோடு கர்த்தர் இருந்தார். அவன் தேசத்திலே உயர்த்தப்படுகிறான். அவனுடைய உண்மையான ஜீவியம் அவனுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்தது. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அநேகத்தில் நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? அநேகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட ஆசை இருக்குதா? அநேகத்தில் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் உங்களிடத்துல திறமையை பார்க்கல, உங்க ஞானத்தை பார்க்கல, உங்க அழகை பார்க்கல, உங்க அறிவை பார்க்கல. அவர் எதை பார்க்கிறார் தெரியுமா? உண்மையா இருக்கிறோமா? இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்திலே நீ உண்மையாய் இருந்தாய், நீ அநேகத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பாய். வாழ்க்கையில் எடுக்கிற முயற்சிகள், நீங்க எடுக்கிற பிரயாசங்கள், நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உங்க வாழ்க்கையில தோற்று போய் கொண்டே இருக்கலாம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நம்ம நினைக்கிற எடுக்கிற முயற்சியில் அநேக தோல்வியை சந்திக்கிறோம். மனுஷனுக்கு பயந்தல்லங்க, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களா வாழணும், கர்த்தருக்கு பயந்து இந்த பூமியில ஜீவிக்கிறவங்களா இருக்கணும். அப்படி இருந்தால் அநேகத்துல நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை கர்த்தர் உயர்த்துவார். அநேகருக்கு முன்பாய் உன் தலை உயர்த்தப்படும், அநேகருக்கு முன்பாய் உன் வாழ்க்கை உயர்த்தப்படும், அநேகருக்கு முன்பாய் உன் குடும்பம் உயர்த்தப்படும், அநேகருக்கு முன்பாக எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தப்பு பண்ணாமல் உங்கள் மேலே சில பழிகளை சுமத்தலாம். ஒருவேளை உங்களோடு இருக்கிறவர்கள் தவறு செய்யாமலேயே உங்கள் மேல் தீமையான காரியத்தை சுமத்தலாம். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுக்கு பயந்து நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மேலே உங்களை அதிகாரியாய் வைப்பார், அவர்களுக்கு மேலே உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஏனென்றால் பரலோகத்தின் தேவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறவர், பரலோகத்தின் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர். இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே எங்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட வேலையில், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவரே நாங்கள் உண்மையுள்ளவர்களாயிருக்க, ஆமேன், சபைக்கு உண்மையாயிருங்கள், ஊழியத்திற்கு உண்மையாயிருங்கள், உண்மையற்றவர்களாய் நடக்க வேண்டாம். கொஞ்சத்திலே கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களாய் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தால் அநேக ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும், அநேக நன்மைகள் உன்னை தேடி வரும். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா! கர்த்தர் இன்றைக்கு விசேஷித்த விதமாய் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், அவர் நம்மை தொடட்டும். ஆமென், ஆமென். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவருடைய முகத்தை தரிசிக்கிற இந்த நேரத்தில், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்தில் ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாம் உணர கர்த்தர் உதவி செய்வாராக. ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு நிலையில ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கலாம். அநேகத்தில் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது நடக்கட்டும். அது நடப்பதற்கு நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து ஆவியானவர் திட்டமாய் எங்களோடு பேசினீரே.
எங்களோடு இடைப்பட்டீரே. அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவன் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆவியானவர் எங்களோடு பேசின வசனத்திற்காக நன்றி. ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரிப்படுத்தி வாழும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறீரே. அப்படி செய்ய போகிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக, எல்லா தடைகள் மாறுவதாக. ஆண்டவரே நாங்கள் சரிப்படுத்த வேண்டிய இடத்திலே விதத்திலே சரிப்படுத்தப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். வசனங்களை கேட்டமுடைய பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகள் மேலே தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. நீர் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய நன்மையும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா தீமைகளுக்கும், விக்கினங்களுக்கும், போராட்டங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் விலக்கி காத்தருள். உம்முடைய நாம மகிமைப்பட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே அன்பு கூர்ந்தாலே என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். லூக்கா 7:47 இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பாராட்ட வேண்டிய நேரத்தில் தட்டி கொடுத்து பாராட்டுகிறவர். நன்மையான காரியங்களை காணும் போது உடனே பாராட்டி உற்சாகப்படுத்துகிறவர். இங்கே ஒரு பெண்மணியை சுட்டி காண்பித்து இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் நல்ல பெயர் பெறுவது எவ்வளவு பாக்கியமான காரியம். ஒலிம்பிக்கில் ஓடி பரிசை பெறுவதை பார்க்கிலும், கல்வியில் உயர்ந்த பட்டங்களை பெறுவதை பார்க்கிலும், கர்த்தரிடத்தில் இருந்து என் மகன் என்னில் மிகவும் அன்பு கூர்ந்தான் என்று வாங்கும் பட்டமே சிறந்த பட்டமாகும். கர்த்தர் ஒருமுறை நாத்தான்வேலை குறித்து அவன் கபடற்ற உத்தம இஷ்டவேலன் என்றார். 100 அதிபதியை குறித்து இஷ்டவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சாட்சி கொடுத்தார். கானானிய ஸ்திரியை பார்த்து, இஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது என்றார். 2 காணிக்க போட்ட விதவையை பற்றி மற்ற எல்லாரை பார்க்கலும் இவள் அதிகமாய் போட்டாள் என்றார். இயேசு இவ்விதமாய் பலரை பாராட்டி குறித்து நற்சாட்சி வழங்கிய போதிலும் தன் பாதத்துக்கு தைலம் பூசி கண்ணீரினால் நனைத்து தலைமுடியினால் துடைத்த பாவியாக இஸ்திரியை பற்றி இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று பாராட்டியது மிகவும் சிறந்ததாகும். கர்த்தர் உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுப்பார்? அன்றைக்கு அன்பு கூறாமல் போன எபேச சபையை பார்த்து கர்த்தர் துக்கத்தோடு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறையுண்டு என்றார். கர்த்தர் ஒரு மனிதனிடம் அவனுடைய காணிக்கையையோ அவனுடைய நன்கொடையையோ அவனுடைய ஊழியத்தையோ எதிர்பார்க்காமல் முதலாவது அவனுடைய அன்பையே எதிர்பார்க்கிறார். உங்களுடைய ஊழியத்தை விட நீங்களே அவருக்கு முக்கியம். உங்களுடைய பிரயாசங்கள் முக்கியமல்ல. நீங்கள் கர்த்தரிடத்தில் கூறுகிற அன்புதான் முக்கியம். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு பெலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக என்று உபாகமம் 6:5 காண்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் அன்பு கூற முடியவில்லை என்று யாராலும் சொல்லவே முடியாது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதற்கு 1000 காரணங்கள் உண்டு. நீங்கள் பாவியாய் இருக்கும் போது அவர் உங்களை தேடி வந்தாரே. உங்கள் பாவங்களர தம் இரத்தத்தினால் கழுவினாரே. உங்களை பின்தொடர்ந்த தலைமுறை சாபத்தின் முதுகெலும்பை தகர்த்தாரே. உங்கள் வியாதிகளை எல்லாம் தன்மேல் ஏற்றிக்கொண்டு உங்கள் பலவீனங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்தாரே. அவரில் அன்பு கூற மாட்டீர்களா? அன்பு கூறுவீர்களாக? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். 1 John 3:16 இதனை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான அன்பான செய்திகளை 24 நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதி.

எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென். எனக்குள்ள இருப்பவர் பெரியவர் சொல்லுங்க. கிரேட்டர் இஸ் ஹீ தட் இஸ் இன் மீ. எனக்குள்ள இருப்பவர் பெரியவர். வாய்களை திறந்து சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஜீசஸ் ஹூ இஸ் இன் மீ இஸ் கிரேட்டர். ஹீ இஸ் கிரேட்டர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருப்பவர் நீ பெரியவராய் இருப்பதற்காகவே துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். நம்பிக்கை இல்லாத நிலையானாலும் சரி, நம்பிக்கை இல்லாத நிலையானாலும் சரி, சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.

ஏற்றி லிப்டிங் அவர் ஹேண்ட்ஸ் அப் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். சொல்லுங்க ஆண்டவரே, நீ செய்த எல்லா பெரிய காரியங்களுக்காக உமை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. நீ சர்வ வல்லவர், அதற்காக உமை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீ பெரியவர், அதற்காக உமை துதிக்கிறேன். லார்ட், கிரேட் அண்ட் மைட்டி காட். இயேசுவே, உம்முடைய சமூகத்திலே நான் வந்து ஜெபிக்கிறேன். நீர் எனக்காக பெரிய காரியங்களை நீர் செய்கிறவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கண்களை அடைத்து, கண்களை மூடி, க்ளோசிங் அவர் ஐஸ், லிப்டிங் அவர் ஹேண்ட்ஸ் அப் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே என் சூழ்நிலைகள் உமக்கு தெரியும், என் பலவீனங்களும் உமக்கு தெரியும், என் வேதனைகளும் உமக்கு தெரியும். நீரே என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக உமை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய கஷ்டங்களை நீர் மாற்றுவதற்காக உமை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சகலவற்றிலும் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன், எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன், என்னோடு கூட இருப்பதற்காக உமை துதிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, தேங்க்யூ ஃபார் தி விக்டரி, தேங்க்யூ ஃபார் தி விக்டரி யூ ஆர் கிவிங் மீ லார்ட். எனக்கு கொடுக்கிற வெற்றிக்காக உமை துதிக்கிறேன். உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. லார்ட், ஐ லிஃப்ட் யுவர் நேம் ஆன் ஹை. ஹல்லேலூயா.

வல்லமையானவர்களை தட்டி நன்றி சொல்லுவோமா. சாவை வென்ற தேவன் அவர் ஒருவரே, மரணத்தை ஜெயித்த தேவன் அவர் ஒருவரே. மரண பயத்தில் இருக்கிற நம்மை மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் அவர் ஒருவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்கிறவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சகல பயங்களும் நீங்குவதாக, சகல பலவீனங்கள் நீங்கி போவதாக, எல்லா சத்ருவனுடைய நுகங்கள் முறிக்கப்படுவதாக. காக்கும் கரங்களை கொண்ட தேவன் அவர், காக்கும் கரங்களை கொண்ட தேவன் அவர். ஹல்லேலூயா.

சொல்லுங்க, என் வாழ்க்கையில நிந்தனைகள் வந்தாலும், என் வாழ்க்கையில போராட்டங்கள் வந்தாலும், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருப்பதினாலே உமையே நான் நம்புவேன். ஆண்டவரே உமையே நான் நம்புவேன். ஆண்டவரே சத்தத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா? Lord, I will trust in you. I will believe in you. Because you are able to do everything for me. எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அதற்காக உமை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி என்னை தெரிந்து கொண்டீரேன். ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி என்னை தெரிந்து கொண்டீரேன். வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவீர். அதற்காக நன்றி ஆண்டவரே.

ஜெபிக்கிற நேரம், ஆண்டவரோடு கூட பேசுகிற நேரம், ஆண்டவரோடு சொல்லுகிற நேரம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்த என்னுடைய வாழ்க்கையில காணப்படும் எல்லா தடைகளையும், எல்லா நுகங்களையும், எல்லா பலவீனங்களையும் இப்பொழுது ஆண்டவராக இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அவைகள் முறிந்து போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விடுதலை கொடுக்கிற தேவன், God who gives us the victory, God who gives us the deliverance, Lord, by the precious blood of Jesus, Yesuvin vilayera petra rathathinale, hallelujah, hallelujah, hallelujah, we thank you Lord, thank you for the precious blood of Jesus, Yesuvin vilayera petra rathathale vidudalai undagravarkaga nandi sollugiram, hallelujah.

கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஆமென். இயேசுவின் விலையேறப்பெற்ற ரத்தத்துக்காக, இயேசுவின் விலையேறப்பெற்ற ரத்தத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த விலையேறப்பெற்ற ரத்தத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. பலவீனங்களை மாற்றின இயேசுவின் ரத்தத்துக்காக, விடுதலை கொடுத்த இயேசுவின் ரத்தத்துக்காக. தேங்க்யூ ஃபார் த பிரெஷியஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ். வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிலிப்பியர் 2:4. செசில் ரோட்ஸ் என்பவர் பிரிட்டனில் எல்லாராலும் மதிக்கப்பட்ட மிக பிரபலமான அரசியல்வாதியும் புரவலரும் கூட. அவர்தான் உலக புகழ்பெற்ற ரோட்ஸ் ஸ்காலர்ஷிப்பை கொடுப்பவர். அவர் நேர்த்தியாக ஆடை அணிவதில் மிகவும் கவனமாக இருப்பார். ஆனால் தான் விலை உயர்ந்த நல்ல ஆடைகளை உடுத்துவது மற்றவர்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது என்றும் நினைப்பவர். அவர் ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் மாலை விருந்து கொடுத்தார். அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு இளைஞன் ட்ரெயின் பயணம் செய்து ரோட்ஸ் அவர்களின் வீட்டுக்கு வந்தான். பிரயாணத்தில் அவன் உடை கசங்கியும் அழுக்காகவும் மாறிவிட்டிருந்தது. அவனுக்கு நேராக விருந்தில் போய் எவ்வாறு பங்கெடுப்பது என்று யோசனையாக இருந்தது. அவன் உள்ளே நுழைந்த போது விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தவர்கள் அனைவரும் மிக நேர்த்தியாக ஆடை அணிந்திருந்தனர். தன் உடையை பார்த்தான் அவனுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. வாலிபனின் மனநிலையை ரோட்ஸ் நன்றாக கவனித்து விட்டார். அதுவரை மிக நல்ல ஆடையில் வலம் வந்து கொண்டிருந்த ரோட்ஸ் வேகமாக வீட்டிற்குள்ளே சென்று தானும் பழைய கசங்கி போன ஒரு கோட்டை அணிந்து கொண்டு வந்தார். விருந்து கொடுக்கும் ரோட்ஸும் தன்னை போல கசங்கி ஆடையில் இருப்பதை பார்த்ததும் தான் அந்த வாலிபனுக்கு உள்ளே நுழையும் தைரியம் வந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்புதான் ஒரு நாள் அந்த வாலிபன் ரோட்ஸ் முதலில் மிக நேர்த்தியாக ஆடை அணிந்திருந்ததையும் தன் மனநிலைமையை புரிந்து கொண்டு பின்னர் கசங்கிய ஆடையை அணிந்து வந்ததையும் அறிந்து கொண்டான். ஆம் பிரியமானவர்களே, மற்றவர்களின் மனநிலையை அறிந்து அவர்கள் நம்மோடு நன்றாக பழகும்படியான ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் ஒரு முறை தான் உத்தமகுமாரன் என்று அழைத்த தீமோத்தேயுவை கொரிந்த சபைக்கு அனுப்பினார். அப்போது தீமோத்தேயு மிகவும் இளைஞனாகவும் பயந்த சுபாவமுடையவராகவும் இருந்தார். ஆனால் கொரிந்த சபையினர் அலங்காரத்தை விரும்புகிறவர்களாகவும் சண்டையிடுகிறவர்களாகவும் வழக்காடுகிறவர்களாகவும் இருந்தனர். ஆகவே அவர்களை பார்த்து தீமோத்தேயு பயந்துவிடக்கூடாது என்று பவுல் தீமோத்தேயுவை அனுப்புவதற்கு முன்பாகவே கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில், தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானேயாகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள் என்று எழுதினார். மேலும் தீமோத்தேயுவை ஒரு சாதாரண இளைஞன் என்று நினைத்து உதாசீனப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக தீமோத்தேயுவும் என்னை போல கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே என்றும் எழுதினார். ஆம் பிரியமானவர்களே, நம்மோடு இருப்பவர்கள் தாழ்வு மனப்பான்மையுடனோ அல்லது பயத்துடனோ இராமல் அவர்களும் சந்தோஷமான மனநிலையோடு நம்மோடு பழகுவதை நாம் உறுதி செய்ய வேண்டும். அவர்களையும் நம்மை போல உருவாக்கிவிட வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயு பயமில்லாத வாலிபனாக வளர வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே தீமோத்தேயுவுக்கு அவர் எழுதிய 2 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று எழுதி அவரை தைரியப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மையும் அநேகரை உருவாக்குபவர்களாக வழிநடத்துவாராக.

ரோமர் 7 அதிகாரம். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறோனே பேசுங்கள். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அதப்படியென்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலையாகிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் உபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தில் நின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் உபச்சாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையராகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படியல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்த போது நான் ஜீவனுள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாயிருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும் படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும் படிக்கும் அப்படியாயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன். எப்படியெனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறது செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அதெப்படியெனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத பகுதி மத்தேயு 5:43 44 நாம் தியானிக்க போகிறோம். 43 இப்படியாக சொல்கிறது, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள், உங்களை சபிப்பொருளை ஆசிர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று 44 சொல்கிறது. அன்பங்களே, என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த மத்தேயு 5:6-7 என்ற அதிகாரங்களை நான் இந்த மலைப்பிரசங்கத்தை வாசிக்க ஆரம்பித்த போது எனக்கு கிடைத்த முதல் புதையல், இல்லை முதல் முத்து, இல்லை முதல் தங்கம் என்று சொல்லலாம், இந்த மத்தேயு 5:44. இந்த முதலாக இந்த வார்த்தையின் மூலமாக தான் என்னோட ஆண்டவர் இடைப்பட்டார். என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு மொத்த ஊற்று காரணராக இருக்கிறது இந்த ஒரே வசனம்தான். அன்பாலே, அந்த நாளிலே நான் மெடிக்கல் ஷாப் வைத்து நஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு எதிராக ஒரு காம்படிட்டர் வந்தாங்க. ஒருத்தர் மெடிக்கல் ஷாப் வைத்தார். எனக்கு வரக்கூடிய வருமானம், எனக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருமே அவங்க கொண்டு போனாங்க ஒரு காரணத்தை வைத்து கொண்டு. அப்போ எனக்கு ரொம்ப, அவர் கொண்டு போகிறது மட்டும் இல்லை, எனக்கு பெப்ப பேன்னு காட்டினாங்க. பாரு, உங்கள் கஸ்டமர்லாம் நாங்கள் கொண்டு போகிறோம் பாருன்னு எங்களுக்கு வந்து பெப்ப பேன்னு காட்டினாங்க. ஒரு சின்ன தம்பியை போட்டு இந்த வேலையெல்லாம் அவர் செய்து கொண்டிருந்தார். ரொம்பவும் நொந்து நூலாகி போய் கொண்டிருந்தேன். ஆனால் ஜெபித்து கொண்டிருந்தேன், வேதம் வாசித்து கொண்டிருக்கிறேன், திரும்பி மத்தேயு 5:6-7 தான் நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் தான் என்னுடைய நண்பர்களெல்லாம் மிகவும் மோசமானவர்கள், ரவுடிஸு, ரொம்ப துன்மார்க்கமானவர்கள், கொலைபாதத்துக்கு அஞ்சாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் வந்து அந்த தம்பி பெப்பப்பே காட்டினதை பார்த்து, இவனை நான் அடித்து சாகடிக்கிறேன், நமக்கே பெப்பப்பே காட்டுறானா, வெளியூருக்காரன் வந்து இங்கே வந்து பிழைக்க வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடையை உடைச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஊன்னு சொல்லுன்னு எல்லாரும் அவங்கள அடிக்க போயிட்டாங்க, உதைக்க போயிட்டாங்க. அன்பால் நான் என்ன சொன்னேன், அவங்கள எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, ஐயோ எனக்காக நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு கடைசியாக இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இந்த பிரச்சனை நானே சால்வ் பண்ணிக்கிறேன்ட்டேன். ஏன்னா நான் அப்போது அன்பின் வழியின்ற அந்த புத்தகத்தில் தான் அந்த மத்தேயு 5:6-7 நான் படிச்சுட்டு இருக்கிறேன், ஒரு நியூ இயர் புதிய ஏற்பாடினுடைய புத்தகத்தில். அப்படி பாருங்கள், நான் அன்பின் வழியில் போகும்போது திரும்ப என்ன பிசாசு சாத்தான் அராஜகத்தின் வழியில் நான் பழைய வாழ்க்கையில் என்னை கொண்டு போகிறது தான். ஆனால் அப்போ ஆண்டவர் இந்த மத்தேயு 5:44 தான் என்னோட இடைப்பட்டார், பேசினார், காமிச்சார். என்னென்னா, நான் உனக்கு என்ன சொல்றேன், சத்துருக்களை சிநேகிக்க சொல்றேன், உன்னை சபிப்பவர்களையும் ஆசீர்வதிக்க சொல்றேன், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய சொல்றேன், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு உன்னை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ண சொல்கிறேன், நீ என்ன செய்கிறீங்க அப்படின்னார். அன்பாலே, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த சத்தியத்தின்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஏனென்றால், உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விவிடு. பூர்வத்தாருக்கு, இன்னைக்கு யூதர்களுக்கு மோசே மூலமாக சொல்லப்பட்ட சத்தியம் அதுதான், அதுதான் கட்டளை. உன்னை சிநேகிக்கிறவங்களே, உன்னை அன்பு செலுத்துகிறவங்களே நீ அன்பு செலுத்து, உன்னை சிநேகிக்கிறவர்களே சிநேகி, ஆனால் உன்னை பயக்கிறவர்களுக்கு நிச்சயமாக பக அப்படின்னாங்க. இன்றைக்கும் யூதர்கள் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவர்களுக்கு கொடுத்த சத்தியம் என்ன, கட்டளை என்னென்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு தான் அதிக நீதி. அன்பால் இதையும் மைண்டில் வச்சுக்கணும், உங்கள் சத்துருக்களை, உன்னுடைய எதிரியை சிநேகி, முதல் 4 காரியம் இல்லை, சிநேகிங்கள், அன்பு செய்யுங்கள், அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க. உங்களை யாரை, சத்ருவை, யாரை சொல்கிறாரு, சத்ருவை தான் சொல்கிறாரு சிநேகம் பாராட்டு அப்படின்னு. அடுத்தது, உன்னை சபிப்பவர்கள் என்ன செய்கின்றாரு, நீ பதிலுக்கு சபிக்காத, அவனை ஆசீர்வதின்னு சொல்கிறார். அடுத்து, உன்னை பயக்கிறவனுக்கு என்ன செய்ய, முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய்ய அப்படின்றார். அடுத்தது, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுன்றார். அன்பானிலே, ஆண்டவர் கொடுத்த இந்த 4 முத்தான இந்த முத்துக்களை நீ உன் வாழ்க்கையில் கடைபிடித்தாய் என்றால் நிச்சயமாக உன் எதிரியை நீ என்ன செய்யலாம், வீழ்த்தலாம், சாத்தானாகிய பிசாசு விதத்தெல்லாம் அதே சமயத்தில் உலக பிரகாரமாக எதிரியாக வரவன் உனக்கு வெக்கப்பட்டு போவான். அன்பால் என்ன ஆண்டவர் இந்த காரியத்தை அவனுக்காக அந்த எதிரியாக இருந்த அந்த கடக்காரருக்காக நான் 7 நாள் உபவாசம் இருந்து நான் ஜெபித்தேன். ஆண்டவர் இதே சொல்லி சொல்லி அவனை நான் நேசிக்கிற ஆண்டவரை, அவன் அன்பு செலுத்துகிறேன், அவனுக்கு நான் வந்து அவனை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை, அவனுக்கு முடிஞ்ச நன்மை செய்கிற ஆண்டவரை, தகப்பனே நான் அவனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி 7 நாள் ஜெபித்தான் அன்பால். அதன் பிறகு அவன் மூலமாகவே எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். 7வது நாள் முடியல என் ஜெபம், அதே ஓனர் என்கிட்ட வந்தான், அந்த கடைக்காரன் தான், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னான். ஏன்ப்பா நான் ஒன்று மன்னிக்க, நான் உனக்கு என்னப்பா செஞ்சேன், இல்லை உங்களுக்கு விரோதமாக நான் கடை வச்சுட்டு உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டமெல்லாம் நான் கொண்டு போகிறேன், அது என் மேலே உங்களுக்கு வருத்தம் இருக்காத மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு காரியத்தை சொன்னான்பான்லே. அந்த மெடிக்கல் ரீதியில் இருக்கிற ஒரு உள்ளான காரியத்தை அவனுடைய காரியங்களை சொல்கிறான். என்னன்னாக்கா, நான் இந்த மாதிரி இந்த டாக்டரோட நான் டீல் வச்சுருக்கிறேன், அதனால் நான் அப்படி செய்கிறேன், நீங்கள் வேறு யார்கிட்டாவது அந்த மாதிரி பண்ணீங்கன்னு எனக்கு தொழில் ரகசியத்தை கற்றுக் கொடுத்தான். டீல்னா என்னன்னு எனக்கு தெரியாது, இல்லை ஏதாவது டாக்டரோட நம்ம டைப் வச்சுட்டு நம்ம அதை செஞ்சோம்னா நமக்கு கரெக்டாக வருமானம் இருக்கும் அப்படின்னு சொன்னான். அதன் பிறகு தான் அன்பார்ல என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஒரு டாக்டரோடு நானும் அசோசியேட்டடாக மெடிக்கல் ஷாப் வச்சேன், அதனுடைய வருமானத்தில் அவருக்கு ஷேர் கொடுத்தேன், நான் ஷேர் எடுத்துக்கிட்டேன், அதன் மூலமாக என்னுடைய கடன் பிரச்சனை அடைஞ்சிது. இந்த வார்த்தையின் மூலமாக அந்த எதிரியாய் வைத்த அவன் என்னை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றினார். பல லட்சங்கள் ஆண்டவர் சம்பாதிக்கிறதுக்கு உதவி செய்தார். இன்றைக்கி நான் ஆசீர்வாதமாக இந்த ஊழியத்தை செய்வதற்கு காரணம் என்னென்னால் வித்திட்டது இந்த மத்தேயு 5:44 தான். அன்பால் இன்றைக்கி ஆண்டவர் சொன்னபடி நான் செய்ததுனால, அந்த சத்ருவையும் நேசித்ததுனால, என்னை சவிப்பனை ஆசீர்வதித்தனால, பயக்கிறவனுக்கு நன்மை செஞ்சதுனால, என்னை துன்பப்படுத்தினுக்காக, என்னை பயக்கிறவனுக்காக நான் ஜபித்ததுனால வந்த விளைவு நான் ஆசீர்வாதத்தை பார்த்தேன். இன்றைக்கி அநேகருக்கு இந்த சத்தியத்தை சொல்லி வருகிறேன். மத்தேயு 5:44 படி இன்றைக்கி உனக்கு சத்ருவாயிருக்கிற யாரையாக இருந்தாலும், உன்னுடைய காம்படிட்டர், உன்னுடைய போட்டியாளர், உனக்கு விரோதமாக இருக்கிறவங்க, அது யாராக இருந்தாலும் சரி, இது மாமியாராக இருந்தாலும் மாமனாராக இருந்தாலும், இல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஏத்து வீட்டுக்காரங்களோ, இல்லை வேலை செய்கிற இடத்துல யாராக இருந்தாலும் சரி தான், அவங்கள நீ ஆசீர்வதிக்க கற்றுக்கொள், நீ சிநேகிக்க கற்றுக்கொள். இதில் சொன்ன 4, அவங்களுக்கு நன்மை செய்ய கற்றுக்கொள், அவங்களுக்கு ஜெபிக்க கற்றுக்கொள். கர்த்தர் உன்னுடைய கண்ணீரை கவலையெல்லாம் மாற்றுவார். அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக நம்மை ஆண்டவர் உயர்த்துவார். இது புதிய ஏற்பாட்டினுடைய முக்கியமான, மிக முக்கியமான சத்தியமாக இருக்கிறது, அதிக நீதியாக இருக்கிறது. அன்பானே, இதை நீங்கள் கருத்திலே கொண்டு இந்த 4 காரியத்தை செய்ய ஆரம்பியுங்கள், சிநேகிக்க ஆரம்பியுங்கள். சத்ரு, அது யாரெல்லாம் நம்ம அதை இந்த 4 காரியத்தை செய்யணும்னா, நம்மளை எதிரி, பயங்கர ஜென்ம விரோதி, நமக்கு துரோகம் பண்ணவங்க, நம்மளுக்கு கெடுதல் செஞ்சவங்க, அவங்களுக்காக தான் இதை செய்ய சொல்கிறார். நம்மளை நேசிக்கிறவங்களுக்காக இல்லை, நம்மளை நமக்கு ஃபேவராக நடக்கிறவங்களுக்காக இல்லை, நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்காக தான் இதை சொல்கிறாரு. சிநேகிக்கணும், ஆசீர்வதிக்கணும், நன்மை செய்யணும், ஜெபிக்கணும். இதை நீங்கள் செய்யுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இந்த சத்தியத்தை நீங்கள் இந்த முத்தை எடுக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் இதை புரிந்து கொண்டு இதை தியானியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தருவார். தேங்க்யூ. நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலேயும் கூட இந்த ஆண்டவரே, முத்தான காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த மத்தேயு 5:6-7 நான் படிக்கும்போது முதல் கிடைத்த முத்து, இந்த ஒரே ஒரு முத்து ஆண்டவரே விலையேற பெற்றது சுவாமி. இந்த ஆண்டவரே, ஆண்டவரே காரியத்தை, இந்த பொக்கிஷத்தை எனக்கு கொடுத்ததுனால நான் அதை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அபியாசம் பண்ண அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்தேன். ஆண்டவரே எனக்கு காம்படிட்டாக எதிரியாக வந்த ஆண்டவரே, அந்த சவுனுக்காக நான் ஜெபிக்கும்பொழுது கர்த்தர் என்னுடைய சிறையிருப்பை மாற்றினீர், என்னுடைய எல்லாவித ஆண்டவரே தரித்திர நிலைமையை மாற்றினீர், எனக்கு வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நீர் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. தகப்பனே அதுக்காக நன்றி சுவாமி. இந்த சத்தியம் தெரியாதபடிக்கு எத்தனை மக்கள் இன்னைக்கு ஆண்டவரே தன்னுடைய சத்ருவையும் நேசிக்காம சிநேகிக்காம சத்ருவை சத்ருவாய் பாராட்டி எவ்வளோ ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க சுவாமி. அவளை ஆசீர்வதிக்க முடியல, அவளுக்காக ஜெபிக்க முடியாமல் எவ்வளோ ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க. அப்படி இல்லாதபடிக்கு இதை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த ஆண்டவரே கட்டளைக்கு கீழ்ப்படிய, இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தங்களை மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. அதன் பிரகாரமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மையும் ஆசீர்வாதையும் வந்தடைய உதவி செய்யுங்க. அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமென். தேங்க்யூ அன்பானே. இதை நீங்கள் உண்மையிலே கை கொண்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இதை ப்ராக்டிக்கலில் கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.
3: அட்டவணையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை எண்ணி நாம் சேர்ந்து பாடுவோம்.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஆராதனை வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நாம் தேவனை துதிப்பதற்கு தேவன் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை தொடர்ந்து பாடுவோம், ஆராதிப்போம், அவருடைய பிரசன்னத்தை உணருவோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். எல்லாரும் சேர்ந்து

ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறாரே. கர்த்தருடைய ஆலயத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே இருப்பது அவ்வளவு பெரிய சந்தோஷம். அதுவே என் ஆசை, அதுவே என் ஏக்கம்.

நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனதோட கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. நமக்காக உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை, சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது ஜெயத்தையும் விடுதலையும் அவர் நமக்கு தருகிறார் அல்லவா. தேங்க்யூ எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம்.

சிறந்தவர், அவரே பெரியவர், அவரே மகிமையான காரியங்களை நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்யட்டுமே, ஆண்டவர் செய்வார் என்று விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் மகிமையான காரியத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும், உண்டாகட்டும்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்கள் இப்போல்லாம் எவ்வளவு பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி உணவு டெலிவரி செய்யும் ஒரு நண்பருடைய கதை இது. நண்பருக்கு போன வாரம் ஒரு நாள் மதியம் 11 மணிக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. தமிழ்நாட்டில் நீங்க இப்போ இருக்கிறீங்கன்னா தற்போதைய வெப்பநிலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த நிலையில அந்த ஆர்டரை முடிக்கிறதுக்காக நண்பர் அவசரம் அவசரமா கடும் வெயில்ல பைக்ல போய் டெலிவரி செஞ்சாரு. அந்த பார்சலை பெற்றுக்கிட்ட மாடி வீட்டுக்காரர், யோ ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரமாச்சு, உனக்கு இங்க வர இவ்வளவு நேரமா, எவ்வளவு நேரம் நான் பசியோட காத்திருக்கிறதுன்னு கோபமா சொல்லிட்டே பணத்தை கொடுத்துட்டு டக்குன்னு கதவை அடைச்சிட்டாரு. நண்பர் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்து வேர்த்து விறுவிறுத்து நிற்கும் போது அங்க வந்த ஒரு வயதான மூதாட்டி தன்னிடமிருந்த ஒரு பாட்டில் தண்ணீரை கொடுத்து, ராசா இம்புட்டு வேகமா வண்டிய ஓட்டாதப்பா, வீட்டுல பெத்தவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை நினைச்சு பார்த்து கொஞ்சம் பொறுமையா வண்டி ஓட்டு ராசா, காசு என்னைக்குனாலும் சம்பாதிக்கலாம் கண்ணு, ஆனா அடிக்கடி பட்டுச்சுன்னா உனக்கு தனியா கஷ்டம், இனி பொறுமையா வண்டி ஓட்டியா, முதல்ல இந்த தண்ணிய குடிச்சிட்டு சத்த நேரம் இந்த திண்ணையில உட்காந்து காற்று வாங்கிட்டு அப்புறமா பொறுமையா வண்டிய ஓட்டிட்டு போயிட்டு வா ராசான்னு சொல்லிட்டு அந்த பாட்டி தன்னுடைய சாக்கு முட்டைய தோல்ல போட்டுட்டு போனான். படிச்ச பணக்கார மாடி வீட்டுக்காரரையும் படிக்காத இந்த ஏழை மூதாட்டியையும் பாருங்க. அடுத்தவர் மேல கரிசனை இல்லாத, மனித நேயம் இல்லாத, படிப்பும் செல்வமும் வீணே. எப்பவுமே நாம அடுத்தவங்க இடத்துல நம்மளை வச்சு பார்க்கணும். இதத்தான் வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக.

0: எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.

ஒருவராலும் எடுத்து போட முடியாத சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஆனந்த தைலம், ஆயில் ஆஃப் கிளாட்னஸ். வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் 10:10. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவு கேட்ட வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகும் நீதியை குறித்து, இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வரப்பண்ணும்படி பரலோகத்திற்கு ஏறுகிறவன் யார், அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நமது மனப்பாட வசனம் எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். He has made us alive with Christ even when we were dead in transgressions. It is by grace you have been saved. ஆன்மீக மனிதனின் முதல் அடையாளம் அவன் பரவசத்தை விட பரிசுத்தத்தை நாடுவான் என்று தீர்க்கதரிசி A.W. டோசர் அழகாய் எழுதி வைத்தார். கடவுளது வீட்டில் ஆனந்தத்தை திரும்ப பெறுவதே எழுப்புதலாகும். பரிசுத்தம் என்று சொன்ன உடனே அங்குதான் உண்மையான பரவசம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஆவிக்குரிய மனிதன் He desires to be holy than happy. Happiness is a byproduct of holiness. அவனுடைய மகிழ்ச்சி என்பது, அவனுடைய பரவசம் என்பது அந்த பரிசுத்தத்தின் விளைவாக அமைகிறது. எனவேதான் சங்கீதக்காரன் சொன்னான், உமது மக்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் அவர்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று அபிதமான உயிர் மீட்சியை நாடினான். ஆனால் நல்லதை விரும்பி தீயதை வெறுக்காதவர் மீது ஆனந்த தைலம் ஊற்றப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து நன்மையை விரும்பி அவர் தீமையை வெறுத்ததால் பரமபிதா அவருடைய சகல தோழரை பார்க்கிலும் அவரை ஆனந்த தைலத்தினால் நிரப்பினார். பிரியமானவர்களே, எழுப்புதல் என்பது பாவிகளுக்கு அல்ல, அது உயிர்த்தெழுந்த கர்த்தர் மீது விசுவாசத்தை அறிக்கையிட்டவர்களுக்கே. வேறு விதமாய் சொன்னால், எழுப்புதல் ரட்சிக்கப்படாதவருக்கு அல்ல, அது ரட்சிக்கப்பட்டவருக்கே. இன்னொரு வார்த்தைகளை சொன்னால், பெந்தேகோஸ்தை அனுபவம் சீடர்களுக்கு மட்டுமே. எனவேதான் அப்போஸ்தலன் பேதுரு என்று சொன்னான், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை, பரிசுத்தாவின் வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உருக்கமான ஆறுதலான பிரசங்கங்களை கேட்டு தங்கள் பிரச்சனைகளுக்காக மக்கள் கண்ணீர் விடுவது இன்று மிகவும் சாதாரணம். ஆனால் பாவங்களுக்காக கண்ணீர் விடுவது மிகவும் அபூர்வமாகிவிட்டது. ஏசாயா, எரேமியா, திருமுழுக்கினன் யோவான், பவுல், பர்னபா போன்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் மனம் திரும்புதலையே பிரசங்கித்தனர். அவ்விதமான ஓல்ட் டைம் ரிப்பன்டன்ஸ், பழங்கால மனம் திரும்புதலை பிரசங்கிக்கும் தீர்க்கதரிசிகள் இன்று நமக்கு வெகுவாய் தேவை. முந்தைய கால எழுப்புதல் வேண்டுமானால், ஆரம்ப நாட்களிலே புத்தகங்களிலே நாம் படிக்கிறோம் அல்லவா, அவ்விதமான எழுப்புதல்கள் எல்லாம் இன்று நமக்கு வேண்டுமானால் முந்திய கால மனம் திரும்புதலும் வேண்டும். சுகமும் செழிப்பும் இரண்டாவது தான். ஆன்மா செழிப்பில்லாது இருக்கும் பொழுது
மக்களுக்கு பொருளாதார மற்றும் உடலுக்கெடுத்த வளத்தை பற்றி பேசுவது அர்த்தமற்றது. அப்போஸ்தலன் யோவான் எனவேதான் சரியாய் சொன்னார், பிரியமானவனே, உன் ஆன்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். தங்கள் சபையில் அல்லது கூட்டத்தில் எழுப்புதலை நாடும் எந்த மெய்ப்பெரும் பிரசங்கியும் முக்கியமாய் செய்ய வேண்டியது மக்களை உண்மையான மனம் திரும்புதலுக்கும் தெளிவான விசுவாசத்திற்கும் நடத்துதலாகும். சடலத்திற்கு அனல் மூட்ட முடியாதே. இன்று ஆலயங்களில் பிரசங்க பீடங்களிலும் சபையார் இருக்கைகளிலும் இரட்சிக்கப்படாதோர் ஏராளம். குழந்தை அல்லது வயது வந்தோர் ஞானஸ்நானம், திடப்படுத்தல், சபை அங்கம், நற்கருணை, இன்னும் இது போன்ற 100 காரியங்கள் இருந்தாலும் அது ஒருவரையும் ரட்சிக்காது என்று சபையாருக்கு தைரியமாய் அறிவிக்கும் தீர்க்கதரிசிகள் இன்று தேவை. அன்றைய தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னான், ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள், இந்த கல்லுகளினாலே தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். மக்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும், அதுவே இன்றைய தேவை. அனலான பிரசங்கங்கள் மூலமாகவும் ஆரவாரமான பாடல்கள் மூலமாகவும் நமது கூடுகைகளில் ஏற்படும் ஒரு சில சலனங்கள் அல்லது அசைவுகளை பார்த்து எழுப்புதல் வந்துவிட்டது என்று நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. எசேக்கியேலின் எலும்பு பள்ளத்தாக்கு தரிசனத்தில் வெறும் அசைவோடு நின்றிருந்தால் ஓரிடத்தில் இருந்த காய்ந்த எலும்புகள் இன்னொரு இடத்திற்கு வந்திருக்கும் அவ்வளவுதான். ஆனால் தொடர்ந்து அருள்மாரியும் தொடர்ந்து தீர்க்க தரிசன வார்த்தைகளும் வந்து கொண்டே இருந்ததால் எலும்புகள் மகா பெரிய சேனையாய் மாறி அவைகள் ஒரு பெரிய பெட்டாலியனாக கர்த்தருக்காக அவைகள் எழுந்து நின்றன. இன்றைக்கு அப்படித்தான் நம்முடைய திருச்சபைகளிலும் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற வேண்டும், உலர்ந்த எலும்புகள் ஒன்று கூழ வேண்டும், உலர்ந்த எலும்புகள் மாபெரும் சேனையாய் கர்த்தருக்காக எழுந்து நிற்க வேண்டும். புதிய புதிய களங்களிலே போய் பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாகும்படி இந்த பெரிய சேனையானது புறப்பட்டு செல்ல வேண்டும். அருமையான சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் எழுதிய ஒரு பாடலிலிருந்து ஒரு கவியை நான் வாசிக்கிறேன். பெருமலையின் இறைச்சல் பெருந்தொனியாய் முழங்க, பெருகிடும் கிருபை அறுவடைக்கென்றே அருள்மாறி பொழியும் என்றார். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சி

தைரியமாக மனிதருக்கு அஞ்சாமல் அடுத்து தங்களுக்கு அழைப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற யோசனை இல்லாமல் மனம் திரும்புதலின் செய்தியை அப்படியே தெளிவாக உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற பிரகாரமாக ஒரு யோவான் ஸ்நானகனைப் போல, ஒரு எரேமியா தீர்க்கதரிசியைப் போல, ஒரு ஏசாயாவைப் போல பறைசாற்றுகிற, முழங்குகிற, மக்களை மனம் திரும்புதலுக்கு அறைகூவி அழைக்கிற அநேக பிரசங்கிமாறு கர்த்தாவே எங்களுடைய திருச்சபைக்கு நீர் திரும்ப தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைக்குள்ளே கர்த்தாவே மந்தமான ஒரு நிலையும் மங்கிய ஒரு நிலையும் கர்த்தாவே சீக்கிரமாக மாறி உம்முடைய ஜனங்கள் திரும்ப உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தாவே நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே அதை சீக்கிரமாக எங்களுக்கு நீர் அனுப்பித்தர மாட்டீரோ? ஆனந்த தைலத்தினால் எங்கள் சபையார் எல்லாரும் அபிஷேகிக்கப்படுவார்களாக. அந்த நாளை சீக்கிரமாய் காணும் பாக்கியத்தை கர்த்தாவே எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

யூ ஆர் வர்தி லார்ட். ஆராதனைக்கு பாத்திரர் நீரே, பாத்திரர் நீர், ஒருவரே பாத்திரர் தகப்பனே. ஜீசஸ்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு வெளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 25:4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிறீர். எனக்கருமையானவர்களே, இன்றைய நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையில் கொடூரமானவர்களின் சீரலை போன்று கொரோனாவும், பெருவெள்ளத்தை போன்று குடும்ப உறவுகளில், பிள்ளைகளிடத்தில், பணியிடங்களில், பொருளாதாரத்தில், சரீரத்தில் பல சோர்வுகளையும் விரக்திகளையும் கொடுத்து எப்பக்கம் திரும்பினாலும் மோதி அடிக்கின்றதே என்று கலக்கத்துடன் இருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஆவியானவர் கடந்து வருகிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆகையால் பலனற்று போய் திடனற்று போய் இருக்கிறவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு அடைக்கலமும் திடனும் நம்பிக்கையும் நிழலுமாயிருந்து உங்களை காத்து ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக துறவிலிருந்து தூக்கி விடுகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 38:6, எரேமியாவை சிறைப்பிடித்து தண்ணீர் இல்லாத துறவிலே உளையிலே கயிர்களினால் கட்டி உள்ளே இறக்கி அமிழ்த்தினார்கள் என்றும், அப்பொழுது அங்கிருந்த பிரதானி எரேமியாவிற்கு நேரிட்டதை ராஜாவிடம் தெரிவிக்க ராஜா தீர்க்கதரிசி

சாகாததற்கு முன்னே விரைவிலாய் சென்று தூக்கிவிடு என்று கட்டளையிடுகிறதையும் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் நீங்களும் எரேமியாவை போல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாயிருந்து சோதனைகளும் வேதனைகளும் சூழ்ந்து உலையிலே அமிழ்த்துவதை போன்று அமிழ்த்தப்பட்டு யார் என்னை விடுவிப்பார் என்று விடாய்த்து போயிருக்கிறவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்காய் துறவின் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். உயர் ஸ்தானத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறார். நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தபடியினால் உங்களை அதிகத்தில் அதிகாரியாக வைக்கும்படிக்கு. இரண்டாவதாக ஒன்றுமில்லாதவர்களை உயர்த்துகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 39:10 நாம் வாசிக்கையில், அங்கே காவல் சேனாதிபதியாகிய நெபுசராதான் ஒன்றுமில்லாத ஏழைகளில் சிலரை யூதா தேசத்திலே வைத்து அவர்களுக்கு அந்நாளிலே திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தான் என்று வாசிக்கின்றோம். உங்களுடைய வாழ்விலும் ஆவியானவர் இன்றைக்கு எங்கெல்லாம் ஒன்றுமில்லையோ, வெறுமையோ, வறட்சியோ, பற்றாக்குறைகளோ காணப்படுகிறதா, அவற்றிலெல்லாம் ஒரு நிறைவை தரப்போகிறார். அடிமையாய் அழைத்து செல்லப்பட்டவர்களுக்கு நெபுசராதான் எப்படி இலவசமாய் செழிப்பான திராட்சை தோட்டத்தையும் வயல் நிலங்களையும் கொடுத்தாரோ, அப்படியே இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கும் திராட்சை தோட்டமாகிய பரிபூரண ஆசிர்வாதத்தையும் வயல் நிலமாகிய நிறைவையும் எல்லாவற்றிலும் தந்து ஆசிர்வதிக்கிறார். மூன்றாவதாக தப்புவித்து பத்திரமாய் பார்த்து கொள்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 39:17 நாம் வாசிக்கையில், அங்கே உன்னை தப்புவிப்பேன், நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்றும், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாகும் என்றும், 40:4 இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன், நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்றுள்ளதை வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் பட்டயமாகிய கொள்ளை நோய்க்கு பயந்து போய் குழம்பி என்ன செய்வதென்று அறியாது இருக்கிறீர்களா? ஆவியானவர் சொல்கிறார், பயப்படாதே, நீங்கள் பயப்படுகிற காரியத்தின் கையில் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று, அதோடு உங்களை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்றும் வாக்கு பண்ணுகிறார். ஆகையால் ஆவியானவர் இன்றைக்கு உங்களை எந்த சூழ்நிலைகள் மேற்கொள்ள நினைத்தாலும் அதிலிருந்து உங்களை தப்புவித்து பத்திரமாய் பார்த்து கொண்டு உங்களை ஆசிர்வதிக்கிறார். நான்காவதாக விருப்பத்தை நிறைவேற்றுகிறார், வெகுமதிகளை கொடுக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 40:4 நாம் வாசிக்கையில், அங்கே எரேமியாவிடம் காவல் சேனாதிபதி, இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாக காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்கிறதையும், 5 எரேமியாவிற்கு போவதற்கு வழிச்செலவையும் வெகுமதிகளையும் கொடுத்து அனுப்பிவிட்டான் என்றும் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களின் மன விருப்பங்களை ஆவியானவர் நிறைவேற்றுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களின் தேவைகளை சந்தித்தும் உங்களை பாராட்டி சில வெகுமதிகளையும், அதாவது பரிசு பொருட்களையும் பெற்றுத்தரப்போகிறார். ஆவியானவர் உங்கள் பேரில் நினைவாயிருந்து உங்களை ஆசிர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களை பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக ஆளுகை செய்து நீங்கள் எங்கெல்லாம் உங்கள் சூழ்நிலையாக ஆகிய உளையான துறவிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறீர்களோ அவற்றிலிருந்து தூக்கி விடுகிறார். இல்லை என்கிற இடங்களில் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நிறைவை தரப்போகிறார். கொரோனாவோ அல்லது தொற்று நோயை போன்ற உங்கள் வாழ்க்கையில் சத்துரு விதைத்திருக்கிற சில காரியங்களிலிருந்து உங்களை இன்றைக்கு தப்புவிக்கிறார். பத்திரமாய் பார்த்து கொண்டு உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றி வெகுமதிகளையும் பாராட்டுதல்களையும் பெற்றுத்தந்து அதிகாரிகள் தயவு மனித தயவையும் காண்பித்து நிறைவாய் ஆசிர்வதிக்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கும் உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அன்பின் இயேசுவை, ஆவியானவரை அறியாது தெரியாது இருப்பீர்களானால் இன்றைக்கு விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் மாம்சமான யாவர் மீதும் தம் ஆவியை ஊற்றி ஆசிர்வதிக்கிறவர். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன் என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

சங்கீதம் 39:3. நான் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. அப்பொழுது என் நாவினால்

அருள்நாதர் இயேசு லூக்கா 12:49 உண்மையிலே அக்கினியை பற்ற வைக்க வந்தேன், இப்பொழுதே எரிய வேண்டும் என்று ஏங்குகிறார். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லேவியர் 6:12.

அன்று பாலைவனத்தில் முட்செடியில் அக்கினியாய் வந்த ஆண்டவர் மோசே மோசே என்று அழைத்தார். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் அனுப்புகிறேன், வா.

தாக்கத்தினால் அன்று பாலைவனத்தில் ஜனங்களை கைவிடவே இல்லை. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே போக வேண்டிய பாதைக்கு வெளிச்சம் கொடுக்க அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இவ்வாறு ஜெபித்தார் நெகேமியா 9:10.

கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகுபோல் உருகிற்று. அக்கினி கர்த்தருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. சங்கீதம் 97:3.

0: பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தானியேலின் புஸ்தகம் 11:15 வடதிசை ராஜா வந்து கொத்தளம் போட்டு அரணான நகரங்களை பிடிப்பான். தென்திசை ராஜாவின் புயபலங்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜனமும் நில்லாமற் போம், எதிர்க்கிறதற்கு பலன் இராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேலுக்கு அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இது. வடதிசையிலிருந்து ஒரு ராஜா புறப்பட்டு வருகிறான் யுத்தம் பண்ண. எதிர்க்கிறதற்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஜனத்திற்கு பலன் இராது. எதிர்க்கிறதற்கு பலன் இல்லாததுனால எதிராய் வந்த சத்ருவுக்கு முன்பாக நிற்க முடியாமல் போகிறது. இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற எச்சரிப்பின் வார்த்தை இதுதான். சத்ரு யாரை பிடிப்பான் தெரியுமா? எதிர்க்க பலன் இல்லாதவர்களை. எனவேதான் பிரச்சனைகள் வரும்போது தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பார்ப்பார்கள். யோசபாத்தி நாட்களிலே ஆமென் சத்துருக்கள் சூழ்ந்த போது யோசபாத்தி ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். பார்த்து சொல்லுகிறார்கள், நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது என்று. சத்ரு பிடியில் அகப்படாதிருக்க ஒரு தேவ பிள்ளை நிற்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நிற்க வேண்டுமானால் நிற்பதற்கு வேண்டிய பலன் தேவையாயிருக்கிறது. நிற்பதற்கு வேண்டிய பலன் கிடைக்க பரலோகத்தை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. காரணம், அவரே சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் தருகிற தேவன். யோசபாத்ததை செய்த போது கர்த்தருடைய ஆவியானவர் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தை அவர்களை நிற்க வைத்தது, அவர்களை மேற்கொள்ள வைத்தது, சத்ருவை மேற்கொண்டு நன்மைகளை சுதந்திரிக்க வைத்தது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆமென், தென்திசை ராஜாவின் புயபலங்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜனமும் நில்லாமற் போகும். ஏன் நிற்க முடியவில்லை? எதிர்க்கிறதற்கு பலன் இராது. அப்படி எதிர்க்க பலன் இல்லாமல் சத்ரு பிடிக்கும் போது அந்த சத்ரு என்ன செய்வானா? 16 ஆகையால் அவனுக்கு விரோதமாய் வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான். அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனும் இல்லை. அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான், எல்லாம் அவன் கைவசமாகும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் நீ பலப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. வெள்ளம் போல சத்ரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்ற ஆவியில் பலப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவனோடு நெருங்கு, தேவனோடு கிட்டி சேரு. தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், நம்முடைய கிரியைகள் வேதத்துக்கு உகந்ததா இருப்பதாக. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், நம்முடைய ஜப ஜீவியம் இன்னும் ஓங்கி வளருவதாக. இப்படிப்பட்ட நிலையிலே நாம் திடப்படும் போது, நாம் ஸ்திரப்படும் போது வெள்ளம் போல சத்ரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பாய் சொல்லுகிறேன், சத்ருவின் இஷ்டம் அல்ல, தேவ சித்தமே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டி இருக்கிறது. நம்முடைய பலவீனத்தை பார்த்து அவன் நம்மை பிடிக்க வருகிறான். கர்த்தர் நம்முடைய பலனா இருந்து நம்முடைய கால் சிக்கி கொள்ளாதபடி பாதுகாப்பாராக. கர்த்தர் கொடியேற்றுவாராக. ஆமேன். யெகோவா நிசி, எங்கள் ஜெய கொடி. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நிலை நிறுத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, சத்துருக்களின் இஷ்டத்துக்கு எங்களை ஒப்புக்கொடாத தேவனே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலிருந்து பலப்பட பலனடைய எங்களுக்கு அனுகிரகம் செய்தோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
1: இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த இறங்கி வந்திருக்கிற ஆவியானவரே, உம்மையே மகிமைப்படுத்துகிறோம் ஐயா.

0: பரிசுத்த ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்களால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல அவர்கள் மேலும் இறங்கினார். அப்போஸ்தலர் 11:15. சபைக்கு செல்லும் ஒரு இளம்பெண் குடை தயாரிக்கும் ஒரு பெரிய கம்பெனி ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய குடை தயாரிக்கும் கம்பெனியாக அது விளங்கியது. ஒரு நாள் அவள் மிகுந்த மனச்சோர்வோடு தன் போதகரிடம் வந்து, நான் சீக்கிரத்தில் வேறு வேலை தேட வேண்டியிருக்கிறது என்று சொன்னாள். அதற்கு அவளுடைய போதகர், ஏன் உன்னை வெளியே போகச் சொல்கிறார்களா என்று கேட்டார். இல்லை, அவர்கள் என்னை வெளியே போகச் சொல்லவில்லை என்றாள். பிறகு நீயாக ஏன் வெளியே செல்ல நினைக்கிறாய்? உங்கள் கம்பெனிக்கு போதுமான ஆர்டர் கிடைக்கவில்லை என்று கேட்டார். எங்கள் கம்பெனி குடையை விரும்பி பலரும் அதிகமான ஆர்டர்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். குடை தயாரிக்கும் மிஷின்களும் ஏராளம் இருக்கின்றன. ஆனால் அந்த மிஷின்களை இயக்க தேவையான எலக்ட்ரிசிட்டி சரிவர கிடைப்பதில்லை. எனவே நான் வாரத்தில் பல மணி நேரங்கள் வேலை இல்லாமல் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே எனக்கு சம்பளமும் சொற்பமாகத்தான் கிடைக்கிறது என்றாள். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே இன்று நம்முடைய சபைகளிலும் எல்லா நவீன இசைக்கருவிகளும் தரமான ஒலிபெருக்கிகளும் ஆடம்பரமான இருக்கை வசதிகளும் இருந்தும் தேவனுடைய அபிஷேக வல்லமையும் தேவ பிரசன்னமும் இல்லையானால் அவையெல்லாம் வீண். ஆராதனை வெறும் இறைச்சலாகவே முடியும். ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே வசதியான சபை கட்டடங்கள் இல்லை. சபையிலே வாத்திய கருவிகள் இல்லை, ஒலிபெருக்கி வசதி இல்லை, வசதியான இருக்கைகள் போடப்படவில்லை. ஆனால் அவர்களுக்குள்ளே அபிஷேக வல்லமை இருந்தது. அவர்கள் கூடியிருந்த இடமே அசைந்தது. அற்புத அடையாளங்களினால் தேவன் தமது வார்த்தையை உறுதிப்படுத்தினார். தினமும் ஆராதனை நடந்தது. ஒவ்வொரு நாளும் தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார். இன்று நவீன வாத்திய கருவிகளும் நேர்த்தியா இசை வாசிக்கிறவர்களும் ஆராதனையில் உதவி செய்யலாம். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேக வல்லமை அங்கு இல்லையானால் அவை அனைத்தும் வெறும் சத்தத்தை மட்டுமே எழுப்பும். ஆகவே ஆதி அப்போஸ்தல சபைகளில் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமது சபைகளிலும் ஊற்றப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். தேவ பிரசன்னம், தேவ வல்லமை இல்லாத ஆராதனைகள் வீண். இதை போலவே நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அனைத்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் சகல பொருட்களும் நமக்கு இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு இல்லையானால் நம் வாழ்வு வறண்ட வனாந்திரம் போலத்தான் காணப்படும். உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் வரை அப்படியே இருக்கும் என்று வேதமும் கூறுகிறது. ஆகவே வனாந்திரமான நம் வாழ்க்கையை செழிப்பான வயல் நிலமாக மாறப்பண்ணும் பரிசுத்த ஆவியை நம் வாழ்விலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய சபைகளில் ஆராதனை நேரம் அபிஷேகமற்ற ஆட்டம்பாட்டத்தில் முடியாமல் உண்மையான அர்ப்பணத்தில் முடிய தேவனிடம் மன்றாடுவோம்.

0: ஆசிரியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 2:10-12 நான் வாசிக்கிறேன்.
2: Proverbs chapter 2 verses 10 to 12.
1: ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்கிற நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கழிவுறுகிறவருக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய்.
2: When wisdom enters your heart and knowledge is pleasant to your soul, discretion will preserve you, understanding will keep you, to deliver you from the way of evil, from the man who speaks perverse things, from those who leave the paths of uprightness to walk in the ways of darkness, who rejoice in doing evil and delight in the perversity of the wicked.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த வசனங்களிலே அடிக்கடி திரும்ப திரும்ப எழுதப்பட்ட வார்த்தை, ஒரு கருத்து என்னவென்றால், காக்கும், பாதுகாக்கும், தப்புவிக்கும் என்கிற வார்த்தை பார்க்கலாம்.
2: An important word in the context that is being repeated in these words is it will preserve, keep, deliver.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: உனக்கு அறிவு என்ன செய்யும்னா, sorry, நல் யோசனை உன்னை காப்பாற்றும்.
2: Discretion will preserve you.
1: அதே வசனத்துல 10 அறிவு, 11 புத்தி உன்னை பாதுகாக்கும்.
2: Again in the verse 11, understanding will keep you.
1: 12 பார்க்கும்போது நீ தப்புவிக்கப்படுவாய். அந்த மன்னித்துக் கொள்ளுங்க, 17 தமிழ்ல வந்து தப்புவிக்கப்படுவாய்.
2: In verse 12 in English, wisdom will deliver you.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த வாரம் வந்து நாம இந்த வசனத்திலிருந்து எப்படி ஞானம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம்.
2: Last week by the grace of God we were meditating how wisdom gives protection from the scripture portion.
1: எதிலிருந்து பாதுகாக்கும்?
2: It will protect us from what?
1: அநேக காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது.
2: There are many things mentioned here.
1: இன்றைக்கு நாம் வந்து 12 வசனத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நாம கவனிக்க போகிறோம்.
2: Today we're going to meditate that is mentioned in verse 12.
1: நீங்கள் நீதிமொழிகள் 2:12 பார்க்கும்போது
2: Proverbs 2:12
1: இரண்டாம் பகுதியிலே மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கு அது உன்னை பாதுகாக்கும்.
2: In the second part it says from the man who speaks perverse things.
1: மாறுபாடு பேசுகிறவன்.
2: From the man who speaks perverse things.
1: மாறுபாடுனா என்ன?
2: What is perversion?
1: மாறுபாடு எப்படி விளங்கிக் கொள்வது?
2: How to understand perversion?
1: மாறுபாடு என்பது என்னவென்றால், அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகள், அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகளுக்கு எதிர்த்து அல்லது மாறுபட்டு வாழ்வது, அதான் மாறுபாடு.
2: Perversion is a quality of being contrary to accepted standards or practice.
1: அதாவது வேண்டுமென்றே சரியான பாதைக்கு முரணாக மாறுபட்டு வாழ்வதுதான் இந்த மாறுபாடு அப்படிங்கற வார்த்தை வருகிறது.
2: So it is deliberately desiring to live a contrary life.
1: யாருமே எதிர்பார்க்காதது, யாரும் விரும்பாதது, யாரும் அங்கீகரிக்காதவைகளை விரும்பி செய்யறதுக்கு பாருங்க, அதுதான் மாறுபாடு.
2: So it is a desire to behave and do unreasonable or unacceptable things and ways.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போ ஒரு மனுஷனுடைய மாறுபாடான பேச்சு அப்படின்றது யாராலும் அங்கீகரிக்கப்படாத, யாரும் ஏற்றுக்கொள்ளாத, யாரும் விரும்பாத ஒரு விதமா பேசுறதற்கு பாருங்க, அதுதான் மாறுபாடான பேச்சு.
2: So a speech which people could not understand, people could not accept or unreasonable, that is the perverse speech.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த பேச்சு திறமை என்பது கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த விசேஷித்த ஒரு சக்தி அல்லது விசேஷித்த திறன்.
2: Speech is one of the noblest endowments of humanity.
1: இதை நாம் சர்வசாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கிறதுனால இதனுடைய முக்கியத்துவத்தையும் இதனுடைய விலையையும் அநேக வேளையில நாம உணர்கிறது இல்ல.
2: Since we are so familiar with its use, we don't understand the importance and value of it.
1: நான் நினைக்கிறேன் இந்த பேச்சு என்பது ஏதோ நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அலங்காரமாக மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வர தேவன் ஒரு கருவியாகவே இந்த பேச்சாற்றலை தேவன் வைத்திருக்கிறார்.
2: This faculty of speech is bestowed upon us not merely as an ornament but primarily as an instrument with which to do good.
1: இந்த பேச்சை ஆண்டவர் ஏன் கொடுத்திருக்கிறார்னா

0: மற்றவர்களுக்கு அறிவை புகட்ட, மற்றவர்களுக்கு இன்பத்தை கொடுக்க, மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாம் வந்து இன்பமுள்ளதாய் மாற்ற, அதை லகுவாக மாற்ற, அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க, பிரயோஜனம் உண்டாக்க தான் கர்த்தர் இந்த பேச்சாற்றலை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given us this faculty of speech that way we help other people, giving them pleasure, comfort them, imparting knowledge, and that we may help other people in this.
0: வேதத்திலே மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம், சில வேளை நாம் சொன்ன ஒரே ஒரு சொற்றொடர், ஒரே ஒரு வரி சூழ்நிலையே மாற்றியிருக்கு.
1: And not only in the Bible, but we have also seen a personal life where a single sentences have changed the entire life of people.
0: சில வேளையில சரித்திரத்துல பார்ப்பீங்களானா, சிலர் பேசின சில வார்த்தைகளாலே எத்தனையோ பேர் உயிருடன் காப்பாற்றப்பட்டிருக்காங்க.
1: And when you see that the history, there are many words of many people which have saved life of many people.
0: அதனால தான் இன்றைக்கு கூட பாருங்க, தேசங்கள் ஒன்றோடு ஒன்று அவர்கள் சண்டையை தவிர்க்க அவங்க பயன்படுத்துறது என்னன்னு கேட்டீங்கன்னா பேச்சுவார்த்தைன்னு சொல்லுவாங்க.
1: So that's why that even today, to avoid battles between countries, they come for a kind of a peace treaty by speaking,
0: by dialogue. Ipo inda pechu nadakkiradum bodhu enna nadakkunu kettingana, rendu naadugalukkulla porgal thavirkapadugiradhu, rendu naadugalukkulla poruladhara prachanaigal theerkapadugiradhu, ellai prachanaigal theerkapadugiradhu, periya periya prachanaigala ஒரு மேஜையின் ரெண்டு பக்கத்துல உட்கார்ந்து என்ன
1: பண்ணிடுறாங்க,
0: அந்த பேச்சுவார்த்தை மாத்திரம் இல்லைன்னா இது பல கோடி ரூபாயினுடைய செலவை பிடிக்கும், போர்களுக்கு கொண்டு போய் நிறுத்திடும்.
1: So if there is no such kind of conversation or dialogue, it may end up in wars and that may cost them very high.
0: ரெண்டு நாடுகளுக்குள்ளே ஆழமான விரோதங்களை உண்டாக்கிறோம்.
1: It brings a great hostility between the two countries.
0: ரெண்டு தேசங்கள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் மாறி பிரிந்து போகிற அளவுக்கு மாறிறோம்.
1: And both the countries will be hostile to each other and they get separated from each other.
0: நீங்கள் இந்த பேச்சாற்றலுடைய சக்தி வலிமையை வந்து நீங்க விலை கொடுத்து அதை வந்து நீங்க கணக்கிடவே முடியாது.
1: So this power of speech is incalculable, you cannot pay the price for it.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த 3.5 வருஷம்தான் அவர் ஜனங்களோடு பேசினார்.
1: So our Lord and Savior Jesus Christ, when he ministered in this world for 3.5 years, only during the time he spoke only for 3.5 years.
0: அவர் பேசினது ரொம்ப குறைவாக இருந்தாலும் அவர் பேசின வார்த்தைகள் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தை, சமுதாயத்தை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எவ்வளவு மாற்றி இருக்கிறது என்பதற்கு பேச்சினுடைய வலிமை என்ன என்று கண்டுபிடிக்க ஒரு நல்ல உதாரணம்.
1: Though he has spoken very little and in meager level, but you know how much it has influenced to bring a great blessing and change to the entire world.
0: அவருடைய வார்த்தைகள் மட்டும் நமக்கு இல்லாம இருந்திருக்குமா, நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு தெரியல.
1: So if we would have not had his words, we don't know how our life would be.
0: அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு சொன்னார்.
1: And Jesus said his words are life and the spirit.
0: இந்த வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் நாம் காண்கிற பூமி எல்லா அண்ட சராசரங்களையும் கர்த்தர் படைத்ததாக வேதம் சொல்கிறது.
1: And the Bible also says only through these words he created all the heavens and earth.
0: ஆனால் இந்த வார்த்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டா, மாறுபாடான பேச்சா கூட இருக்கலாம்.
1: But this speech can also be a perverse speech.
0: அதாவது எந்த அளவுக்கு ஒரு காரியத்துல வலிமையும் வல்லமையும் இருக்கோ அந்த காரியத்தை நன்மைக்குன்னு அதிகமா பயன்படுத்தலாம், தீமைக்குன்னு பயன்படுத்தலாம்.
1: So when there is a power in certain things, it can be used both for good and bad as well.
0: அதே போலதான் பேச்சு.
1: Similarly speech as well.
0: அதனாலதான் வேதம் சொல்லுகிறது சிலர் பேசுகிறது எப்படி இருக்குன்னா, அவருடைய நாவுக்கு கீழே விஷம் இருக்கிறது போல இருக்கும்.
1: The Bible says certain people when they speak it is like poison of ass under their tongues.
0: அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வந்து ஒரு மனிதனுடைய இருதயத்தை உருவ குத்துகிறது போல இருக்கறதாம், ஈட்டியை போல.
1: The words of their mouth, they are like spear that will come and prick a person.
0: ஆனால் அதே வேளையிலே ஒருவன் சரியாக பேசினால் அவன் அநேகருடைய வாழ்க்கைகளுக்கு நன்மையை கொண்டு வர முடியும் என்று வேதம் பல இடங்களில் நமக்கு சொல்கிறது.
1: But at the same time the Bible also says when a person speaks good, that could bring a great blessing and good to people.
0: உதாரணத்துக்கு நீங்கள் வாசிக்க வேண்டுமானால்,
1: for example if you want to read
0: நீதிமொழிகள் 15:1 பாருங்க.
1: Proverbs 15:1,
0: மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று வாசிக்கிறோம்.
1: A soft answer turneth away wrath, but grievous words stir up anger.
0: அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம பேசுகிற மெதுவான வார்த்தைகள் பெரிய கோபத்தை உக்கிரத்தை வந்து அப்படியே தணிக்க கூடிய வலிமை உள்ளது.
1: So therefore soft answers are the speech that we speak as a power to quench a great wrath.
0: நான் ஏழு காரியங்களை சொல்றேன். இந்த words உடைய power, நம்முடைய வாயினுடைய வார்த்தைகளுடைய வலிமை வல்லமை எவ்வளவு அதிகமானது அப்படின்னு ஏழு வார்த்தைகள் ஆங்கிலத்துல அப்படியே பட்டியலிட்டு காட்டுறேன்.
1: So I want to list down seven things which says about the power of words.
0: எல்லாவற்றுக்கும் வசனத்தை கொடுக்க நேரம் இல்லை, நான் வெறும் குறிப்பு மாத்திரம் சொல்றேன்.
1: I'll just give you the points alone. I don't have time to give verses.
0: நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து இதற்கான வசனங்களை நீங்க பைபிள்ல தேடி கண்டுபிடிங்க.
1: You try to take effort and find words verses for these words.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: முதலாவது
1: First
0: வார்த்தைகள் உருவாக்க கூடியது.
1: Words can create.
0: வார்த்தைகள் உருவாக்கும் வலிமை உடையது.
1: Words has the power to create.
0: இந்த காண்கிற எல்லாவற்றையும் வார்த்தையினாலே ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பெயர் சொல்லி அழைத்தார் என்று வாசிக்கிறோம்.
1: We read the things which are invisible, which are not present as the one which is to be existed by God.
0: He called everything that was not there into existence simply by using words. வார்த்தைகளாலே அழைத்தார்.
1: The Lord called things into existence.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இரண்டாவது,
1: second,
0: வார்த்தைகள் உருவாக்க கூடியது மாத்திரமல்ல, வார்த்தைகள் காரியங்களை மாற்றக்கூடியது.
1: Words also can change things.
0: வார்த்தைகள் மாற்றக்கூடியது.
1: Words can change things.
0: மூன்றாவது,
1: third,
0: வார்த்தைகள் ஒரு காரியத்தை அமைதிப்படுத்தக்கூடியது.
1: Words can calm.
0: ஒரு உறவிலே உள்ள பிரச்சனைகளை கூட அமர பண்றதுக்கு வார்த்தைகள் போதுமானது.
1: Words are sufficient to calm down the problem in a relationship.
0: நான்காவது,
1: fourth,
0: வார்த்தைகள் நமக்குள்ளே உள்ள குழப்பங்களை தெளிவிக்க கூடியது.
1: Words can bring a clarity of confusions in us.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஐந்தாவது,
1: fifth,
0: வார்த்தைகள் வந்து சத்தியங்களை வெளிப்படுத்தக்கூடியது.
1: Words claims truth.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆறாவது,
1: sixth,
0: வார்த்தைகள் எதிரிகளை மேற்கொள்ள கூடியது.
1: Words can conquer our enemies.
0: இயேசு சத்ருவை எந்த ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் அல்ல, வெறும் தேவனுடைய வார்த்தையினாலே மேற்கொண்டா.
1: Jesus did not overcome the devil by any sword or any spear, but only by the word of God.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இன்றைக்கு கூட நம்மை பாவத்திலிருந்தும் அந்தகாரத்திலிருந்தும் வாழுகிற மக்களை விடுவிக்கிறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துறது வந்து சுவிசேஷகனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான்.
1: So even today it is the words from the mouth of the evangelist that the Lord helps to deliver us from all kinds of evil.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஏழாவது, கடைசியாக,
1: seventh and the last,
0: வார்த்தைகள் உறவுகளை கட்டுகிறது.
1: Words connects relationships.
0: மக்களோடு நாம் எப்படி உறவுகளை வைக்கிறோம்னா பேசுவதின் மூலமாக தான்.
1: So we maintain a relationship with people only through words.
0: இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது.
1: These words are very important in our life.
0: நீதிமொழிகள் 18:21 வாசிக்கும் போது,
1: if you read Proverbs 18:21,
0: ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று வாசிக்கிறோம்.
1: Death and life are in the power of the tongue, and they that love it shall eat the fruit thereof.
0: அதனால தான் இது ரொம்ப முக்கியமானது.
1: Therefore it is very important.
0: நம்முடைய வாழ்க்கையே அதில் வந்து அஸ்திவாரப்படுத்தப்பட்டிருக்கிறது.
1: Our life has its foundation built in it.
0: இந்த வார்த்தைகள் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படினு சொன்னா,
1: why these words are important?
0: இந்த வார்த்தைகள் தான் கடைசி நாளில் நம்மை நியாய தீர்ப்பில கொண்டு வந்து நிறுத்த போகிறது என்று வேதம் சொல்லுகிறது.
1: And the Bible says these words are important because they are the ones that going to bring us to judgment in the last day.
0: நம்முடைய வார்த்தைகளுக்காகவே நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம்.
1: We will be judged for our words.
0: நீங்கள் மத்தேயு 12:36 வாசிப்பீர்களானால்,
1: if you read Matthew 12:36,
0: மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார்.
1: Jesus said, I say unto you that every idle word that men shall speak, they shall give account thereof in the day of judgment.
0: நன்றாக கவனிங்க.
1: Listen carefully.
0: எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வார்த்தைகள் ஏன் ரொம்ப முக்கியத்துவமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தைகள் நம்மை யார் என்று வெளிப்படுத்த உயர்த்தி காட்டுகிறதுக்கு இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது.
1: Above all, why this speech or words are important, it's because it can reveal who we are.
0: நம்முடைய சுபாவங்களை வெளியே கொண்டு வருவதற்கு வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமானது.
1: Our speech is very important to bring out our character.
0: நம்மை ஏற்றுக்கொள்வதற்கும் நம்மை நிராகரிப்பதற்கும் இந்த வார்த்தைகள் முக்கியமானது.
1: These words are very important for people to approve us or condemn us.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நாம் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்னு நம்மளை வெளிப்படுத்துறதே என்னன்னு கேட்டீங்கன்னா வார்த்தைகள்
1: தான். And it is our speech or words that reveals whether we are good or bad.
0: ஆகவே தான் நான் எப்பவுமே சொல்லுவேன்.
1: That's why I used to say.
0: தமிழ்ல சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்திலே தெரியும்னு சொல்லுவாங்க.
1: They used to say face is the index of the mind.
0: ஆனால் நம்முடைய இருதயத்தினுடைய நினைவு என்ன என்பது எப்படி வெளிவருதுன்னா வார்த்தையினால வருது.
1: But I tell words are the index of the heart.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஒருவன் எப்படி பேசுகிறானோ அதை வைத்து அவனை கணிக்க முடியும்.
1: So you can easily assume a person based on the speech.
0: அவன் யார், அவனுடைய நம்பிக்கைகள் என்ன, அவனுடைய தரம் என்ன, அவனுடைய குணம் என்ன, எல்லாத்தையுமே அவங்க பேசுறதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்.
1: So you can easily identify from the speech who is he, what is his standard, what is his quality and what is his character.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூன்னு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, நேர்காணல்னு வைக்கிறாங்க பாருங்க. நேர்காணல் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா உட்கார வைத்து அவர் வருகிற மக்களை வந்து என்ன பண்றாங்கன்னா பேச வைக்கிறாங்க, கேள்வி கேட்டு பதில் சொல்ல வைக்கிறாங்க.
1: So even until today we have interviews, what they do in interviews like they just call the people and let them speak.
0: கேள்வி கேட்க அவங்க பதில் சொல்லும் பொழுது இவன் எப்படிப்பட்டவன், இவனுக்கு திறமை இருக்கிறதா, திறன் இருக்கிறதா, இவன் குணம் என்ன, இவனுடைய சுபாவம் என்ன, இவனுடைய ஞானம் என்ன, எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கண்டுபிடிச்சு.
1: So as they let him speak and answer their questions, they begin to estimate his quality, his character and what is his skill and what is his talent.
0: இங்க ஒரு இடத்துல தேர்தல்னு வந்தா கூட ஒரு தலைவனை தெரிந்தெடுக்கிறது எதை வச்சுன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன பேசுறாரோ அதை வச்சு தான் தெரிந்தெடுக்கிறாங்க.
1: Even when there is an election, they will choose a leader based on his speech.
0: நீங்க அமெரிக்கா போன்ற நாடுகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு வரும்போது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறவங்க வந்து ரெண்டு பேரும் ஒரே மேடையில என்ன பண்றாங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தர் விவாதிக்கிறத லைவாக போடுறாங்க டிவியில.
1: So even when in America it is more interesting where because when there is a president election they will just telecast where both the contestants for that post will be standing on the same stage and discuss with each other.
0: அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸ் அத எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா அவங்க வெளிப்படையா காட்டும்போது ஜனங்கள் தீர்மானிக்கிறாங்க எந்த நபர் வந்து நமக்கு நல்ல ஜனாதிபதியாக வருவார் அப்படின்னு தெரிந்தெடுத்து அவங்க ஓட்டு போடுறாங்க.
1: So when these arguments are shown very openly, people will try to understand which president would suit them and they will elect them.
0: நம்ம யார் என்று ஜனங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் வந்து ஒரு கண்ணாடிய போல காமிச்சிருது.
1: Our words of our mouth is like a mirror to reveal who we are.
0: நீங்கள் மத்தேயு 26 அதிகாரத்துக்கு வருவீர்களானா,
1: if you come to Matthew 26,
0: அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து நீங்க வாசிக்கும் போது அவன் இயேசுவை மூன்று தரம் மறுதலித்ததாக அந்த பகுதியில் நீங்க வாசிக்கலாம்.
1: Here in the scripture portion you can read about apostle Peter who denied Jesus 3 times.
0: அதிலே மூன்றாவது முறை இயேசு என் மறுதலித்த காரியம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது.
1: But the incident where he actually denied Jesus the third time was more interesting.
0: நீங்கள் 73 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
1: if it was 73,
0: மத்தேயு 26:73,
1: Matthew 26:73,
0: சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்திலே வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னார்.
1: And a little later those who stood by came up and said to Peter, surely you also are one of them for your speech betrays you.
0: உன் பேச்ச கேட்டாலே தெரியுதுப்பா நீ வந்து இயேசுவோட தான் இருந்திருக்கிற.
1: When we hear your speech and accent we can identify that you were with Jesus.
0: நீ இயேசுவில இயேசுவோட கூட சுற்றித் திரிந்த ஒருவன் என்பது உன் பேச்சல நான் கண்டுபிடிச்சிட்டோம்.
1: Your speech very well reveals that you were also with Jesus.
0: இயேசுவோட தான் இல்ல அப்படி இவன் வந்து தன்னை மறைப்பதற்காக அவன் என்ன பண்றானா, 74 வசனம் அடுத்த வசனமே நீங்க வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி அந்த சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினான் அப்படின்னு
1: போட்டிருக்கு. So in order to conceal his identity that he was not with Jesus, he began to curse and swear in verse 74. He says, I don't know that man.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: பேச்சு வந்து ஒரு மனுஷன் யாரோட இருக்கிறான் அவனுடைய சுற்று வட்டாரம் என்ன, அவனுடைய உறவுகள் என்ன, எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது.
1: The Bible says the speech of a person easily reveals who a person is, what is his acquaintance, what is his background and surrounding.
0: அப்போஸ்தலர் 4:13 வாசிப்பீர்களானா?
1: If you read Acts 4:13.
0: தமிழ்ல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு.
1: It's very beautiful in Tamil.
0: பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள்.
1: Now when they saw the boldness of Peter and John and perceived that they were uneducated and untrained men, they marveled and they realized that they had been with Jesus.
0: ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
1: It's really surprising.
0: அவங்க பேச ஆரம்பிச்சவனே அவங்க கண்டுபிடிச்சாங்களாம்.
1: So when they began to speak, they identified it.
0: என்ன தெரியுமா?
1: You know what is that?
0: இவங்க வந்து படிக்காதவங்க.
1: They are uneducated.
0: வாழ்க்கையில் பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
1: So words and speech is very important in the life of a believer.
0: நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்ற அடையாளங்களுக்கு ஒரு முக்கியமான அடையாளம் வந்து நாம எப்படி பேசுறோம்ன்றதுல ஒரு பெரிய மாற்றம் இருக்கும்.
1: One of the sign to share that show that we are saved is in our speech.
0: நம்முடைய வாழ்க்கையில உள்ள மறுரூபத்துக்கு ஒரு அடையாளம் வந்து என் பேச்சுல ஒரு பெரிய மறுரூபம் இருக்கு.
1: So the sign for a great transformation in life is a transformation in your speech.
0: நான் பழையபடி நான் பேசுறது இல்ல.
1: I don't speak as I was earlier.
0: பழைய மனுஷனுக்குரிய கிரியைகள்ல ஒன்றாகி என் பேச்சுல ஒரு பெரிய மாற்றத்தை நான் வந்து காண்பிக்கிறேன்.
1: So one of the works of my old man that is a speech I show a great change in that.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இதுல தேவன் நமக்கு ஏன் ஞானத்தை தருகிறார் என்று சொன்னால் இந்த மாறுபாடாக பேசுறாங்க பாருங்க, அந்த மனிதர்ட்டிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு தேவன் ஞானத்தை தர்றாரு.
1: And here the Lord gives us wisdom to protect us from people who speak perverse words.
0: இந்த மாறுபாடான பேச்சு நம்மட இருக்கவும் கூடாது, மாறுபாடான பேசுகிறவர்கள் இடத்திலே நாம் எச்சரிக்கை.
1: And we should not have this kind of perverse words, and we should be very careful with the people who speak perverse words.
0: நீங்கள் நீதிமொழிகள் 10:32 வாசிப்பீர்களானால்,
1: if you read Proverbs 10:32,
0: இந்த மாறுபாடான பேச்சு என்பது தேவனுடைய பிள்ளைக்கு உகந்ததல்ல, அது ஒரு துன்மார்க்கனுக்குரியது என்பதை நீங்க படிக்கலாம்.
1: Here you can read this perverse speech is not acceptable to the righteous, but the mouth of the wicked is perverse.
0: நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளதுன்னு பார்க்கிறோம்.
1: The lips of the righteous know what is acceptable, but the mouth of the wicked what is perverse.
0: அப்போ தேவனோடு இருக்கிறவர்களும் தேவன் அற்றவர்களா இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசத்தை எதுல பாக்குறோம்னா, ஒரு நீதிமானுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் சட்டத்தின்படி ஒழுங்கின்படி ஒழுக்கத்தின்படி இருக்கும், ஆனா தேவனை அறியாத ஏற்றுக்கொள்ளாத ஒரு துன்மார்க்கனுடைய லைஃபினுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அது சட்டத்திற்கு மாறுபட்டதாக அங்கீகரிப்புக்கு மாறுபட்டதாக இருக்கும்.
1: The difference between a person who is saved and not saved could be identified by the way he speak, the way the lips of the righteous speaks which is right, which is acceptable by the law, whereas the mouth of the wicked will speak perverse which is against the law.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நான் சொன்ன உங்களுக்கு மாறுபாடு அப்படிங்கற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா சட்டத்திற்கு ஒழுங்குக்கு மாறுபட்டது, அதான் மாறுபாடு.
1: So I told you what is perversion. Perversion is being contrary to accepted standards or practice.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: இப்போ பிசாசு வந்து பாருங்க, எப்பவுமே வந்து அவனுக்கு வந்து இந்த சிருஷ்டிக்கிற ஒரு தன்மை, சிருஷ்டிக்கிற ஒரு வலிமை அவனுக்கு கொடுக்கப்படல.
1: So when you look at the Satan, it cannot create, the power of creation is not given to it.
0: Given to him. Okay. அப்போ அந்த சிருஷ்டிக்கிற வல்லமை யாருக்கு தான் இருக்குன்னா தேவனுக்கு மட்டும் தான் இருக்கு.
1: So the power of creation belongs only to God.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: ஆகவே இந்த பிசாசானவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டா, அவன் வந்து சிருஷ்டிக்க முடியாததுனால சிருஷ்டிக்கப்பட்டவைகளை திரித்து அவன் வந்து மாற்ற முயற்சி செய்வான்.
1: So therefore this Satan, since he cannot create, he try to pervert what God has created.
0: தேவன் உண்டாக்கின எல்லாவற்றையும் மாறுபாடு உள்ளதா மாற்றக்கு ட்ரை பண்ணுவான்.
1: He will try to pervert things which God has created.
0: மனிதருக்குள்ளே மாறுபட்ட கருத்துக்களை கொண்டு வருவான்.
1: He will bring twisted ideas and notions into men.
0: மாறுபட்ட வழக்கங்களை உள்ள புகுத்துவான்.
1: He will bring perverse lifestyle into men.
0: தேவன் உண்டாக்கினதிலிருந்து திரிக்கிறது அதுதான் அவன் வேலை.
1: So it is his work to pervert things which God has created.
0: நீங்கள் எல்லா பகுதிகளிலேயும் பிசாசானவனுடைய இந்த மாறுபட்ட அந்த பிரிவினைகளை உண்டாக்குகிற வித்தியாசமாக செயல்பட வைக்கிற எண்ணங்கள் அவன்கிட்ட இருந்து வர்றதை நீங்க பார்க்கலாம்.
1: So you can see in any every things of life where you can find this perversion of Satan and twisted ideas that he brings in our life.
0: தேவன் வந்து ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வார்கள்னு போட்டுருக்கு.
1: So it is written that the Lord is spirit and those who worship the Lord and shall worship him in spirit.
0: இத பிசாசு என்ன செய்வான், அப்படி திரிப்பான்.
1: So he will pervert it as such.
0: ஆவியா இருக்கிற தேவன் தான், ஆனா அவருக்கு உருவம் ஒன்னு வெச்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி உருவங்களை ஆராதிக்க சொரூபங்களை ஆராதிக்க அப்படி திரிப்பான்.
1: So he will say the Lord is in spirit but if you have an image for God then that would be more better for you and he will try to pervert it.
0: உறவுகளை பாருங்க, தேவன் உண்டாக்கின உறவுகள்ல ஒரு பரிசுத்தம் நீதி நேர்மை இருக்கும். ஆனா அவன் என்ன செய்வான், அதுல ஒரு திரித்து என்ன பண்ணுவான்னா இப்படி கூட உறவு கொள்ளலாம் அப்படின்னு எல்லாத்தையும் மாறுபட்டதா மாற்றுவான்.
1: And even in relationships there is a rule, there is an integrity, there is a righteous thing that are present but he will pervert saying that you can also have relationship in this way.
0: இன்னைக்கு உலகத்துல கூட இது நீங்க நியூஸ்ல டெய்லி படிக்கலாம்.
1: This you can read in newspapers even today in this world.
0: உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னங்க இவங்க இப்படி நடக்குறாங்க.
1: So it will be really surprising, why they do behave like that.
0: என்னங்க ரொம்ப புதுசா இருக்கு,
1: this is totally strange and different.
0: பாக்குறதே விகாரமா இருக்கு,
1: it is really so disgusting to see.
0: என்ன இவங்க செய்றாங்க அப்படினு யோசிக்க தோணும்.
1: We will thinking what are they doing actually.
0: தேவன் எதெல்லாம் நியாயம் நியதின் வைக்கிறார் அது அப்படியே மாறுபட்ட விதமா அவன் இன்னொரு புது நியதியை காட்டுவான்.
1: So whichever the Lord says it is a rule and law he will show it in a new way and pervert it to that.
0: கர்த்தர் புசிக்காதன்னு சொன்னா அவன் புசியின்வான்.
1: If God says do not eat it he will ask you to
0: புசி என்ன புசிக்காதன்னு சொல்வான்.
1: If God says eat he will ask not to eat.
0: எதையெல்லாம் தேவன் உருவாக்குறாரோ அது அத்தனை என்ன பண்ணுவானா மாடிஃபை பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணுவான். அதான் வந்து பெர்வர்ஷன் சொல்றது.
1: So whatever God creates he will try to modify it and that is called perversion.
0: அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது இந்த மாறுபட்ட பேச்சு உள்ளவர்கள் யாரா இருப்பாங்கனா கடைசி காலங்களில் இன்னும் சொல்ல போனா பவுல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பிறகு அவனை பின்பற்றி வருகிற ஊழியர்கள்ட்ட இந்த மாறுபட்ட பேச்சு இருக்கும் அவர் அடையாளம் காட்டுறாரு.
1: So even when you read about it, Apostle Paul he says after he departs from this world he can find this perversion among the servants and disciples of God.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அப்போஸ்தலர் நடபடிகள் 20 அதிகாரம் 29-30 பாருங்க.
1: Acts chapter 20 verses 29 and 30.
0: அவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும்.
1: For I know this that after my departure savage wolves will come in among you.
0: உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன்.
1: Also from among yourselves men will rise up speaking perverse things to draw away the disciples after themselves.
0: ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இது.
1: This we have to notice very well.
0: எதற்காக சுவிசேஷம், எதற்காக பிரசங்கம் போதிக்கப்படுகிறது?
1: Why is gospel and doctrine being preached to us?
0: ஜனங்களை கர்த்தரண்டை இழுத்து கொள்வதற்கு.
1: To draw people to God.
0: ஆனா ஒரு கூட்டம் எழும்புவாங்களாம் சுவிசேஷகர்கள் சொல்லி.
1: But one group will rise up saying evangelists.
0: பவுல் சொல்வார், நான் போன பின்பு கொடிதான ஓநாய்களை போன்றவங்க வருவாங்க.
1: So he Paul says when after my departure savage wolves will come in.
0: அவங்க வந்து ஜனங்களை கர்த்தரண்டை இழுக்க மாட்டாங்க, ஜனங்களை வந்து தங்க பக்கம் இழுப்பாங்க.
1: They will not draw people towards God but they will draw people towards them.
0: அதற்கு அவங்க பயன்படுத்துறது என்னன்னு கேட்டிங்கனா மாறுபாடானவைகளை பேசுவாங்க அல்லது போதிப்பாங்க.
1: And for that purpose they will use speaking perverse things and preach perverse things.
0: அதாவது என்ன அவர் சொல்றாருன்னா நான் என்ன பேசணுமோ அதற்கு மாறுபட்டவைகளை அவங்க வந்து பேசுவாங்க.
1: So what he says is whatever I spoke to you they will speak things that are contrary to what I spoke.
0: அதான் பவுல் சொன்னாரு, நான் உங்களுக்கு அறிவித்த சுவிசேஷத்தை தவிர வேறு ஒரு சுவிசேஷத்தை தேவ தூதனே வந்து சொன்னாலும் ஏன் நானே வந்து சொன்னா கூட ஏற்றுக்கொள்ளாதீங்கன்னு
1: சொன்னார். That's why Paul says if there is any gospel that is being preached even by the angel other than the gospel which I preach do not accept it.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில வந்து மாறுபட்ட பேச்சு இருக்கவே கூடாது.
1: So this perverted speech should not be found in the life of a man.
0: நம்ம வாழ்க்கையில தேவனுடைய சத்தியத்தை எப்பொழுதும் பேசுறவங்களா இருக்கணும்.
1: We should be people who always speak the truth of God.
0: நம்ம உண்மையில நிலைத்திருக்கணும்.
1: We should stand firm in the truth.
0: உண்மை மாறான காரியங்கள் சத்தியத்திற்கு மாறான காரியங்கள் நம்ம நேர்மைக்கு மாறான காரியங்களை நம்ம பேசுற பழக்கம் நமக்கு இருக்கவே கூடாது.
1: We should not have the habit of speaking against truth or things are doing against honesty.
0: ஆகவே தான் நீதிமொழிகள் 8:8 நீங்கள் வாசிக்கும் போது,
1: If you read Proverbs 8:8,
0: என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை என்று சொல்கிறார்.
1: All the words of my mouth are with righteousness, nothing crooked or perverse is in them.
0: ஒன்று கூட நான் புரட்டி பேசுறதே கிடையாது.
1: I don't perverse even a single thing.
0: நான் மாறுபட்டு பேசுறது கிடையாது.
1: I don't perverse even small things.
0: நான் சின்னதோ பெரியதோ எல்லாவற்றிலும் நேர்மையாக நான் பேசுறேன்.
1: No matter whether it is small or big, I will be very honest in everything.
0: அதே நீதிமொழிகள் 8:13 வாசிக்கும் போது,
1: If you come to Proverbs 8:13,
0: தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம்.
1: The fear of the Lord is to hate evil.
0: பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் அப்படினு சொல்வாரு.
1: He says pride and arrogance and the evil way and the perverse mouth I hate.
0: எனக்கு அது பிடிக்காது.
1: I don't like it.
0: இப்படி மாறுபட்ட பேச்செல்லாம் எனக்கு பிடிக்காது.
1: I don't like this perverse speech.
0: இந்த புரட்டி பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது.
1: I don't like this perversion.
0: அந்த வழிகளில நான் நடக்கிறது இல்லைன்னு சொன்னாரு.
1: And he says I don't walk in that way.
0: இல்லாதது இருக்குதுன்னு சொல்றது, இருக்குறது இல்லாதுன்னு சொல்றது.
1: So saying things which are not existing as existing and the things which are existing as not existence.
0: உண்மை பொய்யின் சொல்றது பொய்ய உண்மைன்றது.
1: And saying truth as lie and lie as truth.
0: இந்த பேச்சு எனக்கு இல்ல, நான் அதை வெறுக்கிறேன்னு
1: சொல்றேன். He says I don't have this speech and I hate it.
0: நீங்கள் இன்னும் நீதிமொழிகள் 19:1 வருவீர்களானா,
1: If you come to Proverbs 19:1,
0: அவர் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப வலிமையான வார்த்தை. அவர் சொல்றாரு, மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமமாய் நடக்கிற தரித்திரனே வாசின்னு சொல்றாரு.
1: And here he says better is a poor who walks in his integrity than one who is perverse in his lips and is a fool.
0: மாறுபாடான உதடுள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமமாய் நடக்கிற தரித்திரனா இருந்தா கூட பரவாயில்லை, அவனை நான் ஏற்றுக்கொள்றேன்.
1: It is better to be a poor who walk in his integrity than one who is perverse in his lips and is a fool.
0: ரொம்ப ஆழமான வார்த்தைகள் அது.
1: It is very deep a word.
0: அதாவது நம்ம ஐஸ்வரியத்தை தேடுறத பார்க்கிலும் நேர்மையை தேடுறது நல்லது.
1: So it is always better for us to seek honesty rather than seeking riches.
0: மாறுபாடுள்ள வார்த்தைகள் ஒரு நீதிமான் பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது.
1: A perverse speech should not be present in the life of a righteous or a man of God.
0: அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் நன்மையை கொண்டு வராது.
1: That will never fetch good to our life.
0: பாருங்க, இந்த மாறுபாடான வார்த்தைகளை ஏன் வந்து ஞானம் வந்து தடுக்குது, ஏன் ஞானம் அதுல இருந்து காப்பாற்றுறதுக்கு தீவு இருக்கிறது என்று சொன்னா, இந்த மாறுபாடு உள்ள வார்த்தைகளால் நன்மை அல்ல தீமையை தான் ஒருவன் வந்து அறுக்கிறான்.
1: So the reason why this wisdom stops or obstructs or protects us from this perverse speech is because a person only reap evil not a good from this.
0: அநேகர் மாறுபாடான காரியங்களை தெரிந்து கொள்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாறுபாடுகளால நான் வந்து கொஞ்சம் நன்மையை பெற்றுவேன், எனக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கும் நிறைய பேர் நினைக்கிறாங்க.
1: So many people choose this perverse speech just because that they will get some kind of a profit or gain out of it.
0: நேர்மையான வார்த்தைகளை பேசினா ஆபத்து வந்துரும், பிரச்சனை வந்துரும் நிறைய பேர் நினைக்கிறாங்க.
1: Many people will think if I speak honestly I will be encountered by any problem.
0: ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் மாறுபாடானவைகளை பேசும்போது நடக்கிற விளைவு, வருகிற விளைவுல முதலாவது விளைவு என்னன்னா, அது நமக்கு தீமையை அறுவடையாய் தரும்.
1: But the first consequences this perverse speech brings is it begets evil.
0: மூன்று சொல்றேன். அதுல முதலாவது காரியம் வந்து இந்த மாறுபாடான பேச்சு ஏன் இருக்க கூடாதுன்னா, அது நமக்கு தீமையை விளைவிக்கும்.
1: So I will tell you three things and first one is a perverse tongue begets evil.
0: 17 அதிகாரம் நீதிமொழிகள் 20 வசனம் பாருங்க.
1: Proverbs 17:20.
0: நீதிமொழிகள் 17:20.
1: Proverbs 17:20.
0: மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான்.
1: He who has a deceitful heart finds no good and he who has a perverse tongue falls into evil.
0: புரட்டு நாவுள்ளவன் தீமையில விழுவான்.
1: And you as a perverse tongue falls into evil.
0: ஆனா இந்த வார்த்தையை புரட்டுறவங்க என்ன நினைச்சிட்டு புரட்டுறாங்கன்னு சொன்னா, இப்படி புரட்டு கிரட்டி பேசினா நமக்கு என்ன கிடைக்கும், கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும், லாபம் கிடைக்கும் நினைக்கிறாங்க.
1: But people who perverse and speak they think that we will get some gain or a profit when we perverse it.
0: அதனால அவங்க வாழ்க்கையில உண்மையை வந்து பேசுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க.
1: Therefore they hesitate to speak truth in their life.
0: உண்மையை பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க.
1: They are scared to speak truth.
0: ஏதோ ஒரு ஆபத்துல சிக்கிற போறோம்னு நினைப்பாங்க.
1: They will think that they will be entangled in a problem.
0: ஆனா பைபிள் சொல்லுது.
1: But the Bible says
0: என்றைக்கு ஒரு மனுஷன் வார்த்தையில புரட்டி புரட்டி பேசுறானோ அன்னைக்கு தான் அவனுக்கு தீமையை வந்து அவன் வாழ்க்கையில ஆதாயமா வச்சுக்கிட்டே இருக்கான். சேர்த்துக்கிட்டே இருக்கான் தீமையை.
1: So as a person keeps on speaking perverse, he will be gathering all the evil in his life.
0: நீங்கள் வேதத்துல வாசிப்பீர்களான எங்கெங்கெல்லாம் ஜனங்க தங்க வார்த்தையில வந்து புரட்டி புரட்டி பேசுனாங்களோ அவங்க நன்மையை அனுபவிக்கவே இல்ல.
1: So even in the Bible, wherever people had a perverse speech, they never got any good in their life.
0: ஆரம்பத்திலே நீங்க பார்க்கலாம் ஏதேன் தோட்டத்திலேயே.
1: Right from the beginning, even the Garden of Eden.
0: ஆண்டவர் வந்து கேக்குற நேரடியான கேள்விக்கு பதில் வந்து நேரடியா வரல.
1: God, when he asked a direct question, the answer was not direct.
0: நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை நீ புசித்தாயா?
1: The Lord asked, did you eat that forbidden fruit which I forbid not to eat?
0: ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன வந்தது?
1: What was the reply for that question?
0: நான் இல்ல, நீர் கொடுத்த ஸ்திரீ எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன்.
1: It is not I but the woman whom you gave, she gave me and I ate it.
0: இதுல என்ன புரட்டுன்னு கேட்டா நீ சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன்னு சொல்லணும். அதுக்கு பதிலா நீர் கொடுத்த மனைவியினால தான் சாப்பிட்டேன் அவர் அர்த்தம் பண்ணி பேசுறார்.
1: So here what is the perversion is, if he ask did you eat, he should say yes I have eaten, but he meant saying that the wife which you gave, she made me to eat.
0: பழி அந்த அம்மா மேல போட்டான்.
1: He tried to put blame on her.
0: அந்த அம்மாட்ட போய் கேளுங்க, ஏவாள்ட்ட, ஏமா நீ சாப்பிட்டியா?
1: So you ask her, Eve, did you eat?
0: நான் இல்லங்க, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் சாப்பிட்டேன்.
1: It is not I but the serpent deceived me.
0: அப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நான் சாப்பிட்டது வந்து என் தப்பு கிடையாது, நான் சாப்பிட்டதுக்கு மற்றவங்க தான் குற்றவாளி.
1: So it means that they want to say that it is not our mistake that we ate but other people are responsible for that.
0: அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தினா தோட்டத்துல ஆண்டு இருக்கப்படல வெளிய அனுப்பிட்டார்.
1: And as a result the Lord did not let them in the garden, he chased them away.
0: அந்த நேரத்துல ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்துச்சு, அந்த ஆன்சர் சொல்றது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்துச்சு, ஆனா அதோட வாழ்க்கை ஆசீர்வாதத்தை கொண்டு வரல.
1: That answer was very convenient to answer at that time but it did not fetch any blessing to them.
0: கேயாசிட்ட தேவ மனுஷன் கேக்குறாரு, எங்கப்பா நீ போயிட்டு வந்தன்னு கேட்டா, உம்முடைய அடியேன் எங்கும் போல இங்கே தான் இருக்கிறேன்னு
1: சொன்னான். When the man of God asked Gehazi, where did you go? He said, your servant did not go anywhere, I was here.
0: அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? எதுக்கு சும்மா தேவையில்லாத பிரச்சனை கலப்புவானே, அப்படியே ஏதாவது நழுவி போற மாதிரி சிம்பிளா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஓடிரலாம் நினைச்சான்.
1: So he thought, why to invite unnecessary problem, let us give some excuse and just escape from this.
0: ஆனா இந்த மாறுபாடான பேச்சு வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரல, நாகமானை பிடித்திருந்த குஷ்டரோகம் அவனை பிடிச்சிருச்சு.
1: But this perverse speech did not bring any good to him. The leprosy of Naaman came upon him.
0: அதனால தான் இயேசு சொன்னார், அதனால தான் வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்.
1: That's why the Bible says, he who conceals his sin shall not live but he who confess and leave them shall receive mercy.
0: நிறைய பேர் நினைக்கிறாங்க, இந்த மாறுபாடா பேசுறான் விடுதலை கிடைச்சிரும், அது ஒரு சுதந்திரத்தை கொண்டு வரும் நினைக்கிறாங்க.
1: Many people will think this perversion will bring us a freedom and liberty.
0: சில நினைக்கிறாங்க, அப்பா நம்ம நேர்மையா பேசினா நிறைய பிரச்சனைல மாட்டிக்கிடுவோம் பா சார், நம்ம கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பரட்டி கிரட்டி பேசினாதான் நமக்கு விடுதலை கிடைக்கும், சுதந்திரம் கிடைக்கும்.
1: And many people will say, pastor, if we speak very honestly and with integrity we will be caught in a problem, only if we perverse and speak we will have the freedom.
0: ஆனால் அப்படி அல்ல.
1: But that is not so.
0: மாறுபாடான பேச்சு ஒவ்வொரு மனுஷனோட லைஃப்லயும் தீமைக்கு மேல தீமையை கொண்டு வந்து கொண்டே இருக்கும்.
1: But this perversion will bring evil upon evil in the life of people.
0: நீதிமொழிகள் 10:31 சொல்கிறது.
1: Proverbs 10:31 says,
0: நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடு உள்ள நாவோ அறுப்புண்டு போகும்னு போட்டுருக்கு.
1: The mouth of the righteous bring forth wisdom but the perverse tongue will be cut out.
0: இந்த மாறுபாடு உள்ள நாவு ரொம்ப நாள் நீடிக்காது.
1: This perverse tongue will not remain forever.
0: வார்த்தைகளை வைத்து ரொம்ப நாள் அவன் உயிர் வாழ முடியாது.
1: He cannot live or survive with his words for a long time.
0: ரொம்ப நாள் பிழைக்க முடியாது.
1: He cannot survive for a longer time.
0: ரொம்ப நாள் நன்மையை வாங்கிர முடியாது.
1: He cannot receive good for a longer time.
0: அவனுடைய நன்மை, அவனுடைய வாழ்நாள், அவனுடைய ஸ்திரத்தன்மை ரொம்ப குறைந்த நாட்களுக்கு மட்டும் தான் இருக்கும்.
1: So that lifetime or that firmity will be long only for a short time.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name.
0: மாறுபாடு உள்ள நாவு அறுப்புண்டு போகும்.
1: Perverse tongue will be cut out.
0: முதலாவது சொன்னேன், இந்த மாறுபாடு உள்ள நாவு ஏன் நமக்கு இருக்க கூடாதுன்னா, அது நமக்கு நன்மை அல்ல தீமையே தான் கொண்டு வருது.
1: First I told you a perverse tongue begets evil not good to us.
0: இரண்டாவது, ஏன் நமக்கு மாறுபாடு உள்ள நாவு இருக்க கூடாது என்று சொன்னால்,
1: Second, why should we should not have a perverse tongue?
0: நீதிமொழிகள் 15:4 வாசித்து பாருங்கள்.
1: If you read Proverbs 15:4.
0: நீதிமொழிகள் 15:4.
1: Proverbs 15:4.
0: ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும்னு போட்டிருக்கு.
1: A wholesome tongue is a tree of life but perverseness in it breaks the spirit.
0: அப்போ ஒரு மனுஷனுடைய ஆவி, ஒரு மனுஷனுடைய மனநிலையை வந்து நொறுக்கக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்குன்னு கேட்டா, இந்த மாறுபாடு உள்ள நாவுக்கு இருக்கு.
1: So a perverse tongue has the ability to break the spirit or the inner state of mind of a man.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: எப்பவுமே நீ சத்தியத்தை பேசும்போது பாருங்க, அது நம்முடைய இருதயங்களை கழுவி பண்ணும்.
1: So whenever you speak truth, it will bring a joy in your heart.
0: அது உறவுகளை வந்து என்ன செய்யும்? கட்டி எழுப்பும்.
1: It will build your relationships.
0: அது நம்ம மற்றவர்களோடு நெருங்க பண்ணும்.
1: It will help us to draw near to other people.
0: சில வேளையில வந்து உண்மையை பேசும்போது ஆரம்பத்துல வந்து அது கொஞ்சம் கடுமையாகவோ அது கொஞ்சம் காயப்படுத்துறதாகவோ வேதனை உள்ளதாகவோ ஆரம்பத்துல தெரிந்தாலும் அது நல்ல உறவுகளை ஆழமாய் கட்டி எழுப்பும்.
1: Though initially speaking truth may seem to be harming and hurting other people, but in days as days goes by, it will build up relationships.
0: பாருங்க, சில வேளை ஒரு கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் ஒருவரோடு பேசுற வார்த்தைகள்ல வந்து நேர்மையா உண்மையை பேசிட்டாங்கன்னா சில வேளை சில உண்மைகள் கசப்பா இருக்கும்.
1: So sometimes the relationship, the speech that the parents and children have, when they speak those things, initially it might be bitter when they speak.
0: ஒரு கணவன் தன் மனைவிட்ட சொல்ற வார்த்தைகள், மனைவி தன்னோட கணவன்ட்ட சொல்ற வார்த்தைகள் நேர்மையா இருக்கும்போது கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
1: When the words of a husband or wife, when they are true, it might be really difficult to hear it.
0: ஆனால் அது அந்த நேர்மையான பேச்சுல ஒருத்தங்க பழகிட்டாங்கன்னா அவங்க உறவுகள் வந்து ரொம்ப ஆழமாக வேர் கொண்டு இருக்கும்.
1: But when people get used to that honesty, that roots will be very deeper.
0: ஆரம்பம் கஷ்டமா இருந்தாலும் முடிவு மகிமையா இருக்கும்.
1: Though initially it is very hard, but the end it will be glorious.
0: ஆனா தற்காலிகமான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக உண்மையை தவிர்த்து பொய்ய பேசி பேசி பேசி பழகிட்டாங்க அப்படின்னா அது அவர்களுடைய ஆவியை அல்லது அவர்களுக்கு இருக்கிற நல்ல சந்தோஷத்தை என்ன பண்ணுனா முறிச்சு போடுறோம்.
1: But if they have the habit of speaking lies to, just to avoid temporal problems, then that will really break their spirit or endanger their spirit.
0: அந்த நேரத்துக்கு ஏதோ குணம் கொடுக்கிறது போல இருக்கும். ஆனா ஒரு நாள் நிச்சயமா உண்மை வெளியே வரும்போது இது மாறுபட்ட வார்த்தைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது அவருடைய உள்ளத்தில் உள்ள மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அன்பையும் முறிச்சு போடுறோம்.
1: But that may give a temporary joy at that moment, but when they come to identify that it is a wrong or it is a false or it is a lie, then that will totally break down their joy in their life.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நீங்க ஒருவருடைய ஆவியை கழிகூற பண்ணணும்னு நினைக்கிறீங்களா?
1: If you think that you want to bring a joy to the spirit of a person.
0: நீங்கள் ஒருவருக்கு வந்து நீங்க மகிழ்ச்சியையும் ஒருவருக்கு சந்தோஷத்தையும் நன்மையும் கொடுக்கணும்னு நீங்க விரும்பிட்டீங்களா?
1: If you desire to give good or bring a great joy to life in the life of some person,
0: naan solluven neenga vandu maarubadana vaarthaigala mattum bayanpaduthadinga adu kadinamaga irundhalum neenga vandu nermayanadhe pesirunga.
1: Actually don't use perverse speech, though they are very hard to accept, but speak the truth alone.
0: Yen namakku maarubadana pech irukka koodadhu endru solluvingalana rendavathu kaaranam adu nammude aaviyai alladhu mattavargalude aaviyai kuda adu murichu potrum.
1: The reason why we should not have a perverse tongue is because it endangers the spirit of others as well.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: கடைசியாக ஏன் நம்ம வாழ்க்கையில இந்த வாயில வந்து மாறுபாடான பேச்சு இருக்க கூடாது என்று நீங்க கேட்பீர்களானா?
1: And the third and the last reason why you say we should not have a perverse speech.
0: ஏசாயா 59 அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களை பாருங்க.
1: Isaiah 59 verses 2 and 3.
0: ஏசாயா 59 2 முதல் 3.
1: Isaiah 59 2 and 3.
0: உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தினாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தினாலும் உங்கள் உதடுகள் பொய் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய் பேசி உங்கள் நாவு நியாய கேட்டை வசனிக்கிறது.
1: But your iniquities have separated you from your God, and your sins have hidden his face from you, so that he will not hear. For your hands are defiled with blood, and your fingers with iniquity. Your lips have spoken lies, your tongue has muttered perversity.
0: அந்த கடைசி வார்த்தையை கவனிச்சீங்கன்னா உங்கள் நாவு நியாய கேட்டை வசனிக்கிறதுன்னு போட்டிருக்கு.
1: And the last words is your tongue has muttered perversity.
0: நியாய கேடு அப்படினா அர்த்தம் என்னன்னா மாறுபாடுன்னு அர்த்தம்.
1: So it is perversity.
0: நியாயமாக பேசுறத விட்டுட்டு அநியாயமா பேசுறத மாறுபாடு.
1: So not speaking the just, but speaking unjust is perversity.
0: உண்மைக்கும் நியாயத்திற்கும் மாறுபட்டு பேசுறத மாறுபாடு.
1: So speaking contrary to just is perversity.
0: அப்போ இந்த மாறுபாட பேசும்போது நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏசாயா சொல்றாரு உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக இந்த வார்த்தைகள் என்ன செய்யுதுனா பிரிவினையை உண்டாக்குது.
1: So here Isaiah says it brings a separation from God.
0: கர்த்தர் வந்து உங்க ஜெபத்தை கேட்க முடியாதபடி உங்கள் சத்தத்திற்கு செவி கொடுக்க முடியாதபடி அவருடைய முகத்தை வந்து இவைகள் மறைக்கிறது.
1: And your sins or your perversity has hidden his face from you that he may not hear your prayer.
0: நான் சொல்லுவேன் நம்முடைய அயலாரோடு நம்ம பேசுகிற மாறுபட்ட வார்த்தைகள் மாத்திரம் இல்லை, தேவனோடு கூட நம்ம மாறுபட்ட வார்த்தைகளை தவிர்ப்பது தேவனோடு உள்ள நல்லுறவை கட்டுவதற்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்.
1: I tell you, avoiding perverse speech not only with the people around us but also with the Lord will help us to build relationship with the Lord.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: மாறுபாடுள்ள வார்த்தைகளை ஒரு மனுஷன் அதிகமாய் பயன்படுத்த அவன் தேவனை விட்டு தூரம் போகிறான் என்பதை மறந்து போகக்கூடாது.
1: And don't ever forget, as a person keep on using this perverse speech, he will estrange from God.
0: நாம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லி நாம் நேர்மறையான வார்த்தைகளை பேசும்போது நாம் ஒன்று கர்த்தரண்டை நம்ம நெருங்குகிறோமே தவிர நம்ம தூரமாக போகிறதே கிடையாது.
1: When you speak yes as yes and no as no, we will always be drawing near to God and we will not be going away from the Lord.
0: கர்த்தர் வந்து இந்த மாறுபாடான உதடுகளை அவர் வெறுக்கிறார்.
1: The Lord hates perverse lips.
0: அவர் எப்பொழுதுமே சத்தியத்தில் விருப்பமுள்ளவராக இருக்கிறார்.
1: And he will always delight in truth.
0: நாம் வாழ்க்கையில் தேவனையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் பிரசன்னத்தை விட்டு நம்மை விலக்குகிற இந்த மாறுபாடான பேச்சு நம்ம லைஃப்பில் இருக்கவே கூடாது.
1: And we should not have this perverse speech in our life which will estrange us from God.
0: சவுலுடைய வாழ்க்கையை பாத்தீங்கனா அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல் முதல் ராஜாவாக கர்த்தரே அவனை நியமித்தார்.
1: And when you look at the life of Saul, he was a person who was chosen by the Lord, he was anointed by the Lord and he was set as the first king upon the people of Israel.
0: ஆனா அவனுடைய வாய் வந்து அவனுடைய நாவு வந்து அவன் நாவு வந்து நேர்மையா இல்ல.
1: But his tongue was not honest.
0: அவன் சொன்னது ஒன்னு, அவன் செய்தது வேற.
1: And whatever he said but he did always contrary to what he said.
0: அவனுடைய இதயத்தில் உள்ள பிரச்சனைகளை அவன் தீர்க்காம அவன் பேசியே ஆண்டவரை என்ன பண்ணிரலாம், ஏமாத்திரலாம் நினைத்தான்.
1: So he never tried to solve the problem of his heart but he thought he can easily solve it by deceive God by speaking.
0: அதாவது தன்னுடைய உண்மையான இதயத்தில் அவன் சோரம் போயிட்டான். கர்த்தருக்கு கீழ்ப்படியாததை அதற்கு ஒரு காரணம் காட்டி ஜனங்களை விட்டு விலகி போறாங்க, நான் வந்து இந்த ஆடு மாடுகளை வந்து கர்த்தருக்காக தான் சேர்த்து வச்சிருக்கேன், இவனுடைய தனிப்பட்ட ஆசை இச்சைகளை வெளிப்படுத்தாம ஆண்டவரே நான் மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல இருக்கேன்னு சொல்லாம இதற்காக செய்தேன் அதற்காக செய்தேன் அப்படி செய்தேன் புரட்டின முடிவனன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆவியானவர் அவனுக்கு விலகி போனார்னு பார்க்கிறோம்.
1: And again in his life you can see that he disobeyed the Lord and he also gathered many oxen and sheep everything for himself according to his lust but when the Lord asked he never said that it is for his lust but he tried to deceive the Lord by using perversity and therefore at the last the Lord the spirit departed from his life.
0: ரொம்ப வேதனையான காரியம் என்னன்னா
1: the most grieving is
0: எந்த தேவன் அவனை தம்முடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணினாரோ
1: the Lord who anointed him with the spirit
0: vedam solugiradhu adhe devan vandu avanai alakkalikkumbadi or asuthavi anuppinar nu potrukku
1: and we read the same Lord sent an evil spirit to trouble him
0: devanukku avanukku or periya or uravila or murivu yerpattadhu
1: so there was a great break in the relationship between him and the Lord
0: or kaalam vandu saul vandu aavil nirendu அவன் வந்து மற்ற தீர்க்கதரிசிகளோடு அவன் தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு அனுபவம் லைஃப்ல இருந்தது.
1: So earlier this Saul had an experience of being filled with the spirit of the Lord and he prophesied along with other prophets.
0: ஆனால் அவனோட வாழ்க்கையின் முடிவில் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் சொன்னவன் அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீட்டை போயிட்டு எனக்கு மறித்து போன சாமுவேலை உயிரோடு எழுப்பி கொண்டு வான்னு கேட்குறான்.
1: But this man in the later stages, a person who prophesied began to go in seek of a woman with familiar spirits and asked her to bring a Samuel again.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாறுபாடான பேச்சு வேண்டாம்.
1: We don't need this perverse speech in our life.
0: முதலாவது சொன்னேன் அது நமக்கு நன்மை அல்ல தீமையே கொண்டு வரும்.
1: First I told you a perverse tongue begets evil and not good.
0: இரண்டாவது அது அநேகருடைய ஆவியை முறிய பண்ணும்.
1: And second I told a perverse tongue endangers the spirit.
0: மூன்றாவது ஒரு மாறுபாடு உள்ள நாவு தேவனை விட்டு நம்மை தூர விலக்கி விடும்.
1: And third a perverse tongue estranges us from God.
0: அதனால தான் 141 சங்கீதம் 3 வசனத்துல சங்கீதக்காரன் சொன்னாரு.
1: That's why the psalmist said in Psalm 141:3
0: கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும்.
1: Set a guard, O Lord, over my mouth. Keep watch over the door of my lips.
0: ஆண்டவரே, என் நாவின் வாய் வார்த்தைகள் உமக்கு பிரியமா இருக்கணும்.
1: Lord, let the words of my mouth be pleasing to you, Lord.
0: உம்முடைய நியாயத்தின்படி இருக்கணும்.
1: Let it be according to your righteousness.
0: உம்முடைய அங்கீகரிப்புக்கு ஏற்ற விதமா இருக்கணும்.
1: Lord, let it be approved by you, Lord.
0: ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், நீர் அங்கீகரிக்காத வார்த்தைகள் என் வாழ்க்கையில வேண்டாம்.
1: Lord, I don't want words which are not accepted by you, which are not pleasing to you, Lord.
0: காலைல கர்த்தர் நம்மோடு பேசுவாராக.
1: May the Lord speak with us today.
0: நாம் எந்த இடத்துல இருந்தாலும்,
1: no matter wherever you are,
0: யாராக நாம் இருந்தாலும்,
1: no matter who you are,
0: மாறுபாடான பேச்சு எனக்கு வேண்டாம்.
1: But Lord, I don't want this perverse speech.
0: என் வாய் சத்தியத்தை மாத்திரம் பேசும்.
1: Let my mouth speak truth alone.
0: நான் எதை நேசிக்கிறதை பார்க்கலாம், நேர்மையான வார்த்தைகளை நேசித்து உண்மையை வசனிக்கிற வாயா என் வாய் இருக்க ஆண்டவரே என்னை வழி நடத்தும் நம்ம கேட்போம்.
1: Let us ask Lord, lead me that I may Lord love this Lord truth alone and let me be away from this perversity.
0: உண்மையான ஞானம் உள்ளவன் தன்னுடைய உதடுகளை மாறுபாடான பேச்சுக்கு விலக்கி தப்புவித்துக் கொள்ளுவான்.
1: A true wise man will deliver his life or way from the perverse things.
0: நீதிமொழிகள் 2:12.
1: Proverbs 2:12.
0: அதினால் நீ துன்மார்க்கருடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய்.
1: To deliver you from the way of evil, from the man who speaks perverse things.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இந்த மாறுபாடான பேச்சுக்களிலிருந்து நம்மை தப்புவிக்கிற தேவ ஞானம் நம்ம மேல இறங்கணும். நம்ம ஜெபிப்போம்.
1: Let us pray that the wisdom of the Lord may descend upon us, which will help us to deliver us from perverse things.
0: கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: Let us close our eyes and pray unto the Lord.
0: Hallelujah. ஆண்டவரே,
1: லார்ட்,
0: என்னுடைய வாயின் வார்த்தைகள் எனக்கே தீங்கை கொண்டு வருகிற வார்த்தைகளாக, மாறுபாடு உள்ள வார்த்தைகளாக இராமல் என்னை பாதுகாத்துக்கொள்.
1: லார்ட், ப்ரொடெக்ட் மீ தட் தி வேர்ட்ஸ் ஆஃப் மை மவுத் லெட் இட் நாட் பீ பர்வேஸ் தட் பிரிங் ஈவில் டு மை லைஃப். லார்ட்,
0: ஆண்டவரே,
1: லார்ட்,
0: என்னுடைய மாறுபாடான வார்த்தைகளாலே அநேகருடைய ஆவியை முறிக்க பண்ணுகிற, அநேகரை துக்கத்திற்குள் ஆற்றுகிற வார்த்தைகளால் என் வாய் நிரம்பாதபடி என்னை பாதுகாத்துக்கொள்.
1: Lord, protect me that I may not have a perverse tongue that may endanger the spirit of others, that may bring great sorrow to other people, Lord.
0: ஆண்டவரே, இந்த மாறுபாடுள்ள வார்த்தைகளால் தேவனோடு இருக்கிற நல்ல உறவுகளை ஆண்டவரே நான் இழந்து போகாதபடி என்னுடைய வாயை சுத்திகரியும்.
1: Lord, cleanse my mouth that may not have this perverse tongue that will not separate me from you, Lord.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: பகல் நேரத்தில் மீன்பிடிக்கச் செல்லும் சிலர் ஒரு மாலை நேரத்தில் ஒரு விடுதியில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவர் அன்று தான் மீன்பிடித்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக தன்னுடைய கைகளை அசைத்து தன்னுடைய நண்பர்களுக்கு விளக்கிக் கொண்டிருந்த பொழுது மேஜையில் இருந்த கண்ணாடி டம்ளர் பக்கத்தில் இருந்த சுவரில் மோதி உடைந்து நொறுங்கிவிட்டது. மேலும் அந்த டம்ளரில் இருந்த காஃபி சுவற்றிலே தெரித்து வெள்ளை சுவர் கரைப்பட்டுவிட்டது. உடனே கடை உரிமையாளரிடத்தில் அவர் மிகவும் மனம் விருந்தி தான் அதற்கான நஷ்டஈட்டை கொடுத்து விடுவேன் என்று மன்னிப்பு கேட்டார். சுவரில் உண்டான கரையே அங்கு இருந்த இங்கிலாந்து நாட்டின் ஓவியரான சர் எட்வர்ட் ஹென்றி லான்சியர் பார்த்துவிட்டு தன்னுடைய கையில் வைத்திருந்த படம் வரையும் தூரிகையை கொண்டு அதை மிக அழகாக கலைமானாக வரைந்து முடித்தார். விக்டோரியா மகாராணியும் தன்னுடைய விருப்ப ஓவியர் என்று இவரை பாராட்டியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நாம் செய்த தவறுகளால் ஏற்பட்ட விளைவுகளை நம்மால் சீர்படுத்த முடியாது. ஆனால் நம்மை உண்டாக்கின பரலோகத்தின் தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்து மீண்டும் நாம் அவ்வாறு யாரையும் வேதனைப்படுத்தாத பயனுள்ள மனிதர்களாக வாழ நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் செய்த ஏதோ ஒரு தவறான காரியத்தை குறித்து இன்றைக்கு வேதனையோடு இருப்பீர்கள் என்றால் அவரிடம் உங்கள் குறையை கூறுங்கள். அவரே உங்களுக்கு மன்னித்து உங்களை பயனுள்ள ஒருவராக மாற்றித் தருவார். கர்த்தாவே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று நாம் வேண்டிக் கொள்வோமா?

My God is my rock, in whom I take refuge, my shield and the horn of my salvation. He is my stronghold, my refuge and my savior. From violent men you save me. வல்லடுக்கி நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் எல்லா சத்துருவினுடைய மறைமுகமான கண்ணியிலிருந்து உங்களையும் என்னையும் நம் குடும்பங்களையும் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்து கொண்டார். ஹலேலூயா. Thank you Jesus for protecting me and my family. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலை போட்டு தகப்பனே எங்களை பாதுகாத்தீரே. நன்றி. ஜீவன் சுகம் பலனை எங்களுக்கு கொடுத்தீரே. நன்றி ஆண்டவரே. உங்க கிருபைக்காக நன்றி. உங்க தயவுக்காக நன்றி. சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். ஒரு வாழ்க்கையின் அனுபவமாக பாடுங்க. யாரோ பாட்டு எழுதுனா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுது, நமக்கும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமென்.

எங்கள் ஆதரவானவர் அப்பா, எங்கள் அடைக்கலமானவர் நீ. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுத்து என் பின்னே செல்லும். ஜீசஸ் சொல்றாரு, மை ஷீப் வில் லிசன் டு மை வாய்ஸ் அண்ட் வில் ஃபாலோ மீ. நம்மெல்லாம் அவரோட ஆடுகள் தானே. இந்த நாளில் த லார்ட் வாண்ட்ஸ் அஸ் டு ஃபாலோ ஹிம் மோர் டெலிஜென்ட்லி. அவரை வந்து இன்னும் உறுதியாக அசால்ட்டாக இல்லாமல், ஏதோ ஒரு நூற்றில் ஒன்றா ஃபாலோ பண்ணாமல் உறுதியாக அவரை பின்பற்றணும்னு ஆசைப்படுறாரு. ஹவ் ஆர் யூ ஃபாலோவிங் ஹிம் டுடே? ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்குறாரு, மகளே நீ எப்படி என்னை பின்பற்ற? ஆர் யூ ஃபாலோவிங் ஃபோர்ஸ்? உன்னை கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்தி, ஐயோ எங்கள் அம்மா அப்பா அனுப்புனாங்க அதனால தான் வந்தேன் மீட்டிங்க்கு, இல்லாட்டி சந்தோஷமாக என்னை பின்பற்றியா? இந்த பீட்டர் பாருங்க, ஜி சொன்னோன்னே, கம் ஃபாலோ மீ ஐல் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் அப்படின்னு சொன்னோன்னே, அவர் உடனே அவர் வலையெல்லாம் போட்டுட்டு வசனம் தான் சொல்லுது, He left his net. At once they left their nets and followed him. Matthew 4:20 la come follow me sonnala odane andha valaiyalam potittu peter vandutaru. God is asking you, how are you following me? Are you following me gladly, willingly, with a joyful heart? Illati umba kashtathoda vera vali illa, bible padichu dhaan avanum, jeevam panni dhaan avanum, ஆண்டரை துச்சு தான் ஆகணும், இல்லாட்டி ஆண்டர் அடிச்சுடுவாரு, எதுக்கு வம்பு, ஏதோ போ பண்ணிட்டு போவோம் அப்படின்லாம். லெட் அஸ் ஃபாலோ வித் அ வில்லிங் ஹார்ட். எத்தனை பேர் சொல்றீங்க, ஐ வில் ஃபாலோ யூ லார்ட் வித் மை ஹோல் ஹார்ட், வித் மை ஹோல் மைண்ட், வித் மை ஹோல் சோல், என் முழு இருதயத்தோடு, என் ஆத்மாவோடு, என் ஆவியோடு, எனக்கு இருக்கிற எல்லாவற்றிலும் முழுமையாக ஒப்பு கொடுத்து நான் உண்மை பின்பற்ற ஆண்டவரே. யூனோ வாட் இஸ் ஃபாலோ டு ஃபாலோனா 100% சரண்டர். ஐ லே எவ்ரி திங் ஆன் த ஆல்டர், 100% ஒபீடியன்ஸ். ஏதோ ஒன்றை பிடிச்சிட்டு இருக்கீங்க, இல்லை ரெண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க, அது எனக்கு தெரியாது. த லார்ட் வாண்ட்ஸ் யூ டு லீவ் தட் ஒன் திங் அண்ட் கம் பேக், கம் டுவர்ட்ஸ் ஹிம், கம் டு ஹிம். நீங்கள் வந்துட்டீங்க ஏற்கனவே ஒரு நாள், அதனால தான் இங்கே இருக்கிறீங்க. ஆனால் தட் ஒன் திங் விச் இஸ் ஸோ டியர் டு யூ, த லார்ட் வாண்ட்ஸ் யூ டு லீவ் இட் டுடே. பேதுருக்கு அந்த நெட் ஒரு ஃபுல் சூப்பர் கேட்ச் கிடச்ச, அந்த நெட் இந்த ஒரு ஜாக்பாட் மாதிரி இருந்த அவரோட இதே விட்டுட்டு, ஐ கவுண்ட் இட் ஆல் லாஸ், வாட் இஸ் டியர் டு மீ ஐ கவுண்ட் இட் அ லாஸ்ன்னு சொல்லிட்டு வந்தார். ஒரு புதிய பாடல், இந்த பாடல நம்ம கத்துக்கிட்டு பாடலாம், Down in the valley with my savior I would go, follow follow I will follow Jesus, anywhere everywhere I will follow. It's a very old song.

0: கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க, Lord, I want to follow you, Lord, with my whole heart, Lord Jesus. I will not compromise with the world, Lord. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க இயேசுப்பா. Help me to leave what I have to leave, just like Peter did. எல்லாம் விட்டு விட்டு ஆண்டவரே, முழுசா ஆண்டவரே, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காம ஆண்டவரே, முழுசா உங்களை பின்பற்ற எனக்கு உதவி செய்யுங்க.
1: Follow, follow, I will follow Jesus.
0: கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா?

என்னால இதை தனியா செய்ய முடியாதப்பா, எனக்கு உங்க கிருபை தேவை ஆண்டவரே. எவ்வளவு வாட்டி நான் தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த நாள்ல எனக்கு கிருபை தாங்க ராஜான்னு கேக்குறீங்களா? என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா இருக்கும். Way of thinking, it's difficult. என்னால காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்க முடியல, நீ சொல்ற இடத்துல தான் you need God's grace to overcome that temptation. ஆண்டவர் கிருபை கொடுக்கிறது இன்னும் பாவம் செய்யறதுக்கு இல்ல, but to overcome that temptation, பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் கிருபை உனக்கு தராரு. உரபாலா ஷியதாரவாதியான கரபலாவா ஜீசஸ். பேதுரு நெட்டெல்லாம் போட்டுட்டு வந்துட்டாரு, ஆனாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது that same Peter denied Jesus. ஆண்டவர் விட்டு கொடுத்துட்டாரு, ஆனா ஆண்டவர் அவரை விடல. He came back seeking for that one Peter after he resurrected. ஐயோ என் பையன் பீட்டர் ரொம்ப சோகமா இருப்பானே, என்கிட்ட திரும்ப வர முடியாம ஒரு கில்ட்டோட இருப்பானேன்னு, he's full of condemnation இருக்கக்கூடாதுன்னு he came back to show his love. I've been doing the same sin again and again. செய்யற பாவத்தை செய்யற திரும்ப பண்றேன்க்கா, எனக்கு அசிங்கமா இருக்கு ஆண்டவர்ட்ட வந்து I love you சொல்றதுக்கு. But I tell you, அந்த ஜீசஸ் வந்து பீட்டர்ட்ட சொன்னாரு, பீட்டர் டு யூ லவ் மீ? He asked not once, not twice, மூணு வாட்டி கேக்குறாரு. பேதுரு என்னை நேசிக்கிறியாப்பா? ரெண்டு வாட்டி சொல்லிட்டா ராமா ஆண்டவர் என்னை நேசிக்கிற, மூணாவது வாட்டி அவளுக்கு முடியல. அவர் சொன்னார், உங்களுக்கு தெரியேசப்பா, you know that I love you but I'm falling away, I need your grace, help me to overcome this sin. ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை நான் நேசிக்கிறேன், நான் பின் திரும்பாம இருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே.

எத்தனை பேர் நினைக்கிறீங்க, ஐ வாண்ட் டு ரிஜாய்ஸ் இன் யூ லார்ட். எத்தனை பேர் சொல்ல முடியும், லார்ட் ஐ வாண்ட் டு ரிஜாய்ஸ் இன் யூ, நாட் இன் தி வேர்ல்ட், நாட் இன் தி பிளஷர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். உங்க பிரசன்னத்தில், உங்க வார்த்தையில மட்டும் என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய சந்தோஷம் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த பாடலை சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி உற்சாகமாக ஒரு ஒப்பு கொடுத்தலோட, என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக, I give my whole self to you.

சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 5. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததுமல்லாமல் தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைக்கப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும் படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் பாதித்தார். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது, இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாயிருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடிவர செய்து, இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள். அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிட்டு அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவங்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை பாதித்தார். அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள். அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாத படிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்துக்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணமெங்கும் சாவு மும்முரமாயிருந்தது. தேவனுடைய கை அங்கே மகா பாரமாயிருந்தது. செத்து போகாதிருந்தவர்கள் மூல வியாதியினால் பாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வான பரியந்தம் எழும்பிற்று.

அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 25 அதிகாரம் கடைசி வசனம், 40 வசனம். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் மோசையினிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை அடிக்கடி மோசையினிடத்திலே ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். நான் உனக்கு காண்பிச்சதை அப்படியே செய் என்று சொல்லி கொண்டே வருவார். ஆண்டவர் சீனாய் மலையிலே மோசையை அழைத்து ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எல்லா ஸ்கெட்சையும் ஆண்டவர் காமிச்சிட்டார். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், 3 திரைகள், பலிபீடம், கிருபாசனம், சமூகத்தப்பத்து மேஜை, குத்துவிளக்கு, எல்லா காரியங்களையும் ஆண்டவர் காண்பித்து நான் உனக்கு காண்பிச்சபடியே நீ செய்ய எச்சரிக்கையாயிரு திரும்ப திரும்ப சொல்லுவார். இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை முன்பே சொல்லியிருப்பார். நீ இதை செய்தால் நீ நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ இந்த காரியத்தை கீழ்ப்படிந்தால், நான் சொல்லுகிற மாதிரி நீ நடந்தா, நான் சொல்லுகிற வேலைக்கு நீ போனா, நான் சொல்லுகிற படிப்பை படித்தால், நான் சொல்லுகிறபடி உன் திருமண வாழ்க்கை அமைந்தால், நான் சொல்லுகிறபடி உன் வாழ்க்கை இருந்தால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், அவைகளின்படி செய்ய எச்சரிக்கையாயிரு. சில நேரம் ஆண்டவருடைய பிளான் இருந்தால் கூட மிஸ் பண்ணி அதை தாண்டி வேறு பிளானில் நம்ம நடக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் பிரச்சனை வந்தபோது ஆண்டவர் மேலே பழியை போட்டு ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லுவோம். ஆனால் மோசையை பாருங்கள், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிளானை வாங்கின பிற்பாடு அதில் ஒரு காரியத்தில் கூட தவறிழைக்காமல் கர்த்தர் காண்பித்தபடியே செய்து முடித்து ஆண்டவர் என்ன சொன்னாரோ அத்தனையும் செய்து முடித்தார். அதனால்தான் என்னாகமம் 12 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், மோசே என்னுடைய வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறார். மோசேக்கு தன்னுடைய பிரசன்னத்தையே ஆண்டவர் காண்பிக்கிறார். சகோதரா சகோதரி, நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அல்லது ஏற்கனவே காண்பித்திருப்பார். நாம் அவர் சொன்னவைகளை மாத்திரம் செய்ய வேண்டும். யோவான் 2 அதிகாரத்திலே 5 வசனத்திலே காணாவூர் திருமணத்திலே திராட்சரசம் குறைவுபட்ட போது ஆண்டவர் இயேசுவின் தாயார் சொல்கிறதை பாருங்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்தால் திரும்ப திராட்சரசம் வரும். பின்பு அவருடைய வேலை வந்தபோது ஆண்டவர் சொல்கிறதை செய்தார்கள், திராட்சரசம் கிடைத்தது. 1 பேதுரு 2 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் நமக்கு முன்பாக அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார், அதை நாம் பின்பற்ற வேண்டும். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஏராளமான காரியங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு அடிக்கடி ஜெபிப்பார், பிதாவே நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன், நீர் எனக்கு சொன்னவைகளை நான் செய்து முடித்தேன் என்று சொல்வார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்தால் நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதை தாண்டி ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களை தாண்டி நாம் செயல்படும் போது தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த மோசே என்னிடத்தில் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், கர்த்தர் எப்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு மலையிலே காண்பித்தாரோ அதை ஒரு பிசகை இல்லாமல் ஒரு சிறு துளி கூட மாறாமல் அப்படியே செய்து முடித்தார். ஆண்டவரிடத்திலே சாட்சி பெற்றார். நாமும் கூட ஆண்டவர் சொன்னதை செய்வோம், நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை

தாண்டி நாமாக சில திட்டங்களை கொண்டு போனால் அங்கு ஆபத்து இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னதை செய்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, உம்முடைய தாசனாகிய மோசே, உமக்கு முன்பாக நீ காண்பித்த எல்லா காரியங்களையும் மிக சிறப்பாய் ஆசிரிப்பு கூடார நாட்களில் செய்ததையும், உம்முடைய ஊழியத்திலே எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்ததையும் நாங்கள் வாசிக்கிறோம். நாங்களும் மோசேயைப் போல எங்களுக்கு காண்பித்த ஆண்டவர் எல்லா திட்டங்களையும் நாங்கள் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அன்பு கூர்ந்தாலே என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். லூக்கா 7:47 இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பாராட்ட வேண்டிய நேரத்தில் தட்டி கொடுத்து பாராட்டுகிறவர். நன்மையான காரியங்களை காணும் போது உடனே பாராட்டி உற்சாகப்படுத்துகிறவர். இங்கே ஒரு பெண்மணியை சுட்டி காண்பித்து இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் நல்ல பெயர் பெறுவது எவ்வளவு பாக்கியமான காரியம். ஒலிம்பிக்கில் ஓடி பரிசை பெறுவதை பார்க்கிலும், கல்வியில் உயர்ந்த பட்டங்களை பெறுவதை பார்க்கிலும், கர்த்தரிடத்தில் இருந்து என் மகன் என்னில் மிகவும் அன்பு கூர்ந்தான் என்று வாங்கும் பட்டமே சிறந்த பட்டமாகும். கர்த்தர் ஒருமுறை நாத்தான்வேலை குறித்து அவன் கபடற்ற உத்தம இஷ்டவேலன் என்றார். 100 அதிபதியை குறித்து இஷ்டவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சாட்சி கொடுத்தார். கானானிய ஸ்திரியை பார்த்து, இஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது என்றார். 2 காணிக்க போட்ட விதவையை பற்றி மற்ற எல்லாரை பார்க்கலும் இவள் அதிகமாய் போட்டாள் என்றார். இயேசு இவ்விதமாய் பலரை பாராட்டி குறித்து நற்சாட்சி வழங்கிய போதிலும் தன் பாதத்துக்கு தைலம் பூசி கண்ணீரினால் நனைத்து தலைமுடியினால் துடைத்த பாவியாக இஸ்திரியை பற்றி இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று பாராட்டியது மிகவும் சிறந்ததாகும். கர்த்தர் உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுப்பார்? அன்றைக்கு அன்பு கூறாமல் போன எபேசு சபையை பார்த்து கர்த்தர் துக்கத்தோடு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறையுண்டு என்றார். கர்த்தர் ஒரு மனிதனிடம் அவனுடைய காணிக்கையையோ அவனுடைய நன்கொடையையோ அவனுடைய ஊழியத்தையோ எதிர்பார்க்காமல் முதலாவது அவனுடைய அன்பையே எதிர்பார்க்கிறார். உங்களுடைய ஊழியத்தை விட நீங்களே அவருக்கு முக்கியம். உங்களுடைய பிரயாசங்கள் முக்கியமல்ல. நீங்கள் கர்த்தரிடத்தில் கூறுகிற அன்புதான் முக்கியம். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக என்று உபாகமம் 6:5 காண்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் அன்பு கூற முடியவில்லை என்று யாராலும் சொல்லவே முடியாது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதற்கு 1000 காரணங்கள் உண்டு. நீங்கள் பாவியாய் இருக்கும் போது அவர் உங்களை தேடி வந்தாரே, உங்கள் பாவங்களர தம் இரத்தத்தினால் கழுவினாரே, உங்களை பின்தொடர்ந்த தலைமுறை சாபத்தின் முதுகெலும்பை தகர்த்தாரே, உங்கள் வியாதிகளை எல்லாம் தன்மேல் ஏற்றிக்கொண்டு உங்கள் பலவீனங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்தாரே, அவரில் அன்பு கூற மாட்டீர்களா? அன்பு கூறுவீர்களாக்க? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். 1 John 3:16 இதனை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆம், அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான அன்பான செய்திகளை 24 நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதி.

0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இந்த நாளின் தியானத்துக்கென்று ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் 1:18 நாம் வாசிக்க கேட்போம். 1 Corinthians 1:18.
2: சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது.
1: சேர்ந்து சொல்லலாம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. 1 நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி

0: லார்ட். எவ்ரிதிங் அபவுட் மீ, என் பயம், என்னுடைய கவலை எல்லாமே உமக்கு தெரியும். இந்த நாளில் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தை என்னும் விதை எங்களுடைய இருதயமாகிய நல்ல நிலத்தில் விழுந்து ஒரு பெரிய பலன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட அந்த நேரத்தில் சில வினோதமான நிகழ்வுகள் நடந்தது. இந்த ஒவ்வொரு நிகழ்வும் நாம் சாதாரணமாய் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 நாம் வாசிக்கும் பொழுது 45 இப்படி சொல்லுகிறது, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 51 சொல்லுகிறது, தேவ ஆலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது. அதே 51 சொல்லுகிறது, பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. இதை நிறைய வாசித்திருப்போம், ஆனால் இதனுடைய கருத்தை பல நேரங்களிலே நாம் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இதற்குள்ளே போவதற்கு முன்பதாக நாம் வாசித்த 1 Corinthians 1:18 திரும்பவும் வாசிப்போம்.
1: சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது.
0: பவுல் கொரிந்துல இருக்கிற சபைக்கு அவர் எழுதுகிறார். என்ன சூழ்நிலையில் எழுதுகிறார் அப்படின்னு சொன்னா, சபை பிரிந்து இருக்கிறது. சில பேர் சொல்றாங்க நான் பவுலை சேர்ந்தவன், சில பேர் சொல்றாங்க நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், சில பேர் சொல்றாங்க நான் கேபாவை சேர்ந்தவன். இப்படி சபை துண்டு துண்டாக இருக்கிறது. ஒன்னா கூடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, ஆனா சபைக்குள்ளே ஒரு மனம் இல்லை. இன்னைக்கும் அதே காரியத்தை நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. எங்க சபை, சில பேர் சொல்லுவாங்க உங்க சபை, ஏன் விசுவாசி உங்க விசுவாசி, எங்க ஸ்தாபனம் உங்க ஸ்தாபனம். இதுல எது அடிபட்டு போகிறது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யம் என்பதும் தேவன் விரும்புகிற சபை என்பதும் அது அடிபட்டு போய்விடுகிறது. இப்ப பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இப்படி பிளந்து பிரிந்து கிடப்பீர்கள் என்று சொன்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆகையால் அவர்கள் எல்லாருடைய கவனத்தை எங்க திருப்புறார்னா, கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி அவர் அந்த கவனத்தை திருப்புகிறார். இன்னைக்கு நாமும் கூட நம்முடைய கவனத்தை சிலுவையின் பக்கமாய் திருப்பி, நமக்கு பக்தி வைராக்கியம் இருக்கணும், பக்தி இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். எதை பற்றி தெரியுமா, இயேசுவை பற்றியும் அவருடைய சிலுவை பற்றியும் தான் இருக்கணுமே ஒழிய, ஊழியக்காரரை பற்றியோ சபையை பற்றியோ ஸ்தாபனத்தை பற்றியோ பக்தி வைராக்கியம் இருக்கும் என்றால் அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு பாருங்க, சில நேரங்களில் சில ஊழியர்களை யாராவது விமர்சிச்சுட்டாங்கன்னா பயங்கர கோபம் வரும், ஆனால் ஆண்டவரை பற்றி தப்பாக பேசினா ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க. அப்போ என்ன காரணம், எங்கேயோ ஒரு இடத்துல தேவனுக்கும் அவர் சுமந்த சிலுவைக்கும் நாம் கொடுக்க வேண்டிய இடத்தை நாம் வேறு நபர்களுக்கும் வேறு இடங்களுக்கும் கொடுத்து விட்டோம் என்பதுதான் காரியம். எந்த சபையும் இந்த சபைக்கு வந்தாதான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தாங்கன்னா நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ளலாம், அது கள்ள உபதேசம். ஏன் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உலகமெங்கும் சபைகள் இருக்கிறது. அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள். அந்த தேவ சபைக்காக தான் கர்த்தர் வரப்போகிறார். இப்போ தேவனுடைய சபை கொருந்து பட்டணத்தில் இருக்கிறது, ஆனால் பிரிந்திருக்கிறது, பிளவுபட்டு இருக்கிறது. அவர்களுக்கு அவர் எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறார், உங்கள் கவனத்தை இயேசுவினுடைய சிலுவையின் பக்கமாய் நீங்கள் திருப்ப வேண்டும் என்று அவர் பேசுகிறதை நம்மால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, சிலுவையை பற்றிய உபதேசம். சொல்லுங்க, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு என்னவா இருக்குதான், பைத்தியமா இருக்கிறான். என்னங்க சிலுவை, சிலுவை ஒரு பலவீனத்தின் சின்னமாக காணப்படுகிறது. ஆண்டவர் மறித்த ஒரு சின்னமாய் காணப்படுகிறது. அவர் தன்னையே காப்பாற்றிக் கொள்ளவில்லையே, உங்களை காப்பாற்றுவாரா என்ற ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அந்த சிலுவை தேவனுடைய பலனாயிருக்கிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இப்ப என்ன பிரச்சனை, ஏன் சபை பிளந்திருக்கிறதுனா, எல்லாருக்கும் கண்ட்ரோல் வேணும். பவுலை பெருசுப்படுத்தினா பவுலோட ஒரு கூட்டம் சேர்ந்துடும், பேதுருவை பெருசுப்படுத்தினா பேதுருவோட ஒரு கூட்டம் சேர்ந்துடும், கேபாவை பெருசுப்படுத்தினா. இப்படி பிரிந்து கிடக்கிற அந்த சபையில குழப்பங்கள் தான் காணப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்திலையும் குழப்பம் காரணம் இதுதான், அப்பாக்கு கண்ட்ரோல் பண்ணணும், அப்பா சொல்றத நடக்கணும். அம்மா யோசிக்கிறாங்க, அவங்க சொல்றது இல்லை, நான் சொல்றத நடக்கணும். கேட்பாங்க பார்த்தீங்களா, உங்க வீட்டில் யார் ஆட்சி,

0: ஐயாவா சொல்லுங்க யாராச்சு. அப்படி இருக்கும் என்று சொன்னால் குடும்பம் பிளந்து கிடக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. நோக்கத்தை விட்டுருவோம். சில பிள்ளைகள்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க, நீங்கள் பெருசாக வேற யார்ட்டையும் போய் கேட்க வேண்டாம், பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாரு, உங்கள் வீட்டில் யார் சொல்கிறது நடக்கும். அது எங்கள் அப்பா சொன்னால் தான் நடக்கும், எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. இன்னொரு குடும்பத்தில் போய் கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா டம்மி, ஒரு பிள்ளை சொல்லுது, அப்பா என்னவா, ஆமாம் மம்மி தான் எல்லாம். எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க குடும்பம்? அதல்ல குடும்பம். பவுல் சொல்கிறாரு, உன்னுடைய கவனத்தை சிலுவையின் பக்கமாக திருப்பு. சிலுவை எதுக்கு அடையாளமாக இருக்குது தெரியுமா? அன்புக்கு அடையாளமாக இருக்குது. அன்பினால் கட்டப்படாத எந்த குடும்பமும் பிரிந்து தான் இருக்கும். ரெண்டாவது, சிலுவை எதுக்கு அடையாளமா இருக்கிறது? தியாகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. சிலுவை எதுக்கு அடையாளமா இருக்குது? விட்டு கொடுப்பதற்கு. யோசித்து பாருங்களேன், ஆண்டவரை பிடிக்க வருகிறார்கள், ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, நசரேனாக இயேசுவை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம், அவர் யார்? நான் தான் அப்படின்றார். எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் பிதாவை கேட்டா தூதர்கள் அனுப்புவார், ஆனால் இயேசு நம்மை மனதிலே வைத்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக அந்த சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார். மூணு காரியங்களை சிலுவை குறிக்கிறது. ஒன்று அன்புக்கு அடையாளமா இருக்கிறது, தியாகத்துக்கு அடையாளமா இருக்கிறது, அர்ப்பணிப்புக்கு அடையாளமா இருக்கிறது. எந்த குடும்பத்தில் இது மூணு இல்லையோ அந்த குடும்பம் பிரிந்துதான் இருக்கும். இன்னைக்கு ஒரு சிலர் உங்களுடைய மனைவி மாறணும்னு ஜெபம் பண்றீங்க, ஒரு சிலர் உங்க கனவு மாறணும்னு ஜெபம் பண்றீங்க, ஒரு சிலர் உங்களுடைய பிள்ளைகள் மாறணும்னு ஜெபம் பண்றீங்க. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்ன மாத்துங்க, என்ன மாத்துங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். யாருடைய சிந்தை காணப்படணும் சொல்லுங்க, யாருடைய சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை. இந்த மூன்று குணாதிசயங்கள் உள்ளதா இருக்கிறது. ஒன்று அன்புள்ளதா இருக்கிறது, தியாகம் உள்ளதா இருக்கிறது, மூன்றாவது அர்ப்பணிப்பு உள்ளதாக இருக்கிறது. இட் இஸ் நாட் அபவுட் கண்ட்ரோல் அண்ட் மேனிப்புலேஷன். இன்னைக்கு அதுதான் பிரச்சனை, கண்ட்ரோல் பண்ணணும். நான் சொல்றதா நடக்கணும், நான் சொல்ற இடத்துக்கு தான் போகணும். சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பம் மாலை சாயங்காலத்தில் வெளியே போய் சாப்பிட்லான்னு தீர்மானம் பண்ணுறாங்க, சந்தோஷமாக புறப்படுறாங்க, வண்டியில் ஏறின பிறகு கணவன் சொல்கிறார் அங்கே போகலான்னு, மனைவி சொல்கிறாங்க இல்லை இங்கே போகலாம், இவங்க ஒன்று சொல்கிறாங்க இவங்க ஒன்று சொல்கிறாங்க, கடைசியில் போன நோக்கமும் முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு திரும்பி வந்து கணவன் இந்த பக்கமும் மனைவி இந்த பக்கமும் விளங்கும் பாருங்களா, நடக்குதா இல்லையா? கண்ட்ரோல், நான் சொல்கிறது தான் நடக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், என்னைக்கு நம்ம விட்டு கொடுக்குறோமோ அன்றைக்கு நம்முடைய குடும்பம் கட்டுக்கு எழுப்பப்படும். அல்லேலூயா. என்னைக்கு நம்ம விட்டு கொடுக்குறோமோ அன்றைக்கு நம்முடைய குடும்பம் கட்டி எழுப்பப்படும். என்னைக்கு வந்து நான் நிற்கிறோமோ அன்னைக்கு ஒன்றுமே நம்மால் செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். சும்மா தற்செயலாக நான் வந்தேன், தற்செயலாக நான் வாழ்ந்தேன், தற்செயலாக கர்த்தரனை ரட்சித்தார் கிடையாது, என்னை ஒரு திட்டத்தோடு கூட கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்னை சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. I have a purpose, a divine purpose. என எதற்காக அவர் உண்டாக்கினார், அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றும் பொழுதுதான், எப்பொழுது இந்த உதாரணத்தை நான் சொல்லுவது உண்டு, ஒரு ட்ரெட்மில், எக்ஸசைஸ் பண்ற ட்ரெட்மில் இருக்குல்ல, நீங்க ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் அதை பத்தி தெரியும். நாம உடலை குறைக்கிறதுக்காக பயன்படுத்துறது. நிறைய பேர் ஆர்வமா அதை வாங்குவாங்க, ஒரு வாரம் பயங்கரமா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த 20,000 ரூபாய் ட்ரெட்மில்ல துணி காயும், 10 ரூபாய் கயிறு போதும்ல. நம்ம வாழ்க்கை அப்படிதாங்க, நிறைய நேரத்தில் வீணடிக்கிறோம். பெரிய பெரிய நோக்கத்தை செய்வதற்காக, அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்ல, சின்ன பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லை, நாகமான் வீட்டில் இருந்த அந்த வேலைக்கார பிள்ளைக்கு பேர் கூட சொல்லப்படலை, சின்ன பிள்ளை. அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? சீரியா தேசத்தில் உள்ள அதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் தெரிவிக்கப்பட வேண்டிய காரியம் என்ன? இஸ்ரவேலில் ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அது அவளுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை அவள் நிறைவேற்றினாள். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியாது, அவள் எப்படிப்பட்ட பின்னணியில் வந்தாலும் தெரியாது. நான் சொல்றேன், அந்த குட்டி பிள்ளைய கர்த்தர் மூலமாய், கர்த்தர் மகிமைப்படுவார் என்றால் நிச்சயமா ஏன் மூலமா, உங்க மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அப்ப சிலுவையில ஆண்டவர் செய்த காரியங்களை குறித்து அதனோடு சேர்ந்து நடந்த சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். முதலாவது, அந்த சிலுவையில் இயேசு காலை 9 மணிக்கு அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். சரியா மதியானம் 12 மணியிலிருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் காரிருள் பூமியை மூடிற்று. 3 மணி நேரம் என்ன இருக்குது? இருள் இருக்கிறது. பன்னெண்டு மணி நேரம், 12 மணிக்கு தான் சூரியன் உச்சில இருக்கணும். உச்சில இருக்கிற சூரியன் இப்ப மறைந்து விட்டது. இருள் பூமியை மூடிவிட்டது. இந்த இருள் எதற்கு அடையாளமா இருக்கிறது? தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அடையாளமா இருக்கிறது. The darkness represents the judgment of God. தேவனுடைய நியாய தீர்ப்பு. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம், மத்தேயு 25 அதிகாரம் 30 வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
1: பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான்.
0: பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். இந்த வாஸ்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். முன்னாடி வாஸ்து பாருங்க. அவர் சொல்றார், இவன் பிரயோஜனமற்றவன். இவன் பிரயோஜனமற்றவனை எங்க போடணும்? அவனுக்கு தண்டனை என்ன? புறம்பான இருளிலே அவனை தள்ளி போடும். அந்த இருள் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளி என்று தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த காரிருளை 3 மணி நேரம் அந்த சிலுவையிலே அனுபவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த புறம்பான இருளிலே நீங்களும் நானும் தள்ளப்படக்கூடாது என்பதற்காக இயேசு அந்த காரியருளை சிலுவையிலே அவர் அனுபவித்தார். இதை நான் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா யாத்திராகமத்துக்கு புஸ்தகத்துக்கு நம்ம போகணும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10:22 இப்படி வாசிக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10:22.
1: மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான், அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று.
0: இப்போ தேவனுடைய ஜனங்கள் எகிப்தில அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அவர்களை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டாரோ நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறாங்க. பிசாசு அடிமைப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். இன்னைக்கு நிறைய பேர் தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டியவங்க சில அடிமைத்தனங்களிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் தேவனுடைய ஜனங்கள் அங்கே மாட்டிக்கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய திட்டம் என்ன? இவர்களை எனக்காக வெளியே கொண்டு வர வேண்டும், இந்த ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். பார்வோன்ட்ட போய் கேட்கிறாங்க, முடியாதுன்னு சொல்றான். முதல் வாதை வந்தது, 2வது வாதை வந்தது, 3வது வாதை, 9வது வாதை என்னன்னா காரிருள். 9வது வாதை என்னங்க? வாஸ் டார்க்னஸ். அந்த இருள் அவர்களை மூடின உடனே 10வது வாதை என்ன அப்படின்னா தலைச்சங்கம். முதலாவது ஆண் பிள்ளை எல்லா வீட்லையும் மரித்தது. மரணம் வந்த உடனே பார்வோன் இவ்வளவு நாள் முடியாது முடியாதுன்னு கூப்பிட்டேன், கை கூட்டியப்பா போப்பா கிளம்பு, விரட்டும் அவங்கள. விரட்டுறது மட்டுமல்ல, அவங்க கிட்ட இருந்தது எல்லாம் கொள்ளையடித்தார்கள் என்று வாசிக்கிறோம். இப்ப சிலுவைக்கு வாங்களே, இங்க 3 நாள் எகிப்தில 3 நாள் இருள், அதுக்கப்புறம் மூத்த மகன்கள் மறிக்கிறார்கள், 3வது விடுதலை. இப்ப சிலுவைக்கு வரும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார். 3 மணி நேரம் இருள் இருக்கிறது. 3 மணி நேரம் இருளுக்கு பின்பதாக மறித்தது தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் நீங்களும் நானும் அந்த மரணத்தை அனுபவிக்க கூடாது என்பதற்காக அவர் மரணத்தை அனுபவித்தார். ஹல்லேலூயா. அது முடிஞ்ச உடனே என்ன தெரியுமா? அது முடிஞ்ச உடனே எல்லாமே மாறிடுச்சு. பிசாசனுடைய அதிகாரம் முடிஞ்சு போச்சு. அவன் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறான், முடியல. கத்தர் அவருடைய இரத்தத்தாலே நம்ம என்ன செய்யறாரு? மீட்டு எடுத்து கொண்டார். ஹல்லேலூயா. கொலோசியரின் புஸ்தகம் 1:13-14 ரொம்ப அழகா பவுல் இதை விளக்கி சொல்லுகிறார். கொலோசியர் 1:13-14
1: இருளின் அதிகாரத்தின்
0: இருளின் அதிகாரத்தின் என்று சொல்லுங்க. எதுல இருந்து நம்மளை விடுதலை ஆக்கினாரா? எல்லாரும் சொல்லுங்க. இருளின் அதிகாரம். இருளின் அதிகாரம்னா என்ன? இருளுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? நாம யோசிக்கலாம். இருளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு தெரியுமா? நம்மை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. ராத்திரி 8 மணி எல்லாம் வீட்டில் பிள்ளைகள்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க, அம்மா கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கிறாங்க, காய்கறி அரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, அப்பா வேற பக்கம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு என்னாச்சு? கரண்ட்டு என்ன ஆயிடுச்சு? இருள். வெளிச்சம் போன உடனே இருள் அங்கே சூழ்ந்தது. இருள் வந்த உடனே அம்மாவுடைய முதல் சத்தம் என்ன? குழந்தைய பார்த்து, ஏ அசையாத. அம்மா தடவி பார்க்குறாங்க, இவ்வளோ நேரம் கான்ஃபிடென்ட்டாக கத்தி வச்சு நறுக்கு நறுக்குன்னு பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன பண்ண முடியல? வெண்டைக்காய் வெட்டுமா இல்லை கையை வெட்டுமான்னு தெரியாது. அதான் பவர் ஆஃப் டார்க்னஸ். இருள் நம்மை ஸ்தம்பிக்க வைக்கும். நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. என் பிள்ளைகள் அசைய வேணாம்னு சொல்கிறோம், அங்கே ஸ்டூல் இருக்குதா எது இருக்கா எதுவுமே தெரியாது. இருளுக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்பதே நமக்கு தெரியாது. பவர் ஆஃப் டார்க்னஸ். இயேசு சிலுவையில் மரித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த இருளின் அதிகாரத்தின் நின்று நம்மை விடுதலையாக்கி. சொல்லுங்க, எதுல இருந்து? இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி வாசிங்க.
1: தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற.
0: தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம என்ன பண்ணாரா? ஒரு ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஊர்ல இருக்கும் போது ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குது, ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒரு ஆமா கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. நம்ம ஊர்ல போய் ஒரு ஆபீஸ்க்கு உள்ள போய் பாத்தீங்கன்னா அங்கங்க துப்பி வச்சிருப்பாங்க. சுதந்திர நாடு, எனக்கு இதான் சுதந்திரம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இதே மனுஷன் துபாய்க்கு போனான்னு வச்சுக்கோங்களேன், இப்படி துப்புனா ஒரு ஃபைன், அப்படி நின்னா ஒரு ஃபைன், ரோடை கிராஸ் பண்ணக்கூடாத இடத்துல கிராஸ் பண்ணா ரெடியா இருப்பான் ஃபைன் போடுறதுக்கு. அங்க போனா அது ஃபைன் கண்ட்ரி, ஆனால் அங்க ஃபைனா இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த ராஜ்யத்துல வேற மாதிரி. முன்னாடி நம்ம எந்த ராஜ்யத்துல இருந்தோம்? இருளின் ராஜ்யத்துல இருந்தோம், இஷ்டத்துக்கு இருந்தோம், என்ன வேணாலும் செய்தோம். ஆனா இப்ப கர்த்தர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மள என்ன செய்திருக்கிறாரு சொல்லுங்க? யாருடைய ராஜ்யத்துக்குள்ள? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மள கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கி அழகா சொல்றாரு. இப்ப இருளின் அதிகாரத்தில் நின்று இதுல அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும். இருளினுடைய அதிகாரம், ஃப்ரம் த பவர், அது கட்டுப்படுத்தும், அது நம்மை பயமுறுத்தும், அது வேறு விதமான ராஜ்யம். இப்ப எங்க கொண்டு வந்துட்டாருன்னா, அதுல இருந்து நம்மை விடுதலையாக்கி, நம்மள என்ன பண்ணாரு? விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, இருட்டுக்குள்ள இருந்தா பயம். நல்லா கவனிங்க, யார் யாரெல்லாம் பயம் பயந்து இருக்கிறீங்க? சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, என்ன நடக்கும்னு தெரியல, அடுத்து ஃபியூச்சர் என்னன்னு தெரியல. ஒரு கிட்ட பிள்ளை இப்பதான் 12th எழுதுறா, ஆண்டி பயமா இருக்காட்டி, என்ன நடக்கும்னு தெரியல, என்ன நடக்கும், ரிசல்ட் வரும், நல்லா படிச்சிருந்தீன்னா பாஸு, நல்லா படிக்கலன்னா ஆமா அப்படியே சொல்லிட்டேன். அவ்வளோதானே, இதுக்கேமா பயம், இதுக்கே பயம். அந்த பயம் தான் நம்மளை கட்டுப்படுத்துகிறது, அந்த பயம் தான் நம்மளை அப்படியே ஸ்தம்பிக்க வைக்கிறது, யோசிக்க வைக்கிறது, கவலைப்பட வைக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொல்றாரு, அந்த பயத்திலிருந்து கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? விடுதலையாக்கி அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ராஜ்யம் அன்பின் ராஜ்யம். இந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அன்பின் ராஜ்யம். எனக்குள்ள எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாடல் இல்லை? பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லை, என் கர்த்தர் என்னோட இருப்பதால். ரொம்ப அழகா சங்கீதக்காரன் சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாம பயப்பட மாட்டேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எப்பெல்லாம் நீங்க வந்து பயப்படுறீங்களோ, ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பயப்படுறீங்களோ, அப்பெல்லாம் நீங்க ஆண்டவரை வேதனைப்படுத்துறீங்க, அவர் கூட இருக்கிறார் என்றதை நீங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க. யோசித்து பாருங்களேன், உங்க அப்பா ஒரு எஸ்பி, சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், அவரோட அப்படியே நீங்க வாக்கிங் போறீங்க, அப்படியே போகும்போது பயந்துட்டேன்ப்பா, அவர் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு, இவரை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு, அப்பா தலையில அடிச்சுக்குவாரு, நான் எஸ்பிடா, எத்தனை பேர் புரியுது? ஆமென், ஆமென். அவ சொல்லணும், ஆண்டவர் எனக்கு பயமே இல்லை. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு என்ன இல்லை? பயம் இல்லை, எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லை, ஏன் என்றால் என் காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா.

0: ஹல்லேலூயா. 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் சிலுவை சிட்டிலும் அந்தகாரம். சரியா 3 மணிக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். யோவான் 19:30 அதை வாசிக்கிறோம். யோவான் 19:30, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். என்ன சொன்னாரு சொல்லுங்க. முடிந்தது அப்படிங்கிற வார்த்தையினுடைய அது இம்பாக்ட் அல்லது அதனுடைய ஸ்ட்ரென்த் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், பிளஸ் டூ பரீட்சை எழுதி முடிச்சுட்டு கடைசி நாள் அந்த பிள்ளை வெளியே வர மாதிரிங்களா என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க. படாத பாடுபடுத்திடுறோம்ல பிள்ளைகளை, காலையில் ஒரு டியூஷன், சாயங்காலம் ஒரு டியூஷன், பா வாழ்க்கையில தான் இருக்குது. அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. உன் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. படிக்க வைக்கணும், படிக்கலன்னா அடியும் கொடுக்கணும், அதெல்லாம் அது அது காம்ப்ரமைஸே கிடையாது. ஆனால் என்ன செய்யக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது. இந்த பரீட்சையில் தான் உன் தலையெழுத்து இருக்கு, அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. உன்னுடைய காலங்கள் நேரங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த கடைசி பரீட்சை முடிச்சுட்டு அந்த பிள்ளை வரும்போது அந்த பிள்ளை என்ன சொல்ல தெரியுமா, வா எப்படி சொல்லலை, முடிஞ்சு இன்னும் எவ்வளோதான் சொல்லுவோம், முடிஞ்சுப்பா இனி நான் தூங்க போகிறேன் அப்படி தானே சொல்லுங்க. ஏன்னா தூங்க வரலையே நீங்கள், ஆனால் சொல்லி இனி நான் என்ன செய்ய போகிறேன். அது முடிந்தது அப்படிங்கிற அந்த வார்த்தை எதில் தெரியுமா இருக்குது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், கம்ப்ளீட்டட். இயேசுவா தான் சொன்னாரு முடிந்தது என்ற வார்த்தை மூல பாஷையில் டெட்டலஸ்டாய் அப்படின்னா. அந்த வார்த்தை எப்படி எப்பொழுதெல்லாம் பயன்படுத்தப்படும், என்னென்ன பின்னணியில் பயன்படுத்தப்படும்னா, ஒரு கடன் வாங்கினவங்க வந்து கடனை திருப்பி கொடுத்த பிறகு அந்த சீட்டில் அவர் எழுதுவார்கள், முடிந்தது. அல்லேலூயா. அடிமை இருக்கிறவன் அவனுடைய அடிமைத்தனத்திற்கான கிரயத்தை கொடுத்த பிறகு அல்லது வேலை செய்து முடித்த பிறகு அவனுக்கு சொல்லுவாங்க, முடிந்தது உன்னுடைய அடிமைத்தனம், முடிஞ்சது உன்னுடைய கடன், முடிந்தது. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா, இருளின் அதிகாரம். அந்த ஒரு வார்த்தையில் அவ்வளவு விஷயம் இருக்குது. இருளின் அதிகாரம், சத்தமா சொல்லுங்க, நீங்க முடிஞ்சதுன்னு சொல்லுங்க. இருளின் அதிகாரம் முடிந்தது. சாத்தானுடைய அதிகாரம் முடிந்தது. பாவத்தினுடைய அதிகாரம் முடிந்தது. சாபங்கள் எல்லாம், அதுதான் சொன்னார் முடிந்தது என்ற ஒரு வார்த்தையில ஆண்டவர் சொன்னார், எல்லாம் புதுசாயிருச்சு, எவ்ரிதிங் க்ளோஸ்ட். உனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்துகள் முடிந்தது, உனக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தைகள் முடிந்தது, உன்னை அடிமைப்படுத்தின காரியங்கள் முடிந்தது. அந்த ஒரு வார்த்தையில கர்த்தர் பல காரியங்களை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. இந்த கடன் எங்க ஆரம்பிச்சது தெரியுமா, ஆதியாகமம் 3:16 மனிதன் பாவம் செய்யும் பொழுது ஆரம்பித்த பாவ கடன் முடிந்தது என்று இயேசு சிலுவையிலே அறிக்கை பண்ணார். அவர் சொன்னார், என்ன காரணம் தெரியுமா, சும்மா சொல்லல, நான் சுமந்து அதை முடித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாமும் மனுக்குலமும் பட்ட கடனை இயேசு சிலுவையிலே செலுத்தி தீர்த்து விட்டார். இன்னைக்கு யார் உங்களை குற்றப்படுத்தினாலும் நீங்க சொல்லணும், என் இயேசு என் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய ஜனங்கள் மேல் குற்றப்படுத்துகிறவன் யார் அப்படின்னு தைரியமா நம்மள என்ன செய்ய முடியும், கேட்க முடியும், கேட்க முடியும். இப்ப இயேசு முடிந்தது என்று சொன்ன உடனே ஒரு காரியம் நடந்துச்சு. நான் சொன்னேன், இந்த முடிந்தது என்ற வார்த்தையில நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. பாவம் முடிந்தது, அடிமைத்தனம் முடிஞ்சது, இருள் முடிஞ்சது, சாத்தானுடைய அதிகாரம் முடிஞ்சது, நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்துக்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு, இதெல்லாம் முடிச்சாரு. ஆனால் முக்கியமாக சில காரியங்களை நாம் பார்க்கணும். அவர் முடிந்தது என்று சொன்னபொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:51 50:51 ரெண்டுமே வாசிக்கலாம். மத்தேயு 27:50-51.
1: இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது.
0: இயேசு முடிந்தது என்று சொன்ன உடனே என்னென்ன நடக்குது, வசனம் சொல்லுது, தேவாலயத்தினுடைய திரைச்சீலை. என்ன சொல்லுங்க, தேவாலயத்தினுடைய திரைச்சீலை எத்தனை பேர் தெரியும், திரைச்சீலைனா கர்டன் சொல்லுங்களேன் என்னங்க. ஆமா, தமிழ் வார்த்தைலாம் நமக்கு எல்லாம் பழக்கத்துல எல்லாம் போயிடுச்சுல. யாராவது எங்க வீட்டுல நான் திரைச்சீலை வாங்க போகிறேன்னா திரைப்படத்துக்கு போறீங்கன்னு யோசிப்பாங்க. ஆமா, அந்த பழக்கத்துல இல்லாத வார்த்தை திரைச்சீலைனா கர்டன். கர்டன் சொல்லும் போது இங்க இருக்கிற கர்டன் மாதிரி கிடையாது. எனக்கு பிடிச்ச ரெண்டு பேர் பிடிச்ச ரெண்டு பண்ணி செல்லலாம், கிழிச்சிடலாம். வசனம் சொல்லுகிறது, இயேசு முடிந்ததுன்னு சொன்ன உடனே தேவாலயத்திலிருந்து திரைச்சீலை, கவனமா வாசிங்க, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்ததாம். ஹல்லேலூயா. ரெண்டு பெரிய அர்த்தம் இருக்கு சொல்லுங்க, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது. ஹல்லேலூயா. ஆச்சரியமான காரியம் என்ன அப்படி, ஏதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, மத்தேயு மார்க்கு லூக்கா மூணு பேரும் அதை எழுதுறாங்க. அது மட்டுமல்ல, சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அந்த திரைச்சிலினுடைய உயரம் 60 அடி. 60 அடினா எவ்வளவு பெருசு? 6 மாடி கட்டடம் உயரம் தான் 60 அடி. ஒரு ஒரு கட்டடம் 10. 60 அடினா எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. 60 அடி உயரம், 30 அடி அகலம், 4 அங்குலம், 4 இன்சஸ் திக்கு. அதனுடைய தடிமன் 4 அங்குலம். இத நெய்யப்பட்டது, நெய்யப்பட்ட ஒன்று சொல்றாங்க. ரெண்டு பக்கம் ரெண்டு குதிரையை வச்சு இழுத்தாலும் அதை கிழிக்கவே முடியாது. எத்தனையோ ஆசாரிகள் சேர்ந்து தான் தூக்கிட்டே கொண்டு போக முடியும். அவ்வளவு பெரிய திரைச்சியல் எப்படி கிழிஞ்சுதான்? மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்தது. ஒன்று அப்படின்னா இது மனிதன் செய்யவே இல்லை, இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல், இது கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அது திரும்பவும் சேர்க்க கூடாதபடிக்கு ரெண்டு துண்டாக கிழிக்கப்பட்டது. இனி இதனுடைய பயன்பாடு முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. இப்போ இந்த திரைச்சீலை என்ன செய்தது? தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே, பரிசுத்தமான தேவனுடைய சமூகத்துக்குள்ளே பாவியாகிய மனிதன் வந்துவிடக் கூடாது, வந்துவிட்டால் மரணம் நடந்து விடுமே என்பதற்காக இந்த திரைச்சீலை போடப்பட்டது. இந்த திரைச்சீலையில ஒரு விசேஷமான காரியம் இருந்தது. வாசிங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 26:31. யாத்திராகமம் 26:31.
1: இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சிலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையாய் செய்யப்பட்ட கேருபின்கள் வைக்கப்பட வேண்டும்.
0: இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த திரைச்சீலையிலே கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். வைக்கப்பட வேண்டும்னா அது தைக்கப்பட வேண்டும். அதுல அதுல எம்ப்ராய்டரி மாதிரி இருக்கும். எது இருக்கும்னா கேருபீன்களுடைய படங்கள் அதிலே போடப்பட்டிருக்கும். எதுல? திரைச்சிலையில. அந்த திரைச்சிலை கிட்ட வரும்போதே அந்த கேருபீன்களை பார்த்தோன்னா பயம் வந்துடும். ஐயோ, தேவ பிரசன்னம் உள்ள இருக்குது, நான் உள்ள என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. இந்த கேருபீன் முதலாவது எங்க வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:24. ஆதியாகமம் 3:24.
1: அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார்.
0: கர்த்தர் என்ன செய்யறாரு? மனுஷன் பாவம் செஞ்ச உடனே தேவ சமூகத்திலிருந்து அவன் விரட்டப்பட்டான். விரட்டப்பட்ட மனுஷன் திரும்பி அங்க வரக்கூடாது என்பதற்காக எதை வைக்கிறாரா? கேருபீன் வைக்கிறார். கேருபீன் நினைக்கும் போது நம்ம தூதர்கள் நினைக்கும் போது நமக்கு ரொம்ப, சில குழந்தைங்க சொல்லுவாங்க லிட்டில் ஏஞ்சல் அப்படின்வாங்க. அப்படிதானே? அப்படிதானேங்க. ஆமா, குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க? ஏஞ்சல் தேவதூதர் மாதிரி இருக்கும் அப்படின்னு. நம்ம பொதுவாக படங்களில் பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்தை ரெண்டு ரெக்கப்பட்டு ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக இருக்கும்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது அப்படி கிடையாது. எசேக்கியேல் புஸ்தகம் 1:10 வாசித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான தோற்றம் உடையவைகள். இவர்கள் என்ன செய்கிறதான்? தேவனுடைய பரிசுத்தத்தையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் பாதுகாக்கிறவைகள் தான் கேருபீன்கள். ஒரு பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ கூட என்ன பிளாக் கேட்ஸ் நிற்பாங்க பார்த்தீங்களா? அவளை பார்த்த தோற்றமே பார்த்தா கிட்ட போகக்கூடாதியா? இவன் கையில் மாட்டினா கஷ்டம் நமக்கு தோணும் பார்த்தீங்களா? அதை விட பயங்கரமாக, படுபயங்கரமாக இருக்கும் இந்த கேருபீன்கள். எங்கே நிறுத்தினார் கர்த்தர்? மனுஷன் பாவம் செய்தபோது, பாவியாகிய மனுஷன் தெரியாமல் கூட உள்ளே வந்து செத்து போயிடக்கூடாதுங்கிறனால கர்த்தர் அந்த கேருபீனை எங்கே வச்சாரு. அதே கர்த்தர் இந்த கேருபீன்கள் எங்கே வடைஞ்சு வைக்க சொன்னார்னா திரைச்சீலையிலே. அந்த திரைச்சீலையில் இருந்த கேருபீன்கள் எதை குறிக்கிறது? நீ பாவியாகிய மனுஷன், பரிசுத்தம் உள்ள தேவனை நீ அணுக முடியாது, துணிந்து உள்ளே வந்தால் மரணம் சம்பவிக்கும் என்பதை எச்சரிக்கிறதாக இருந்தது. ஆனால் இயேசு எப்பொழுது டெட்டலஸ்டாய் முடிந்தது என்று சொன்னாரோ, அந்த திரைச்சீலை ரெண்டாய் கிழிக்கப்பட்டு தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நீங்களும் நானும் தைரியமாய் வருவதற்கான ஒரு வாசலை கர்த்தர் திறந்து வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் சிலுவையினுடைய மேன்மை, இதுதான் சிலுவையினுடைய மேன்மை. இன்னைக்கு சிலுவைன்னு சொன்னா விசுவாச பிள்ளைகள் கூட ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க. என்னங்க சிலுவை? இதுதான் சிலுவையினுடைய மேன்மை. தகுதியற்ற மனிதனை தகுதிப்படுத்தி பரிசுத்தம் உள்ள தேவனுடைய சமூகத்திலே தைரியமாய் வருவதற்கு நமக்கு கிருபை தந்தது இயேசுவினுடைய சிலுவை. ஆகியால் தான் அது தேவ பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கெட்டு போகிறவர்களுக்கு தான் என்னவா இருக்குது? பைத்தியமா இருக்குது. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. என்னங்க சிலுவைன்னு சொல்றான்? பைத்தியம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு இது என்னவா இருக்கிறது? தேவ வேலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய மற்றொரு காரியத்தை நான் இதோடு சம்பந்தப்படுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். தேவாலயத்தினுடைய திரைச்சீலை கிழிந்த பிறகு அங்கிருக்கிற ஆசாரியர்களுடைய வேலையும் முடிஞ்சிச்சு. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:65. மத்தேயு 26:65.
1: அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு,
0: பிரதான ஆசாரியன் என்ன பண்ணாரா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டார். யார் பிரதான ஆசாரியன்? தேவ ஆலயத்திலே தேவனால் ஊழியத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். அவன் சாதாரணமா இருக்க மாட்டான், வித்தியாசமா இருப்பான். அந்த அந்த பிரதான ஆசாரியன் இயேசுவனுடைய சாட்சி, அவர் தேவகுமாரன் என்பதை கேட்டவுடனே அவன் வஸ்திரத்தை என்ன பண்ணா, கிழிச்சிட்டான். லேவியராகவும் 21:10 அவனுக்கு சொல்லப்பட்டது, உன் வஸ்திரத்தை நீ கிழிக்க கூடாது. ஏன்னா அந்த வஸ்திரம் எதற்கு அடையாளமா இருக்கிறது? தேவனுடைய அபிஷேகத்துக்கு அது அடையாளமா இருக்கிறது. எந்த சூழ்நிலை அதை கிழிக்க கூடாது. ஆனால் அதை கிழித்து விட்டான். கிழித்தது எதை நிரூபித்தது தெரியுமா? தேவ சமூகத்திலே போவதற்கு இனி எந்த ஒரு மனித மத்தியஸ்தனும் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா? ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்களா, அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்களா, இவங்களுக்கு எழுதி போடலாமா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? இல்லைங்க, ஆண்டவர் அவர் சொல்லியிருக்கிறார், நம் அனைவரையும் கர்த்தர் ஆசாரியர்களாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்று கேட்கக்கூடாது. நீங்க மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னைக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சொல்லணும், ஏசு கிறிஸ்து சிலுவையில எதை முடிச்சாரோ அது முடிச்சதுதான், அது திருமணம் தொடங்கவே கூடாது. ஆமென். நிறைய பேர் கூட நம்பிக்கை தெரியுமா, ஜெபத்துக்கு எங்கேயோ போனோம், அங்க போனாங்க ஜெபம் பண்ணோம், மாறிடுச்சு, ஆசாரித்துவம் மாறிவிட்டது. நமக்காக இயேசு என்ற பிரதான ஆசாரியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் எப்பொழுதும் நமக்காக என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். ஆகையால் நாம் தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டைக்கு நம்மால் என்ன செய்ய முடியும், வர முடியும். எந்த சூழ்நிலை இருந்தாலும், என்ன காரியமா இருந்தாலும் சரி, நான் கேட்டா என் கர்த்தர் செய்வார் என்ற நிச்சயம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் முடிச்சதை நம்ம ஒரு நாளும் தோங்கவே கூடாது. ஒரே பலி முடிச்சிட்டார் எல்லாத்தையும், இனி பலி செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும், எவ்வளவு சொன்னாலும் இவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா, தேவ ஆலயமே இல்லாம பண்ணிட்டார். நல்லா கவனிக்கணும், இந்த ஒரு காரியத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவன் ஏற்படுத்தின தேவாலயத்தையே இடித்து போவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தார். என்ன காரணம் தெரியுமா, அதனுடைய வேலை முடிஞ்சிச்சு. இப்போ தேவ ஆலயம் யார் தெரியுமா, நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயமாய் கர்த்தர் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் அதை இன்ட்ரோடியூஸே பண்ண அவர் சொன்னாரு, இந்த ஆலயம் இதான் தேவாலயம், இது இடிச்சு பாரு, மூணு நாள் என்ன செய்வேன், உயிரோடு எழுப்பை. இன்னைக்கு உங்களையும் என்னையும் தான் தேவன் என்னவா மாற்றியிருக்கிறாரு, தேவாலயமாய் மாற்றியிருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் எங்கேயோ பிரத்யேகமான ஒரு இடத்துல இல்லை, இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறது. நம்ம அப்படிப்பட்ட ரெண்டு பேர் சேர்ந்து நிற்கும் போது அவர் சரீர பிரகாரமாக அங்கே மத்தியில் என்ன செஞ்சிடறாரு, வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் எபிரேயர் 4:14-16. இந்த மூன்று வசனங்களும் ரொம்ப அழகாக இதை நமக்கு விவரித்து சொல்லுகிறது. எபிரேயர் 4:14-16.
1: வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம்.
0: இன்னைக்கு ஒரு பயமுறுத்தி வச்சுட்டாங்க, அப்படி சில நம்ம கர்த்தருடைய பந்தி ஆசிரிக்க போறோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இந்த முதல் வாரம் வந்தாலே எனக்கு பயம் வந்துடும். ஏன்னா ஆலயத்தில் வந்து ரொம்ப ஆவலாக உட்காந்துருப்போம் பாருங்க, பந்தியில் பங்கு கொள்ளணும்னு. நடத்துகிறவங்க சொல்கிற காரியத்தெல்லாம் கேட்கும்போது, எப்பா எனக்கு தகுதியே கிடையாது, ஏன் இந்த முதல் வாரம் வருதுன்னு குற்ற உணர்வோடு உட்காந்துருக்குறேன். ஆனால் இதுக்கு நேர் எதிர்மாறான காரியம்தான் இங்கே சொல்கிறார். நல்லா கவனிங்க, வசனத்தை வாசிட்டு பாருங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து 15
1: நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல்
0: நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார். என்னுடைய போராட்டங்களை அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய கவலைகளை அதை அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அதன் பாதை வழியை அவர் போய் எல்லாத்தையும் ஜெயித்து விட்டார். இந்த ஆண்டவர் தான் எனக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நான் ஒரு காரியத்தில் கஷ்டமா இருக்குன்னு அவர்கிட்ட சொன்னா புரிந்துக்க முடியாதவர் அல்ல, அவர் எல்லாவற்றையும் அனுபவித்தவர், புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அதனால சொல்றாரு, ஆதலால் சொல்லுங்க, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறுவோம். என்ன பெறணும்? இரக்கம் என்றால் என்ன? தகுதியற்றவனுக்கு கிடைக்கிறதாங்க இரக்கம். எத்தனை புரியுது? ஆமென். நம்ம பார்த்து ஒருத்தர் கை நீட்டி கேட்கறாங்க ஏதாவது கொடுங்க அப்படின்னு, நம்ம வேணாம்னு சொல்லலாம், நமக்கு அந்த உரிமை இருக்குது. ஆனா இறங்கி கொடுக்குறோம் பாருங்களேன், அதுதான் கிருபை, அந்த இரக்கத்தை பெறவும். ஹல்லேலூயா. யாருக்கு இரக்கம் தேவை? தகுதி இல்லாதவர்களுக்கு தான் இரக்கம் தேவை. இன்னைக்கு அதை புரிந்து கொள்ளுங்களேன், நான் தகுதியற்றவன், எனக்கு உடைய இரக்கம் தேவை. நாம் இரக்கத்தை பெறவும். அடுத்தது, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரக்கத்துக்கும் கிருபைக்குள்ள வித்தியாசத்தை மட்டும் நான் சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். இரக்கம் என்பது தேவனுடைய இரக்கத்தினாலதான் என்னை பாவத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார். இரக்கத்தினாலதான் என்ன பண்ணாரு சொல்லுங்க? ஆமா, நான் நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கேன், ஒருத்தன் சேர்ல விழுந்து கிடக்குறான், அழுக்கா இருக்கிறான், அவனை பிடிச்சு தூக்கணும், ஏன் மேலே என்ன வரும்? அதை இரக்கப்பட்டவனை என்ன செய்யறேன்? தூக்கி விடுகிறேன். அது இரக்கம். ஆனா கிருபை என்ன தெரியுமா? எனக்கு தகுதி இல்லாத அவருடைய சாயலை அவர் எனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கமும் அவருடைய சிலுவையின் மூலமாக வெளிப்பட்டது. அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இதை நம்ம நினைவில் வைக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, தைரியமாய் கிருபாசனத்தில் சேரக்கடும். எப்படி வரலாமா சொல்லுங்க? தைரியமா எங்க வரணும்? கிருபாசனத்தில். ஒரு குறிப்பு கண்டிப்பா இங்க சொல்லணும். நீங்க உள்ள வரும்போது உங்களுடைய பெயர் குறிக்கிறாங்க இல்லையா, அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்க பெயர் குறிக்கப்படுற அந்த நேரமும் குறிக்கப்படுகிறது. இப்படி நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பீங்க அப்படின்னா நிறைய பேர் வேலையை இழந்திருப்பீர்கள். புரியல, புரியுமா சொல்லிட்டுமா? ஆலயத்துக்கு நம்ம வர்ற நேரம், தைரியமாய் கிருபாசனத்தில் நிலையில நம்ம வர்றோம் பார்த்தீங்களா, நேரத்தோடு கிருபாசனத்தில் நிலை வரணும். எத்தனை பேர் விளங்குது? ஆமே, கொஞ்சம் சத்தமா. 8 மணிக்கு பஞ்சு, 8:05 மூணு நாள் வரும், 4வது நாள் மேனேஜர் கூப்பிட்டு சொல்லிடுவாரு, தயவுசெய்து வேற கம்பெனி சொல்லுங்க. ஆலயத்துக்கு மட்டும் என்ன பண்ணுறோம்? கிட்டத்தட்ட 60% மக்கள் கால தாமதமாக தான் வர்றோம். இப்போ இந்த சீசன் இருக்குது, வாகன நெரிசல் இருக்குது, இதுக்கு கொஞ்சம் நம்ம அலவன்ஸ் கொடுக்கலாம். ஆனால் முயற்சி செய்யுங்க. ஆமேன். எத்தனை பேர் புரியுது? தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம கனம் பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்கணும், கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உலக காரியங்களுக்கு நான் கொடுக்குற கவனத்தை விட உம்முடைய காரியங்களுக்கு அதிக கவனம் கொடுக்க எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஆனா அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுதுதான் நிறைவான நன்மைகளை கர்த்தரிடத்தில் நம்மால் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். இந்த கடைசி வசனத்தை திரும்ப வாசி. ஆதலால் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். நம்முடைய தேவன் ஒரு நாள் நம்மளை குற்றப்படுத்துகிறவர் அல்ல, நம்மை உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பந்தியில ஆசிரியக்குமா நம்ம சொன்ன ஆண்டவர், எனக்காக அடிக்கப்பட்டீங்க, அதற்காக நன்றி. என்னுடைய இருளை மாற்றுவதற்காக இந்த பூமியில வந்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி. எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பதற்காகவே நீங்க ஆண்டவரை பூமியிலே வந்து என்னை சத்துருடைய கையிலிருந்து மீட்டுக் கொண்டீர், அதற்காக உமக்கு நன்றி. கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்த்து தேவன் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அதை அறிக்கை செய்து கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தப்படும். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் விரும்பாத காரியங்கள் இருக்கும் என்றால் அதை தயவாக தயவாக நீர் மன்னிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ரொம்ப கவனமாய் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி கேளுங்க. சில சில காரியங்களுடைய வாழ்க்கையில் அழுத்துகிறதா இருக்கும் என்றால் உங்களுக்கே தெரியுது, இதுல இருந்து வெளியே வர முடியல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு அந்த பலத்தை எனக்கு கொடுக்க ஆண்டவரே. ரோமர் 6 சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். என்னத்தை சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மறித்த நாம் அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ரொம்ப அழகா அவர் கேட்கிறாரு. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்நானத்தை பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? வேத புத்தகத்தில் ஆண்டவர் ஞானஸ்தானத்தை அவர் சொல்லுவதற்கு முன்பதாக, கட்டளையாக கொடுப்பதற்கு முன்பதாக இயேசு அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார். தண்ணீரிலே மூழ்கி அவர் கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கினார். வானம் திறக்கப்பட்டது என்றும் இவர் நேசகுமாரன் பிரியமாயிருக்கிற என்ற சத்தமும் உண்டாயிற்று என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை எந்த நிலையில வந்திருந்தாலும் சரி, ஞானஸ்தானத்திலே தேவனோடு கூட உடன்படிக்கை நீங்கள் செய்யவில்லை அப்படின்னு சொன்னால், வேத வசனத்தின்படி சீக்கிரமாய் நான் இந்த உடன்படிக்கையை செய்ய நான் தீர்மானிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஏன் என்று சொன்னால் 3:5 சொல்லுகிறது, அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இழைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். எல்லாருக்கும் ஆசை உயிர்த்தெழுதலிலே நான் பங்கடைய வேண்டும், உயிர்த்தெழுதலிலே பங்கடைய வேண்டும் என்றால் மரணத்தின் சாயலிலும் இணைக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபையை சேர்ந்த ஒரு உபதேசம் அல்ல, வேதத்தினுடைய உபதேசமாயிருக்கிறது. கடைசி நாட்கள் இந்த நாளிலே இந்த இடத்துல கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுவார் என்றால், உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் கர்த்தர் அதை பேசுகிறார். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி கேளுங்க, ஆண்டவரே மனுஷர் பாரம்பரியம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய நான் தீர்மானிக்கிறேன். கர்த்தரனே ஆசீர்வதியமனே ஏற்றுக்கொள்ளும். இந்த வேளையில உங்களுடைய வாழ்க்கை இந்த அன்பின் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னிலிருந்து இயேசுவின் சிலுவையை தவிர வேறு ஒன்றையும் குறித்து நான் வைராக்கியம் பாராட்ட மாட்டேன். என் ஆண்டவரை குறித்து உங்களுடைய சிலுவை குறித்து மாத்திரம் நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்றவங்க இருப்பீங்கன்னா உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா ஆண்டவரே, பல மனிதர்களை குறித்து நான் மேன்மை பாராட்டி பக்தி வைராக்கியமுடையவனாக இருந்தேன். சில ஆண்டவரை ஸ்தாபங்களை குறித்து, சில குறிப்பிட்ட பிரிவுகளை குறித்து நான் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். இன்றைக்கு அதை விட்டு விடுகிறேன். உம்மை குறித்து மாத்திரம் நான் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுகிறார்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்கள் இப்போல்லாம் எவ்வளவு பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி உணவு டெலிவரி செய்யும் ஒரு நண்பருடைய கதை இது. நண்பருக்கு போன வாரம் ஒரு நாள் மதியம் 11 மணிக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. தமிழ்நாட்டில் நீங்க இப்போ இருக்கிறீங்கன்னா தற்போதைய வெப்பநிலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த நிலையில அந்த ஆர்டரை முடிக்கிறதுக்காக நண்பர் அவசரம் அவசரமா கடும் வெயில்ல பைக்ல போய் டெலிவரி செஞ்சாரு. அந்த பார்சலை பெற்றுக்கிட்ட மாடி வீட்டுக்காரர், யோ ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரமாச்சு, உனக்கு இங்க வர இவ்வளவு நேரமா, எவ்வளவு நேரம் நான் பசியோட காத்திருக்கிறதுன்னு கோபமா சொல்லிட்டே பணத்தை கொடுத்துட்டு டக்குன்னு கதவை அடைச்சிட்டாரு. நண்பர் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்து வேர்த்து விறுவிறுத்து நிற்கும் போது அங்க வந்த ஒரு வயதான மூதாட்டி தன்னிடமிருந்த ஒரு பாட்டில் தண்ணீரை கொடுத்து, ராசா இம்புட்டு வேகமா வண்டிய ஓட்டாதப்பா, வீட்டுல பெத்தவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை நினைச்சு பார்த்து கொஞ்சம் பொறுமையா வண்டி ஓட்டு ராசா, காசு என்னைக்குனாலும் சம்பாதிக்கலாம் கண்ணு, ஆனா அடிக்கடி பட்டுச்சுன்னா உனக்கு தனியா கஷ்டம், இனி பொறுமையா வண்டி ஓட்டியா, முதல்ல இந்த தண்ணிய குடிச்சிட்டு சத்த நேரம் இந்த திண்ணையில உட்காந்து காற்று வாங்கிட்டு அப்புறமா பொறுமையா வண்டிய ஓட்டிட்டு போயிட்டு வா ராசான்னு சொல்லிட்டு அந்த பாட்டி தன்னுடைய சாக்கு முட்டைய தோல்ல போட்டுட்டு போனான். படிச்ச பணக்கார மாடி வீட்டுக்காரரையும் படிக்காத இந்த ஏழை மூதாட்டியையும் பாருங்க. அடுத்தவர் மேல கரிசனை இல்லாத, மனித நேயம் இல்லாத, படிப்பும் செல்வமும் வீணே. எப்பவுமே நாம அடுத்தவங்க இடத்துல நம்மள வச்சு பார்க்கணும். இதத்தான் வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக.

0: என்றோ உம்முடைய சிலுவை மரணத்தினா எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்தவர். உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை நீர் உயர்த்துவீராக. ஓ ராமா சகலரஹந்தரவனமா.
1: ஹல்லேலூயா.

0: அல்லேலூயா.
1: அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை நடத்தி செல்லுவார். ஒருபோதும் அவருடைய ஜனத்தை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நம்பினவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் உண்மை உள்ள தெய்வம். இவ்வளவு நாள் நம்மளை அற்புதமாக கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறாரே, அந்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய மகிமையின் பிரசன்னம். ஹல்லேலூயா. ஆமென்.

இல்லை, ஒருபோது ஆண்டவருடைய பிள்ளைகளை குனிந்து நடக்க கர்த்தர் விடவே மாட்டார். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி பாட போகிறோம். என் தலை உயர்த்தப்படும், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா.

ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் என் வாழ்வில் எனக்கு எதிராக எழும்பி வந்தாலும் என்னை காக்கிற தெய்வம் அவர் என்னோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. என்னை காக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. நான் நம்பி இருக்கிற தெய்வம் எனக்கு கூடவே இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் அப்படித்தான் நம்மளை நடத்தி இருக்கிறார். சத்துருக்களின் சூழ்ச்சிகள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி வந்த போதெல்லாம் அவர் தம்முடைய கரத்தினால் நம்மை மூடினார். அவருடைய கரத்திற்குள் நம்மை மறைத்து வைத்தார். அவருடைய சிறகில் நிழலிலே நம்மளை மறைத்து வைத்தார். அவருடைய கூடார மறைவுக்குள்ளே நம்மளை மறைத்து வைத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆராதிக்கிற ஆராதனை அவருக்கு பிரியமான, அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் அங்கீகரிக்கிற ஆராதனையா இருக்கணும். வீணாய் எனக்கு ஆராதனை செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நம்முடைய ஆராதனை வீணா போய்விடக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நேரங்கள் எல்லாமே ஒரு மகிமையான நேரம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒரு மகிமையான நேரம். பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை சமர்ப்பித்து ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி நாம் ஆராதிப்போம் என்று சொன்னால் அது ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுவாராம்.

நாம் செலுத்துகிற துதி கானம் மகிமை எல்லாம் அது ஆண்டவருக்கே உரியதாய் இருப்பதாக, அது கர்த்தருக்கே உரியதாய் மாறுவதாக. நீ செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து நினைத்து நினைத்து எங்கள் ஆண்டவருக்கு துதி பதிகளை நாங்கள் செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். ஆண்டவரே செய்த நன்மைகளெல்லாம் நினைவு கூறுகிற ஆண்டவரே ஹாலலூயா, இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு வெளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 25:4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிறீர். எனக்கருமையானவர்களே, இன்றைய நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையில் கொடூரமானவர்களின் சீரலை போன்று கொரோனாவும், பெருவெள்ளத்தை போன்று குடும்ப உறவுகளில், பிள்ளைகளிடத்தில், பணியிடங்களில், பொருளாதாரத்தில், சரீரத்தில் பல சோர்வுகளையும் விரக்திகளையும் கொடுத்து எப்பக்கம் திரும்பினாலும் மோதி அடிக்கின்றதே என்று கலக்கத்துடன் இருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஆவியானவர் கடந்து வருகிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆகையால் பலனற்று போய் திடனற்று போய் இருக்கிறவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு அடைக்கலமும் திடனும் நம்பிக்கையும் நிழலுமாயிருந்து உங்களை காத்து ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக துறவிலிருந்து தூக்கி விடுகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 38:6, எரேமியாவை சிறைப்பிடித்து தண்ணீர் இல்லாத துறவிலே உளையிலே கயிர்களினால் கட்டி உள்ளே இறக்கி அமிழ்த்தினார்கள் என்றும், அப்பொழுது அங்கிருந்த பிரதானி எரேமியாவிற்கு நேரிட்டதை ராஜாவிடம் தெரிவிக்க, ராஜா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே விரைவிலாய் சென்று தூக்கிவிடு என்று கட்டளையிடுகிறதையும் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் நீங்களும் எரேமியாவை போல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாயிருந்து சோதனைகளும் வேதனைகளும் சூழ்ந்து உலையிலே அமிழ்த்துவதை போன்று அமிழ்த்தப்பட்டு யார் என்னை விடுவிப்பார் என்று விடாய்த்து போயிருக்கிறவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்காய் துறவின் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். உயர் ஸ்தானத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறார். நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தபடியினால் உங்களை அதிகத்தில் அதிகாரியாக வைக்கும்படிக்கே. இரண்டாவதாக ஒன்றுமில்லாதவர்களை உயர்த்துகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 39:10 நாம் வாசிக்கையில், அங்கே காவல் சேனாதிபதியாகிய நெபுசராதான் ஒன்றுமில்லாத ஏழைகளில் சிலரை யூதா தேசத்திலே வைத்து அவர்களுக்கு அந்நாளிலே திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தான் என்று வாசிக்கின்றோம். உங்களுடைய வாழ்விலும் ஆவியானவர் இன்றைக்கு எங்கெல்லாம் ஒன்றுமில்லையோ, வெறுமையோ, வறட்சியோ, பற்றாக்குறைகளோ காணப்படுகிறதா, அவற்றிலெல்லாம் ஒரு நிறைவை தரப்போகிறார். அடிமையாய் அழைத்து செல்லப்பட்டவர்களுக்கு நெபுசராதான் எப்படி இலவசமாய் செழிப்பான திராட்சை தோட்டத்தையும் வயல் நிலங்களையும் கொடுத்தாரோ, அப்படியே இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கும் திராட்சை தோட்டமாகிய பரிபூரண ஆசிர்வாதத்தையும் வயல் நிலமாகிய நிறைவையும் எல்லாவற்றிலும் தந்து ஆசிர்வதிக்கிறார். மூன்றாவதாக தப்புவித்து பத்திரமாய் பார்த்து கொள்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 39:17 நாம் வாசிக்கையில், அங்கே உன்னை தப்புவிப்பேன், நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்றும், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளைப் பொருளாகும் என்றும், 40:4, இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன், நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்றுள்ளதை வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் பட்டயமாகிய கொள்ளை நோய்க்கு பயந்து போய் குழம்பி என்ன செய்வதென்று அறியாது இருக்கிறீர்களா? ஆவியானவர் சொல்கிறார், பயப்படாதே, நீங்கள் பயப்படுகிற காரியத்தின் கையில் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று, அதோடு உங்களை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்றும் வாக்கு பண்ணுகிறார். ஆகையால் ஆவியானவர் இன்றைக்கு உங்களை எந்த சூழ்நிலைகள் மேற்கொள்ள நினைத்தாலும் அதிலிருந்து உங்களை தப்புவித்து பத்திரமாய் பார்த்து கொண்டு உங்களை ஆசிர்வதிக்கிறார். நான்காவதாக விருப்பத்தை நிறைவேற்றுகிறார், வெகுமதிகளை கொடுக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 40:4 நாம் வாசிக்கையில், அங்கே எரேமியாவிடம் காவல் சேனாதிபதி, இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாக காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்கிறதையும், 5 எரேமியாவிற்கு போவதற்கு வழிச்செலவையும் வெகுமதிகளையும் கொடுத்து அனுப்பிவிட்டான் என்றும் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களின் மன விருப்பங்களை ஆவியானவர் நிறைவேற்றுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களின் தேவைகளை சந்தித்தும் உங்களை பாராட்டி
சில வெகுமதிகளையும் அதாவது பரிசு பொருட்களையும் பெற்றுத்தரப்போகிறார். ஆவியானவர் உங்கள் பெயரில் நினைவாயிருந்து உங்களை ஆசிர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களை பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக ஆளுகை செய்து நீங்கள் எங்கெல்லாம் உங்கள் சூழ்நிலையாக ஆகிய உளையான துறவிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறீர்களோ அவற்றிலிருந்து தூக்கி விடுகிறார். இல்லை என்கிற இடங்களில் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நிறைவை தரப்போகிறார். கொரோனாவோ அல்லது தொற்று நோயை போன்ற உங்கள் வாழ்க்கையில் சத்துரு விதைத்திருக்கிற சில காரியங்களிலிருந்து உங்களை இன்றைக்கு தப்புவிக்கிறார். பத்திரமாய் பார்த்து கொண்டு உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றி வெகுமதிகளையும் பாராட்டுதல்களையும் பெற்றுத்தந்து அதிகாரிகள் தயவு மனித தயவையும் காண்பித்து நிறைவாய் ஆசிர்வதிக்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கும் உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அன்பின் இயேசுவை ஆவியானவரை அறியாது தெரியாது இருப்பீர்களானால் இன்றைக்கு விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் மாம்சமான யாவர் மீதும் தம் ஆவியை ஊற்றி ஆசிர்வதிக்கிறவர். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அறிந்திருக்கிறவனே பேசுங்கள். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அதப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரி தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலையாகிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் உபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்து நின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் உபச்சாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பிளம் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சியாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்த போது நான் ஜீவனுள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாயிருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும் படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும் படிக்கும் அப்படி ஆயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன். எப்படியெனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறது செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அதப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிலிப்பியர் 2:4. செசில் ரோட்ஸ் என்பவர் பிரிட்டனில் எல்லாராலும் மதிக்கப்பட்ட மிக பிரபலமான அரசியல்வாதியும் புரவலரும் கூட. அவர்தான் உலக புகழ்பெற்ற ரோட்ஸ் ஸ்காலர்ஷிப்பை கொடுப்பவர். அவர் நேர்த்தியாக ஆடை அணிவதில் மிகவும் கவனமாக இருப்பார். ஆனால் தான் விலை உயர்ந்த நல்ல ஆடைகளை உடுத்துவது மற்றவர்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது என்றும் நினைப்பவர். அவர் ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் மாலை விருந்து கொடுத்தார். அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு இளைஞன் ட்ரெயின் பயணம் செய்து ரோட்ஸ் அவர்களின் வீட்டுக்கு வந்தான். பிரயாணத்தில் அவன் உடை கசங்கியும் அழுக்காகவும் மாறிவிட்டிருந்தது. அவனுக்கு நேராக விருந்தில் போய் எவ்வாறு பங்கெடுப்பது என்று யோசனையாக இருந்தது. அவன் உள்ளே நுழைந்த போது விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தவர்கள் அனைவரும் மிக நேர்த்தியாக ஆடை அணிந்திருந்தனர். தன் உடையை பார்த்தான் அவனுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. வாலிபனின் மனநிலையை ரோட்ஸ் நன்றாக கவனித்து விட்டார். அதுவரை மிக நல்ல ஆடையில் வலம் வந்து கொண்டிருந்த ரோட்ஸ் வேகமாக வீட்டிற்குள்ளே சென்று தானும் பழைய கசங்கி போன ஒரு கோட்டை அணிந்து கொண்டு வந்தார். விருந்து கொடுக்கும் ரோட்ஸும் தன்னை போல கசங்கி ஆடையில் இருப்பதை பார்த்ததும் தான் அந்த வாலிபனுக்கு உள்ளே நுழையும் தைரியம் வந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்புதான் ஒரு நாள் அந்த வாலிபன் ரோட்ஸ் முதலில் மிக நேர்த்தியாக ஆடை அணிந்திருந்ததையும் தன் மனநிலைமையை புரிந்து கொண்டு பின்னர் கசங்கிய ஆடையை அணிந்து வந்ததையும் அறிந்து கொண்டான். ஆம் பிரியமானவர்களே, மற்றவர்களின் மனநிலையை அறிந்து அவர்கள் நம்மோடு நன்றாக பழகும்படியான ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் ஒரு முறை தான் உத்தமகுமாரன் என்று அழைத்த தீமோத்தேயுவை கொரிந்து சபைக்கு அனுப்பினார். அப்போது தீமோத்தேயு மிகவும் இளைஞனாகவும் பயந்த சுபாவமுடையவராகவும் இருந்தார். ஆனால் கொரிந்து சபையினர் அலங்காரத்தை விரும்புகிறவர்களாகவும் சண்டையிடுகிறவர்களாகவும் வழக்காடுகிறவர்களாகவும் இருந்தனர். ஆகவே அவர்களை பார்த்து தீமோத்தேயு பயந்துவிடக்கூடாது என்று பவுல் தீமோத்தேயுவை அனுப்புவதற்கு முன்பாகவே கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில், தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானேயாகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள் என்று எழுதினார். மேலும் தீமோத்தேயுவை ஒரு சாதாரண இளைஞன் என்று நினைத்து உதாசீனப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக தீமோத்தேயுவும் என்னைப் போல கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே என்றும் எழுதினார். ஆம் பிரியமானவர்களே, நம்மோடு இருப்பவர்கள் தாழ்வு மனப்பான்மையுடனோ அல்லது பயத்துடனோ இராமல் அவர்களும் சந்தோஷமான மனநிலையோடு நம்மோடு பழகுவதை நாம் உறுதி செய்ய வேண்டும். அவர்களையும் நம்மை போல உருவாக்கிவிட வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயு பயமில்லாத வாலிபனாக வளர வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே தீமோத்தேயுவுக்கு அவர் எழுதிய 2 நிருபத்தில், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று எழுதி அவரை தைரியப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மையும் அநேகரை உருவாக்குபவர்களாக வழிநடத்துவாராக.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத பகுதி மத்தேயு 5:43 44 நாம் தியானிக்க போகிறோம். 43 இப்படியாக சொல்கிறது, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள், உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் என்று 44 சொல்கிறது. அன்பவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த மத்தேயு 5:6-7 என்ற அதிகாரங்களை நான் இந்த மலைப்பிரசங்கத்தை வாசிக்க ஆரம்பித்த போது எனக்கு கிடைத்த முதல் புதையல், இல்லை முதல் முத்து, இல்லை முதல் தங்கம் என்று சொல்லலாம், இந்த மத்தேயு 5:44. இந்த முதலாக இந்த வார்த்தையின் மூலமாக தான் என்னோட ஆண்டவர் இடைப்பட்டார். என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு மொத்த ஊற்று காரணராக இருக்கிறது இந்த ஒரே வசனம்தான். அன்பாலே, அந்த நாளிலே நான் மெடிக்கல் ஷாப் வைத்து நஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு எதிராக ஒரு காம்படிட்டர் வந்தாங்க. ஒருத்தர் மெடிக்கல் ஷாப் வைத்தார். எனக்கு வரக்கூடிய வருமானம், எனக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருமே அவங்க கொண்டு போனாங்க ஒரு காரணத்தை வைத்து கொண்டு. அப்போ எனக்கு ரொம்ப, அவர் கொண்டு போகிறது மட்டும் இல்லை, எனக்கு பெப்ப பேன்னு காட்டினாங்க. பாரு, உங்கள் கஸ்டமர்லாம் நாங்கள் கொண்டு போகிறோம் பாருன்னு எங்களுக்கு வந்து பெப்ப பேன்னு காட்டினாங்க. ஒரு சின்ன தம்பியை போட்டு இந்த வேலையெல்லாம் அவர் செய்து கொண்டிருந்தார். ரொம்பவும் நொந்து நூலாகி போய் கொண்டிருந்தேன். ஆனால் ஜெபித்து கொண்டிருந்தேன், வேதம் வாசித்து கொண்டிருக்கிறேன், திரும்பி மற்ற 5:6-7 நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் தான் என்னுடைய நண்பர்களெல்லாம் மிகவும் மோசமானவர்கள், ரவுடிஸு, ரொம்ப துன்மார்க்கமானவர்கள், கொலை பாதத்துக்கு அஞ்சாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் வந்து அந்த தம்பி பெப்பப்பை காட்டினதை பார்த்து, இவனை நான் அடித்து சாகடிக்கிறேன், நமக்கே பெப்பப்பை காட்டானா, வெளியூருக்காரன் வந்து இங்கே வந்து பொழைக்க வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடையை உடைச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஊன்னு சொல்லுன்னு எல்லாரும் அவங்கள அடிக்க போயிட்டாங்க, உதைக்க போயிட்டாங்க. அன்பாலே, நான் என்ன சொன்னால் அவங்கள எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, ஐயோ எனக்காக நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு கரிசனையாக இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் எந்த பிரச்சனையும் நானே சால்வ் பண்ணிக்கிறேன்ட்டேன். ஏன்னா நான் அப்போது அன்பின் வழியின்ற அந்த புத்தகத்தில் தான் அந்த மத்தேயு 5:6-7 நான் படிச்சுட்டு இருக்கிறேன், ஒரு நியூ இயர் புதிய ஏற்பாடுனுடைய புத்தகத்தில். அப்படி பாருங்க, நான் அன்பின் வழியில் போகும்போது திரும்ப என்ன பிசாசு சாத்தான் அராஜகத்தின் வழியில் நான் பழைய வாழ்க்கையில் என்னை கொண்டு போகிறதுதான். ஆனால் அப்போ ஆண்டவர் இந்த மத்தேயு 5:44 தான் என்னோடு இடைப்பட்டார், பேசினார், காமிச்சார். என்னென்னா, நான் உனக்கு என்ன சொல்றேன், சத்துருக்களை சிநேகிக்க சொல்றேன், உன்னை சபிப்பவர்களை ஆசீர்வதிக்க சொல்றேன், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய சொல்றேன், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு உன்னை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ண சொல்றேன், நீ என்ன செய்யறீங்க அப்படின்னார். அன்பாலே, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த சத்தியத்தின்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஏனென்றால், உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விவிடு. பூர்வத்தாருக்கு, இன்னைக்கு யூதர்களுக்கு மோசே மூலமாக சொல்லப்பட்ட சத்தியம் அதுதான், அதுதான் கட்டளை. உன்னை சிநேகிக்கிறவங்களே உன்னை அன்பு செலுத்துறவங்களே நீ அன்பு செலுத்து, உன்னை சிநேகிக்கிறவங்களே சிநேகி, ஆனால் உன்னை பகைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக பகை அப்படின்னாங்க. இன்னைக்கு யூதர்கள் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர்களுக்கு கொடுத்த சத்தியம் என்ன, கட்டளை என்னென்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன் தான் அதிக நீதி. அன்பால் இதையும் மைண்டில் வச்சுக்கணும், உங்கள் சத்துருக்களை, உன்னுடைய எதிரியை சிநேகி, முதல் 4 காரியம் இல்லை, சிநேகிங்கள், அன்பு செய்யுங்கள், அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க. உங்களை யாரை, சத்ருவை, யாரை சொல்கிறாரு, சத்ருவை தான் சொல்கிறாரு சிநேகம் பாராட்டு அப்படின்னு. அடுத்தது, உன்னை சபிப்பவர்கள் என்ன செய்கின்றாரு, நீ பதிலுக்கு சபிக்காத, அவனை ஆசீர்வதின்னு சொல்கிறார். அடுத்து, உன்னை பயக்கிறவனுக்கு என்ன செய்ய, முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய் அப்படின்றார். அடுத்தது, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறதுக்காக ஜபம் பண்ணுன்றார். அன்பானிலே, ஆண்டவர் கொடுத்த இந்த 4 முத்தான இந்த முத்துக்களை நீ உன் வாழ்க்கையில் கடைபிடித்தாய் என்றால் நிச்சயமாக உன் எதிரியை நீ என்ன செய்யலாம், வீழ்த்தலாம், சாத்தானாகிய பிசாசு விதத்தெல்லாம் அதே சமயத்தில் உலக பிரகாரமாக எதிரியாக வரவங்க உனக்கு வெக்கப்பட்டு போவான். அன்பு இல்லை, என்ன ஆண்டவர் இந்த காரியத்தை அவனுக்காக, அந்த எதிரியாக இருந்த அந்த கடைக்காரருக்காக நான் 7 நாள் உபவாசம் இருந்து நான் ஜெபித்தேன். ஆண்டவர் இதே சொல்லி சொல்லி அவனை நான் நேசிக்கிற ஆண்டவர், அவன் அன்பு செலுத்துகிறேன், அவனுக்கு நான் வந்து அவனை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, அவனுக்கு முடிஞ்ச நன்மை செய்கிற ஆண்டவரே, தகப்பனே நான் அவனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி 7 நாள் ஜெபிச்சான். அன்பான்ல அதன் பிறகு அவன் மூலமாகவே எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். 7வது நாள் முடியல என் ஜெபம், அதே ஓனர் என்கிட்ட வந்தான், அந்த கடைக்காரன் தான், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னான். ஏன்ப்பா நான் ஒன்று மன்னிக்க, நான் உனக்கு என்னப்பா செஞ்சேன், இல்லை உங்களுக்கு விரோதமாக நான் கடை வச்சுட்டு உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டமெல்லாம் நான் கொண்டு போகிறேன், அது என் மேலே உங்களுக்கு வருத்தம் இருக்காத மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு காரியத்தை சொன்னான்பாங்களே, அந்த மெடிக்கல் ரீதியில் இருக்கிற ஒரு உள்ளான காரியத்தை அவனுடைய காரியங்களை சொல்கிறான். என்னன்னாக்கா, நான் இந்த மாதிரி இந்த டாக்டரோட நான் டீல் வச்சுருக்கிறேன், அதனால் நான் அப்படி செய்கிறேன், நீங்கள் வேறு யார்கிட்டாவது அந்த மாதிரி பண்ணுங்கன்னு எனக்கு தொழில் ரகசியத்தை கற்றுக் கொடுத்தான். டீல்னால் என்னன்னு எனக்கு தெரியாது, இல்லை ஏதாவது டாக்டரோட நம்ம டைப் வச்சுட்டு நம்ம அதை செஞ்சோம்னா நமக்கு கரெக்டாக வருமானம் இருக்கும் அப்படின்னு சொன்னான். அதன் பிறகு தான் அன்பார்ல என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாத ஆண்டர் கொடுத்தாரு. ஒரு டாக்டரோடு நானும் அசோசியேட்டடாக மெடிக்கல் ஷாப் வச்சேன், அதனுடைய வருமானத்தில் அவருக்கு ஷேர் கொடுத்தேன், நான் ஷேர் எடுத்துக்கிட்டேன், அதன் மூலமாக என்னுடைய கடன் பிரச்சனை அடைஞ்சிது. இந்த வார்த்தையின் மூலமாக அந்த எதிரியாய் வைத்த அவன் என்னை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றினார். பல லட்சங்கள் ஆண்டவர் சம்பாதிக்கிறதுக்கு உதவி செய்தார். இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இந்த ஊழியத்தை செய்வதற்கு காரணம் என்னென்னால் வித்திட்டது இந்த மத்தேயு 5:44 தான். அன்பானல இன்னைக்கு ஆண்டவர் சொன்னபடி நான் செய்ததுனால, அந்த சத்ருவையும் நேசித்ததுனால, என்னை சவிப்பனை ஆசீர்வதித்தனால, பயக்கிறவனுக்கு நன்மை செஞ்சதுனால, என்னை துன்பப்படுத்தினுக்காக, என்னை பயக்கிறவனுக்காக நான் ஜெபித்ததுனால வந்த விளைவு நான் ஆசீர்வாதத்தை பார்த்தேன். இன்னைக்கு அநேகருக்கு இந்த சத்தியத்தை சொல்லி வருகிறேன். மத்தேயு 5:44 படி இன்னைக்கு உனக்கு சத்ருவாக இருக்கிற யாரையா இருந்தாலும், உன்னுடைய காம்படிட்டர், உன்னுடைய போட்டியாளர், உனக்கு விரோதமாக இருக்கிறவங்க, அது யாராக இருந்தாலும் சரி, இது மாமியாராக இருந்தாலும் மாமனாராக இருந்தாலும், இல்லை அது பக்கத்து வீட்டுக்காரங்களா ஏத்து வீட்டுக்காரங்களா, இல்லை வேலை செய்கிற இடத்துல யாராக இருந்தாலும் சரி தான், அவங்கள நீ ஆசீர்வதிக்க கற்றுக்கொள், நீ சிநேகிக்க கற்றுக்கொள். இதில் சொன்ன 4, அவங்களுக்கு நன்மை செய்ய கற்றுக்கொள், அவங்களுக்காக ஜெபிக்க கற்றுக்கொள். கர்த்தர் உன்னுடைய கண்ணீரை கவலையெல்லாம் மாற்றுவார். அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக நம்மை ஆண்டவர் உயர்த்துவார். இது புதிய ஏற்பாட்டினுடைய முக்கியமான, மிக முக்கியமான சத்தியமாக இருக்கிறது, அதிக நீதியாக இருக்கிறது. அன்பானலே இதை நீங்கள் கருத்திலே கொண்டு இந்த 4 காரியத்தை செய்ய ஆரம்பியுங்கள், சிநேகிக்க ஆரம்பியுங்கள். சத்ரு, அது யாரெல்லாம் நம்ம அதை இந்த 4 காரியத்தை செய்யணும்னா, நம்மளை எதிரி, பயங்கர ஜென்ம விரோதி, நமக்கு துரோகம் பண்ணவங்க, நம்மளுக்கு கெடுதல் செஞ்சவங்க, அவங்களுக்காக தான் இதை செய்ய சொல்கிறார். நம்மளை நேசிக்கிறவங்களுக்காக இல்லை, நம்மளை நமக்கு ஃபேவராக நடக்கிறவங்களுக்காக இல்லை, நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்காக தான் இதை சொல்கிறாரு. சிநேகிக்கணும், ஆசீர்வதிக்கணும், நன்மை செய்யணும், ஜெபிக்கணும். இதை நீங்கள் செய்யுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இந்த சத்தியத்தை நீங்கள் இந்த முத்தை எடுக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் இதை புரிந்து கொண்டு இதை தியானியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தருவார். தேங்க்யூ. நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலேயும் கூட அந்த ஆண்டவரே, முத்தான காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த மத்தேயு 5:6-7 நான் படிக்கும்போது முதல் கிடைத்த முத்து, இந்த ஒரே ஒரு முத்து ஆண்டவரே விலையேற பெற்றது சுவாமி. இந்த ஆண்டவரே ஆண்டவரே காரியத்தை, எந்த பொக்கிஷத்தை எனக்கு கொடுத்ததுனால நான் அதை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அப்பியாசம் பண்ண, அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்தேன். ஆண்டவரே எனக்கு காம்படிட்டாக எதிரியாக வந்த ஆண்டவரே, அந்த சவுனுக்காக நான் ஜெபிக்கும்பொழுது கர்த்தர் என்னுடைய சிறையிருப்பை மாற்றினீர், என்னுடைய எல்லாவித ஆண்டவரே தரித்திர நிலைமையை மாற்றினீர், எனக்கு வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தை நீர் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. தகப்பனே அதுக்காக நன்றி சுவாமி. இந்த சத்தியம் தெரியாதபடிக்கு எத்தனை மக்கள் இன்னைக்கு ஆண்டவரே தன்னுடைய சத்ருவையும் நேசிக்காமல் சிநேகிக்காமல் சத்ருவை சத்ருவாய் பாராட்டி எவ்வளோ ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க சுவாமி. அவங்கள ஆசீர்வதிக்க முடியல, அவங்களுக்காக செபிக்க முடியாமல் எவ்வளோ ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க. அப்படி இல்லாதபடிக்கு இதை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த ஆண்டவரே கட்டளைக்கு கீழ்ப்படிய, இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தங்களை மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. அதன் பிரகாரமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மையும் ஆசீர்வாதையும் வந்தடைய உதவி செய்யுங்க. அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன். தேங்க்யூ அன்பானே. இதை நீங்கள் உண்மையிலே கை கொண்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இதை ப்ராக்டிக்கலில் கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசிரிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

ரட்சிங்க தொடுங்கப்பான்னு சொல்லி எனக்காகவும் எத்தனையோ ஜீவன் அழுது ஜெபிச்சிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தர் என்னை தொட்டா. அல்லேலூயா. என் சாட்சியை நீங்க கேட்குறீங்களா? என் சாட்சியை நீங்க கேட்கும் பொழுது உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாகும். இங்கிருந்து நீங்க போகும்போது நீங்க சும்மா போக மாட்டீங்க. உங்க இருதயத்துல ஆண்டவருடைய அக்கினி பற்றி எரியும். என் தேவனுக்காக நான் எதையாகிலும் செய்வேன், இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். என் சாட்சி, ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் என்ன என்ன, அதை எல்லாரிடத்திலையும் சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் சொல்லி உன் இருதயம் பற்றி எரியும். நீங்களே சும்மா இருக்கணும்னு நினைச்சாலோ உங்களால முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் சகோதர சகோதரியே, ஒரு பெரிய குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தவள். என் தாத்தாவுக்கு 11 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? என் அம்மா 3வது மகள். எப்போ பார்த்தாலும் எங்கள் குடும்பத்தில் ஒரே சந்தோஷத்தோடு, எப்போ பார்த்தாலும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்போம். எங்கள் தாத்தா வீட்டில் 11 பேர். எங்கள் தாத்தாவுக்கு அவர்களுடைய பிள்ளைங்க, அவர்களுடைய பேரம்பேத்திங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேலே இருக்கும். சனி ஞாயிறுனா எங்கள் தாத்தா வீட்டுக்கு எல்லாம் படையெடுத்து போயிடுவோம். இந்த எறும்பு எப்படி படையெடுத்து போகுதோ அதே போல் நாங்களும் போவோம். இப்படியா இருக்கும்போது தாத்தா வீட்டுக்கு அரிசி மூட்டையெல்லாம் மூட்டை மூட்டையாக வந்து இறங்கும். காய்கறியெல்லாம் பெரிய பெரிய கூடையில் வந்து இறங்கும். இதெல்லாம் பார்க்கும்போது வெளியே இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? வயிறு எரியும். அவங்க சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் நாங்கள் பிறந்திருக்க கூடாதா? எப்போ பார்த்தாலும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. எங்கள் வீட்லேயும் வந்து பாருங்கள், எல்லாம் உம்முனா முஞ்சா இருக்குது. ஒன்றும் சிரிக்க மாட்டேங்குது, ஒன்றும் பேச மாட்டேங்குது. இப்படியா இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, உனக்கு பதில் இந்த குடும்பத்தில் நாங்கள் பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்படியாக எப்பொழுதும் எங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தோடு இருந்து கொண்டிருந்தோம். முதல்ல என் தாத்தா மரித்தார். அதன் பின்பாக எங்கள் குடும்பத்தில் பிரிவினைகள் உண்டானது. எங்கள் ஆச்சி வீட்டுக்கு போகிறது எல்லாமே நாங்கள் நிறுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதன் பின்பாக பார்த்தீங்கன்னா என் தாயாருக்கும் ஒரு விதமான நோய் அட்டாக் ஆயிடுச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, என் தாயார் வட்டிக்கு விடுவா. வட்டினா தெரியுமா? வட்டிக்கு விடுவா. வட்டிக்கு விடும் பொழுது ஒரே ஒரு சகோதரி கிட்ட 100,000 ரூபாய் கொடுத்துட்டான். நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அந்த தொகை கணக்கு பண்ணா கிட்டத்தட்ட 15 லட்சம் கிட்ட வரும். அவகிட்ட 100,000 தொகைய கொடுத்த உடனே கொடுத்தவளுக்கு, வாங்கினவளுக்கு திருப்பி கொடுக்க மனசு வருமா? வராது தானே. எங்க அம்மா போய் போய் கேட்க கேட்க அவ சொல்லிட்டான், நீ யாருன்னே தெரியாதுன்ட்டான். எங்க அம்மா உடனே கோவப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. உடனே அவளுக்கு கோபம் வந்து, இவ இருக்கிறதுனால தானே இவ்வளோ சேட்டை பண்ணிட்டு இருக்கா, இவளை கொன்னு போட்டா என்னன்னு சொல்லி சுடுகாட்டில் போய் தலைப்பிள்ளை அலி சாம்பலை எடுத்து மந்திரவாதி கிட்ட போய் கொடுத்து 1000 கணக்கு அவங்கிட்ட பணத்தை கொடுத்து, அந்த குடும்பத்தில் அவளும் இருக்கக்கூடாது, அவள் பொண்ணும் இருக்கக்கூடாது, வாரிசே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி செய்வினை செஞ்சு அந்த மந்திரவாதி கொடுத்த சாம்பலை கொண்டு வந்து எங்கள் வீட்டு தண்ணியில் கரைச்சா எடுத்துருவாங்கன்னு சொல்லி, மண்ணில் புதைச்சா எடுத்துருவாங்கன்னு சொல்லி காத்தோட காத்தா ஊதி விட்டுட்டான். அதன் பின்பாக எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி பொணவாடை வரும், திடீர்னு பார்த்தா சாம்பல் வாசனை வரும், சில நேரம் மல்லிகைப்பூ வாசனை வரும். என்ன அதுன்னு சொல்லி எங்களுக்கே புரியாமல் இருந்தது. ஒரு நாள் நானும் என் தாயாரும் ரோட்டில் நின்று கொண்டு இருக்கோம். அந்த வழியாக போன ஒரு பாய், அவர் போனவர் திரும்பி அப்படியே வந்தார். இந்த கையில் தொடப்பக்கட்டையெல்லாம் வச்சுருப்பார் தெரியுமா பாய், மந்திரிச்சுக்கிட்டே போவாங்க. பின்னாடி வந்துட்டார். வந்துட்டு எங்கள் அம்மாவை பார்த்துட்டு சொன்னார், உனக்கு உடம்பெல்லாம் செய்வினை செஞ்சுருக்கிறாங்க, செய்வினை முத்தி போச்சு, அவ்வளோதான், நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டார். நாங்கள் செய்வினை, இந்த பேய் பிசாசி எதுவுமே நாங்கள் நம்ப மாட்டோம். நாங்கள் ரொம்ப திமுறாக சொன்னோம், நானும் எங்கள் அம்மா, நாங்களாம் அதெல்லாம் நம்ப மாட்டோம், போப்பா கம்முன்னு, நான் நிரூபிச்சிட்டேனா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா உடனே நிரூபின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஒரு 10 காசு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அந்த நாட்கள்லாம் 10 காசு இருந்ததில்ல, இந்த நாட்களில் தான் அது செல்லாது. அந்த 10 காசை எடுத்துகிட்டு வந்து என் கையாலேயே எங்கள் அம்மா கையில் கொடுக்க சொன்னார். ஏன்னா நானாக ஏதாவது மருந்து தடவிட்டேன்னு சொல்லுவீங்க, உங்கள் அம்மா கையில் நீயே கொடுன்னாரு. நானும் எங்கள் அம்மா கையில் கொடுத்து கையை மூட சொன்னார், கையை மூடி விட்டேன். என்னென்னமோ தொடப்பக்கட்டை எடுத்து அடி அடின்னு அடித்தார் எங்கள் அம்மா கையை. கொஞ்சம் நேரம் கழித்து கையை திறன்னாரு. திறக்கிறாங்க, சாம்பல் பறக்குதுங்க, காசே தெரியல அந்த அளவுக்கு சாம்பல் பறக்குது. எங்களுக்கு ஒரே அதிர்ச்சியாயிடுச்சு, என்ன நடக்குது இது? அவர் சொன்னார், இது நான் எடுத்தது சும்மா ஒரு துளி தான் நான் எடுத்திருக்கேன், உனக்கு நிறையா செஞ்சுருக்கிறாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, இதுக்கு பரிகாரம் நாங்கள் என்னங்க பண்ணுறது? அதுக்கு அவர் சொன்னார், அம்மா எங்களுக்கு வந்து இருக்குன்னு சொல்ல தான் தெரியும், அதை எடுக்கக்கூடிய வல்லமை எங்ககிட்ட கிடையாது.
அதை சரி பண்ணக்கூடிய வல்லமையும் எங்ககிட்ட கிடையாது. உங்ககிட்ட எவ்வளவு வேணாலும் நாங்க பேசி பொய் சொல்லி தகுடலாம் செஞ்சு

கொடுத்துட்டு ஆயிரக்கணக்கில் உங்ககிட்ட ஏமாத்திட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஆனா நீ ஒரே பொண்ணை வச்சுட்டு பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறன்றது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. அதனால அந்த பாவப்பட்ட காசு எனக்கு வேண்டாம், தயவு செஞ்சு உன் உயிரை காப்பாத்திக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஆளு போயிட்டார். போனோடனே நைட்டும் பகலும் எங்க அம்மா அழுது கொண்டே இருக்கா, ஏன் இப்படி செஞ்சாங்க, ஏன் மாந்திரிங்க செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரே அழுக. இப்படியா இருக்கும்போது அவங்களுடைய தோழிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, சரி மாந்திரிங்க தானே செஞ்சிருக்காங்கன்னு சொல்ற, வான்னு சொல்லி மந்திரவாதி கிட்ட கூட்டு போயிட்டாங்க. செஞ்சவங்கிட்டயே கூட்டு போனா எப்படிங்க சரியாகும்? அல்லேலூயா. செஞ்சதே அவங்க தான், அவங்க கிட்டயே கூட்டு போய் பரிகாரத்துக்கு கூட்டு போய் நிக்கிறாங்க. இந்த மாதிரி இவளுக்கு செஞ்சிட்டாங்க, ஆயிரக்கணக்கில் எங்கள் அம்மா செலவு பண்ணாங்க, நீ வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போனோடனே உனக்கு சரியாயிடும், நீ எழுந்திருச்சு நடப்பேன்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு சொல்லி சொல்லி சொல்லி எங்கள் அம்மா ஆயிரம் ஆயிரமாக செலவு பண்ணது தான் மிச்சம். ஒரு அற்புதத்தையும் பார்க்க முடியல, ஒரு அடையாளத்தையும் பார்க்க முடியல. எங்கள் அம்மா லாஸ்ட்டு ரொம்ப துவண்டு போய் என் கையை பிடிச்சி ஒரே அழுக, அனிதா எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குது, தயவு செஞ்சு என்னை விட்டுடாத. அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லவோ அல்லது இதுதான் சரின்னு சொல்லி அவங்களுக்கு நான் தீர்மானித்து சொல்லக்கூடிய நிச்சயமும் என்கிட்ட கிடையாது. நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சிட்ருக்கேன். நாங்கள் வணங்கின கடவுள் எல்லாம் கைவிட்டுடுச்சு, நாங்கள் நம்மன மனிதர்கள் எல்லாம் எங்களை கைவிட்டுட்டாங்க. பணம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அம்மாகிட்டேருந்து செலவாக செலவாக செலவாக இவகிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி எல்லாருமே எங்கள் அம்மாவை தூக்கி எறிந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ மேலே தான் தப்பு, அவன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி, வாங்கினவங்க மேலே தப்பு இல்லை, கொடுத்தவங்க மேலே தான் தப்புன்னு சொல்லி எங்கள் அம்மா மேலே குறை குறையாக சொல்லி கடைசியில் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. எல்லாரும் சேர்ந்து அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தவும் அம்மாவால் தாங்கிக்க முடியல, ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே விழுந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அட்டாக் அது. டாக்டர் சொல்லிட்டாரு அம்மாவுக்கு இனிமே அதிர்ச்சியான சம்பவம் எதுவுமே கேட்கக்கூடாது, நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்லும்போது என்னுடைய வயசு 15 வயசு. அழுகிறேன் அழுகிறேன் அழுகிறேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி? என்னோட இருக்கிற என் சித்தி பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, என் குடும்பத்தில் மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருப்பேன். டாக்டர் எங்கள் அம்மாவை பார்த்து சொல்லிட்டாரு, இன்னும் நீ உயிரோடு இருந்தால் 1 வருஷம் மட்டும்தான் உயிரோடு இருப்பேன், அதுக்கு மேலே நீ உயிரோடு இருக்க மாட்டேன், அதற்குள்ளே உன்னுடைய ஒரே மகளுக்கு செல்ல மகளுக்கு நீ திருமணத்தை நடத்தி வச்சிருன்ட்டார். எங்கள் அம்மா டாக்டர் காலை பிடிச்சி அழுகிறாங்க, என் மகளுக்கு 15.5 வயசு தான் ஆகுது, அவளுக்கு போய் திருமணத்தை முடிக்க சொல்கிறீங்களே, உலக அறிவுனா என்னன்னு தெரியாது, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, இப்படி சொல்கிறீங்களேன்னு ஒரே அழுக எங்கள் அம்மா. டாக்டர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும்போதே உன் மகளுக்கு திருமணத்தை முடிச்சிரு, உன் சொந்தக்காரங்களை நம்பி மட்டும் விட்டுட்டு போகாத, பிள்ளையை ஒருத்தரும் பார்த்துக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா சரின்ட்டு அவசர அவசரமாக மாப்பிள்ளையை பார்த்து ஒரு 2 மாசத்துக்குள்ள எனக்கு திருமண ஏற்பாடெல்லாம் பண்ணி கடகடன் திருமணத்தையும் முடிச்சு வச்சுட்டாங்க. கர்த்தருடைய கிருபை அப்பொழுதே என் மீது இருந்ததுனால நல்ல மணமகனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. வேற ஏதாவது குடிகாரம் ஏதாவதுனா என்ன பண்ண முடியும்? கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய தயவு அப்பொழுதே என் மீது இருந்ததுனால ஒரு நல்ல மணமகனை கர்த்தர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, நாட்கள் போக போக போக என் தாயாருடைய நிலை படு மோசமானது. டாக்டர் சொன்னது போலேயே 1 வருடம் தான் என் தாயார் உயிரோடு இருந்தா, அவள் மரித்தும் போனாள். மரித்த உடனே மிகவும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். தாயினுடைய அன்புக்காக நான் ஏங்க ஆரம்பித்தேன். என் அம்மாகிட்ட அடிக்கடி நான் கேட்பேன், அம்மா கஷ்டம்னா என்ன, துன்பம்னா என்ன? ஏன்னா எங்கள் அம்மா என்னை அலை சொல்லி கொடுத்தது கிடையாது, என்னை கஷ்டப்படுத்தினது கிடையாது. நான் ஒரு பொருள் வேணும்னு நினச்சிட்டேன்னா அடுத்த நிமிஷம் என் கையில் கிடைக்கும். அது இப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா செத்து போனமா இருக்கும்போது நான் அளவே இல்லைங்க. எல்லாரும் என்ன முதுக போட்டு தட்டுறாங்க, அடி மன அடிக்கிறாங்க போட்டு, மனசுல வைக்காத, அது மனநோய் மாதிரி ஆயிடும். கத்தி அழுன்றாங்க, எனக்கு அழ தெரியல. ஏன்னா அழுகிறதுக்கு அவங்க சொல்லி தரல. எப்பயும் சிரித்து கொண்டே இருக்கும்படியாதான் என் அம்மா என்னை பார்த்து கொண்டா. சாவு பக்கத்துல இருக்கு, நான் பக்கத்துல உட்காந்து அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே நான் இருக்கேன். ஏதோ தூங்குறாங்கன்ற அந்த ஃபீலிங்ல தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதன் பின்பாக என் தகப்பனார் இருக்கிறாருன்னு சொல்லி நான் தைரியத்தோடு இருக்கும் பொழுது என் தாயார் மறித்த 8 மாதத்துக்குள்ள என் தகப்பனார் ஆள் அடையாளமே தெரியாம கருத்து போய் அந்த தோலு எலும்பெல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டின மாதிரி அவர் ஆளே சுருங்கி போய் அவர் மறித்து போனாருங்க. இப்படியா இருக்கும்போது மிகவும் நான் கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஏன் என்னன்னே தெரியாம 2 ஜீவன் சாகுதுன்னா அது எப்படி இருக்கும்? 1 வருஷத்துக்குள்ள 2 ஆத்துமாவை இழக்கக்கூடாத ஒரு அன்பை நான் இழந்துட்டேன். எவ்வளவு கஷ்டமா இருக்கும், என் மீது எவ்வளவு அன்பு செலுத்தி வளர்த்தாங்க, அந்த அன்பு இன்னைக்கு மண்ணோட மண்ணா மக்கி போகுதேன்னு சொல்லும் பொழுது எவ்வளவு நமக்கு வேதனையா இருக்கும். கூட பிறந்தவங்களும் கிடையாது, அம்மாவுக்கு நான் ஒரே மகள் தான். இப்படியா இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருப்பேன்.
என்னுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டில் வேலையை முடிக்கிறது, ஒரு ஓரமா உட்காந்து அழுது கொண்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அங்கே யாரும் கிடையாது. என் சொந்தக்காரங்களாம் நான் ஆசையா அவங்க வீட்டுக்கு ஓடி போவேன், எனக்கு ஏதாவது ஆறுதலான வார்த்தை சொல்ல மாட்டாங்களா, எங்க அம்மாவை போல என்னை தொட்டு பேச மாட்டாங்களா, என் அம்மாவை போல எனக்கு ஊட்டி விட மாட்டாங்களா. ஏன்னா எனக்கு என்னோட 15.5 வயசு வரைக்கும் எங்க அம்மா ஊட்டி விட்டு தான் நான் சாப்பிட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு அள்ளி சாப்பிட தெரியாது, போனால் எங்கே போனாலும் கிண்டல் பண்ணுவாங்க, என்ன சிஸ்டர் குழந்தை மாதிரி சாப்பிட்றீங்கன்னு. ஏன்னா சாப்பிட விட்டது கிடையாது. இப்படியா இருக்கும்போது அவங்க கிட்ட போகும்போது என் சொந்தக்காரங்களாம் எங்கே இவன் நம்ம கொஞ்சம் சிரித்து பேசுனா எங்கே நம்மக்கிட்டேயே வந்துட போகிறான்னு சொல்லி ஒருத்தரை என்னை பக்கத்தில் சேர்க்கவே மாட்டாங்க. எங்க கொஞ்சம் சிரிச்சு பேசுனா இங்கே இருந்துட போறா, அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண போறான்னு சொல்லி எல்லாருமே என்னை கிட்ட சேர்க்கறதற்கே பயந்தாங்க. அன்புக்காக நான் ஏங்குனேன். இந்த அன்பு எங்க போச்சு? என் தாய் தகப்பனார் என் மீது செலுத்தின அன்பு எங்க எங்க எங்கன்னு சொல்லி நான் ஏங்க ஆரம்பித்தேன். இந்த நிலையில பாத்தீங்கன்னா என்னோட 19வது வயசுக்குள்ள எனக்கு 2 பிள்ளைகள் ஆயிட்டாங்க. என்னுடைய 24வது வயசு வரைக்கும் எனக்கு நடந்த சம்பவங்கள் எதுவுமே மறக்க முடியாம எப்ப பார்த்தாலும் அழுகு மூஞ்சாவே இருப்பேன், யார்கிட்டயும் சரியா பேச மாட்டேன். என் வீட்டுக்குள்ளேயே எனக்கு நான் ஒரு சிறைப்படுத்தினது போல எனக்கு என்ன நானே சிறைப்படுத்தி கொண்டேன். இப்படியா இருக்கும்போது அந்த ஊர் தலைவர் இதெல்லாம் கவனித்து கொண்டே இருந்திருக்கிறார். அவர் ஒரு 4 பெரியவர்களை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். போய் அந்த பிள்ளை என்னன்னு பாருங்க, அவங்க தாத்தா யாருன்னு எனக்கு தெரியும், அவங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும். ஆகையினால போய் அந்த பிள்ளையை போய் பாருங்க, என்னன்னு விசாரிங்க, அவள் வெளியவே வரமாட்டேங்கிறாளே, அவளை வெளியவே பார்க்க முடியலையே அப்படின்னு அந்த 4 பெரியவர்களை அனுப்பிவிட்டாங்க. அந்த பெரியவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து என்கிட்ட எவ்வளவோ ஆறுதலான வார்த்தைகளை சொல்றாங்க. அவங்க சொல்ற எந்த வார்த்தைகளும் கேட்க என் இருதயம் சம்மதிக்கலை. தூங்குறவங்களா அலேலுயா சொல்லுங்க. அப்பப்ப செக் பண்ணுவேன், ஜாக்கிரதையா இருங்க. அலேலுயா. நீங்க என் சகோதர சகோதரின்றதுனால நான் தாராளமா பேசுவேன். ஆமென். இப்படியாக இருக்கும்போது அந்த 4 பெரியவர்கள் வந்து எவ்வளவோ ஆறுதலான வார்த்தைகளை எனக்கு சொல்றாங்க. அவங்களுடைய எந்த வார்த்தைகளையும் நான் காது கொடுத்து கேட்கல, நான் அமைதியா நான் உட்கார்ந்து கொண்டிருக்கேன். அவங்க சொன்னாங்க, தயவு செஞ்சு அழாத அனிதா, உன்னை நீ மாத்திக்கோ, உன் இருதயே இவ்வளோ கடினப்பட்டு இருக்கு, தயவு செஞ்சு நாங்கள் சொல்றத கேளு அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்க எந்த வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தை என் இருதயத்திற்கு சமாதானமாவே இல்லை அப்படின்னு அவங்களா வள வள வள வள கொல கொல கொல கொல கொலன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வயதானவர்களுக்கு சொல்லியா தரணும் பேசுறதுக்கு? பேச பேச பேச ஏதோ அவங்க என்னை அடிச்சிட்டது போல ஓன்னு அழுகிறேன். உடனே அவங்க சொன்னாங்க, எம்மா தயவு செஞ்சு வாயை மூடு, ரோட்ல போறவங்க ஏதோ நாங்க உன்னை அடிச்சிட்டோம்னு சொல்லி நினைக்க போறாங்க, தயவு செஞ்சு வாயை மூடு, தலைவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் நாங்க சொல்றோம், தயவு செஞ்சு காது கொடுத்து கேளு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு. அவர்கள் சொன்னாங்க, உன் குடும்பத்துல செய்வினை நிமித்தமா தான் உன் தாய் தகப்பனார் மரித்து போயிட்டாங்க, அந்த செய்வினை உனக்கும் அட்டாக் ஆகி நீயும் செத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு நல்லது செய்யறதுக்காக தான் நாங்க வந்தோம். ஆகையினால தயவு செஞ்சு நாங்க சொல்றத வாயை மூடிட்டு அமைதியா கேளுனாங்க. சரி சொல்லுங்க என்ன. இந்த மாதம் ஃபுல்லா பால் குடம் எடுப்பாங்க, நீயும் பால் குடம் எடுக்கணும், நீ பால் குடம் எடுத்தனா உனக்கு செய்யப்பட்ட அந்த மாந்திரிகம் சூனியங்கள் எல்லாமே சரியாயிடும், நீ நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உனக்காக இல்லைனாலும் உன் பிள்ளைகளுக்காக நீ செய்யினாங்க. சரி, எனக்காக இல்லைனாலும் என் பிள்ளைகளுக்காக செய்யலாமேன்னு சொல்லி சரின்னு சொன்னேன். உடனே அவர்கள் என் சொந்தக்காரங்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. மறுநாள் என் சொந்தக்காரங்க வந்து அந்த எங்கள் வீட்டு முனையில் இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு என்னை அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே கூப்பிட்டு போகும்பொழுது ஐயர் என் கையில் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு காப்பு ஒன்று கட்டினார். அந்த காப்பு கட்டிட்டாங்கன்னா 20 நாள் வீட்டை சுத்தபத்தமாக பார்த்துக்கணும். நம்ம மனசு எப்படி இருந்தால் அதை பற்றி கவலை கிடையாது, ஆனால் வீட்டை சுத்தபத்தமாக நம்ம பார்த்துக்கணும். 20வது நாள் வேற ஒரு ஆலயத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கே அந்த பால் குடம் தலையில் சுமந்து வந்து இந்த பழைய இடத்துல எங்கே எனக்கு காப்பு கட்டினாங்களோ அதே இடத்துல வந்து நிற்கும்போது அந்த ஐயர் பால் குடத்தை இறக்கி அந்த காப்பு அவுப்பார். எந்த ஐயர் கட்டினாரோ அதே ஐயர் தான் அந்த காப்பு அவுப்பார். இதுதான் அங்கே நடக்கிற ஒரு கட்டுப்பாடு. இப்படியா இருக்கும்போது அந்த கோவிலுக்கு கூப்பிட்டு போய் கையில் காப்பு கட்டுறாங்க. காப்பு கட்டின அடுத்த செகண்டு என் சரீரத்தில் ஒரு 5 தலை நாகம் ஒன்று இறங்குச்சு. வெள்ளை கலரில் கிட்டத்தட்ட 30 அடி தூரம் இருக்கும், ஆவியாக இருக்குது, அப்படியே இறங்கிடுச்சு. இறங்கின அடுத்த செகண்டு நான் பாம்பு போல் நெளிந்து கொண்டு அங்கேயும் இங்கேயும் அப்படியே தள்ளாடிக்கிட்டே இருக்கேன். ஐயர் பார்த்துட்டு சொல்கிறாரு, பிடிங்க பிடிங்க, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, பிடிங்க, ஏன் இப்படி இருக்கா, குடிகாரம் அப்படியே அங்கேயும் இங்கேயும் தள்ளாடுற மாதிரி தள்ளாடிட்டு இருக்கா, பிடிங்க அப்படின்னு. எங்கள் சொந்தக்காரங்களாம் என்னை பிடிச்சி என்னடி ஆச்சு உனக்குன்னு கேட்டாங்க.
எனக்கு தெரியல இந்த காப்பு கட்டவும் என் சரீரத்தில் ஒரு அஞ்சுத்தலை நாகம் இறங்குனது, அதுலேருந்து என் சரீரம் வெயிட்டாக இருக்குது, நான் நின்னால் அதுவும் நிற்குது, நான் குனிஞ்சால் அதுவும் குனியுது, நான் உட்காந்தா அதுவும் சேர்ந்து உட்காருது, என்னால் முடியல, என் சரீரத்தோட சரீரமாக அது ஒட்டினது போல் இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு. உடனே எங்கள் சொந்தக்காரங்க சொன்னாங்க, எல்லாம் வரவங்க அமைதியாக காப்பு கட்டிட்டு போயிட்டே இருக்காங்க, உனக்கு மட்டும் நீ இன்னும் ஏதாவது ஒன்று சொல்கிற, வான்னு சொல்லி என்னை கையை பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் என்னை விட்டுட்டு 20வது நாள் நாங்கள் வருவோம் ரெடியாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 20வது நாள் என் சொந்தக்காரங்க வராங்க, வந்து பார்த்தவங்க மார்பில் அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க, ஆள் அடையாளமே தெரியாமல் கருத்து போய் மெலிஞ்சு போய் அவங்க முன்னாடி வந்து நான் நிற்கிறேன், மண்டையில் இருக்கிற முடியெல்லாம் பாதி முடி அப்படியே கொட்டி அங்கங்கே சொட்டை சொட்டையாக விழுந்து அடையாளமே தெரியாமல் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறேன். அவங்க சொன்னாங்க, என்னடி விட்டா நாளைக்கே செத்து போயிடுவ போல, இப்படி இருக்கே என்னாச்சு உனக்கு? நான் சொன்னேன், அன்னைக்கே நான் சொன்னேன்ல என் சரீரத்தில் ஒரு சர்ப்பம் இறங்குச்சின்னு நான் சொன்னேன்ல, நான் சொல்லும்போது நீங்கள் நம்புனீங்களா? இப்போ வலி வேதனை யாருக்கு? எனக்கு தான். இரவும் பகலும் என்னை தூங்க விடாமல் என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துது, என் சரீரம்லாம் அப்படியே முறுக்கி முறுக்கி முறுக்கி என் எலும்பெல்லாம் வலிக்குது, என் சதையெல்லாம் வலிக்குது, அந்த வலி வேதனை என்னால் வார்த்தையினால் சொல்ல முடியல அப்படின்னு. உடனே என் சொந்தக்காரங்க சொன்னாங்க, ஒன்றும் வருத்தப்படாத, இதோ போகிறோம் காப்பு அவுக்குறோம், அதுவும் உன்னை விட்டு போகுது, எல்லாமே சரியாயிடும். தன் பிள்ளைனா அப்படி செய்வாங்களா? அல்லேலூயா. தன் பிள்ளைனா அங்கே கண்ணீர் வடித்தா அவங்களுக்கு சொல்லாமையே கண்ணீர் வடும். யாரோ பெத்த பொண்ணு தானே, எப்படினா போகட்டும்னு சொல்லிட்டு அந்த வலி வேதனை என்னன்றதை அவங்க உணரக்கூட அவங்க விருப்பப்படாமல் வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலம் வேற ஒரு விக்கிரக ஆலயத்துக்கு என்னை அழைச்சிட்டு போகிறாங்க, பால் குடம் எடுக்கும்படியா. என் கணவரும் என் கூட வந்தார். அந்த கோவில் கிட்ட நெருங்க நெருங்க நெருங்க என் நடை மாறுச்சு, என் பார்வை மாறுச்சு, என் பேச்சு மாறுச்சு, அந்த சர்பம் முழுமையாக என் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. என் நடை ஒரு பாம்பு எழுந்திருச்சு நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படியா வளைஞ்சி நெளிஞ்சு நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். என் சேலை முந்தியை எடுத்து நல்லா சொலட்டிக்கிட்டு எல்லாரையும் திமுறா பார்த்துக்கிட்டு நான் நடந்து போகிறேன். என்னை பார்க்குறவங்களாம் பின்னாடி வரவங்களாம் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. இவளுடைய சுபாவம் இது கிடையாது, இவள் எப்படிப்பட்டவள்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். யார்கிட்டையும் தைரியமாக ஒரு வார்த்தை பேச மாட்டா, தலை நிமிந்து பேச மாட்டா, இப்படிப்பட்டவ இவ்வளோ திமுறா இப்படி நடையெல்லாம் வித்தியாசமாக நடந்து போகிறாளே என்ன, ஒன்றுமே யாருக்குமே புரியல. அல்லேலூயா. அந்த கோவில் உள்ள எனக்கு முன்னாடி போகிறவங்களெல்லாம் தள்ளிட்டு நான் முன்னாடி போயிட்டு ஐயர்கிட்ட போய் நான் நிற்கிறேன். ஏன் ஹைட்டுக்கு பெரிய மாலையாக கொண்டு வந்து என் கழுத்தில் போட்டார். ஏற்கனவே உள்ளதான் வெயிட்னா வெளியே அதுக்கு மேலே வெயிட். அதுலேருந்து இன்னும் 2 ஸ்டெப்பு தள்ளி போகிறேன், இன்னொரு ஐயர் பால் குடத்தை பயபக்தியை என் தலையில் ஏற்றினார். அது ஏற்றின உடனே அடுத்த செகண்ட் அந்த சர்பம் முழுமையாக என் ஆளுகை சேர்ந்து நான் ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சர்பம் எப்படி சீறிக்கிட்டு வருமோ அதே போல் சீறி கொண்டு ஆட ஆரம்பிச்சிட்டேன். என் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பயப்படுறாங்க, நாக்கெல்லாம் நீட்டிக்கிட்டு கண்ணெல்லாம் எல்லாரையும் முறைச்சி பார்த்துக்கிட்டு பயங்கர ஆக்ரோஷத்தோடு ஆடி கொண்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, என் சொந்தக்காரங்க எங்கே இவ கீழே விழுந்துறப்போறான்னு சொல்லி வந்து பிடிக்க வராங்க. வந்து பிடிக்கிறவங்களுக்குலாம் உடம்பெல்லாம் வலிக்குது, ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. இவளை நம்ம தொட்டாலே உடம்பெல்லாம் வலிக்குதே ஏன் அப்படின்னு. தொடுறவங்களுக்கே உடம்பு வலிக்குதுன்னா என் சரீரத்துக்குள்ள அந்த சர்பம் இருக்குதுன்னும் பொழுது என் சரீரம் எவ்வளவா வலுத்திருக்கும், எலும்பெல்லாம் உடச்சி போட்டது போல் இருக்கும், என் சதையெல்லாம் பிச்சு போட்டது போல் இருக்கும். நான் நினைப்பேன், இந்த நேரத்தில் யாராவது வந்து ஏதாவது ஒரு விஷ ஊசியை போட்டால் அவங்களுக்கு கோடி புண்ணியமாக போகுமேன்னு சொல்லி நான் நினைத்தது உண்டு. அந்த வார்த்தை அந்த வலி வெளியே சொல்ல முடியாதுங்க. அதன் பின்பாக ஆடு ஆடுன்னு ஆடி நான் நிற்கிறேன். எங்கே நாக்கை கடித்து நாக்கு துண்டாயிட போகுதுன்னு சொல்லி, ஏன்னா நாக்கு அவ்வளோ ஆக்ரோஷத்தோடு கடிக்குது, கடிக்க கடிக்க லைட்டாக பிளட்டு கசிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே எலுமிச்ச பழத்தை கொண்டு வந்து வாயில் வச்சுட்டாங்க. ஆக்ரோஷத்தோடு அந்த எலுமிச்ச பழத்தை அது கடிக்க கடிக்க கடிக்க அந்த எலுமிச்ச பழத்தின் சாறு தொண்டையில் இறங்க இறங்க இறங்க அந்த ஏதோ நெருப்பு கங்கு எடுத்து தொண்டையில் கொட்டின மாதிரி ஆயிடுச்சுங்க. அழுகிறேன் அழுகிறேன், வலி தாங்க முடியல, வெளியே என்னால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியல, கண்ணிலேருந்து கண்ணீராக வருது, அந்த வலி தாங்க முடியாமல் சொந்தக்காரங்க பக்கத்துலேருந்து கட்சி போடுத்து கண்ணீரை மட்டும் தொடச்சி விடுறாங்க. ஏன் அழுகிற, எதுக்கு அழுகிற, உனக்கு என்ன செய்யுது, என்ன உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்காங்க. ஒருத்தர் கூட கிடையாதுங்க, ஒருத்தர் கூட கிடையாது, எல்லாருடைய இருதயமும் கல்லாக இருந்தது. அல்லேலூயா. இப்படியாக இருக்கும்போது என் கணவர், அவர் பாவம் மனுஷன், சரி பொண்டாட்டி எங்கே டயர்டாகிட போகிறான்னு சொல்லி தண்ணி கேனு கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் வாங்க போயிருந்தார். எப்போ
இந்த மாலை பால் குடம் எல்லாம் எனக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்து பார்க்குறாரு. இங்கே பேயாட்டம் ஆடுறதை பார்த்துட்டு வாங்கினதெல்லாம் அப்படியே கீழே போட்டுட்டு ஒரே ஓட்டம்தான், மனுஷன் வீட்டுக்கிட்ட போய் தான் நின்னார். நல்லா இருந்த பொண்டாட்டி திடீர்னு பேயாட்டம் ஆடினா யார் தான் பயப்படாமல் இருப்பாங்க. இப்படியா இருக்கும்போது ஆடு ஆடுன்னு ஆடிட்டு வந்து அந்த பழைய கோவிலில் வந்து நான் நிற்கிறேன். அந்த ஐயர் சொல்கிறாரு, எல்லாம் லைனாக வந்து மாலையை அவுத்து வச்சுட்டு போயிட்டே இருங்கன்றாரு. எல்லாம் வந்து மாலையை அவுத்து வச்சுட்டு போதுங்கன்னு நான் வெறும் நாரை தான் அவுத்து வச்சேன். ஏன்னா போகிற வழியிலேயே இருக்கிற பூவெல்லாம் ஆடின ஆட்டத்தில் உதிர்ந்து வெறும் நாறு தான் கழுத்தில் இருந்தது. அது பக்கத்தில் இன்னொரு ஐயர்கிட்ட போய் நான் நிற்கிறேன். அவர் பயபக்தியாக அந்த பால் குடத்தை மெல்லமாக இறக்குறாரு. வெறும் பானை தான் இருந்தது. இருக்கிற பாலெல்லாம் மேலே சிந்தி தொப்பகட்டையாக நான் நிற்கிறேன். அவர் சொன்னார், நீலாம் ஒரு பொம்பளையா, இந்த ஆட்டமாக ஆடுவேன், ஒன்ன மாதிரி தானே வராளுங்க பாரு. மாலையிலேருந்து ஒரு பூ விழுந்திருக்கா இல்லை பால் தான் சிந்திருக்கா, எப்படி பூ போல நடந்து வந்து இறக்கி வைக்கிறாளுங்க, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு கையில் அந்த காப்பை அவுத்துக்கிட்டே பேசுகிறாரு. அதை அவுத்து முடியவுமே நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அந்த சர்ப்பம் என்னை விட்டு போயிடுச்சு. என் சொந்தக்காரங்களா கைத்தாங்களா என்னை தூக்கிட்டு வந்து எங்கள் வீட்டை என்னை படுக்க வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அஞ்சு நாள் செத்த பணம் போல கடந்தேன். எத்தனை நாள் தூங்குறவங்களாம் அலையிலேயே சொல்லுங்க. நம்ம ஜனங்க உஷாரு தான், தூங்கினாலும் விழிப்பா இருப்பாங்க. அலையிலுயா இப்படியா இருக்கும்போது ஐந்து நாள் செத்த பணம் போல நான் வீட்டில் இருக்கிறேன். ஆறாவது நாள் மெல்லமா எழுந்திருச்சு என்னுடைய வேலையை செய்யலான்னு சொல்லி செய்து கொண்டிருக்கேன். எனக்கு ஒரு சத்தம் கேட்டது, எனக்காக நீ குறி சொல்லு என்று. நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன், உருவத்தை ஒன்றுத்தையும் காணும், சத்தம் மட்டும் கேட்குது. சரி, இது யாராவது வெளியே பேசிட்டு போயிருந்திருப்பாங்க, நம்ம எதுக்கு அதெல்லாம் நினச்சிக்கிட்டுன்னு சொல்லி திரும்ப என்னுடைய வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா அஞ்சு நாள் ஒன்றுமே செய்யாமல் படுத்த படுக்கையாக கிடக்கிறேன். சரி, ஆறாவது நாளாவது உருப்படியாக வேலையை செய்வோன்னு சொல்லி எழுந்திரிச்சு செஞ்சிட்ருக்கேன். திரும்பவும் எனக்கு அந்த சத்தம் கேட்டது, எனக்காக நீ குறி சொல்லு என்று. பயந்து போய் அலறி அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து நாலு வீடு தள்ளி எங்கள் ஆச்சி வீடு, எங்கள் ஆச்சி வீட்டுக்கு ஒரே ஓட்டமாக ஓடி போய் எங்கள் ஆச்சிக்கிட்ட சொன்னேன், ஆச்சி எனக்கு இப்படிப்பட்ட சத்தெல்லாம் எனக்கு கேட்குது, எனக்கு குறி சொல்ல சொல்லுது, எனக்கு பயமாக இருக்கு ஆச்சி, நான் வீட்டுக்கு நான் தனியாக போக மாட்டேன், என் கூட யாரையாவது துணைக்கு அனுப்பிவிடுங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. உடனே எங்கள் ஆச்சி சொன்னாங்க, அனிதா இன்னுமா உனக்கு புரியல யார் பேசுனதுன்னு? அம்மா பேசியிருக்கா, அவளுடைய சேவைக்காக உன்னை அழைக்கிறா, நீ சரின்னு ஒத்துக்கோ. நான் சொன்னேன், அன்னைக்கு ஒரு நாள் சேவை செஞ்சே நான் என்ன பாடுபட்டுன்றது எனக்கு தான் தெரியும். அஞ்சு நாள் செத்த பணம் போல இருந்து இப்போதான் மீண்டு வந்திருக்கேன். என் புருஷன் துண்டை காணோம் துணியை காணும்னு சொல்லி ஓடினது தான் மிச்சம், அதனால அந்த ஒரு நாள் நான் சேவை செஞ்சதே எனக்கு போதும் அப்படின்னு. உடனே எங்கள் ஆச்சி சொன்னாங்க, அம்மா எங்ககிட்டலாம் பேசியிருந்தா நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டுருமோ தெரியுமா, சந்தோஷமா அவ சேவையை நாங்கள் செய்கிறோன்னு சொல்லியிருப்போம். நான் சொன்னேன், அம்மா உங்ககிட்ட பேசியிருந்தா மொத சந்தோஷப்படுறது நானாக தான் இருந்திருப்பேன், ஏன்னா உள்ள வந்தா அது என்னென்ன பண்ணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. யாருமே என் பேச்ச கேட்கல. இவ சொல்லி நம்ம என்னத்தை கேட்கணும், திமிரு பிடிச்சவான்னு சொல்லி ஒரு நாள் வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டு திண்ணையில் என்னை உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு மூணு குடம் தண்ணி மஞ்சத்தூள் வேப்பிலன் போட்டு நல்லா கலந்து கொல கொல கொல கொல நல்லா கலந்து என் தலையில் ஊற்றி எங்கள் வீட்டு ஹாலில் விக்கிரக படம் இருக்கிற இடத்துல என்னை உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்ச அடுத்த செகண்டு அந்த சர்பம் எனக்குள்ளே இறங்கிடுச்சு. இறங்கவும் நாக்கெல்லாம் நீட்டிக்கிட்டு ஒரு மாதிரி உசு உசுன்னு சத்தம் கொடுத்துக்கிட்டு என் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாம்பு போல் நெளிந்து கொண்டே தான் உட்காந்துருப்பேன். குறி சொல்கிறது ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம், எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி பாம்பு போல் நெளிந்து கொண்டே சத்தம் கொடுத்து கொண்டே தான் உட்காந்துருப்பேன். என்னை பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க, வெளியாட்களை யாரும் எங்கள் வீட்டில் அனுமதிக்கவே மாட்டாங்க, எங்கள் சொந்தக்காரங்க அவங்க வரைக்கும் எல்லாரும் கேட்டுக்கொள்வாங்க, ஏன்னா நாங்கள் மற்றவங்கிட்ட நாங்கள் பேசக்கூடாது சொல்லுவாங்க, மற்றவங்கிட்ட நாங்கள் தண்ணி வாங்கி குடிச்சா அது தீட்டாயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து வெளியாட்களை எங்கள் சொந்தக்காரங்க எப்பயுமே சேர்க்க மாட்டாங்க, எங்கள் வீட்டாளுக்குள்ளேயே எல்லாமே நல்லது கெட்டதுனா முடித்து கொள்வாங்க. இப்படியாக இருக்கும்போது அந்த குறி சொல்லும்போது அவங்கவுங்க வந்து எங்கள் சொந்தக்காரங்க வந்து கேட்டுட்டு அவங்கவுங்க போய்கிட்டே இருப்பாங்க. என் ஆச்சிக்கு 76 வயசு. அவங்கள பார்த்து சொல்லும், என்னடி முத்தம்மா என்ன பண்ணுற, வா வந்து உட்காரு வா. எங்கள் ஆச்சி அப்படியே பயந்து நடுங்கிட்டு வந்து அமைதியாக உட்காருவாங்க. ஆனால் என்னுடைய சுபாவம் அப்படிப்பட்டது கிடையாது. அது உள்ளே வந்துருச்சுன்னா யாருக்குமே மதிப்பு கொடுக்காது, எனக்கு முன்பாக கற்பூரத்தை கொட்டி கொண்டே இருப்பாங்க, அதை அணையக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் வாழைப்பழத்தில் ஊதுபத்தியை ஏற்றி கொண்டே இருப்பாங்க, அது அணைய அணைய. இன்னொரு பக்கம் வேப்பலையை கொண்டு வந்து கொத்து கொத்தாக வைப்பாங்க. என் சரீரத்தில் இருக்கிற அந்த சர்பம் அந்த வேப்பலையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெத்தலை போல் மடித்து வாய் ஓரத்தில் வைத்து கொண்டு பொறுமையாக மென்று சாப்பிட்டுக்கிட்டே எல்லாருக்கும் குறி சொல்லும். ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம் அந்த வேப்பலையை சாப்பிட சாப்பிட என்னங்க ஆகும், கசப்பு வயிற்றுக்கு நல்லது தான், ஒரு அளவு தான்.
அளவுக்கு மீறி போச்சுன்னா அதுவே விஷமாக மாறிடும். அது போனோடனே வயிற்று வலியில் அலறுவேன், வலி தாங்க முடியாது. அது போன உடனே என் சொந்தக்காரங்களாம் வந்து எனக்கு சேவை செய்ய வருவாங்க. நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு என்னை விட்டு போங்க, யாரும் என் பக்கத்தில் வராதிங்க, நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி என் சரீரத்தில் நீங்கள் ஏற்றி விட்டீங்களே, இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களே, என்னை விட்டு போங்க அப்படின்னும் போது எங்கள் ஆச்சி சொல்லுவாங்க, இப்போ தான் அம்மா போயிருக்கா, அதனால் ஆக்ரோஷத்தில் இருக்கா, வாங்க நாளைக்கு வந்து பார்ப்போம், கொஞ்சம் தணிஞ்சிருவான்னு சொல்லிட்டு வந்ததெல்லாம் கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே ஒருத்தரும் என்னுடைய மன வேதனை என்ன, இவளுக்கு என்ன செய்யுது, ஏன் இப்படி இருக்கா, இவகிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம பேசுவோன்னு சொல்லி அங்கே கேட்க ஒரு நாதி கூட கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஆனால் நான் அறியாத தேவன் ஒருவர் இதை பார்த்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. நான் காணாத ஒரு தேவன் ஒருவர் அதை கேட்டுக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. மனிதர்கள் உன்னை உதாசீனப்படுத்துகிறாங்களா, உன்னை கேலி பேசுகிறாங்களா, உன்னை மதிக்கலையா, அது குறித்து கவலையே படாதீங்க. தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள்ங்க, நம்ம நம்மளை கைவிட மாட்டார். தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே நம்மளை அறிந்த தேவனாக இருக்கிறாரே, இப்பொழுது எப்படி விட்டுடுவார். ஹல்லேலூயா. ஒரு சிலர் நல்லா தூங்கி தூங்கி விழுகிறாங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் தூங்குறவங்க ஹல்லேலூயான்னு சொல்லுன்னு உடனே முழிச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க, அதுதான் புரியல எப்படி. ஹல்லேலூயா. என் சகோதர சகோதரியே, கொஞ்ச நஞ்ச பாடு கிடையாது, கொஞ்ச நஞ்ச பிரச்சனை கிடையாது. அநேக போராட்டங்கள், அநேக உபத்திரவங்கள், வாய் விட்டு சொல்ல முடியாது. இப்படியா இருக்கும்போது எல்லாத்தையும் விட யார் பாவம்னு கேட்டிங்கன்னா என் கணவர் தான். மனுஷன் பாவம், காலையில் அதிகாலையில் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், பாவம் கேட்காம போயிருந்தா கூட நிம்மதியாக போயிருந்திருப்பார். என்கிட்ட சொன்னார், அனிதா கொஞ்சம் காப்பி போட்டு கொடுமான்னார். சரி, புருஷன் காப்பி கேட்குறாருன்னு சொல்லி அவசர அவசரமாக கிச்சனுக்கு நான் ஓடுறேன். பார்த்தா அடுத்த செகண்ட் அந்த சர்பம் எனக்குள்ளே இறங்கிடுச்சுங்க. எப்போ அது வரும், எப்போ என்னை விட்டு போகும்னு எனக்கே தெரியாது. அது இறங்கினோடனே அந்த வெயிட்டு பாரம் என்னால் தாங்க முடியாமல் படார்னு கீழே விழுந்துட்டேன். விழுந்தோம் என்னை விடாமல் என் கணவர்கிட்ட அப்படியே அது நெளிஞ்சி அந்த தரையெல்லாம் தேய்ச்சி அப்படியே கொண்டு போகுது. உசு உசுன்னு சத்தம் கொடுத்துக்கிட்டு நாக்கை நீட்டிக்கிட்டு அது போகுது. போய் என் கணவர்கிட்ட கேட்குது, யாரடா காஃபி போட சொன்னேன், என்னைய காஃபி போட சொன்னேன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன காஃபி போட சொல்லுவேன், நான் என்ன உனக்கு வேலைக்காரியா, ஓடுடான்னு சொல்லவும் மனுஷன் அலறி அடிச்சுக்கிட்டு ஒரே ஓட்டம் எங்க ஆச்சி வீட்டுக்கிட்ட போய் தான் நின்னார். எங்க ஆச்சிக்கிட்ட சொன்னாரு, ஆச்சி அவ தொல்லை தாங்க முடியல, எந்த நேரம் அது இருக்கு எந்த நேரம் இது இருக்குன்னு தெரியல, வாழ்க்கையே குழப்பமா ஆயிடுச்சு. உடனே எங்க ஆச்சி சொன்னாங்க, ஏன்பா உனக்கு காஃபி வேணும்னா அனிதா கிட்ட போய் கேட்க வேண்டியதுதானே, அம்மா கிட்ட கேட்ட பின்ன கோவப்படாம என்ன பண்ணுவா. என் கணவர் சொன்னாரு, ஏன் பொண்டாட்டிட்ட தாங்க நான் காப்பி கேட்டேன், ஏன் பொண்டாட்டிட்ட கேட்டா அது வந்து பேசுது, தயவு செஞ்சு ரெண்டையும் பிரிச்சிருங்க அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் போராட்டம், ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதன் மீது வெறுப்பு தான் வந்தது. நான் அந்த நாட்கள்லயே நினைப்பேன், என் இருதயத்துல நான் நினைப்பேன் என்னன்னா, நம்ம இருந்தா நாலு பேருக்கு நல்லது செய்யணும், இல்லைன்னா இருக்க கூடாது. இப்படியா இருக்கும்போது என்னால் என் கணவருக்கும் நிம்மதி கிடையாது, என் பிள்ளைகளுக்கும் நிம்மதி கிடையாது, ஏன் எனக்கே நிம்மதி கிடையாது. இப்படின்னும் போது நான் எதற்காக உயிரோடு இருக்கணும், சாகிறதே மேலுன்னு சொல்லிட்டு எந்த சேலையை கட்டிட்டு நான் குறி சொன்னனோ அதே சேலையை எடுத்து எங்கள் வீட்டு பெட்ரூமில் மேலே ஃபர்ஸ்ட் சுருக்கு நான் போடுற ஃபேனில் கரெக்டாக அமைஞ்சிருச்சு, ரெண்டாவது சுருக்கு கழுத்துக்கு போடுறேன் அதுவும் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. முடிச்சு எல்லாரும் போட்டுடலாம், சுருக்கு எல்லாராலையும் போட முடியாது. அப்போ எனக்குள்ளேருந்து கிரியை செய்கிறது என்னது, ஆசாசியா எடுத்து அந்த சேலையை யாராவது சிரிச்சுக்கிட்டே தூக்கு சேலையை எடுத்து கழுத்துல போடுவாங்களா, நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் பாருங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த சேலையை எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டு நான் சாக போறேன், நான் சாக போறேன், இனிமே அந்த சர்பத்தினால எனக்கு எந்த ஒரு வேதனையும் கிடையாது, என் பிள்ளைங்க என் கணவர் எல்லாமே நிம்மதியா இருப்பாங்கன்னு சொல்லி சிரித்து கொண்டே அந்த சேலையை எடுத்து கழுத்துல போட்டுக்கொண்டு நல்லா இருக்கிட்டேன், கழுத்தை இருக்கிட்டேன். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் முடிஞ்சு போச்சு என் கதை. நான் நிக்கிற இடத்துல இருந்து நான் குறி சொல்ற இடம் அந்த ஹால் நல்லா தெரியும். அந்த இடத்த பார்த்து நான் கேட்குறேன், தயவு செஞ்சு ஒரே ஒரு வார்த்தை பேசு, எனக்காக வேண்டாம் என் பிள்ளைகளுக்காக பேசு. என் தாய் தகப்பனார் என்னை விட்டு மறிக்கும் பொழுது என்னுடைய வயசு 16.5 வயசு, ஆனால் என் பிள்ளைகள் சிறு சிறு பிள்ளைங்க, அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, தயவு செய்து உனக்காக நான் செஞ்ச சேவையாவது கொஞ்சம் நினச்சி என்கிட்ட தயவாக பேசுன்னு சொல்லி மடி பிச்சை கேட்பாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அந்த மாதிரி அந்த தூக்கு மேடையில நின்னுகிட்டு கழுத்துல அந்த தூக்கு சேலை இருக்கு, அதோட நின்று நான் மடி பிச்சை கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு பிச்சை போடு, என் உயிரை எனக்கு பிச்சையா போடு, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து, இனிமே உன் சரீரத்துக்குள்ள நான் வரமாட்டேன், இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எனக்கு சொல்லி எனக்கு போதும், உங்ககிட்ட பணமோ நகையோ இடமோ எதுவுமே நான் கேட்கல, இனிமே உன் சரீரத்துக்குள்ள நான் வரமாட்டேன், உனக்கு வலி வேதனையை நான் தரமாட்டேன், நீ இறங்குன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை பேசு பேசு பேசுன்றேன். ஒரு சத்தமும் இல்லை, அமைதியாக இருந்தது. அப்போதான் நான் நினச்சேன், என் தாய் தகப்பனார் அவங்களுடைய கடைசி நிமிஷத்தில் எவ்வளவோ துடி துடித்தாங்க, எவ்வளவோ கெஞ்சினாங்க, கதர்னாங்க, அப்போலாம் மறு உத்தரவு தராத தெய்வம் எனக்கு தானா மறு உத்தரவு தரப்போகுது, அதனால் இதை நம்ம கேட்குறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஏன்னா அந்த நாட்கள்லாம் அறிவு அதிகம்னு நினப்பு எனக்கு. ஹல்லேலூயா. நீ இல்லைனா என்ன, எனக்கு 33 கோடி தேவர்கள் தெரியும், அவங்கள நான் கூப்பிடுறேன், அவங்கள யாராவது வந்து எனக்கு பேச போறாங்கன்னு சொல்லிட்டு நான் பேரை சொல்றேன், என்னென்னவோ பேரை சொல்றேன், வாயில வர பேரெல்லாம் சொல்றேன், தெரிஞ்ச பேரு தெரியாத பேரு எல்லா பேரையும் சொல்றேன். ஏன்னா கடைசி கட்டம், என் வாழ்க்கை முடிய போகுது, அந்த பயம் அந்த பதட்டத்துல நான் பேசுறேன், கத்துறேன், கதறேன், நான் அழுது அழுது அழுது, என் சேலை இந்த சேலையெல்லாம் அப்படி நனைஞ்சு போச்சுங்க, என் கண்ணீர் பட்டு பட்டு, அப்ப எந்த அளவுக்கு நான் அழுதுருப்பேன் பாருங்க. பேரை சொல்லி சொல்லி சொல்லி கடைசியில காத்து தான் வருது, வார்த்தை வரல. பேசுற காத்து தான் வருது, வார்த்தை வரல, தொண்டையெல்லாம் கட்டி போச்சு, கண்ணில் இருக்கிற கண்ணீரெல்லாம் வத்தி போச்சு. நான் சொன்னேன், என்னை காப்பாற்ற ஒரு தெய்வமும் கிடையாதா, இந்த சர்பத்தின் பிடியில இருந்து என்னை காப்பாற்ற ஒரு தெய்வமும் கிடையாதா, இந்த சாவின் பிடியில இருந்து என்னை காப்பாற்ற ஒரு தெய்வமும் கிடையாதா, தயவு செய்து என்னை காப்பாத்துங்க, நீங்க என்னை காப்பாத்துனீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு சேவை செய்யறவளா ஒரு வேலைக்காரியா நான் இருப்பேன், தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. தாய் தகப்பன் இல்ல, கூட பிறந்தவங்களும் கிடையாது, சொல்லியால நான் என்ன பண்ணுவேன், என் கடைசி நிமிஷம் இது, தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசுங்க, என்னை இதுல இருந்து விடுவிப்பீங்களா, தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்கன்னும் போது கல்லையும் மண்ணையும் கூப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் என்ன அள வச்சதுங்க. மெய்யான தெய்வத்தை நான் நோக்கி கூப்பிடும் பொழுது, நீ கூப்பிட்ட இயேசு நானே என்று எனக்கு மறு உத்தரவு அருளி செய்தார். கரங்கள் இருக்கிறவங்களா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. அந்த சத்தம் சாதாரணமா வரல, நான் சொன்னது சும்மா சாதாரணமா சொல்லிட்டேன். ஏன்னா அந்த தூக்கு மேடையில இருக்கிறவங்க, அந்த கடைசி தருவாயில இருக்கிறவங்களுக்கு கிட்ட வந்து, அம்மா கண்ணே மணியே இறங்குமா, மீதியான காரியத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம், இறங்குமான்னு சொன்னா ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சரீரம்லாம் மறுத்து போய், அவங்க மனசெல்லாம் மறுத்து போய், அவ்வளவுதான், சாவுதான், அது ஒரு தனி உலகம், சாவுதான், இனிமே எனக்கு இதுல இருந்து விடுவிக்க யாருமே கிடையாது, அவ்வளவுதான், நான் சாக போறேன், என்னுடைய வாழ்க்கை எல்லாம் எனக்கு மறந்து போனது போல நான் அங்க நிக்கிறேன், மறுத்து போய் நான் நிக்கிறேன். இந்த நிலையில ஆண்டவருடைய வார்த்தை எப்படி தெரியுமா வந்தது, ஒரு இடி மின்னல் ஒரு வீட்டுக்குள்ள வந்து விழுந்தா என்னங்க ஆகும், மனுஷனே கருகி போயிடுவோம், அப்படிப்பட்ட ஒரு சத்தம் எதிரொலிச்சதுங்க. அந்த சத்தம் எதிரொலிக்கவுமே என் சிந்தை கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாகுது, என் காதுல அந்த எக்கோ கேட்டுக்கிட்டே இருக்கு, நீ கூப்பிட்ட இயேசு நானே, நீ கூப்பிட்ட இயேசு நானேன்னு சொல்லி அந்த சத்தம் கேட்க கேட்க அப்படியே கேர் ஆயிடுச்சு, கேர் ஆகி அங்கேயே தூக்கு மேடையிலேயே அப்படியே இப்படியே சுத்துறேன், இப்படியே நிக்கிறேன், கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் முடிஞ்சு போச்சு என் கதை, ஏன்னா கழுத்துல அந்த தூக்கு சேலை இருக்கு, அப்படியே கேர் ஆகி அப்படியே இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆடிக்கிட்டே நின்று கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேர்னஸ் போய் கண்ணை மெல்ல மெல்லமா திறக்கிறேன். என் வாழ்நாளில் நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை நான் பார்த்தது கிடையாதுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்னை நோக்கி வரவுமே என்னை சுற்றி இருந்த இருளின் அதிகாரங்கள் எல்லாம் விலகி போனது, தேவ பிரசனம் இறங்க ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இவ்வளோ நேரம் கேட்குறீங்களே, அப்போ உங்களை சுற்றி கர்த்தருடைய பிரசனம் எவ்வளவா இருக்கும், நீங்கள் உணராததுனால அதை உணர முடியல, நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அதை பற்றி கொள்வீங்க, அதை விட மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிரசனம் இறங்க இறங்க இறங்க ஒரு மேகத்தை போல இறங்குதுங்க. நான் இருக்கிற ரூம்பில் நான் ரொம்ப ஏழ்மையானவ, ஓலை குடிசை வீடு அது, என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா அது 10க்கு 10 ரூம்பு தான் இருக்கும். இறங்க இறங்க இறங்க எனக்கு என் சிந்தை எனக்குள்ளே வந்துடுச்சு, நான் யோசிக்கிறேன், கழுத்தை பார்த்தா கழுத்தில் சேலை, தூக்கு சேலை, இதை எப்படி நான் தைரியத்தோடு மாட்டினேன், மற்றவங்க சாக போனாலே அதை பார்த்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடுறவா,
எனக்கு எப்படி இப்படிப்பட்ட நிலைமை வந்ததுன்னு சொல்லி அறுவறுத்துட்டு அந்த சேலையை அவுத்துட்டு கீழே இறங்கி அந்த சேலையினுடைய ரூபத்தை நான் பாக்குறேன். எனக்கு அப்படியே நடுங்குது கை கால்லாம். அந்த தூக்கு சேலையுடைய ரூபத்தை பார்க்கும்போது கை கால்லாம் நடுங்குது. இப்படிப்பட்ட காரியத்தை எப்படி நான் செய்ய துணிந்தேன்னு சொல்லி என்னையே நான் கேள்வி கேட்டுக்கொண்டேன். அதன் பின்பாக தேவ பிரசனத்தை தேவ கிருபையை என்னால் உணர முடிந்தது. ஆண்டவருடைய பிரசனம் என் மீது அந்த வீட்டை மேகம் போல நிரப்ப நிரப்ப நிரப்ப நான் தேடின அன்பு, நான் தேடின சமாதானம் என் இருதயத்தை அளவில்லாமல் நிரப்ப ஆரம்பித்தது. அளவில்லாமல் நிரப்ப ஆரம்பித்ததுங்க. அங்கே துள்ளி குதிக்கிறேன். ஐயோ, நான் தேடின அன்பு, நான் தேடின சமாதானம் என்னை நிரப்பி கொண்டிருக்குதேன்னு சொல்லி அங்கேயே துள்ளி குதித்து அவ்வளவு சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன். ஒரு பக்கம் உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, இப்போதான் இவ்வளவு சந்தோஷப்பட்டோம், அதுக்குள்ளே சரீரம்லாம் எரியுதே எரியுதே எரியுதேன்னு சொல்லி யோசிக்கும் பொழுது எனக்குள் கிரியை செய்து கொண்டிருந்த அந்த சர்பத்தின் ஆவியினால எனக்குள் கிரியை செய்ய முடியாதபடி, ஏன்னா ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவருடைய பிரசனம் என் மீது இறங்க இறங்க இறங்க வெளிச்சம் உள்ள வந்துடுச்சுன்னா, பிரகாசம் உள்ள வந்துடுச்சுன்னா இருளுக்கு என்னங்க வேலை. என்னை விட்டு விலகி போனது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அந்த சர்பத்தின் ஆவி என்னை விட்டு விலகி போன உடனே என் சரீரம் லேசாயிடுச்சுங்க. என் சிந்தையெல்லாம் ரொம்ப தெளிவாயிடுச்சு. நான் கேட்டேன், உமக்காக நான் என்ன செய்ய. அந்த தூக்கு மேடையில் சொன்னது தான் இப்பயே நான் சொல்கிறேன். அங்கே இருந்துட்டு நீங்கள் எனக்கு எல்லா நன்மையும் செஞ்ச உடனே நன்மையெல்லாம் பெற்றுட்டு கீழே இறங்கிட்டு எப்பா ஏசப்பா எல்லாத்தையும் செஞ்சிட்டார், சரி அவரை இன்னும் கொஞ்சம் சொல்லி சமாளிப்போம், ஒரு வருஷம் கழிச்சு வருவோம், பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம பொறுமையாக ஆண்டவர் கூட ஜாயின் பண்ணிப்போம், என்னங்க பிக்னிக்காக டூரா. இன்னைக்கு அநேகர் இதை தான் செய்கிறாங்க, நன்மையை வாங்கி கொண்டு ஆண்டவரை மறந்து போயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் நான் யோசிக்காமல் நான் சொன்னேன். தூக்கு மேடையில் நான் என்ன சொன்னனோ அதை தான் இப்பயும் நான் சொல்கிறேன். உமக்காக நான் என்ன செய்ய, உமக்காக என்னை நான் முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வார்த்தையை நான் தவறாமல் கேட்பேன். இதனால் எனக்கு என்ன பிரச்சனைகள் என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி எல்லாவற்றையும் நான் சமாளிப்பேன். ஏன்னா என் ஜீவனை நீங்கள் தப்பு வச்சுட்டீங்க, எனக்கு அது போதும். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நீங்கள் என்னோட இருக்கீங்கன்னு போது எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க, அந்த தூக்கு மேடையிலேருந்து எனக்கு விடுதலை கிடைத்தது. என்னை விட்டு போகவே போகாது, நான் செத்தாதான் இந்த சரீரத்தை விட்டு என்னை போகணும்னு சொல்லி நான் நினைத்த அந்த சர்பத்தின் ஆவி என்னை விட்டு போகுது. நான் ஏங்கி கொண்டிருந்த தேடிக்கொண்டிருந்த அந்த அன்பு சமாதானம் என் இருதயத்தை சொல்ல முடியாத அளவு நிரப்பி இன்றைக்கு நான் சந்தோஷத்தோட சமாதானத்தோட இருக்கேன். உங்களுக்காக நான் என்ன செய்ய. ஆவியானவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அதே ரூம்பில் தான், அதே தூக்கு சேலை இன்னும் அங்கே தொங்கிக்கிட்டு தான் இருக்குது. இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு. நான் கேட்டேன், உமக்காக நான் என்ன செய்ய, உமக்காக நான் என்ன செய்ய. ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். ஆவியானவர் என்னோடு பேசும்போது என்னுடைய ரூபம் என்னவா இருந்தது தெரியுமா? ஏன்னா அந்த தூக்கு மேடையில் நான் நிற்கும் பொழுது ஒரு ஹிந்து சகோதரியாக இருக்கேன். ஆண்டவர் என்னிடத்தில் பேசி எனக்கு விடுதலை தந்து நான் அந்த தூக்கு மேடையிலிருந்து கீழே இறங்கின உடனே ஒரு கிறிஸ்தவலாக நான் இறங்கி நிற்கிறேன். இடைப்பட்ட நிமிஷங்கள் தான் தவிர வருஷங்கள் கிடையாது. அல்லேலூயா. என் ரூபம் என்னவா இருந்தது தெரியுமா? அஞ்சு முளம் மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். காலையில் சாயங்காலம் அஞ்சஞ்சு முளம் வைக்கணும், ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும், அப்போ தான் அதுக்கு பிடிக்கும். கை நிறையா கண்ணாடி வளையல், ஒன்றரை ஒன்றரை டஜன் வளையல் சல சல சல சலன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். காலில் சலங்க ரெண்டு சலங்க ஒரு சலங்க கிடையாது. எங்கேயாவது மெயின் ரோட்டில் நடந்து போனால் கூட வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அனிதா நடந்து போகிறா. அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு பாருங்கள் எப்படி நான் நடந்து போயிருப்பேன். பேய் மாதிரி சல்லு சல்லு சல்லுன்னு எத்தனை பிள்ளைங்க தூங்காமல் அழுதுச்சோ தெரியல பாவம். இப்படியாக இருக்கும்போது உடம்பெல்லாம் மஞ்சள் மஞ்சளாக மஞ்சள் பூசி கொண்டு இருப்பேன். எப்படிப்பட்டதுன்னா கேட்டிங்கன்னா, யார் வீட்டுக்குள்ளேயாவது போயிட்டு வந்தாச்சுன்னா சொல்லுவாங்க, ஐயையோ வந்துட்டு போயிட்டாளா, வீட்டெல்லாம் நாங்கள் மொழிவி எடுக்கணுமே. ஏன்னா நான் நடக்கிற இடத்துலலாம் அந்த கால் பதியும், அந்த அளவுக்கு மஞ்சளை போட்டு அப்படியே மொழிவி வச்சுருப்பேன்னு சொல்லலாம். நல்லா இங்கேருந்து இங்கே வரைக்கும் குங்கும், இங்கே ஒரு ஜிகினா போட்டு, இங்கே ஒரு ஹைப்ரூ, இங்கே ஃபுல்லாக பட்டை, கண்ணில் நல்லா மையி, இங்கே ஒரு திஷ்டி போட்டு, வாயில் லிப்டிக்கு, ஃபுல்லாக காதெல்லாம் டிஸ்கோ காது ஜிகு ஜிகு ஜிகுன்னு குத்திருப்பேன். பார்க்க பேய் மாதிரி இருப்பேன். தைரியமாக யாரும் வந்து கிட்ட வந்து பேச மாட்டாங்க. அந்த மாதிரி என்னை நான் ஒரு தனித்து காண்பித்து கொண்டு இருப்பேன். இப்படியாக இருக்கும்போது இந்த நிலையில தான் ஆவியானவர்கிட்ட நான் கேட்டேன், உமக்காக நான் என்ன செய்ய. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனாகிய கர்த்தர் நம் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவர் என்னோடு பேச ஆரம்பித்தார், நான் உன்னை எங்கெங்கெல்லாம் அனுப்புகிறேனோ
என் பிள்ளைகள் மூலமா உன்னை எங்கெங்கெல்லாம் நான் அனுப்புறேனோ அங்கெல்லாம் இங்க நடந்த காரியத்தை அவர்கள் மத்தியில நீ பேசு. நீ அவர்கள் மத்தியில பேசும்போது நானே மெய்யான தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உன்னை போல அவர்களும் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு நான் மறு உத்தரவு அருளி செய்து அவர்கள் தேவனா இருந்து அவர்களுக்கு சகலத்தையும் செய்வேன். அல்லேலூயா. என் சகோதர சகோதரியே, பரவாயில்ல, சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டுட்டா, பரவாயில்ல, ஊழியத்துக்கு வந்துட்டா, கர்த்தர் மகிமையா எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. மேலோட்டமா நம்ம அப்படி நினைக்க கூடாது. எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ பிரச்சனைகள், என் சொந்தக்காரங்க என் வீட்டுக்கு ஓடி வந்தாங்க. நான், ஐயோ, என்னை பார்க்க தான் வராங்க போல, அக்கா பொண்ணை பார்க்க வராங்கன்னு சொல்லி வாய் நிறையா வாங்க வாங்க வாங்கன்னு வரவே இருக்கிறேன். வந்தவங்க என்னை கொல்றதுக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. கீழே பிடிச்சி ஒரே தள்ளா தள்ளி எங்க சித்தி மாமா எல்லாரும் என்னை போட்டு மிதி மிதி மிதிச்சு, நீ செத்துப்போ செத்துப்போ செத்துப்போ, எங்க குடும்பத்துக்கு நீ தேவையே இல்லை, எங்க போனாலும் சொல்றாங்க. என்ன உங்க ஒரு பொண்ணு மட்டும் உங்க வீட்டுல இருந்து விலகி போய் அவ கிறிஸ்தவளா மாறிட்டா போல அப்படின்னு எங்க போனாலும் கேக்குறாங்க. இந்த அசிங்கம் எங்களால தாங்க முடியல, செத்துப்போ செத்துப்போன்னு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. முக்கியமான நரம்புங்களா எங்க போகுதோ அங்க பார்த்து மிதி மிதின் மிதிக்கிறாங்க. கழுத்து மார்பு அடி வயிறு எல்லா இடத்துலயும் போட்டு மிதி மிதின் மிதிக்கிறாங்க. நான் வலி தாங்க முடியாம அவங்கள திட்டல, திருப்பி அடிக்கல, ஏசப்பா வலிக்குதே, ஏசப்பா வலிக்குதே, ஏசப்பா வலிக்குதேன்னு கத்துறேன். என் மாமா சொல்றாரு, நிறுத்துங்க, அவளை அடிக்காதீங்க, ஏன்னா தீட்டானவருடைய பேர் அவ சொல்லிட்டா, அதனால அவ தீட்டாயிட்டா, அவளை நம்ம தொட்டா நம்மளும் தீட்டாயிடுவோம். அது எப்படின்னா போகுது, நம்ம அக்கா செத்த மாதிரி, அதுவும் செத்து போச்சுன்னு நினைச்சிட்டு நம்ம தலை முழுகிடுவோம்னு சொல்லிட்டு எல்லா அன்னைக்கு என்னை விட்டுட்டு போனவங்க தான். அல்லேலூயா. எழுந்திருக்கிறேன், அங்கங்க ரத்த கட்டு அடிச்ச அடியில வலி தாங்க முடியல. ஆண்டருடைய பிள்ளைய அடிச்சு ஆண்டவர் சும்மா இருப்பாரா? சும்மா இருப்பாரா? இருக்கவே மாட்டார். கை காலை எடுக்க மாட்டார், உயிரை எடுத்துட மாட்டார். அவருடைய அன்புனால சொல்லி கொடுப்பார். எந்த மாமா என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சாங்களோ, கூட ஜாயின் பண்ணி வந்து அடிச்சாரோ, அதே மாமாவுடைய பொண்டாட்டி என் சாட்சியை கேட்டு அவள் ரட்சிக்கப்பட்டு விட்டாள். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவளுக்கு நானும் புதுசா அப்பதான் ரட்சிக்கப்பட்டது, ஆனா என் சாட்சியை விடாம அவளுக்கு சொல்லி சொல்லி ஏசப்பா எனக்கு எவ்வளவு நன்மையை செஞ்சிருக்கிறாரு பாருங்க, அவர் எவ்வளவு நல்லவர், ஐயோ அவருடைய வல்லமைக்கு அளவே கிடையாதுன்னு சொல்லி எங்க அத்தை கிட்ட நான் சொல்லி சொல்லி சொல்லி எங்க அத்தை ரொம்ப ஆண்டவரை நேசித்து நானும் எங்க அத்தையும் சேர்ந்துதான் ஒரே தொட்டியில நாங்க ஞானஸ்தானமும் எடுத்தோம். அதனால தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியாது, ஆனா கேட்கிறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு என் மாமாவுக்கு ஒண்ணுமே புரியல, அக்கா பொண்ண வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சோம், நீ ஆண்டவரை ஏத்துக்கொண்டே எங்களுக்கு வேண்டான்னு சொன்னோம், ஆனா பொண்டாட்டிய சொல்ல முடியுமா? இன்னைக்கு பகிரங்கமா அவங்க சர்ச்சுக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க, வீட்டுல ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க, ஒண்ணுமே புரியல மாமாவுக்கு. அல்லேலூயா. என் கணவரை விட்டு வைக்கலங்க. என் மாமா என் வீட்டுக்கு வந்துட்டார், வந்துட்டு என் கணவர்கிட்ட சொன்னாரு, இவ தொல்லை தாங்க முடியல, இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா மனசுல, முதல்ல 5 முழம் மல்லிகைப்பூ வச்சிருந்தா, 4 முழம் ஆச்சு, 3 முழம் ஆச்சு, 1 முழம் ஆச்சு, 1/2 முழம் ஆச்சு, இப்போ 1 தீங்க காணும். முதல்ல நல்லா பெரிய பொட்டா வச்சிருந்தா, கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகி 1 புள்ளி ஆச்சு, இன்னைக்கு அதையும் காணும். என்ன ஆச்சு? நீங்க சரியில்லை, என்ன ஏதுன்னு கேட்கறத விட்டுட்டு கால கையை உடச்சி வீட்டில் இருன்னு சொல்றதை விட்டுட்டு பார்த்துட்டு நீங்க சும்மா இருக்கீங்க. என் கணவர் மனசுக்குள்ள நினைச்சாராம், வெளியே சொல்லலை, அட படுபாவி, இப்பதானா நிம்மதியா இருக்கு, இல்லைனா அது இருக்கா இது இருக்கான்னு தெரியாம ஒரு குழப்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்பதான் நேரத்துக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் கிடைக்குது, இது பிடிக்கலையா உனக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே சிரித்து கொண்டு அமைதியா இருந்தாராம். என் மாமா என் பக்கம் திரும்பி சொன்னாரு, நீ ஒரு அனாதை, அப்பா அம்மா கிடையாது, கூட பிறந்தவங்களும் கிடையாது, நீ இருந்தாலும் செத்தாலும் தூக்கி போடுறதுக்கு ஒரு ஆள் தேவை. இப்ப கூட 69 பேரும் உன் முகத்தை பார்க்க முடியாம 70 ஆளா என்னை அனுப்பி விட்டாங்க. நான் எதற்காக வந்தேன்னா, என் அக்கா செத்து போனாலே அவ முகத்துக்காக தான் நான் வந்தேன். படுபாவிங்க, செத்து போன அக்கா முகத்தை நினைக்கிறாங்க, உயிரோட இருக்கிற அக்கா பொண்ணு முகத்தை நினைக்க மாட்டேங்கிறாங்க, பாவம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. சொல்றாரு, அவளுக்காக தான் நான் வந்தேன். இந்த கையில இயேசு கிறிஸ்து கைய தராசு போல வச்சுக்கிட்டாரு, இந்த கையில நம்ம குடும்பத்தை சேர்ந்த 70 பேர் யார் வேணும், யார் வேணும்னு சொல்லு. நீ இயேசு கிறிஸ்து தான் வேணும்னு சொன்னா, இப்படியே நாங்க உன்னை விட்டுட்டு
நாங்கள் போயிடுறோம், எங்கள் அக்காவை போல் நீயும் செத்து போயிட்டேன்னு நினச்சிட்டு நாங்கள் போயிடுறோம், ஆனால் இந்த 70 பேர் தான் வேணும்னு சொல்லி நீ வந்தனா உன்னை மகாராணி மாதிரி நாங்கள் பார்த்துப்போம். நான் கொஞ்சம் கூட யோசிக்கலை, கொஞ்சம் கூட நான் யோசிக்கலை, எனக்கு இயேசு கிறிஸ்து தான் வேணும்னு சொன்னேன். அல்லேலூயா. என் மாமா அன்னைக்கு கோவிச்சுட்டு போனவங்க தான், என் குடும்பத்தாரும் சரி, இன்னைக்கு நான் எங்கே இருக்கிறேன்னு கூட அவங்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை போல அநேக அண்ணன் அண்ணி தங்கச்சி அம்மா அப்பான்னு சொல்லி அநேக உறவை எனக்கு கொடுத்துருக்கிறாருங்க, ஆயிரக்கணக்கான உறவுகளை எனக்கு கொடுத்துருக்கிறாருங்க. இதை விட என்னங்க சந்தோஷம் இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்புல உண்மையான அன்பு இருக்கு. இந்த அன்பு கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் சாயலா நீங்க இருக்கிறதுனால அவருடைய அன்பதான் நீங்க வெளிப்படுத்துவீங்களே தவிர, இதுல மாயையான அன்பு பொய்யான அன்பு ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் சகோதர சகோதரியே, எதற்காக என் சாட்சி உங்கள் மத்தியில நான் வைக்கிறேன்னா, இதை கேட்டு நல்லா இருக்கு சூப்பர் அப்படின்றதுக்காக கிடையாது, உன் வாழ்க்கையில இந்த சாட்சியை கேட்டுட்டீங்க என்ன மாற்றம் உண்டாக போகுது, இன்னையில இருந்து கர்த்தருக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஞானஸ்தானம் கூட எடுக்கல, அத்தையும் இழுத்துட்டு போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக நல்லா வைராகியமா நிக்கிறவங்க இங்க இருக்கீங்க, ஆண்டவருக்காக எப்படிப்பட்ட ஆத்ம ஆதாயம் செய்து கொண்டிருக்கீங்க, உங்க சபைக்கு எத்தனை பேருக்கு ஜனங்களுக்கு நன்மை சொல்லி கொண்டு வந்து அவங்களும் நன்மை பெற்றுக்கொள்ளும்படியா நீங்க நினைத்து கொண்டிருக்கீங்க? இல்ல நான் மட்டும் வரேன், என் குடும்பம் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருந்தா போதும், அப்படி அல்ல, அப்படி அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கனத்தை நாம் செய்துதான் ஆகணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம கொடுத்துதான் ஆகணும். வாரத்துக்கு ஒரு கனியை நீங்க இழுத்துட்டு வந்து உட்காந்து ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்க வச்சிட்டீங்கன்னா பரலோகம் எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருக்கு என்னென்ன செய்யணுமோ தசம பாகத்துல உண்மை, காணிக்கையை ஆண்டவருக்கு என்ன செலுத்தணுமோ அதுல உண்மையா இருந்து நம்ம சபைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுத்து கொண்டே இருந்தா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகி கொண்டே இருக்குங்க, உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகி கொண்டே இருக்கும். இன்னைக்கு தேதியை போட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இன்னையில இருந்து என்னை நான் சரிபடுத்திக் கொள்ளுவேன், இன்னையில இருந்து என் தேவனுக்காக எதையாகிலும் ஒன்று செய்வேன், இவ்வளவு நாள் எனக்காக நான் வாழ்ந்தது போதும், என்னை மீட்டெடுத்த என் தகப்பனுக்காக நான் எதையாகிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நீங்க தீர்மானிங்க. தீர்மானிப்பீங்களா, தீர்மானிப்பீங்களா? என் அன்பு சகோதர சகோதரியே, ஏதோ ஒரு மூலையில மாதவரத்துல இருந்த என்ன இங்க கொண்டு வந்து உங்கள் மத்தியில பேச வைக்கிறாருன்னா கர்த்தருடைய அன்பை நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த சிறியவள் மூலமா உங்களோடு பேசுறாரு ஆவியானவர், அவர் என்ன என்கிட்ட சொல்ல விரும்புறாரு? அல்லேலூயா. உங்களை விரும்புறதின் நிமித்தமா தாங்க இந்த கழுதையை கொண்டு வந்து பேச வைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடுறீங்களா? நான் கூப்பிட்டது போல நீங்களும் அவரை நோக்கி கூப்பிடுறீங்களா? முழங்கால் படியிடுங்க. ஓ ரபா சந்தலர் யாக்கலர் யாதல பரபோ, ஓ ரபா சதலர் யாதல சந்தலர் யாந்தல பரபோ. இங்க அநேகர் அநேக வேதனையில் நீங்க வந்திருக்கிறீங்க, அநேக போராட்டத்தின் மத்தியில நீங்க வந்திருக்கிறீங்க, உங்க பிள்ளைகள் மூலமா ஒதுக்கப்பட்டு, உங்க சொந்தக்காரர்கள் மூலமா பரிகசிக்கப்பட்டு, ஆண்டவரே தஞ்சம்னு சொல்லி இங்க வந்திருக்கிறீங்க. நீ கலங்காதே, நீ கலங்காதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ எங்கு வைக்கப்பட்டாயோ அந்த இடத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், அந்த இடத்தில் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவர் சாதாரண தேவன் அல்லமா, அவர் சாதாரண தேவன் அல்ல, அவர் உன்னை நேசிக்கிறார். ஓ ரபா சந்தலர் யாக்கல பரபோ, ஓர் யாதல சதலர் யாந்தலர் யோதர பரபோ. உண்மையாய் உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி கதறி கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரியே, நீ சபைக்குள்ள இருந்தாலும் சரி, சபைக்கு வெளியே உட்கார்ந்திருந்தாலும் சரி, தேவ வல்லமை உன் மீது இறங்குகிறது, தேவ அபிஷேகம் உன் மீது இறங்குகிறது, தேவ பிரசனம் உன்னை சுற்றி பாளையம் இறங்கி கொண்டிருக்கிறது.
ஓ ரப ஷதலரியாந்தலரியோ திரபரபோ, உன்னை கட்டி வச்சிருக்கிற சர்பத்தின் கட்டுக்கள் எல்லாம் உன் மீது அபிஷேகம் இறங்க இறங்க இறங்க அந்த கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் மீது அபிஷேகம் இறங்க இறங்க, தேவ வல்லமை இறங்க இறங்க, உன் சரீரத்தை கட்டி வச்சிருக்கிற சர்பத்தின் கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் சிந்தனையை கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சிலரை சில ஆவிகள் பலவீனப்படுத்தி கொண்டிருக்குது. வேதத்தை வாசிக்கும் பொழுது உன்னால வாசிக்க முடியல, தூக்கமா வருது. ஜெபிக்கணும்னு உட்காரும் பொழுது வீட்டுல ஏதாவது ஒரு போராட்டம் பிரச்சனைகள் வருது. உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவிகள் இப்பொழுது உன்னை விட்டும் உன் குடும்பத்தை விட்டும் உன் எல்லையை விட்டும் வெளியேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ வல்லமை உன் மீது இறங்க இறங்க இறங்க, உனக்கு விரோதமா எங்கெங்கு மாந்திரியங்கள் சூனியங்கள் செய்து வைத்திருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் விலகி போகிறது. கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலையை பெற்றுக்கோங்க, விடுதலையை பெற்றுக்கோங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கரங்களை தட்டி விடுதலை பெற்றுக்கோங்க.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல அவர்கள் மேலும் இறங்கினார். அப்போஸ்தலர் 11:15. சபைக்கு செல்லும் ஒரு இளம்பெண் குடை தயாரிக்கும் ஒரு பெரிய கம்பெனி ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய குடை தயாரிக்கும் கம்பெனியாக அது விளங்கியது. ஒரு நாள் அவள் மிகுந்த மனச்சோர்வோடு தன் போதகரிடம் வந்து, நான் சீக்கிரத்தில் வேறு வேலை தேட வேண்டியிருக்கிறது என்று சொன்னாள். அதற்கு அவளுடைய போதகர், ஏன் உன்னை வெளியே போகச் சொல்கிறார்களா என்று கேட்டார். இல்லை, அவர்கள் என்னை வெளியே போகச் சொல்லவில்லை என்றாள். பிறகு நீயாக ஏன் வெளியே செல்ல நினைக்கிறாய்? உங்கள் கம்பெனிக்கு போதுமான ஆர்டர் கிடைக்கவில்லை என்று கேட்டார். எங்கள் கம்பெனி குடையை விரும்பி பலரும் அதிகமான ஆர்டர்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். குடை தயாரிக்கும் மிஷின்களும் ஏராளம் இருக்கின்றன. ஆனால் அந்த மிஷின்களை இயக்க தேவையான எலக்ட்ரிசிட்டி சரிவர கிடைப்பதில்லை. எனவே நான் வாரத்தில் பல மணி நேரங்கள் வேலை இல்லாமல் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே எனக்கு சம்பளமும் சொற்பமாகத்தான் கிடைக்கிறது என்றாள். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே இன்று நம்முடைய சபைகளிலும் எல்லா நவீன இசைக்கருவிகளும் தரமான ஒலிபெருக்கிகளும் ஆடம்பரமான இருக்கை வசதிகளும் இருந்தும் தேவனுடைய அபிஷேக வல்லமையும் தேவ பிரசன்னமும் இல்லையானால் அவையெல்லாம் வீண். ஆராதனை வெறும் இறைச்சலாகவே முடியும். ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே வசதியான சபை கட்டடங்கள் இல்லை. சபையிலே வாத்திய கருவிகள் இல்லை, ஒலிபெருக்கி வசதி இல்லை, வசதியான இருக்கைகள் போடப்படவில்லை. ஆனால் அவர்களுக்குள்ளே அபிஷேக வல்லமை இருந்தது. அவர்கள் கூடியிருந்த இடமே அசைந்தது. அற்புத அடையாளங்களினால் தேவன் தமது வார்த்தையை உறுதிப்படுத்தினார். தினமும் ஆராதனை நடந்தது. ஒவ்வொரு நாளும் தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார். இன்று நவீன வாத்திய கருவிகளும் நேர்த்தியாய் இசை வாசிக்கிறவர்களும் ஆராதனையில் உதவி செய்யலாம். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேக வல்லமை அங்கு இல்லையானால் அவை அனைத்தும் வெறும் சத்தத்தை மட்டுமே எழுப்பும். ஆகவே ஆதி அப்போஸ்தல சபைகளில் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமது சபைகளிலும் ஊற்றப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். தேவ பிரசன்னம், தேவ வல்லமை இல்லாத ஆராதனைகள் வீண். இதை போலவே நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அனைத்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் சகல பொருட்களும் நமக்கு இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு இல்லையானால் நம் வாழ்வு வறண்ட வனாந்திரம் போலத்தான் காணப்படும். உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் வரை அப்படியே இருக்கும் என்று வேதமும் கூறுகிறது. ஆகவே வனாந்திரமான நம் வாழ்க்கையை செழிப்பான வயல் நிலமாக மாறப்பண்ணும் பரிசுத்த ஆவியை நம் வாழ்விலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய சபைகளில் ஆராதனை நேரம் அபிஷேகமற்ற ஆட்டம்பாட்டத்தில் முடியாமல் உண்மையான அர்ப்பணத்தில் முடிய தேவனிடம் மன்றாடுவோம். அப்பொழுது தேவன் ஆதி அப்போஸ்தலர் மேல் இறங்கினது போல தமது ஆவியை நம் சபைகளிலும் அளவில்லாமல் ஊற்றுவார். ஜனங்கள் உணர்வடைவார்கள். பரிசுத்த வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். நம் கண்கள் காண தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் திரளாய் நடப்பிப்பார். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ குட் டே.